எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவாக ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் சாண்டட் பை மனஸ்வினி கோபால் அண்ட் அக்கம்பனிட் ஆன் தி வீணா பை ஸ்ரீ ஸ்ரீ தங்கம்.

0: Suprabhadam, chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.
1: வணக்கம். நான் வேடையன் என்கிற கவின் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: சமுதாயம்னால நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிக்கலாம்.
1: நான் தெரியல, என்னோட ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான். ஆக்சிடென்ட்டில் இறந்ததுக்கப்புறம் நான் அப்போ நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட்டு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் அந்த 20 நிமிஷம் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழைஞ்சிருப்பேன். ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்ருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டு வந்து கொடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த தான் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வணக்கம் சகோதரி. எம்ஓபி சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக முன்வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம் சில விஷயங்களை, காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், நுகர்றோம், ஸ்பரிசிக்கிறோம். பட் இந்த ஐம்புலன்களே நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்துக்கு, அதாவது வந்து பல தோல்விகளுக்கும் சரி, பல வேண்டாத சில விஷயங்களை நம்ம சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணமாயிடுறது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன், இல்லை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன், அதுக்கான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு வந்து முதல் தடவை பார்க்குறோம், ஆனால் திரும்ப திரும்ப திரும்ப அந்த பார்க்குறதுலேயே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்காக நம்ம முனைய ஆரம்பிச்சிடுறோம், அதாவது அடிக்ட் ஆகிடுறோம். சின்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, குழந்தைங்க வந்து ஒரு வீடியோ கேம் பார்க்குறாங்க, டெலிவிஷன் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து முதல் தடவை பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் 3 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகிடுறாங்க. பெண்கள் கூட வந்து சீரியல் பார்க்குறாங்க, மூவிஸ் பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்குறது இல்லாமல் பொழுதை போக்குறதுக்கான ஒரு சாதனமாக மாறி வாழ்க்கை நேரத்தை அதில் தொலைக்க தொடங்கிடுறோம். நமக்கு நல்லா தெரியுது இது வந்து இது பார்க்குறதுனால நமக்கு இதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு, பட் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என் கண், என்னோட நான் எதை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து என்னுடைய கண் என் கட்டுப்பாடில் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நேர்கள் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது?
1: நாம் இந்த உலகத்தோட தொடர்பு கூட நம்முடைய புலன்கள் மூலமாக தான். புலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக நாம் நினைக்கிறது 5 புலன்கள். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கண்கள், கண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதுக்கப்புறமா
2: கேட்கறது காதுகள், அதுக்கப்புறமா வாய் பேசுறது, அதுக்கப்புறமா நுகர்வது, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறது, உணர்வது. ஸோ இப்படி 5 புலன்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது. 5 புலன்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த 5 புலன்கள் வந்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாம் இந்த 5 புலன்களை சரியான வழியில் பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு எதிராகவும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நமக்கு எதிராக பயன்படுகிறது, நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அதை நாம் உதவி செய்யறதுன்னு சொல்லுவோம். இதே 5 புலன்கள் மூலமாக என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக எனக்கு துக்கம் வருது அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ இன்றைக்கு நாம் வந்து புலன் அடக்கும் சக்தியை பற்றி நாம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. புலன்களை நாம் அடக்கணும், புலன்களை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நாம் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து கொள்வது அப்படின்றது வந்து நமக்கு தெரிவது கிடையாது. கண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம், ஆனால் அதை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஆனால் அது செய்ய முடியலை.

கூட வந்து நிச்சயமாக ஒரு சுலபமான விஷயமாகத்தான் இருக்கணும். ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போது பொதுவாகவே நம்முடைய புலன்கள், இந்த அஞ்சு புலன்கள் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிற விஷயங்களை நம் கிரகித்து கொள்கிறோம், நம்ம உள்வாங்கி கொள்கிறோம். ஸோ உள்வாங்கி கொள்வது அப்படின்னா அதை நாம் யூஸ் பண்ணி நாம் வந்து எண்ணங்களை உருவாக்குறோம். நாம் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக கிரகித்து கொள்கிறோம். அதை நம்ம உள்ளே வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நாம் எண்ணங்களை உருவாக்குகிறோம். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கைகள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க சீரியல் பார்க்குறோம். இப்போ சீரியல் நாம் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நாம் பார்க்குறோம். ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா கூட நமக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய மனதில் நான் பதித்து கொள்கிறேன். ஸோ என்னுடைய மனதில் நான் பதிச்சுக்கிட்டே வரும்போது அது என்னுடைய நம்பிக்கைகளாக இருக்கும். இப்போ நான் சீரியலில் பார்க்குற விஷயத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படுவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸோ வெளியில் போகிற கணவன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தில் மனைவி வந்து செயல்படுவதாக இருக்கலாம். இப்போ நான் அந்த சீரியலை பார்க்கும்போது டெய்லி பார்க்குறேன், அப்போ என்னுடைய மனதில் ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை நான் உண்மைன்னு நினச்சிட்டு என்னுடைய வீட்டிலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நாம் வந்து பார்ப்பது அப்படின்றத வந்து மிகவும் ஒரு அதிகமான கவனத்தை நாம் கொடுக்கணும். இப்போது சீரியல் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அது வந்து ரெண்டாவது விஷயமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில சமயத்தில் நாம் வந்து வெளியில் வந்து பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு விபத்தை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், வந்துடுறோம். அது வந்து எனக்கு நைட்டு தூக்கத்தை வந்து வரவிடாமல் பண்ணும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நான் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய மனதில் பதிந்து விடுகிறது. இப்போ நான் வந்து கண்களை அடக்க வேண்டும் அப்படின்னு நாம் எப்படி சொல்கிறது, பார்க்கவே கூடாது அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும், கண்களை வந்து மூடிக்கொண்டு இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நாம் பார்க்கணும், ஆனால் பார்ப்பதன் அடிப்படையில் என்னுடைய மனம் செயல்படக்கூடாது. ஸோ இதுதான் நாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது. இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நாம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ நாம் வந்து எதை பார்க்குறோம் என்பது முக்கியம் கிடையாது, எதை பார்த்தாலும் அது என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதில் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு சொல்லி கொடுக்க வேண்டும், இது வந்து சரி, இது சரியில்லை. இதை பார்த்தாலும் அதை எதற்காக பார்க்கிறோம், இப்போ பொழுதுபோக்குக்காக பார்க்குறோம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கணும். ஸோ பொழுதுபோக்காக பார்க்கிற விஷயங்கள் என்னுடைய நம்பிக்கையாக ஆகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் பார்க்குறேன், அது ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்முடைய மனதிற்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ வெளியில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்கள், கண்களாக இருந்தாலும் சரி, காதுகளாக இருந்தாலும் சரி, வாயாக இருந்தாலும் சரி, நுகர்வதாக இருந்தாலும் சரி, உணர்வதாக இருந்தாலும் சரி, இதற்கு எந்த சக்தியும் கிடையாது. இது வந்து ஜட பொருள் தான்.

0: ஸோ நம்ம மனசு வந்து நம்ம கையில் வச்சிட்டோம்னா அது பார்வையாக இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல வரீங்க, கரெக்டா?
1: ஆமாம், நிச்சயமா. ஆக்சுவலாக இப்போ அதை பார்க்கணும்னு நினைக்கிறதும் மனம்தான், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறதும் மனம்தான். இப்போ நாம் பார்க்க வேண்டான்னு நினைக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாததுனால பார்க்க வேண்டாம் அப்படின்றதையும் நாம் பார்த்துருவோம். ஸோ நம்முடைய மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, மனதோடு நாம் பேசணும். இதை பார்க்கறதுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது, இதை பார்க்காததுனால என்ன ஒரு பயன் இருக்கிறது அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கணும்.
0: ஸோ எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நான் அறிவு வழி நடக்கிறவங்க இல்லை நான் மனசு வழி நடக்கிறவங்க. என் அறிவு இது சொல்லுது, ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி வந்து சில பேர் சொல்லுவாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை தொடணும்னா, வாழ்க்கையை வாழணும்னா, மனதை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். மனதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது நாளை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாழ்க்கையை வாழ்வதற்கே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட பேசினது சகோதரி ஜெயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போ தான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

இசை மூலமா நம்ம கடவுளை உணர்றோம். ஆனா நம்ம கடவுளை பார்க்கறோம்னா அது கோவில்ல தான். அப்படிப்பட்ட புனிதமான கோவில்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. முன்னாடி எல்லாம் பொழுதுபோக்குக்குன்னு கட்டப்பட்ட கோவில்கள் இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. மனுஷங்க மட்டும் இல்லாம நகரங்களுக்கும் ஒரு அடையாளத்தை தருது. இளைஞர்கள், முதியோர் அப்படின்னு இல்லாம எல்லா வயது மக்களுக்கும் ஒரு பொது இடமா இருக்கு. ஏழை பணக்காரன்ற பிரிவும் இங்க கிடையாது. இப்படி எல்லா தரத்து மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு கருவியா இருக்கு கோவில். கோவில்கள் நகரங்களுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு சில உதாரணங்கள் இப்போ கேட்கலாம். மயிலாப்பூர். பார்வதி மயில் ரூபத்துல இங்க வந்து தவம் செஞ்சதுனால இதுக்கு மயிலாப்பூர்னு பேர். ட்ரிப்ளிகேன். இதோட நெஜம் பேர் திரு அல்லி கேணி. அல்லி பூக்கள் இங்க நிறைய பூத்ததுனால திரு அல்லி கேணின்னு பேர். வடபழனி. வட பக்கம் இருக்கிற பழனின்னு அந்த கோவில வர்ணிச்சு வடபழனின்னு பேர். இப்படி நிறைய ஊர் இருக்கு. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: சேவைத்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. கோவில்களை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க இப்ப நம்ம ஒரு சின்ன தொகுப்பு கேட்கலாம். ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற பார்த்தசாரதி கோவில் பத்தி இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இது சென்னையில இருக்கிற ரொம்ப பிரசித்தமான சில கோவில்கள்ல ஒண்ணு. இப்போ நம்ம கூட ஜனார்தன சுவாமி இருக்காரு. கோவிலோட வரலாறு பத்தி அவர் நமக்கு சொல்ல போறாரு.
1: திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இது பெயாழ்வாராலும் திருமேசை ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வார் என மூன்று ஆழ்வார்களால் பாடல் பெற்றது. ஸ்ரீ ராமானுஜர் பிறப்பதற்கு காரணபூதரான பெருமாள் இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள். முன்னொரு காலத்தில் சுமதி என்னும் ராஜா தொண்டை மண்டலத்தின் ராஜா திருவேங்கடமலைக்கு சென்று அங்கு தவம் செய்து திருவேங்கடமலை நோக்கி தவம் செய்ய அவர் பிரத்யட்சமாக என்ன வர வேண்டும் என்று கேட்க பார்த்தனுக்கு சாரதியா அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்க வேண்டும் என்று அவனும் பிரார்த்திக்க அதற்கு திருவேங்கடமுடியான் சீனிவாசன் நீ வில்தாரண்ய கஷேத்திரம் அதாவது திருவல்லிக்கேணிக்கு சென்று அங்கு கைரவணை புஷ்கரணியில் தவம் செய்வாயாக அங்கு நான் உனக்கு அவ்விதம் தரிசனம் தருவேன் என்று உரைத்தார். அதன்படியே அந்த ராஜா சுமதி என்னும் ராஜா இங்கு வந்து தவம் செய்ய பெருமாள் அவன் தவத்திற்கு உகந்து அர்ஜுனனுக்கு சாரதியான திருக்கோலத்தில் பார்த்த சாரதியாக இரண்டு திருக்கைகளுடன் சக்கராயுதமே சக்கரம் ஏந்த மாட்டேன் என்று சொன்னதால் சக்கரம் இல்லாமல் வெறும் சங்கத்தோடு சாரத்தியம் செய்ததாக மூலவர் திருக்கோலம். உற்சவன் பற்றி பார்த்த வெங்கடேசனே கிருஷ்ணனாக வந்ததால் இந்த மூலவருக்கு வெங்கடகிருஷ்ணன் என்ற திருநாமம். உற்சவருடைய திருமையை முழுவதும் பீஷ்மர் போட்ட பானத்தின் சின்னம் இன்றும் காணலாம். இதை மூன்று தடவை செப்பி பார்த்திருக்க மூன்று தடவும் இப்ப இதே மாதிரியாக வர அன்று இரவு பகவான் அவன் கனவிலே தோன்றி நான் பார்த்தனுக்கு சரியா இந்த திருக்கோலத்தில் அம்புபட்ட திருமுக மண்டலத்துடன் சேவை சாதிக்க விரும்புகிறேன், இதை மாற்ற வேண்டாம் என்று நியமிக்க அப்படியே இன்றளவும் சாதிக்கிறார்.
0: இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அழகான பாடலை கேட்கலாம்.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. இவ்வளோ நேரம் கோவிலோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கோவில்ல நடக்கிற சிறப்பு உற்சவங்களை பத்தி கேட்கலாம்.
1: இது ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், ஆடி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள், பௌர்ணமி என்று கஜேந்திர மோட்சம், அதற்கு மறுநாள் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்னும் ஒரு திருமணம் நடக்கும். அன்று சேவை செய்வானால் பெருமாளுடைய திருமையின் முழுவதும் கவசம் கழிந்து திருமஞ்சனம் நடக்கும். உடனே செவித்தால் பெருமாளுடைய திருவடியில் பீஷ்மர் போட்ட நமஸ்கார பானம் என்னும் ஒருவடு இன்றும் காணலாம். அதே மாதிரி பகவானுடைய இடுப்பில் யசோதை தாம்பு கயிறுனா கட்டிய முடிச்சின் தழும்பும் இருப்பதை இன்றும் காணலாம். இங்கு பார்த்தசாரி சுவாமியை தவிர ஸ்ரீ நரசிம்மன் யோக நரசிம்மனாகவும், அமர்ந்த திருக்கோலத்திலும் ஸ்ரீ மன்னாதன் என்னையாளுடைய அப்பன் வேதவல்லி தாயாருக்காக, வேதவல்லி தாயாரை மனம் புரிந்து கொள்வதற்காக இங்கு வந்து சைன திருக்கோலத்திலும், ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் தாசரதி தேவனாக மைதிலி லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் இவர்களோடு குடும்பத்தோடும் சேவை சாதிக்கிறார். இது தவிர பரந்த நிலையில் ஓடி வரும் நிலையில் கஜேந்திரவர்தனும் சேவை சாதித்தருள்கிறார். இங்கு ஏழு திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் உள்ளனர். பார்த்தசாரதி திருவேங்கடமுடியான் பார்த்தசாரதியாக வந்துள்ளார். ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் மன்னாதனாக சேவை சாதிக்கிறார். காஞ்சி வரதராஜன் கஜேந்திரவர்தனாக சேவை சாதிக்கிறார். அயோத்தி ஸ்ரீராமன் தாசரி தேவனாகவும், மகோபிலத்து நரசிம்மன் சிங்கவேல் குண்டம் நரசிம்மன் யோக நரசிம்மனாகவும், தெல்லிசிங்கனாகவும், ஸ்ரீவில்லியூத்தூர் ஆண்டாள் கோதாதேவியாகவும், ஸ்ரீரங்கநாச்சியார் வேதவல்லியாகவும் இங்கு சேவை சாதிக்கின்றனர். இது தவிர எல்லா ஆழ்வார்களுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் இங்கு எழுந்தருளியுள்ளனர். இங்கு வருடந்தோறும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. முக்கியமாக பஞ்சபர்வ உற்சவம் எனப்படும் மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு, இரண்டு ஏகாதசிகள், அமாவாசை, பௌர்ணமி, பகவானுடைய திருநட்சத்திரமான ரோஹிணி, ஸ்ரவணம் நட்சத்திரம், தெல்லி சிங்கதேவனின் நட்சத்திரமான சுவாதி, வரதனின் நட்சத்திரமான ஹஸ்தம், சக்கரவர்த்தி திருமகனுடைய நட்சத்திரமான ஸ்ரீராமனுடைய நட்சத்திரமான புனர்வசு போது சின்ன சிறிய மாட வீதி புறப்பாடு நடக்கிறது. சித்திரை மாதம் திருவோணம் தீர்த்தவாரியாக பார்த்தசாரதி சுவாமிக்கும், ஆனி மாதம் திருவோணம் தீர்த்தவாரியாக ஸ்ரீ நிருசிம்ம சுவாமிக்கும் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. வைகாசி மாதம் ஸ்ரீ கஜேந்திரவர்தனுக்கும், பங்குனி மாதம் ஸ்ரீராமனுக்கும் உற்சவம் நடைபெறுகிறது, ஸ்ரீராமன் உற்சவம் நடைபெறுகிறது. அதே பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் பூர்த்தியாக உத்தர நட்சத்திரத்து கருட சேவையை தீர்த்த திருக்கல்யாண உற்சவமாக, ஐந்து நாள் பிருந்தாரண்ய கேத்திர மகாத்மிய உற்சவமாக, பல்லவ உற்சவம் என்னும் உற்சவம் ஸ்ரீ மன்னாதனுக்கு என்னையாளுடைய பணிக்கு நடைபெறுகிறது. இது தவிர முக்கியமாக மாசி மாதம் சுக்லபட்ச துவாதசி என்று ஸ்ரீ வேதவல்லி தகராருக்கும் என்ன ரங்கநாதனுக்கும் வைதீக முறையில் திருமணம் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தன்றும் ரங்கநாதருக்கும் வேதவலித்தாருக்கும் திருமணம் நடக்கிறது. போகி திருக்கல்யாணத்தின்று ஆண்டாளுக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஆடி மாதம் திருவாடிப்பூரோத்சவம் 10 நாள் நடைபெறுகிறது. ஆவணி மாதம் பவித்ரோத்சவம் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதம் ஸ்ரீ வேதவல்லி தாயாருக்கு 9 நாள் நவராத்திரி உற்சவம், ஸ்ரீ பார்த்தசாரதி விஜயதசமி பார்வேட்டை உற்சவம் நடக்கிறது. ஐப்பசி மாதம் தீபாவளி உற்சவம், அன்னகூட உற்சவம் நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் சொக்கப்படை கொளுத்தும் தீபத் திருவிழா நடைபெறுகிறது. மார்கழி மாதம் திரு அத்தியன உற்சவம் எனப்படும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா 21 நாட்கள் நடைபெறுகின்றன. தை மாதம் பெருமாள் நெல்லளவு செய்யும் அந்த உற்சவமும், சைதாப்பேட்டை கருகில் உள்ள ஈக்காட்டு தாங்கள் என்னும் இடத்திற்கு சென்று திருவுருள் உற்சவம் நடைபெறுகிறது. மாசி மாதம் 7 நாட்கள் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி மாதம் ஏற்கனவே தெரிவித்தபடி பல்லவோற்சவம் நடைபெறுகிறது. இது தவிர சுவாமி எம்பெருமானார், மணவாள மௌனிகள், நம்மாழ்வார், ஆளவந்தார், கலியன் எனப்படும் திருவங்கை ஆழ்வார், திருமழி ஆழ்வார், இவர்களுக்கு பேயாழ்வார், ஸ்ரீ பேயாழ்வார், இவர்களுக்கு 10 நாள் திருவோதார உற்சவம் நடைபெறுகிறது. ஆண்டாளுக்கும் திருவோதார உற்சவம் 10 நாள் நடைபெறுகிறது. இங்கு அநேகமாக எல்லா நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறும். உற்சவம் எல்லா நாட்களில் தினந்தோறும் காலை மாலை வேளையில் நித்தியானுசந்தானம் எனப்படும் சேவை நடைபெறும். 365 நாட்களும் காலை மாலை இருவேளையிலும் உற்சவம் நடைபெறுகிறது.
0: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. அடுத்தது நம்ம ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில் கோபாலபுரம்ல இருக்கு. சென்னையிலேயே முதல் முதலா தங்க விமானம் இந்த கோவில்ல தான் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோவிலோட வரலாறை பத்தி அந்த கோவிலோட அர்ச்சக சுவாமி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு.
1: வசுதேவசிதம் தேவம் கம்சஜானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரம் நமோஸ்வரந்தாக சகஸ்ரமூர்த்தயே சகஸ்ரபாதாட்சி சிரோருபாகவே சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்பதே சகஸ்ர கோடி யுவதாருணே நமஹ. ஹரே கிருஷ்ணா. இந்த கோவிலின் வரலாறு அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 1929 வருடம் அதற்கு முன்பாகவே பூமியிலிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த அபூர்வ விக்கிரகமான சுந்தரவதன பெருமாள் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ வேணுகோபால சுவாமி புரசேவாக்கி திருமணவரால் கண்டெடுக்கப்பட்டு கண்டி ஆசிரமத்திலிருந்து திருத்துறைப்பூண்டில் உள்ள கண்டி ஆசிரமத்திலிருந்து

0: எடுத்து வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு 1931 வருடம் நமது கோபாலபுரத்து கோவில் வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கோவிலை கட்டி, ஒரு சிறிய கோவிலாக அந்த சமயத்தில் கட்டி, இந்த விக்கிரகத்தை அவரிடமிருந்து 101 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சமயத்தில் பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. 1931 வருடத்திலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேணுகோபால சுவாமி, கோபாலபுரம் என்று சொல்லப்படுகிறார் வேணுகோபால சுவாமி. வேணுகோபாலன் என்றால் புல்லாங்குழல் ஊறிக்கொண்டு, கோபாலன் கோபாலன் என்றால் மாடுடன் மாடுடன் இருப்பதாக நம் வரலாறு கூறுகிறது. ஆனால் இந்த விக்கிரகம் அபூர்வமான விக்கிரகமாக 4 கரங்களை உடைய வைத்துக் கொண்டிருக்கும் அபூர்வ விக்கிரமாக அவருடைய வேணுகோபால சுவாமியாக விளங்கக்கூடிய இந்த விக்கிரகத்தின் பாதத்தை இந்த மாடு அவர் தன்னுடைய நாக்கால் வருடும் அபூர்வ விக்கிரமாக இந்த சிலை விளங்குகிறது.
1: அடுத்தது நாம வேணுகோபால சுவாமி கோவில்ல இருக்கிற விமானத்தோட சிறப்பை பத்தி பார்க்க போறோம்.
2: இந்த வருஷ கும்பாபிஷேகம் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் நடந்தது 2012 ஜூலை 5. இந்த கும்பாபிஷேகத்துல என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டா, இது நாங்க வந்து இந்த கோவில்ல வி ஹவ் பில்ட் தங்க கோபுரம். இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறோம். சென்னையில் வேற எந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு விமானம் இல்லை. இது வந்து இட் ஹஸ் கன்சூம்ட் அபவுட் 3.1 kilos ஆஃப் கோல்ட் அண்ட் இட் ஹஸ் டேக்கன் டோட்டலி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ 1.5 crores ஆஃப் ரூபீஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக அவ அந்த ஸ்கல்ப்டிங் ஒர்க் பண்ணியிருக்கான். அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு மேலே ஏறி எல்லா ஸ்கல்ப்சர் ஒர்க்கும் பண்ணிட்டு அது வந்து காப்பர் பிளேட்டில் பண்ணி தென் கீழே எடுத்து அதை கொண்டு போய் கரெக்டாக ஒவ்வொரு பிளேட்டையும் பண்ணி முடிச்சுட்டு தென் திருப்பி வந்து ஃபிட் பண்ணி திருப்பி எடுத்து கொண்டு போய் பிளேட் பண்ணால் டோட்டலி டுக் அபவுட் ஆல்மோஸ்ட் 3 weeks to 1 month. இப்போ பார்த்தோன்னா ரொம்ப நல்லா வந்திருக்காது. இதில் வந்து 4 ஃபேஸ் இருக்கு. 4 ஃபேஸில் ஃப்ரண்ட் ஃபேஸில் வேணுகோபால சுவாமி இருக்கார். ரைட் சைடில் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சவுத் நரசிம்மர் இருக்கார். Then facing west, we have Vishnu Pradhanama. Then facing north is Varaha. So in the Nalu Swamiyo, that is Vishnu Oda Avatarangal Varla.
3: MOP Samudaya Vanoli 107.8 Perumayudan Varangum.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. இது வரைக்கும் வரலாறு பத்தி கேட்டோம். இந்த கோவில்ல முக்கியமானதே கோவிலோட கோபுரம் தான். அந்த கோபுரத்தோட அழக பத்தி பேச வராரு ஆனந்த்.
1: இந்த கோபுரத்துல 5 படிக்கட்டு படி கோபுரம். அது கீழ்படியில தசாவதாரம் இருக்கு, அது 10 அவதாரம் கிருஷ்ணர்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2வது படியில அம்பாள் வேரியஸ் லக்ஷ்மி அம்பாள் அண்ட் அந்த ஸ்வரூபம் வேரியஸ் போர்சஸ்ல இருக்கு. 3வது படி வந்து கிருஷ்ணரோட வேரியஸ் கிருஷ்ணரே பல ரூபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தென் துவாரபாலகா இருக்காங்க, அவங்க இந்த மொத்தமா இதையே தூக்கி பிடிச்சுன்னு டவரையே தூக்கி பிடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ராஜகோபுரம்.

0: சமாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. கோவில் சில பேரோட வாழ்க்கைய மாத்தலாம், ஆனா இவருக்கு கோவில் வாழ்க்கையே கொடுத்திருக்கு.
1: நான் இந்த கோயிலுக்கு 1948 இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் இந்த கோயிலே தான் வளர்ந்தேன். 1948 எனக்கு வயசு 5, 1 சேர்ந்தேன். அப்போதுலேருந்து கோயிலுக்கு என்னவோ தெரியாது, அந்த ஆகர்ஷணம் அவ்வளோ பவர்ஃபுல்லு. மொத்தமாக என்னை கேட்டிங்கனாக்கா, என்னை யார் வளர்த்தாங்கனாக்கா, இங்கே இருக்கிற வேணுகோபால சுவாமி கிருஷ்ணர் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே வரைச்சே நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த காலத்தில் 16 ரூபா வாடகை. எங்களுக்கு படிப்பு எப்படின்னாக்கா, சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரையும் தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஆனால் கடவுள் என்ன பண்ணார், கிருஷ்ணர் அந்த 3 மணி நேரம் படிக்க வச்ச எங்கள் வீட்டில் எல்லாருமே, எல்லாரும் கிராஜுவேட்ஸ், எல்லாரும் ஹைலி குவாலிஃபைடு, அந்த எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ நாங்களாம் சார்ட்டர் கொண்டு ஆனோம்னாக்கா அதுக்கு வந்து கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணர் தான். நாங்கள் பிகினிங்லேருந்து கிருஷ்ணர் வேண்டியது எப்படின்னா, கிருஷ்ணா எனக்கு இது கூட அது கூட சொன்னதே கிடையாது. நேரம் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவோம், கிருஷ்ணா உனக்கு எல்லாம் தெரியும், நான் பேச வேண்டிய ஒன்றும் இல்லை, நான் உன்னோட புரியல, ஆனால் நான் நீ ஒன்றை வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி பார்த்தாக்கா, எப்படி நம்ம கொஞ்சமோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒன்று பாதிக்கிறது. இவ்வளோ தான் நாங்கள் சொல்லுது. ரொம்ப தெரியாது என்ன ஆச்சரியம்னாக்கா, நான் ஆடிட்டான அப்புறம் இந்த முதல் கேஸ் வந்து இந்த கோபால் இண்டிவிஜுவல் சொசைட்டி அதோட அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ்ல என்னன்னா, நார்மலா எல்லா கோயிலையும் ஒரு விதமான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த கமிட்டி மெம்பர்ல 2 கமிட்டி மெம்பர் எடுத்து, ஒரு கமிட்டி மெம்பர் ரிசீட்ஸ் மாத்திரம் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து செலவு பத்தி ஒன்றும் தெரியாது. தெரியாதுன்னா என்ன, அவங்க செலவு பத்தி ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஓகே அப்படின்னா ரிசீட் இஷ்யூ பண்ணணும், மறுநாள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. இன்னொரு கமிட்டி மெம்பர் எப்படின்னாக்கா, பேமெண்ட்ஸ் வந்தா அவர் பேமெண்ட்ஸ் வந்தா பண்ணுவாங்க, ஏதாவது செலவுன்னா அவர் தான் மிஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எங்க போனாக்கா, இவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி அந்த பேமெண்ட் அதுல இருந்து தான் பேமெண்ட் பண்ணணும். சோ இதனால என்ன ஆகுதுனாக்கா, ஒரே ஒரு கேஷ் வாங்கி அதுல இருந்தே பே பண்ணாப்பட, ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்டா செப்பரேட் பண்ணிட்டோம். சோ இது என்ன ஆகுதுனாக்கா, பேமெண்ட் ஆகுதுனாக்கா ஆத்தரைசேஷன் இருக்கணும், ரிசீட் வருதுன்னா அந்த ரிசீட் இஷ்யூ பண்ணிருக்கணும். அதனால இதுவரையிலும் ஒரு விதமான எதுவும் இல்லாம நல்லபடியா அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்தீங்க கோயில அக்கௌண்ட்ஸ் பத்தி ஒன்னும் பேச்சே இருக்காது. 5-2 நிமிஷத்துல அக்கௌண்ட்ஸ் அடாப்ஷன் முடிஞ்சிடும். ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், கோயில எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படியே தான். சோ 48 வச்சு இங்க கிருஷ்ணர் இருந்தாரு, அப்புறம் ஒவ்வொன்னா அதிகமாச்சு. இது சுப்பிரமணியர் வள்ளி தேவையான ராமஸ்ரீ ஆஞ்சநேயர், அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் தனி சன்னதி, அதுக்கப்புறம் வந்து ஏகாம்பரேஸ்வரர், அப்புறம் காமாட்சி, அதுக்கு நவகிரகம் இருந்தது, அப்புறம் ஐயப்பன், அப்புறம் அசமத்தறியில பிள்ளையா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதிகமாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, உள்ளே நுழையச்சே உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து அல்டிமேட் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க இது ஒன்றும் அது ஒன்றும் கேட்கவே வேணாம், நீங்க வந்து போனா போதும், கிருஷ்ணரை பார்த்துட்டு போனா போதும். ஒரு தடவை பார்த்துட்டா மறுநாள் பார்க்காம இருக்க முடியாது, அவ்வளவு ஆகர்ஷணம். இங்க வைப்ரேஷன் வந்து அவள் வந்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வைப்ரேஷன் இருக்குன்னு. எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும், எப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு செலவு 10,000 ரூபா ஒண்ணுனாக்கா, கிருஷ்ணர் 10,000 ரூபா கொடுக்க மாட்டாரு. 10,000-1 ரூபா தவிர 9,999 ரூபா கம்மியா கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஆனா நீங்க ஒன்றும் கேட்க வேண்டாம், அவருக்கே தெரியும் அவனுக்கு செலவு 10,000 எனக்கு இருக்கு, எந்த 10,000 ரூபா எங்கேயோ. அந்த மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். சோ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா, நான் நார்மலா சொல்லுவேன், கிருஷ்ணர் ஒவ்வொரு நிமிஷம் மனதார வேணுனாக்கா கிருஷ்ணர் உங்க இதயத்துல வந்து உட்காந்துருவார். அவர் எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இருக்கு கையில நீங்க ஒரு சாக்லேட் வச்சுட்டு நின்னீங்கனாக்கா, குழந்தை என்ன நடக்கும், அவன் சாக்லேட் தான் கொடுக்கணும். அந்த குழந்தை நேர ஓடி உங்ககிட்ட வந்துடும், நீங்க சாக்லேட் கொடுக்கணுங்கிறே தெரியாது, ஆனா குழந்தை ஓடி வந்துடும். அந்த மாதிரி நீங்க அந்த கிருஷ்ணர் முன்னால வந்து நின்னாக்கா, கிருஷ்ணர் என்ன பாரு, ஐயோ என்ன பார்க்க வந்து என்ன ஒரு நாள் கூட தவறாம டெய்லி ஒரு 2 நிமிஷம் அட்லீஸ்ட் 1 நிமிஷம் அது வந்து அந்த கிருஷ்ணர் பார்த்துட்டு போனாக்கா எல்லா சௌபாகியமும் வரும். இதுதான் நான் எல்லாருக்கும் ஆதரிச்சிருந்தேன். என்ன வந்து எவ்வளோ வச்சிருக்காரு, நல்ல இடத்துல வச்சிருக்காரு. எந்த கஷ்டம் இல்லை, குறையன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. குறையாது உடம்புல எங்கேயாவது அடிபட்டதுனா கூட, ஓ கிருஷ்ணர் நமக்கு அடிபடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷத்துக்கு பார்க்க தவிர, ஐயோ அடிபட்டதுன்னு ஒரு வருத்தத்துக்கு மாறாரு அப்பேற்பட்ட கிருஷ்ணர். ஸோ அவரை நீங்க எல்லாரும் வந்து நல்ல
0: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. ஒவ்வொரு கோவில்லையும் சிறப்பான சில உற்சவங்கள் இருக்கும். இந்த கோவில்ல நடக்கிற உற்சவத்தை பத்தி கேட்கலாம்.
1: கஷ்டப்படுறவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வந்து வேண்டிட்டு யூஎஸ் விசா கிடைக்கிறதுக்கு இது அருள் பெற்றுறா. ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இங்க வந்து ஐயப்பன் சன்னிதானம் தனியா இருக்கு. அது வந்து 1970 பிரதிஷ்டை பண்ணா. இது வந்து சீமா குருசாமின்னு அவர் வந்து ஒரு 45 சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அவரோட இனிஷியேட்டிவ்ல அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வருஷம் 100 கூட்டின்னு போறாரு. அந்த மாதிரி ஒரு 10,000-15,000 பேர் கூட்டின் போயிட்டு இருக்காரு மலைக்கு. அவர் நிறைய சபரிமலைக்கு ரொம்ப ஸ்டான்ச் பக்தர்.
0: அடுத்தது நாம இந்த கோவில்ல இருக்கிற மடப்பள்ளியோட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம்.
2: நான் வந்து கோபாலபுரம் கிருஷ்ணன் கோயிலில் ஒரு 15-20 சர்வீஸ்
1: பண்ணிட்டுருக்கேன்.
2: என் பேர் சுரேஷ். நான் வந்து இங்கே வந்து மலைப்பள்ளியில் சமையல் வேலை செஞ்சுருக்கேன். நல்ல முறையில் எல்லாம் நல்லா நடக்கிறது. இருந்தாலும் இந்த இங்கே வந்து பிரசாதத்தை வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இது வந்து ஒவ்வொரு விசேஷமும் நல்ல முறையாக நடக்கிறது. முன்னாடி கூட்டம் கம்மியாக இருந்தது, இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பித்ததும் பிரசாதங்களும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இருந்து நல்லா எல்லாம் நல்ல முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து திருவோணத்துக்கு வந்து லட்டு பிரசாதம் ஸ்பெஷல். அதேமாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண அலங்காரம், இதில் வந்து கேசரி பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு ரோகிணிக்கும் 3000 அலங்காரம், இதில் வந்து பால் பாயசம் மெயின், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வந்து ஒவ்வொரு இதுக்கும் நல்ல முறையில் நடக்கிறது. இப்போ வந்து திருதோஷனாலே வெண்பொங்கல் இங்கே ரொம்ப பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல். இதை தவிர வந்து மற்ற நாளுங்களுக்கெல்லாம் எதுவும் பிரசாதம் நல்லா நடக்கிறது. சனிக்கிழமை, வியாழக்கிழமை மற்ற நாளில் வடமாலை வந்து ஸ்பெஷலாக உண்டு.
0: MOP சமுதாய வானொலி 107.8 பெருமையுடன் வழங்கும்

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா.
1: வேலூருக்கு அடுத்து இருக்கிற ஆம்பூர்ன்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் துட்டிப்பட்டு. அங்க ஸ்ரீ பிந்து மாதவ சுவாமியோட ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில இருந்தது. இப்போ அதை அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து புதுப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த கோவில்ல இருக்கிற திரு ஏகநாதன் அவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்படின்றத நம்ம கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறாரு, கேட்கலாம்.
2: உங்க கோயில் ஒரு 25 வருஷம் முன்னாடி சார் பூஜை செய்யறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இங்க பார்த்தாலும் மரம், செடி, கொடி அது மாதிரிதான் இருக்கும். இந்த பாறை எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட சுத்தமா இருக்காது. வெறும் செடிக்கு தான் பாறைகளாம் அப்படியே அதை கவுத்து போட்டு ஆள் நடக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஆம்பூர்லேருந்து ஒரு பெருமாள் கோயில் இருந்தா வந்து ஒரு பட்டர் வந்து தலை திருவாதம் மட்டும் பண்ணிட்டு போவாங்க, சொல்லுவாங்க திருவாதம் பண்ணிட்டு போவாருங்க. அப்புறம் நட சாத்திட்டு போயிடுவாங்க கோயிலில் வந்து. அப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்க ஆடு மாடு எல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டு போடுவாங்க. இதுதான் அந்த கோயிலோட இருந்தது. செடி கொடிங்கிறதுல அது மேய்ஞ்சிட்டு இருக்கும், சாயங்காலம் ஓட்டிட்டு போடுவாங்க. அப்போ எனக்கு வந்து சின்ன வயசுங்க. அந்த ஆம்பூரில் இருக்கிற பட்டர் வந்து அவரு அவர் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு வந்தாரு. அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு, அதாவது இங்க இருக்கிற பழைய காலத்தை பெரியவங்க வந்து அங்கங்க ஒரு சொத்தை வச்சு அந்த கோயிலை மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. அப்புறம் அந்த கோயில் மெயின்டைன் பண்ணுறது காசு இல்லாமல் போச்சு.

இந்த கோயில வந்து தொடர்ந்து அவர் பூஜை பண்ணி அவரே முதல்ல விளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு அவர் சொன்னார், இந்த தெருவில் இருக்கிறவங்க பிராமணர்லாம் போயிட்டாங்க, நீங்கள் தான் அவங்க வைணவர்கள் இல்லாமல் இவங்க இருக்காங்க, திருமண் போடுறவங்க பட்டம் போட்டவங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது வீட்டில் செய்கிற பிரசாதத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு பண்ணிட்டு ஒரு விளக்கு போடலாம் இல்லையான்னு கேட்ட பின்னாடி அவங்களே கொஞ்சம் ரோஷம் வந்து அதுக்கப்புறமா சிம்பிளாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கூடி பெருவங்களாம் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இந்த கோயில் கும்பாட்சியத்தை செய்யலாம் அப்படின்னு வேலை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அதான் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் வந்து ஒரு கும்பாட்சியம் பண்ணி கொஞ்ச அளவுக்கு அவங்க இந்த கோபுரம்லாம் பெயிண்ட் இல்லாமல் சிம்பிளாக பண்ணி முடித்தாங்க. அப்புறம் பிரம்மோத்த காலம் 10 நாள் பிரம்மோத்தம் நடந்துட்டு வந்துட்டு அப்போது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் என்ட்ரு ஆகிறோம். அதாவது எங்கள் ஒரு டீம் அவங்க திருவிழா நடத்த முடியாமல் அவங்களால போயிடுச்சு, பெரிய வேலை வசதி இல்லை, திருப்பும் அதே மாதிரி பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு வந்துருச்சு கோயில். இப்போ எங்கள் ஏஜில் இருக்கிற டீமெல்லாம் ஒரு 100 பேர் உறுப்பினர் இருக்காங்க போட்டு ஸ்ரீ பிந்து மாத திருப்பணி நித்திய பூஜை அறக்கட்டளை நாங்கள் ஆரம்பிச்சோம். இளைஞர் நற்பணி மன்றம்னு கொச்ச ஆரம்பித்தோம். இதை விட நம்ம கோயிலுக்காக செய்வோம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அப்போது ஒரு ஆள் 10 ரூபா உறுப்பினர் சேர்த்து இந்த கோயில் உறுப்பினர் சேர்த்து 10 ரூபா சேர்த்து 100 பேர் சேர்த்து அதை வச்சு ஒரு சீட்டு மாதிரி நடத்திட்டு டெவலப் பண்ணி நாங்கள் ஒரு டீமாக ஆரம்பித்து பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு 100 பேரில் 20 பேர் தான் இருக்கும். இன்றைக்கி அந்த 100 பேரை வந்து வச்சு செஞ்சு ஆரம்பித்து ஒரு விழா எடுத்து பிரம்மோத்தம் நடத்த ஆரம்பிச்சு 10 வருஷம். அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவங்களே நல்லா செய்கிறாங்க, அதெல்லாம் அவங்க கையிலே கொடுத்துருவோன்ட்டு அவர் சடகோபாச்சாரியர் இந்த ஊர் நாட்டாமக்காரெல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க என் கையில். அப்போ நாங்கள் எடுத்து இந்த விழாவை செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த அதான் அந்த செடி கொடியெல்லாம் இருந்தது அவங்க அந்த கும்பாட்சியம் பண்ணும்போது ஓரளவுக்கு அவங்க டெவலப் பண்ணி பண்ணிட்டாங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் வர்ணம் இல்லாமல் இருந்தது. சேதா இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஒரு கும்பாட்சியம் பண்ணோம். அப்போ தான் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் வர்ணம் தைச்சு ஒரு ஒரு டெவலப் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்போ நம்ம சாமி பொறுப்பாடு பண்ணுறதோட உற்சவம் இருக்காங்க. இப்போ நம்ம சரின்ட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் உற்சவம் இல்லை, சின்ன உற்சவம் எப்படி அலங்காரம் பண்ணி 14 குடும்பத்தில் அவர் தான் உற்சவம் அலங்காரம் பண்ணி பொறுப்பாடு பண்ணுவாங்க, பார்த்தா பெருமாள் தெரியவே மாட்டார். சரி என்ன போடலான்ட்டு ஊரில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு செம்பு பித்தளை வீட்டில் வச்சுருக்காங்க பழைய பாத்திரம் அதெல்லாம் வாங்கணும் எல்லாருமே பசங்க. நாங்கள் 100 பேர் போனோமே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், சரி பெருமாள் செய்கிறது தானே, எல்லோரும் வீட்டில் இருக்கிற அண்டா பூண்டா எல்லாம் பழைய பாத்திரங்களும் போட்டாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செம்பு தனியாக பித்தளை தனியாக பிரித்தோம். அது கும்பகோணத்தில் போயிட்டு நம்ம ஒற்றுகளை செய்யலாம்னு சொல்லிட்டு சுவாமி மேலே கேட்டுருந்தோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க. அப்போயே அவங்க 50,000 ரூபா எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க கீழே 1,000 ரூபா பெருமாள் செய்யறது. சரி பெருமாள் விட்ட வழின்ட்டு எங்களுக்கு 5,000 ரூபாய் பெரிய விஷயம் அந்த காலத்தில். அப்புறமா சரின்ட்டு அந்த செம்பு பித்தளை கலெக்ட் பண்ணோம்னா அதே ஒரு 25,000 ரூபாய் வந்துச்சு அந்த காசு. அது என்ன பண்ணோம், அவ்வளோ அந்த பித்தளை ரொம்ப இடம் போட்டு செம்பு மட்டும் வச்சுட்டு அந்த அதான் அந்த தராமட்டில்னுவாங்க அந்த விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த உருவாத செம்பு இருக்கும் பித்தளை இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதை இங்கேயே வச்சுட்டோம். வச்சுட்டு அந்த ரூபா கொண்டு போய் தான் அவங்களுக்கு கொடுத்தோம். சுவாமி மலையில் இருக்கிற சனாதிபதி சபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரே அந்த பெருமாளை தாயார் 3 பேர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 10 பர்ஸ்ட்டு நாங்கள் அந்த கோயிலில் என்ட்ரு ஆகி கோயிலுக்கும் சொத்து சேர்த்தது 1st தாங்க. நம்ம பெருமாள் தான் முத்தவர் பொறுத்து அவங்களுக்கு 3 பேர் அவங்க தான். அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினோம் கோயிலுக்கு, பல வழியில் ஏதோ வழியில் செலவு பண்ணி ஒரு டீம் மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த கோயிலோட காரணம் வந்து இவ்வளோ இருக்குதுன்னா நம்ம பசங்களோட உழைப்பு தான் எல்லாமே.

தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. ஒவ்வொரு கோவில சுத்தியும் நிறைய கடைகள் இருக்கும். கோவில் பக்கத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வியாபாரம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கோவில் பக்கத்துல கண்டிப்பா ஒரு பூக்கடை, ஒரு கேசட் கடை, ஒரு சுவாமி படம் விக்கிற கடை, ஒரு அர்ச்சனை தட்டு விக்கிற கடை அப்படின்னு நிறைய கடை இருக்கும். உற்சவ சமயத்துல வியாபாரம் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கும். நிறைய கோவில்கள்ல குறவர் இன மக்கள் கோவில் வாசல்ல அவங்க கடைய விரிச்சு பாசி மணி எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தசாரதி கோவில் வாசல்ல கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட பேசலாம்.

0: வணக்கம், உங்க பேர்?
1: சூரியகலாமா.
0: எவ்வளவு வருஷமா இந்த வியாபாரம் பண்றீங்க?
1: 30 வருஷமா இருக்க.
0: காலையில எப்போ கடை திறப்பீங்க?
1: 6 மணிக்குமா.
0: 6 மணிக்கு திறந்தா எவ்வளவு நேரம்?
1: 12 மணி வரைக்கும் இருக்கும்.
0: என்ன மாதிரி பூ எல்லாம் நீங்க?
1: எல்லா பூவும், மகடம் பூ, தீர்க்க மனோரஞ்சிதம், சண்பகம், கொடி சம்மங்கி, முல்லை, மல்லி, அரளிப்பூ, தாமரைப்பூ, துளசி.
0: பெருமாளுக்கு எந்த பூ நிறைய விரும்பி வாங்குவாங்க?
1: துளசி மாலை வாங்குவாங்க, சண்பகம் வாங்குவாங்க, மனோரஞ்சிதம் வாங்குவாங்க, மகடம் பூ வாங்குவாங்க.
0: எவ்வளவு வருஷமா நீங்க இங்க கடை?
1: இங்க 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
0: என்ன நிறைய நீங்க வியாபாரம் பண்றீங்க?
1: தேங்காய் பூ, பழம், மாலை, அப்புறம் கற்பூரம், அந்த மாதிரி, அப்புறம் பாத்தாதிக்கு வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் பண்ணுவோம்.
0: எத்தனை மணிக்கு கடை திறப்பு?
1: காலையில ஒரு 5:30 to 6 தரும்.
0: உற்சவ சமயத்துல வியாபாரம் ஏதாவது இன்க்ரீஸ்?
1: ஆமா.
0: வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் எப்படி வாங்க?
1: வெளியூர்ல இருந்து வரவங்க அந்த சைடு தான் நிறைய வருவாங்க, இந்த சைடு அவ்வளவு வராது. ஆனா இந்த சைடு கொஞ்சம் டெவலப் பண்ணா ஆகலாம்.
0: வணக்கம், உங்க பேரு?
2: என் பேர் பார்த்த சாரதி.
0: எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க?
2: ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். அதான் என்னுடைய இதுல என்னுடைய எங்க அப்பா, அதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா, ஒரு காலகாலமா வந்துருக்கோம்.
0: என்ன மாதிரி பொருட்கள் நாங்க வியாபாரம்?
2: கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள், அது போக குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், மற்றும் அப்பப்ப தேவைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும்.
0: நீங்க இந்த திருமண் சீக்கரணம் அதெல்லாம் எங்க இருந்து?
2: திருமண்ல வந்து பல வகைகள் இருக்கு. இந்த செய்யார் பழத்துல ஒரு வகையான திருமண் செய்யறாங்க. அது போல ஸ்பெஷலான கட்டின்றது மேல்கோட்டையில இருந்து வர கட்டி, அதுதான் ஸ்பெஷல். அது மேல்கோட்டையில இருந்து வர வைக்கிறது, அங்கிருந்து வர வைக்கிறோம். இங்க செய்யார் உள்ளதை இங்க டவுன்லயே வாங்கிக்கிறோம்.
0: வியாபாரம் உங்களுக்கு இப்போ எப்படி?
2: வியாபாரங்கள் எப்பவும் ஸ்டாண்டர்டான வியாபாரம் தான்.
0: உற்சவ சமயம் போதெல்லாம்?
2: உற்சவ சமயம் மற்ற நாட்களை விட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். உற்சவங்கள் வந்து ஏப்ரல் மாசம் பாசாயசாமி உற்சவம், அப்புறம் அதுக்கடுத்து மேல வந்து நரசிம்மசாமி உற்சவம், அப்புறம் வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி மாதம், புரட்டாசி மாசம் 5 வாரங்கள், அதெல்லாமே நல்லா இருக்கும்.
0: கடை எப்போ திறப்பீங்க? காலையில?
2: கடை காலையில 6 மணிக்கு திறப்போம்மா. 6 மணிக்கு திறப்போம் கோவில்.
0: 6 மணில இருந்து எவ்வளவு நேரம்?
2: 6 மணில இருந்து ராத்திரி 9 வரை இருக்கும்.
0: கோவில் மூடி இருக்கும் போது கடை திறந்துருக்கும்?
2: அப்பதான் திறந்துருக்கும்மா.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. கோவில்கள்ல பெருசு பெருசா போர்டுலாம் வச்சிருப்பாங்க செல்போன்ஸ் உபயோகிக்க கூடாதுன்னு. ஆனா அதை தாண்டியும் நிறைய பேர் செல்போன்ஸ் உபயோகிக்கிறாங்க கோவிலுக்குள்ள. அதை பத்தி சில பேரோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கலாம்.
1: நீங்க எதுக்காக இப்ப உங்களை எதனால கோவிலுக்கு போது எதனால மனசுக்கு நிம்மதிங்கிறது வேணும்னாக்கா எங்க ஏன்னா எங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்க முடியல. உங்களுக்கு காரணம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குன்னு தொட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்க ஏற்படக்கூடாது உங்களுக்காக செல்போன் யூஸ் பண்ணலாம் கேமரா யூஸ் பண்ணலாம் சில இதா இது பண்ணிருந்தாங்க.
2: ஜஸ்ட் மீனிங் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக. That's all. Nothing like that. Mind will be diverted. You have to concentrate your mind on your on God only. That is the meaning.
3: So cell phones are not used for that?
2: Are not allowed. And some people are using the taking photos, photographs. For that purpose only they have added to use cell phones. That is the meaning.
1: வாழ் எல்லாம் அதிகமானதான் நம்ம வீட்டுல நம்ம வேக பத்தணும் நம்ம எவ்வளவு நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா நம்ம பசங்களா இருக்கட்டும் செவத்துல உட்காந்து கிரிக்கணுங்க இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது ஒயிட் வாஷ் பண்ணுங்க இது பண்ணுங்க அந்த அளவு கிளீனா சார் இருக்கணுங்கிறதுக்காக இது
4: செல்போன் யூஸ் பண்ண நாம வந்து ஒரு டீப்பா நம்ம சாமியை நினைக்கும் போது நம்ம உடம்புல சிலுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து சில சவுண்டு தேவையில்லாத சவுண்டு தேவையில்லாத வார்த்தைங்க பேசணும்னா நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அது மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் போது அதை பேசுறாங்க பாருங்க அவங்களும் எஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு ஆத்மான்ற ஒரு தான் எல்லாம் உயிர் மனித உடல் எல்லாம் வேற ஆண் பெண் இருந்தாலும் ஒரு ஆத்மான்றது ஒண்ணு. ஆலயம்ன்றது வந்து ஆத்மாக்கு உலகிற இடம் ஆலயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆத்மாங்க உலக நாட்டுல வந்து நம்ம மனசு உருகி சாமி வேண்டும்போது பலருக்கு பல கஷ்டம் இருக்கு. பேசும்போது இது மாதிரி செல்போன் யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது யாரால அந்த சவுண்ட் வந்தா இவங்களோட தாக்கம் அவங்களுக்கு தாக்கம். நம்ம இந்து கோயில்ல வந்து செருப்புல நடக்கணும்போது நம்ம இந்து கோயில்ல வந்து அந்த நாள்ல வந்து கருங்கல்ல தான் இருக்குது இந்த அக்கு மாதிரி பண்ற மாதிரி அந்த கருங்கல் வந்து நம்ம பாத்துல எவ்வளவு புண்ணிய ஆத்மங்கள் இந்த கோயில்ல வந்ததுனால அது மூலமா நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைமையு தான் அந்த கருங்கல் இதா இருக்கு. அந்த வைப்ரேஷன்ல ஒருத்த சாமி கும்பிட்டு நிற்கும்போது அடுத்தவங்க வந்து அந்த செல்போன் டிஸ்டர்ப்
0: கோவில்ல செல்போன்ஸ் உபயோகிக்கிறத கம்மி பண்றதுக்காக செல்போன் ஜாமர்ஸ் நிறைய கோவில்கள்ல பொருத்தினாங்க. ஆனா சில பிரச்சனைகள்னால அதை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. இப்போ அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு நம்ம அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம கோவில்களோட சிறப்பு, அதை சுத்தி இருக்கிற கடைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கோவிலை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஒரு நேயர் நம்ம கூட பகிர்ந்துக்க வர்றாரு.
5: ஒரு கோயிலுக்கு உள்ளயும் வந்து செக்யூரிட்டி சரியா இல்லை. கோயில் நாங்கள் நெருக்கமாக இருக்கும்போது ஏசி துப்புறது கோயிலுக்குள்ளேயே வெளியே சுற்றுறாங்க. சாப்பிட்றத வந்து அதை துப்புறது சாப்பிட்றத வந்து அதை கண்காணிக்கிறது இல்லை. கண்காணிக்கிறதுல வாரங்களும் கோயிலை கும்பலும் வாரங்களுக்கும் பொறுப்பு வேணும். இது ஒரு கோயில் நம்ம கோயிலுக்குள்ளே அசுத்தம் பண்ணக்கூடாது எச்சி துப்பக்கூடாதுன்னு அந்த இதெல்லாம் வேணும். அந்த பொறுப்பும் இல்லை. பிறகு கோயிலுக்குள்ளே வந்து இந்த சாதம் எல்லாம் அது கான்டெக்டில் விற்கிறதுனால அதுலேயே அந்த சாதத்தை சாப்பிட்டு அந்த எச்சியெல்லாம் அங்கே போடுறாங்க. அதுவும் கோயில் நிர்வாகத்தினால வர சில இது வந்து கோயில் நிர்வாகத்தினாலே சில சீர்கள் அங்கே ஏற்படுது. ஏன்னா வெளியில இருந்து வாரவங்களுக்கு போதிய வசதி இப்போ இந்த கோயிலை பொறுத்த முறையில் நிறைய பேர் வராங்க தங்குறாங்க. தங்குறவங்களுக்குள்ள வசதி இல்லை இங்கே வெளியிலே படுக்கிறாங்க. அதில் வயசு வந்த பெண்கள்லாம் வந்து படுத்துருக்கு. வயசு வந்த பெண்கள் எல்லாம் பசங்கள்லாம் சில பசங்கள்லாம் கேலி பண்ணுறானுவா அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த மாதிரி இதெல்லாம் அந்த நிர்வாகம் அவங்கள சரி பண்ணா ஓரளவு அந்த பராமரிப்பு நல்லா இருக்கும். அதே போல கோயிலில் வந்து இந்த திருவிழா முக்கியமான இந்த இதில் இதில் வந்து இந்த வைகாசி இந்த மாதிரி போட்ட கோயில்லாம் நிறைய கிரௌடு வரும். இந்த கிரௌடுகள்லாம் வரும்போது கோயில் நிர்வாகம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கல. இப்படியா கோயில் கும்பிட வரவங்க எப்படியாவது கோயிலை பார்க்கணும் அந்த சன்னதியை பார்க்கணுள்ள இடத்துல முண்டி அடித்து போகிறாங்க. அதில் செய்து இதெல்லாம் ஆகுது அவங்க செய்த எதுவுமே அவங்க கவனிக்கிறது இல்லை. அதனால நிர்வாகம் கொஞ்சம் என்ன நல்ல வழி இருந்தால் வாரவங்களுக்கு கோயிலும் நல்ல வசதியாக இருக்கும்.
0: நம்ம கோவில்களை பாதுகாக்க அறநிலைத்துறை இருக்கு. இது 1968 தொடங்கினது. இது மூலமா ஸ்ரீ மாரியம்மன் கோவில், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், ஸ்ரீ சிவன் கோவில், ஸ்ரீ வைரவி மடக்காளி அம்மன் கோவில்களை பராமரிக்க முடியுது. இது தைப்பூசம், தீமிதிப்பு போன்ற திருவிழாக்களை கூட நடத்துறது.

0: சமாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. மக்கள் குறைந்த செலவுல நிறைய ஆலயங்களை போய் தரிசிக்கணும்ன்றதுக்காக நம்ம அரசாங்கம் நிறைய சலுகைகள் தராங்க. அதுல ஆடி மாசத்துக்குன்னு பிரத்யேகமா ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற மக்கள் கூட நம்ம கீர்த்தனா பேசுறாங்க, வாங்க கேக்கலாம்.
1: இந்த டூர்ல இருந்து என்ன,
2: போன வருஷம் நாங்க இதே 108 அம்மன் கோயிலுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம். ஒரு 50 பேர் லேடிஸ் அனுப்பி வச்சிருந்தாங்க. போன தடவை நாங்க என்னென்ன நினைச்சிட்டு போனோமோ இது எல்லாமே, எல்லா கோயிலுக்கும் 108 அம்மன் கோயிலுங்கிறது எவ்வளவு காசு பண்ணா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. அதனால அந்த ஒரே நேரத்தில் பார்த்து பிரார்த்தனை பண்ணி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி போய் வேண்டிட்டு வந்தோம். இந்த வருஷம் போனவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சிறப்பாகவும் இருக்கு. சாமியை தரிசனம் பண்ணுறது வேண்டுதுன்னு நினைச்சிருக்கு. அதேமாதிரி இந்த தடவை 108 அம்மனுக்கு போனோம், ரொம்ப சிறப்பான தரிசனம் இருந்துச்சு, சாமியை பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம். இப்போ அதுக்கு தான் போறோம், போய் அம்மன்.
1: இன்னைக்கு என்ன புது சுற்றுலா, என்ன
2: ஆடி பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது வந்து அது இந்த பௌர்ணமி எனக்கு இந்த 3 அம்மனையும் தரிசனம் பண்ண ரொம்ப சிறப்பு. அதனால இது புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ சுற்றுலாத்துறையில் நிறைய ஏற்பாடு பண்ணுறாங்க டூர் ப்ரோக்ராம்.
1: நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு?
2: விளம்பரம்,
1: அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி. ஓகே,
2: நாங்கள் கவுன்சிலர், இவங்க கவுன்சிலர், இவங்க கவுன்சிலர்,
3: நாங்கள் பகுதி
2: இது மாதிரி எல்லாருமே கவுன்சிலர் அங்கே நிற்கிறாங்க. எல்லாருக்குமே வந்தோன்னா கவுன்சில் சீட்டு கிடைச்சது, நின்னாங்க, ஜெயிச்சாங்க, ஜெயிச்சாங்க. அதனால நாங்கள் என்ன நினைச்சு போறோமோ
4: நல்லபடியா நடக்குது. அதனால நாங்க எல்லா கோயில்
2: அம்மன்ங்கிறது வந்து நம்ம எவ்வளவு பணம் வேணுமாலும் வச்சிருக்கலாம், ஆனா அந்த பணத்தை வச்சிருந்தாலும் ஒரே சமயத்துல போய் பார்க்க முடியாது. 5 நாள் 108 அம்மனும் பரிபூர்ண தரிசனம் பண்ணி சிறப்பாக வேண்டிட்டு வந்திருக்கிறோம். போன தடவை வேண்டிட்டு வந்தோம், இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க நினைச்சு நடந்திருக்கு. இந்த தடவை போனவங்களும் வேண்டிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பாக எல்லாம் நல்லா நடக்கும்.
3: கேட்டவரும் கிடைச்சிச்சு,
2: அதான் நம்பிக்கை, கேட்டவரும் கிடைக்கும். பௌர்ணமி, ஆடி பௌர்ணமிக்கு 3 அம்மனை தரிசனம் பண்ணா ரொம்ப நல்லது. அதனால
1: நீங்க இந்த டூர் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க?
5: இது நம்மளுக்கு தேவையான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்லலாம் நம்மளுக்கு. ஏன்னா டே டு டே லைஃப் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து ஒன்று வீட்டில் வேலை செய்கிறோம், இல்லை எங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுதுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு டூர் வந்து நம்ம போனால் தான் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இன்னும் திருப்பி திருப்பி நல்லா எனர்ஜெட்டிக்காக செய்கிறதுக்கு இது ஒரு ஒரு நம்ம பூஸ்ட் குடிச்சா எப்படி நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போமோ அந்த மாதிரி நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இது ரொம்ப மஸ்ட். என்ன சொல்ல போனால் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் இது போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
1: இதுதான் உங்க முதல் தடவையா?
5: இல்லை, நாங்கள் இதை அடிக்கடி போவோம். ஏன்னா இப்படி போனாதான் எங்களால் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் கோயிங்க, இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட யாரா இருந்தாலுமே இப்படி போறதுனால அதை சொல்றேன்னு எல்லாமே நம்மளை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி டயர்டாவோ இல்லை நம்மளுக்கு வயசாயிடுச்சு அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இல்லாமல் நம்மளாலே முடியும், இப்போ வெளியே போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளால திங்க் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னால் எங்கேயும் போக முடியாது, வீட்டிலயே இருக்கணும் அப்படின்வாங்க. ஆஃபீஸ் போறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சண்டே இல்லை ஒரு ஹாலிடே வந்துச்சுன்னா உடனே என்ன நினைப்பாங்கன்னா இன்னைக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எப்போ தான் நம்மளை நம்ம வெளியில் போய் எதனா என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு டூரிசம். ஏன்னா நம்ம போய் வெளியில் அந்த டூரிசம் அங்கே தனித்தனியாக புக் பண்ணுறது, வண்டி புக் பண்ணி ஆளுக்கு இது பண்ண, இது அப்படி கிடையாது. நமக்கு தேவைன்ற போது அந்த பேக்கேஜ் நம்மளுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
1: நீங்கள் முன்னாடி டூர்ஸ்லாம் போச்சு, நீங்கள் வந்து ஏதாவது கற்றுண்டீங்களா?
5: நிறைய, அதாவது இப்போ ஒரு பேக்கேஜ் எடுத்தால் ஒரு 15 பேர் நம்மளது நம்மளுக்கு அவ்வளோ மெம்பர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இப்போ வேறு யாருன்னா வருவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பை பர்த்டே வந்து மெட்ராஸ் தான். இப்போ நம்ம வெளியிலலாம் போகும்பொழுது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த இடம் எப்படி இருக்குது ரொம்ப கற்றுக்கலாம் நிறைய.
1: ஸோ இப்போ டூர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் பீப்புளா வருவாங்களா இல்லை வந்து ஃபாரினர்ஸ் அது மாதிரிலாம் வருவாங்க?
5: எல்லாருமே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்க போன முறை ஒரு முறை ஒரு ட்ரிப் போகும்பொழுது சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 2 லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்க இப்போ தனியாக வந்துட்டு அவங்க போறதுனா கஷ்டம். இது தமிழ்நாடு டூரிஸ்டில் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கு, பாதுகாப்பாக இருக்குது. அவங்க வந்தாங்க, அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. அதனால ஃபாரினர்னு இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேட்
0: சுற்றுலா கழகத்தோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபிசர் திரு ரவி அவர்கள் இப்போ நம்ம கூட பேச போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம்.
1: இந்த டூர் எல்லாம் வந்து எப்படி ப்ரமோட் பண்றீங்க?
3: நார்மலா நாங்க எங்களோட டூர் எல்லாம் வந்து மக்கள் முக்கியமா மவுத் டு மவுத் பப்ளிசிட்டி தான் எங்களுக்கு முக்கியமா இம்பார்ட்டன். ஏன்னா டூர்ல பயணம் செய்தவங்க இந்த டூர் எப்படி இருக்குன்றது மற்ற மக்கள்கிட்ட சொல்லும் போது இது நிச்சயமா அது முதல்ல இருக்கு. அடுத்தது வந்து விளம்பரம் நாங்க கொடுக்குறோம், மக்கள் செய்திகள் கொடுக்குறோம். அது எல்லா பத்திரிகையிலையும் நாங்க என்ன விதமான சுற்றுலாக்க ஆரம்பிக்கணும் செய்யறோம், மார்க்கெட்டிங் பண்றோம். தமிழ்நாடு மட்டும் வந்து மற்ற ஸ்டேட்ல போயிட்டு மார்க்கெட்டிங் ஷோ நடத்துறோம். வெளிநாட்டிலையும் முக்கியமா மலேசியா லண்டன் இந்த இடத்துலையும் போயிட்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிகள் தமிழ்நாடுன்னா என்ன, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் திறப்புகள் இருக்குன்றது பற்றி நாங்கள் பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இந்த டூர்னால வந்து மக்கள் வந்து எப்படி பயனடைகிறாங்க?
3: அதாவது தமிழ்நாட்டு வந்து கோவில்கள் வந்து சிறப்பானது. முதல்ல நம்ம கோவில்கள் மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் சிறப்பாக இருக்கும். ஒன்று பீச் இருக்கும், இல்லைன்னா பேக் வாட்டர் இருக்கும், இல்லைன்னா மலைகள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 53,000 கோவில் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி லாங்கஸ்ட் செகண்ட் லாங்கஸ்ட் பீச் நம்மகிட்ட இருக்குது. நல்ல கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பேக் வாட்டர்னு சொல்லி சொன்னால் ஒரு பிச்சாவரம் அது மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா முதுமலை எடுத்துக்கலாம், முதுமலை சரணாலயம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸு, குற்றாலம், மணிமுத்தாறுன் இருக்குது. ஸோ எல்லா விதமான சிறப்புகள் மக்கள் இருக்குதுனால இதுக்கெல்லாம் மக்கள் போகிறதுக்கு இப்போ ரொம்ப விருப்பப்படுறாங்க. எல்லா இடத்தையும் போய் பார்க்கணும், குழந்தைகளுக்கு காமிக்கணும், தன் சொந்தக்காரங்களை கொண்டு போய் காமிக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டுலேயும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப இப்போ அறுபடை விட்டுன்னா ரொம்ப மக்கள் பற்றியில் சவுத் ஆஃப்ரிக்கில் வரவங்க, மலேசியாவில் வரவங்க, சிங்கப்பூர்லேருந்து வரவங்களுக்குலாம் அவங்களுடைய பூர்வீகம் இதுதான் இருக்கனால நிச்சயமாக அவங்க விரும்பி வந்து பார்க்குறாங்க. அதனால எல்லா விதமான கோயில்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு.
1: இது கோயிலுக்கு போகிற வந்து அந்த பேக்கேஜஸ் பற்றி சொல்லுங்க.
3: நாங்கள் எங்களுடைய ஒரு 60% சுற்றுலாக்கள் வந்து கோயில்கள் கவர் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூர்னு வச்சுருக்கோம். அதில் வந்து சிதம்பரம், தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி இன்னும் கோயில் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒரு நாள் சக்தி டூர், தேவிய தரிசனம், 108 அம்மன் டூர், சீபுரம் கோல்டன் டெம்பிள் டூர், திருப்பதி டூர், இதெல்லாமே அநேகமாக கோயில்கள் இருக்கிறதா இருக்குது. இந்த தவிர்த்து சுற்றுலா பயணிகள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு என்ன மாதிரி வண்டி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்ணி சுற்றுலாவை ஏற்பாடு பண்ணி தரோம்.
1: இந்த டூர் எல்லாம் வந்து ஆடி மோது மட்டும்தானா இல்லை வந்து த்ரூ அவுட் தி இயர் இருக்கா?
3: இந்த குறிப்பிட்ட சுற்றுலா மட்டும் ஒரு நாள் சக்தி, 108, தேவிய தரிசனம்ன்றது ஆடி மாதம் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து ஆடி மாதம் முக்கியமாக திங்கள், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து அம்மனை போய் தரிசிக்கிறதுன்றது இருக்குது. மக்கள் கேட்டாங்கன்னா இந்திய சுற்றுலாவை நாங்கள் வந்து மற்ற மாதங்கள் போகணும்னு சொல்லி சொல்லணும்னா செய்யும். அதாவது எந்தெந்த மாதம் எந்த சிறப்பாக இருக்கோ அதுக்கு நாங்கள் சுற்றுலா ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த இந்த பட்சத்தில் போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா வர நாளைக்கு நாங்கள் வந்து திருவோணம்னு சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லிட்டு ஒரு சில இடங்களுக்கு காப்பிடும் வரமா. அதுக்கு 23 சுவாதி நட்சத்திரத்தை கொண்டு சொல்லி சுற்றுலாமே. அதாவது சுற்றுலா பயணிகள் இந்த ஊருக்கெல்லாம் செல்கிறாங்க. அவங்க அவங்க போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஒரு கார்லேயோ ஒரு பஸ்லேயோ போய் இறங்கி போடுறாங்க. அப்போ வந்து எங்களை கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுற்றுலா ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் சுற்றுலா ஆரம்பி செய்யணும். அதனால் எப்போ எந்த எந்த சுற்றுலாவை கேட்டாலும் பொதுமக்கள் கேட்டாலும் சுற்றுலாவை நாங்கள் நிச்சயமாக ஆப்ரேட் பண்ணுவோம்.
1: எந்த மாதிரி மக்கள் வராங்க? ஃபாரினர்ஸ்
3: அதாவது நமக்கு வந்து ஏப்ரல், மே, ஜூன் இது வந்து தமிழ்நாட்டு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த லீவு நாட்கள் தான் முக்கியம். இப்போ அந்த சீசன் சம்மர் நம்ம ஹாலிடேஸ்ன்றது அப்போ தான். இது வந்து இதே நீங்கள் குஜராத்து, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, பாம்பே எல்லாம் கேட்டிங்கன்னா அநேகமாக அந்த சீசன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இருக்கும். மலேசியன், சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர் வருவாங்க. அவங்க வந்து இயர் எண்ட் அவங்க வந்து ஜனவரி டு டிசம்பர் சிஸ்டம்னால அது. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் மட்டும் கூலாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா மற்ற கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அதனால் அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் நம்ம சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க.
1: டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணோன்னா எப்படி?
3: டிக்கெட் புக் பண்ணுறது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல எங்களோட கவுண்டர் இருக்கு. மெயின் வந்து வாலாஜி ரோடில் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்குது, எக்மோர் ஸ்டேஷன் இருக்குது, கோயம்பேட்டில் இருக்குது, ஏர்போர்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல வந்து அவங்க பயணம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லையும் இபிஆர் சாலை வாலாஜி ரோடில் இருக்கிற கவுண்டர் 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சுற்றுலா பயணிகள் எப்போ வந்து பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக டிடிடிசி ஆன்லைன் .com மூலமாக அவங்க டிக்கெட் எப்போ வேணால் பதிவு பண்ணிக்கலாம். மணி அதாவது அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த பணம் அமைச்சு அது கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக நிறையா புக் பண்ணி வந்துருக்கு. எதிர்த்தாப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எங்கே அதே மாதிரி எங்கள் ஹோட்டல் தமிழ்நாடு எங்கெல்லாம் இருக்கும், இப்போ திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம். அது இதர ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பே, டெல்லி, கல்கட்டா, ஜெய்ப்பூர், அகமதாபாத் இந்த மாதிரி இடத்துக்கு எங்கள் சேல்ஸ் எங்களுடைய கவுண்டில் டூரிஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க, சுற்றுலா அலுவலர்கள் இருக்காங்க, அங்கேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து www.tamilnadutourism.org ல நீங்க வந்து இத பார்க்கலாம். ttdc@vsn.com மூலமா நீங்க இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ttdc ஆன்லைன் மூலமா நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார்,
3: थैंक यू.
0: ரொம்ப நன்றி சார். நீங்க எங்க கூட இப்ப சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம்.

0: சம்ஹாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மாண்புமிகு அமைச்சர் ஸ்ரீமதி கோகுலேந்திரா அவர்கள் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்காக சில விஷயங்கள் சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: இந்த டூர்னால வந்து மக்கள் வந்து என்ன பயனடைறாங்க?
2: இந்த டூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த மூணு அம்மனையும் பார்க்கணுங்கிற ஒரு பிரியத்தில் இருக்காங்க. சிலரால் கார் இருக்கும், அவங்களால போக முடியும். சிலரால் பஸ்ஸில் ஏறி போகும் பொழுது ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நல்ல வசதியோட பாதுகாப்போடு அவங்கவுங்க போய் அந்த தரிசனங்களை போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திருவுடைய அம்மன், வடியுடைய அம்மன், குடியுடைய அம்மனை அந்தந்த கரெக்ட் டைமிங்ஸில் போய் காலை தரிசனம், உச்சிகாலம், சாயந்தரம் அது மாதிரி உள்ள படிப்படி உள்ள டைமிங்ஸ் பண்ணி வசதியாக அவங்க போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: டூர் போயிட்டு வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன?
2: நிறைய இப்போ புக் ஆகிறது, நிறைய பேர் இப்போ இங்கே கூட திருப்பதி டூர் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் இங்கே 5:00 கிளம்பி அங்கே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம். மத்தியான தரிசனத்துக்கு ஒரு 100 டிக்கெட் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி அவங்களை போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்து மத்தியானம் லஞ்ச் கொடுத்துட்டு நைட் இங்கே கொண்டு வந்து இவங்க பத்மாவதி தாயாரையும் பார்க்க வச்சு எல்லாம் சௌகரியமாக போகிறதுனால பப்ளிக்கில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது.
1: இந்த டூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன?
2: ஸ்பெஷாலிட்டிங்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு போகிற டூரை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட்.
1: இப்போ வந்து லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு இருக்கா, இல்லை ஃபாரினர்ஸ் எல்லாரும்?
2: யார் வேணாலும் வரலாம். வி ஹவ் மேட் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். யார் வேணாலும் யார் வந்தாலும் புக்கிங் சென்ட்ரலைஸ்டு புக்கிங் இருக்கீங்க, புக் பண்ணிவிட்டு அவங்க போகலாம்.
1: தேங்க்யூ. தேங்க்யூ.
0: உங்கள் பிஸி ஷெடியூலில் டைம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். மக்களுக்காக இப்போ சுற்றுலாத்துறை எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. மக்களுக்கு அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம்.

0: தயாரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில்கள் தான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய பொக்கிஷமே. அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்றதையும் பராமரிக்கணும்ன்றத பத்தியும் இப்போ ஒரு சின்ன தொகுப்பு உங்களுக்காக இருக்கு. கீர்த்தனா மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலோட எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் ஸ்ரீமதி காவேரி அவர்கள் கூட இப்போ இருக்காங்க. அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: ரோல் என்ன? ஒரு கோவில்ல ஈவோட ரோல் வந்து ஜஸ்ட் பியர் ஜாப் மாதிரி. இது டெம்பிளுக்கு வர்ற பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுக்கணும், வேண்டிய வசதி பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் கோவிலுக்கு வர முக்கியமான கோவிலுக்குன்னு செய்யக்கூடிய விஐபி அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குரிய அகாமடேஷன், அவங்களுடைய கன்வீனியன்ட் தர்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை எல்லாமே நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த டெம்பிள் ப்ராப்பர்ட்டியை இன்கம் ஃபெச் பண்ற மாதிரி நல்ல வழியில அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கணும். என்க்ரோச்மெண்ட்ல இருந்து அதை எல்லாமே மீட் எடுத்து டெம்பிள்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய கிங், அப்புறம் குழந்தைகள் வாரிசு இல்லாதவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர்ற இன்கம் வச்சுதான் நம்ம முந்தைய காலத்துல வந்து கோவில்லாம் ரன் பண்ணியிருக்கோம். இப்பதான் கோவில்கள்ல உண்டியல் அந்த மாதிரில இருந்து இன்கம் வருது. பழைய இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி தான் மெயின் ரோலா இருந்திருக்கு. ஈவன் அரசர்கள், குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இப்போ நம்ம கபாலி கோயில பொறுத்த வரைக்கும் லக்சர்ச் ரோடு, கிரீன்வேஸ் ரோடு இந்த மாதிரி அடையாறு, நுங்கம்பாக்கம் இந்த இடத்துல எல்லாம் வேல்யூபிள் க்ரோர் ஒர்த் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதெல்லாமே இப்போ நம்ம ஒன்னொன்னா திருக்கோயில் வசமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்கிரமிப்புதாரர்களை வெளியேற்றிட்டு அதுல இருந்து பார்க்கிங் அந்த மாதிரி பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கல்யாண மண்டபம் அதெல்லாமே கட்டி கோவிலுக்கு வருமானம் வர மாதிரி பண்றோம். அது மட்டும் இல்லாம திருவிழா சமயங்கள்ல பக்தர்களுக்கு அகாமடேட் பண்ற மாதிரி டெய்லி வர பக்தர்களுக்கும் தண்ணீர் வசதி, பீஸ்ஃபுல்லான அவங்களுக்கு உரிய தர்ஷன், அப்புறம் டெம்பிளுடைய கிளென்லினஸ்க்கு அவுட் சோர்சிங்ல ஆளுங்க சர்வீஸ் பர்சன்ஸ் வாலண்டியர்ஸ் வச்சும் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம டெம்பிள்ல இருந்து பேமெண்ட் கொடுத்து ஒர்க்கர்ஸ் வச்சும் நம்ம கிளீன் பண்றோம். இந்த மாதிரியும் பண்றோம். டெம்பிளுடைய ஜுவல்ஸ், மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அதையும் நல்ல விதமா ப்ரொடெக்ட் பண்றோம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க பாதுகாக்கணும். அதே சமயத்துல கோவிலுடைய சாங்கிட்டி பழமை மாறாமையும் கோவிலையும் பழக்க வழக்கங்களையும் பாதுகாக்கணும்.
2: ஹிந்து என்வரன்மெண்ட் போர்டு வந்து உங்களை நாமினேட் பண்ணிருக்கு.
1: இந்து என்டோமென்ட் போர்டு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவங்க தான் எங்களுக்கு என்னென்ன ஒர்க்னு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் எ இஓஸ், எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ஸ். எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ஸ் வந்து வேரியஸ் கேடர்ஸ்ல இருக்காங்க, கிரேட் 1-4. அதுக்கு மேல அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் கேடர்ல இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பிள் இன்கம், அதை வச்சு அதை பேஸ் பண்ணி கேடர் பிரிக்கிறாங்க. அது ஹைரார்க்கியா அப்பப்ப கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் பாஸ் பண்றாங்க. இப்ப கோவில்ல ஒரு பச்சை மடம் இருக்கு, இத்தனை பராமரிக்கணும், இதுக்கு இந்த மாதிரி தீவனம் வாங்கி கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டிஸை இந்த வழியில சேவ் பண்ணணும், பப்ளிக் டெம்பிள் ப்ராப்பர்ட்டின்னு தெரியற மாதிரி போர்டு வைக்கணும், இந்த மாதிரியான திட்டம் அப்பப்ப கவர்மெண்ட் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது எல்லாமே த்ரூ அவர் டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ எங்களுடைய டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங், எங்களோட ஒர்க் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அந்த வகையில் நாங்கள் வி ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்.
2: மக்கள் வந்து கோயில வந்து எப்படி பாக்குறாங்க?
1: மக்கள் கோவில வந்து கேட்டதெல்லாம் அவங்க கொடுக்குற தெய்வம் இருக்கிற இடமா பாக்குறாங்க. அதே சமயம் வந்து இப்போ முந்தைய காலம் மாதிரி இல்லாம இப்போ ரீசெண்டா என்ன வேணாலும் கோவில்ல வந்து ஒரு நல்ல நாள், ஒரு வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி சமயத்துல வந்து கோவில்ல வந்துட்டு போனாலே நமக்கு எல்லா வரமும் கிடைச்சிட்ட மாதிரி மக்கள் நம்புறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குன்றதை எல்லாரும் மறந்துடுறாங்க. கோயிலோட கிளென்லினஸ் பாதுகாக்கிறதுக்கும் கோயிலுடைய சைலன்ஸ், அதோடைய புனிதத்தன்மையை பாதுகாக்கிற மாதிரி நடந்துக்கிற கடமையும் மக்கள் எடுத்துக்கணும். அது அவ்வளவா மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அது கொஞ்சம் கொண்டு வர மாதிரி நாங்க அங்கங்க போர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களை மோட்டிவேட் பண்றோம்.
2: என்சிசி என்எஸ்எஸ் அது மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: என்சிசி என்எஸ்எஸ் தவிர எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் இது என்சிசி என்எஸ்எஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்களும் ஒரு பீரியாடிக்கலா குளம் கிளீன் பண்றது, அவங்களா பை இன்ட்ரெஸ்ட்ல வர்றவங்கள கோவில் கிளென்லினஸ் அந்த கல்வெட்டு அது மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கேம்ப் மாதிரி வந்துட்டு கோவில பத்தின டீடைல்ஸ், நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டடிஸ்க்கும் கோவில பத்தின பழமை, அதோடைய இப்ப என்ன ரோல் பப்ளிக் பண்ணுது அந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாத்துலயும் பாத்துக்கிறாங்க. பிசிக்கலாவும் நமக்கு கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்எஸ்எஸ் என்சிசி மாதிரி மற்ற வாலண்டியர்ஸும் இவங்க வர்றதுக்கு என்சிசி என்எஸ்எஸ் ஒரு நல்ல ரோல் மாடலா இருந்து கோவிலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்ன பொறுத்தவரை
2: இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன?
1: இந்த கோவில் வந்து நம்ம இந்த ஹிஸ்டரியில அப்ப சொல்ற மாதிரி இந்த நாலு முக்கியமான சிஷியர்கள், அதாவது சிவபிரானிடம் நேரடியா பேசினவங்க அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்னு சொல்லுவோம். அதுல திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் நேரடியாக இந்த கோயில காட்சி கொடுத்து பூம்பாவைன்னு ஒரு பெண்ணை வந்து உயிர் போய் அவங்களுடைய சாம்பலையும் எலும்பையும் ஒரு பாத்திரத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸ் சிவனேச செட்டியார்னு பத்திரமா வச்சிருக்காங்க. இவர் திருஞான சம்பந்தர் வந்து ஒரு ஒரு கோவிலா விசிட் பண்ணி வரும்போது மயிலாப்பூர் கோவிலுக்கும் அந்த சிவபெருமான தரிசனம் பண்ண வர்றாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து பாம்பு தீண்டி இறந்துடுறாங்க. அவங்களுடைய சாம்பலையும் எலும்பையும் பத்திரமா பாதுகாத்து அவர்கிட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனா அதுக்குள்ள இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கவலையை அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அவர் அதுக்காக தனக்காக இருந்த ஒரு பெண் வந்து இறந்துட்டதுக்காக சிவபெருமான்கிட்ட வேண்டி சில பதிகம் பாடுறாரு. மட்டிட்ட புண்ணியம் காணல்னு சொல்லிட்டு நிறைய பதிகம், அதை கேட்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு 10வது பதிகம் பாடும்போது அந்த பெண்ணும் உயிரோட வந்துடுறாங்க. அதாவது ஒரு 10 வயதுல இறந்துடுறாங்க, 5 வருஷம் கழிச்சு இவர் வராரு. 15 வயசுல எப்படி ஒரு பெண் இருப்பாங்களோ அது போல உயிரோட மீண்டு வந்தது நிஜமாவே நடந்த கதை. சிவபெருமானும் உங்களுக்கு ரிஷபாரூடரா காட்சி தராரு. அதனால இங்க இந்த ஸ்தலம் வந்து நோய் தீர்க்கிற ஸ்தலமா எல்லாராலையும் நம்பப்படுது. நிறைய பேருக்கு வந்து நோயும் குணமடைஞ்சிருக்கு.
2: ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாவது ஸ்பெஷலா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடக்குமா?
1: ஸ்பெஷல் டைம்ல நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தமிழருடைய கலைகள் பரதநாட்டியம் இதெல்லாம் நம்ம அந்த விடையாற்றி உற்சவம்னு உற்சவம் முடிஞ்ச ஒரு லாஸ்ட் 10 நாள்ல பரதம், அப்புறம் அந்த கரகாட்டம், வில்லுப்பாட்டு, வாய்ப்பாட்டு இதெல்லாமே 10 நாள் ப்ரோக்ராமா கோயில்ல நடக்குது. அதுலயும் முக்கியமானவங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம கலை வளர்றதுக்கு கோவில் உதவி. ட்ரஸ்டீஸ் நாமினேட் பண்றவங்க கோவில் கோவிலுக்கு நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுத்தவங்க, கோவிலுடைய ஈடு நடவடிக்கைகள்ல பல வருஷமா பரம்பரையை ஈடுபட்டவங்க, அப்புறம் கோவிலுக்கு நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ற நன்கொடையாளர்கள், அதுல நேர்மையா இருக்கவங்க, திருக்கோயிலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்றவங்க அந்த மாதிரி நல்ல நபர்களை பார்த்து நாமினேட் பண்ணுங்க. அனிமல்ஸ்
2: வந்து
1: நீங்க
2: எப்படி பராமரிக்கிறீங்க?
1: அனிமல்ஸ் பசுமாடு காளி மாடு நம்ம பசுமடத்துல கோவிலுக்குள்ள இருக்கிறதுல பண்றோம். அதுல இருந்து வர்ற பாலை வச்சுதான் நம்ம தினமும் கோவில்ல அபிஷேகம் பண்றோம். ஸோ அதுக்குரிய தீவனங்கள் வந்து எங்களுடைய ஆணையர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு குறிப்பிட்ட அளவு அதுக்கு தேவையான நல்ல பால் கறக்கிற மாதிரி தீவனம் கொடுக்குறோம். நல்ல அகாமடேஷன் சுத்தமா பண்றோம். சுத்தமா இருக்கிற மாதிரி அப்பப்ப அதோடைய வேஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கால்நடை மருத்துவரையும் வச்சு நல்லபடியா எந்த நோயும் வராம பாத்துக்கிறோம்.
2: அன்னதானம் எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா?
1: அன்னதானம் வந்து இப்ப நம்ம தமிழக முதல்வரால 2002 நம்ம கபாலீஸ்வரர் கோவில்ல தொடங்கி வைக்கப்பட்டது. அப்ப ஒரு நாளைக்கு வந்து 100 நபர்கள் சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்ப 150 நபர்கள் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே டோனார் வந்து 2000 ரூபாய் கட்டுறாங்க ஒரு நாளைக்கு. அதுல இருந்து காய்கறிகள், இலை, குழம்பு, அப்பளம் இந்த மாதிரியான சாப்பாடு பரிமாறம் வராரு. ஒரு குழம்பு, ரசம், மோர், அப்பளம், பொரியல், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு பரிமாறும். வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள்ல வடை பாயசத்தோட பரிமாற்றம், சுதந்திர தினம் அந்த மாதிரி முக்கியமான நாள்ல 300 பேர் 500 பேர் அப்படின்ற மாதிரி அன்னதானம் கொடுக்குறோம். அன்னதானம் வர்றவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த அன்னதானம் டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு வருமான வரி விலக்கு கொடுத்து என்கரேஜ் பண்றோம்.
2: இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு லா வந்திருக்கு, செல்போன்ஸ் வந்து கோயில்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நிஜமாவே இது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ அதுக்கு செல் ஜாமர் வைக்கிறது பத்தி எங்களுடைய துறை ரீதியா பரிசீலனை பண்றாங்க. அது வந்ததையும் அது சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம், இப்போ உள்ள கோவில்கள் எல்லாமே 2000-3000 வருடத்துக்கு முன்னாடி உள்ளது. அதுல இருக்கிற பழமை மாறாம இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து அதுல இருந்து ஒரு 10-20 ஜென்ரேஷன் மாதிரி மாறி வந்துட்டோம். நம்ம இருந்தாலும் அப்ப ராஜாக்கள் கட்டின கோவில அதே பழமை மாறாம பார்த்து ரசிக்கவும் அனுபவிக்கவும் முடியுது. கோவில்கள் வந்து மன அமைதியை தர்ற இடமாவும், வேண்டுதல் நமக்கு என்ன குறை இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர ஸ்தலமாவும், நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிற நிறுவனம் மாதிரியும் செயல்படுது. அதை கட்டி காக்கிற பொறுப்பு மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எல்லா வயதினருக்கும் இருக்கு. அதனால நம்ம அதுல வந்து கிறுக்கல் பண்றதோ, எண்ணெய் தடவுறது, எச்சில் துப்புறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த கோவிலை சுத்தமாக மெயின்டைன் பண்றதுக்கு வர ஒவ்வொரு பொதுமக்களும் பக்தர்களும் உதவி செய்யணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கோவில்ல இருந்து அரசும் ஏற்படுத்தணும். கோவிலுக்கு வர ஒரு ஒரு தனிநபருடைய கடமையா இதை நினைச்சு கோவில்ல எண்ணெய் தடவாமையும் வேஸ்ட் வந்து போடாம கோவிலுக்கு என்னென்ன ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கோ அதை ஒழுங்கா அட்ஹியர் பண்ணி நமக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷனுக்கும் இந்த கோவில நல்லபடியா நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய சின்னமாக பின்னாடி வர்றவங்களுக்கு நிறுவிட்டு போகணும் அப்படின்றது.
0: ரொம்ப நன்றி மேம். அவங்க நமக்கு கோவில பராமரிக்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கடைபிடிச்சு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கோவில்களை அதே பொக்கிஷமா ஒப்படைப்போம் அப்படின்னு நம்புவோம்.

0: ஆதரித்து வழங்குவோர் கீர்த்தனா, வைஷ்ணவி, ஐஸ்வர்யா. நம்ம நாட்டோட பாரம்பரியமே கோவில் தான். கோபுரத்தோட கம்பீரமும் சிலைகளோட நளினமும் கோவிலுக்கு அழக தருது. இப்படி நம்ம நாட்டுக்கு சின்னமா இருக்கிற இந்த கோவில்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போகும்போது செல்போன் உபயோகிக்கிறதையோ செவத்துல கிறுக்கறதையோ நிறுத்தி மத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்தீங்கன்னா அதுவே இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றி. நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியது கீர்த்தனா, வைஷ்ணவி மற்றும் ஐஸ்வர்யா. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க.
5: ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ரோட்டுல பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8.
3: ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரோட்ல நடக்கும் இல்லையா? ஸோ வாட் யூ திங்க் ஆர் த காசஸ் ஃபார் ஆல் தீஸ் ஆக்சிடென்ட்?
4: பேசிக்லி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ், பிளைண்ட் டிரைவிங் அண்ட் பீப்புள், யூ நோ தேர் ஆர் மெனி மெனி காசஸ். இஃப் ஐ ஹேட் டு டெல் யூ, லெட் மீ டெல், மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் ஹேஸ் பிகம் அ நியூசன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். யா, இட் இஸ் ரியலி தீஸ் டேஸ் மெனி ஆக்சிடென்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். மெனி பீப்புள் கிராஸ் யூர் ரோட் பை டாக்கிங் அண்ட் ஃபோன் அண்ட் தே டோன்ட் ரியலைஸ் அதர் டேஸ் இஸ் தே ஜஸ்ட் சீ ஒன் சைட் ஆஃப் த ரோட், யார் நோ டிராஃபிக், நோ கார் ஆர் யூ எனி வெஹிக்கிள் கமிங், பட் தே டோன்ட் சீ அதர் சைட். தட்ஸ் ஹவ் தே மீட் அன் ஆக்சிடென்ட். ஆர் மேபி பிகாஸ் ஆஃப் த அதர் பர்சன், தட் பர்சன் இஸ் டிரைவிங் புட் சடன் பிரேக் அண்ட் யூ நோ தட் மைட் ஆல்சோ லீட் டு அன் ஆக்சிடென்ட் வித், ஐ மீன் வென் தட்ஸ் சடன் பிரேக் இன் த ஃப்ரண்ட், அதர் கார்ஸ் மைட் டென் டு டேஷ் த கார், லைக் தட்ஸ் ஒன் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட். செகண்ட்லி, பீப்புள் டோன்ட் வேர் ஹெல்மெட் அண்ட் யா வைல் டிரைவிங் ஆல்சோ தி டாக், தட்ஸ் ஆல்சோ ஒன் மேஜர் யூ நோ மொபைல் ஃபோன் டிராபேக். வெல், ஐ ஹவ் மெட் அன் ஆக்சிடென்ட் லைக் சம் ஃபியூ மந்த்ஸ் பேக். ஐல் டெல் யூ த ஸ்டோரி ஹவு இட் ஹேப்பன். The auto, it was an auto. Everybody got shocked when I used to say my accident was an auto. It like, seeing my leg, they think it's a bike accident, but it was an auto accident. Auto was going towards one lane. That person blindly was crossing one lane and there was another bike coming, speed. And at the bike, he dashed the bike and the bike felt, you know, urge of escaping from that accident. That thing that, because of that automan accident happened, that automan was trying to take a turn and appadi it got toppled. And there, my leg came under the auto and I met for an accident. It was like a serious issue. Like that, only one more accident happened because of auto, where one girl, again auto got toppled till 1 kilometer. It was going, you know, after getting toppled it got stretched along 1 kilometer, and that girl full half of her body got fully injured and she underwent plastic surgery full half body. It was like being a girl, so much of problems she had to face because of that. And like accidents, and there was another accident in ECR road. It was like a very bad accident. 3 youngsters were going, 2 guys and 1 girl, and there one truck came and dashed them, and there were other car, 2 cars met each other and they dashed, and one car was in such a condition that whoever was inside was for sure to die. But in that only one person died. Another person met in a very severe accident. He had undergone, like, you know, he was in ICU for so many days, and they took his brain, this other part of the brain, and put in the stomach for, you know, healing it and all. And finally that person is all right now after like months of recovery. Another person got paralyzed from, you know, full, her leg got fully paralyzed, and now right now she's fine, but still see her life is like in such a big, you know, sad thing. And yeah, accidents happen because of many other things. You should never drive fastly night, especially night might look doors might look empty, but there are trucks who trucks are the maximum you can find at night, and they go at a speed and they don't even bother who's in front and who's at back. They go at their own. It's like as if their road. Night time, it's for the truck. Speed might thrill, but it really kills. So remember that. Wear helmet while driving. Wear seat belt. Though it's in Chennai, there's no rules as like that, but in other cities there are rules, compulsory rules to wear helmet. You know, belt. You should also wear. Though there's no rule, you may up the rule that you will wear seatbelt, because safe is what your life is. That car is of no use if you are not there. So remember that. So and if you drive properly, people outside are walking, it will be safe for them also. Your life depends on others people's life also. So accidents happen only because of carelessness, and if you are not you know careful enough. Thank you.
5: என் பேர் திவ்யா. நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
3: ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோடில் ரொம்ப காமனாக ஹேப்பன் ஆகுது இல்லையா? ஸோ என்ன மாதிரி காசஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: நான் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்பர் டூ, செல்ஃபோன் ப்ராப்ளம்ஸ். செல்ஃபோனில் பேசினே இருப்பாங்க. இவன் தான் அவங்க செல்ஃபோன் கையில் எடுத்து பேசுறது இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுவாங்க. ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசும்போது வந்து கவனக்குறிப்பு இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. த்ரீ நினைக்கிறேன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ளீஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. இது எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு, வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வெயிலில் ஹெல்மெட்லாம் போட முடியாது, எங்களால் ஓட்டவே முடியல. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், இன்கேஸ் நான் சொல்லலாம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும், இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலோட இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு இப்போ வந்து காப்பாற்றும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கணும். நீங்கள் வந்து ஃபோனில் இன்கேஸ் பேசுகிறீங்கன்னா அதை ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா, கண்டிப்பாக எதனா இம்பார்ட்டன்ட் காலாக இருந்தால் கவனக்கிருப்பு கண்டிப்பாக காமியாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நிறைய பேர் பண்ணுறாங்க. மார்னிங் டே டைமில் பண்ணுறதுனாலும் ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் ட்ரைவ் பண்ணும்போது பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு, கண்டிப்பாக ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரேஷ் டிரைவிங். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பீடாக ஓட்டுறீங்கன்னா காலியாக ரோடு ஹைவே இருந்தால் ஓகே, பட் நீங்கள் டிராஃபிக்கில் வந்து அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்பீடாக ஓட்டுறீங்க, அது ரொம்ப தப்பு. சப்போஸ் உங்களுக்கு எதனா அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிடணும், இல்லை வேறு எதனா வழி பார்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஆட்டோக்காரன் சீக்கிரமா சீக்கிரமா போகணும்னு சொல்லுவான். அந்த ஆட்டோக்காரரும் நீங்க கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஸ்பீடா ஆட்டோ ஓட்டுறாங்க, பட் அது உங்களுக்கு தான் பாதிப்பு. யாருக்கு எவ்வளவு ஆட்டோல கூட ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து சீக்கிரமா கிளம்பி உங்களை நீங்க தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
3: தேங்க்யூ திவ்யா.
6: தேங்க்யூ. என் பேர் லக்ஷ்மி. இங்கே ஆக்சிடென்ட்ஸ்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் சென்னையில் ஐ ரோட்டில் மெயின் ரோட்டில் அப்படி ரேஷ் ரொம்ப பயங்கரமாக ஓட்டுறாங்க. அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் இல்லாமல் இண்டிகேட்டர் போடுறதே கிடையாதுங்க. அவங்க லெஃப்ட்டில் போகிறாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போடுறாங்க, ரைட்டில் போட்டாங்கன்னா லெஃப்டில் போகிறாங்க. இப்படி எப்படி போட்டாங்க ஓட்ட தெரியாதவங்களுக்கு, பாதி பேர்லாம் தெரியவே தெரியாது, அவங்களாம் எப்படில போவாங்க, ரொம்ப கஷ்டம் வந்து. இந்த டிராஃபிக் பயங்கரம், அது அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. சடன் பிரேக் போடுவோம், பின்னாடி இந்த டொங்குன்னு மோதுவானுங்க, பயங்கரங்க. வேற ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஒழுங்காக ஓடணும், ஸ்லோவாக அந்த ரேஷ் டிரைவர்ஸ் கிட்ட இருக்கும்போது ஸ்லோவாக ஓரமாக கார்னரில் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். வேற என்ன எனக்கு தெரியல. தேங்க்யூ.
3: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
7: ஹாய், நான் ஸ்வேதா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
3: ஓகே, வந்து இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுல, ரொம்ப ஜாஸ்தி டிராஃபிக் ஜாம் அதனால. ஸோ என்னென்ன வந்து மெயின் காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சிடென்ட்ஸ்க்கு?
7: ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட ஆட்டிடியூட், அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுத்தமாக டிராஃபிக் ரூல்ஸ்லாம் என்னன்னே தெரியறதில்ல. ஏன்னா லைசன்ஸே அவங்க காசு கொடுத்துதான் இப்பெல்லாம் வாங்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ வந்து அவங்க டிராஃபிக் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாம எப்படி அவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால தான் வருது. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸே கிடையாது இப்போ இருக்கிற பீப்புள். And even if they have consciousness, அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, மித்தவங்களை பத்தி நினைக்கிறது இல்ல. அண்ட் சோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணமே ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன்.
3: ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
7: யா, ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். அண்ட் இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸஸ்லாம் முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு நிஜமாலே எலிஜிபிளாக லைசன்ஸ் கொடுக்கன்னு. 16 இயர் ஓல்டுக்கெலாம் சும்மா லைசன்ஸ் கொடுத்து ஓட்ட வைக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். அண்ட் டூ வீலர் ரொம்ப அவங்களே சென்சார் பண்ணணும், சில பேர் ஓட்டக்கூடாது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக ஆர்டிஓ வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த வகையில் தே வில் நோ வாட் தி ஆக்சுவல் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர். அதனால அண்ட் ஹெல்மெட், அஃப்கோர்ஸ் ஹெல்மெட் கண்டிப்பாக போகணும். இப்போ நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பட் யாருமே இது பண்ணுறதில்ல. நம்ம காலேஜில் கூட ஹெல்மெட் வந்து உள்ள வரைக்கும் போடுறாங்க, வாட்ச்மேன் அங்கிள் பார்க்கலன்னா உடனே எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அவங்களாம் நினச்சா தான் மாற்ற முடியும். நம்ம போய் எவ்வளோ தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறது. ப்ளஸ் செல்ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் செல்ஃபோன் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.
3: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
8: நான் மத்தூர் பேசுகிறேன்.
3: ஓகே, நீங்கள் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ரொம்ப இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு. ஓகே, எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட், டிராஃபிக் ஜாம்னால. ஸோ மெயினாக வந்து என்ன காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு?
8: மெயினாக வந்து டீனேஜர்ஸோட ரேஷ் டிரைவிங், ஆஸ் அன் லைசன்ஸ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். நம்மளுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. ஐ மீன், நீங்கள் ஓட்டுறது, நீங்கள் ரேஷாக ஓட்டுறதுனால உங்களுக்கு மட்டும் அது வந்து பாதிப்பாக இல்லை, ரோட்டில் ஓட்டுற மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. செகண்ட் இஷ்யூ பார்த்தோன்னா வந்து இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களும் ரேஷாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அன் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடிச்சு தள்ளிட்டாலும் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸுன்ற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தே டோன்ட் இவன் ஸ்டே தர், அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அதை தாண்டி பெஸ்ட் திங் வந்து டு யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் தேன் டு யூஸ் யோர் ஓன் டிரான்ஸ்போர்ட். நிறைய ஓன் டிரான்ஸ்போர்ட் வர வர நிறைய ரேஷ் டிரைவிங், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குமே தவிர. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் யூஸ். அண்ட் கண்டிப்பாக பெட்ரோலே அது கம்மி பண்ணும்.
3: இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க?
8: ப்ரிவென்ட் பண்ணது, ஆஸ் ஐ செட், யூசிங் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எ பெஸ்ட் ப்ரிவென்ஷன். இந்த சென்ஸ் அபவுட் அதர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றியும் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கணும். நம்ம ஓட்டினா வந்து ஒழுங்காக ஓட்டணும், அது மற்றவங்களையும் பாதிக்கணும். நெக்ஸ்ட், ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது மொபைல் ஃபோன் கண்டிப்பாக பேசவே கூடாது. எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் சைடாக நிறுத்தி நீங்கள் மொபைல் ஃபோன் பேசலாமே தவிர அப்படியே பேச

0: பைக் ஓட்டுறாங்க, ஹெல்மெட் போடாம அப்படியே கிரஷ் அண்டர் பஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப வயலண்ட், தேவையில்லாத விஷயங்கள் விச் ஒன் கேன் அவாய்ட். ஹெல்மெட்டோ போட்டு அண்ட் சேஃப்டியா நல்ல ஸ்லோவா ஓட்டி, யூ ஹவ் டு திங்க் ஆஃப். அந்த டைம்ல ஒரு செல்போன் கால் வச்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆச்சுன்னா யூ ஷுட் அவாய்ட் தட் கால். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, யூ கேன் டாக் டு தட் பர்சன் லேட்டர். ஸோ செல்போன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்மெட் போட்டு. ஸோ இதான் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார். தேங்க்ஸ்.
1: இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஹலோ, ஐ அம் திக்ஷிதா, ஐம் ஸ்டடிங் இன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்.
1: ஓகே, வாட் ஐ திங்க் ஆர் தி காசஸ் ஃபார் மேஜர் ரோட் ஆக்சிடென்ட்?
2: தி காசஸ் ஃபார் மேஜர் ரோட் ஆக்சிடென்ட் இஸ் அகைன் ஆட்டிடியூட் ப்ராப்ளம். பீப்புள் திங்க் தே நோ எவ்ரி திங் அண்ட் தே டிரைவ், அண்ட் ஃபியூ பீப்புள் திங்க் தே ஓன் த ரோட் அண்ட் தே வாக் இன் த மிடில் ஆஃப் த ரோட் அண்ட் தென் கோல் த பர்சன் ஹூ இஸ் டிரைவிங். த பர்சன் ஹூ இஸ் டிரைவிங் வுட் பி டிரைவிங் ப்ராப்பர்லி, பட் தென் த பர்சன் ஹூ இஸ் வாக்கிங் வுட் திங்க் தே ஓன் த ரோட் அண்ட் கீப் வாக்கிங். I think again the person who is walking on the road, they should know that they have a pathway created for them, pavement created for them, and also zebra crossing. So all that is very important. And person who is driving, again he should be very careful when driving, because he has the responsibility of taking a particular bunch of people if he is traveling in a car to another place safely. Or if he is traveling in a bike, he must realize there's a family waiting for him. If not a family, there's someone waiting for him to come back home very safely. If that person is in another place and a family is in another place, when you hear a news of an accident of your child from other place, it's really heartbreaking. I have seen a family friend of mine, you should not drive when you're in tension, because this family friend of mine, he drove when he was in tension. Instead of the accelerator, instead of the brake, he pressed the accelerator and he put himself to death, though wearing a helmet. So again, helmet, you should wear helmet, but wear it in such a way that it doesn't just fall down when driving.
1: Okay, thank you.
2: Thank you.
3: ஆக்சிடென்ட்ஸ் எதுனால ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஜல்தியாக போனோம். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எஸ்பெஷலி நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹோப் ஐ ப்ரே என்னோட டிரைவர் இல்லைன்னா ஆட்டோ டிரைவர் வந்து ஜல்தி ஜல்தி ஜல்தி பண்ணுவோன்ட்டு. நானே வந்து ஸ்கூட்டர் டிரைவ் பண்ணேன்னா ஐ சம்டைம்ஸ் டிரைவ் இட் வெரி ஃபாஸ்ட். தேட்ஸ் ஆக்சுவலி அ பிக் ப்ராப்ளம். நம்ம எங்கேயான போகணுன்னா, எஸ்பெஷலி ஸ்கூட்டர் இல்லைனா கார் எங்கேயான போகணுன்னா, இஃப் யூ ஆர் டிரைவிங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் ஏர்லி, ஸோ தட் யூ நோ யூ கேன் ஸ்பெண்ட் that whatever driving time you have, that is spent in a very good time, so that you don't come up with any accident. Edana problem analo in the middle, you can actually cope up with it. So start. And lot of thing is that people don't tend to see their surroundings, especially motorbikes kaaram vandu vandu oru chinna sand irukum adla vandu or cycle or manushanu walk panna mudiyadhu adla poonduvaanga ellarum. So adu periya nuisance adu, especially for people who are in autos and cars, it's a very big nuisance. Surroundings without knowing, you know, avanga vandu edhume paakama yosikama vandu jaldi poiduvaanga avanga. So that's the biggest cause I think for accidents. Thank you.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
7: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால நான் மருந்து கொடுத்தேன்.
6: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து குடுங்க.
7: இருங்க, இத இத குடுக்குறேன்.
6: தேங்க்ஸ்.
8: எக்ஸ்கியூஸ் மீ.
6: என்னங்க,
8: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
6: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
8: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
6: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
8: பாத்தீங்களா, ரேட்ட மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பாக்கணுங்க.
6: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
8: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
6: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
9: நுகர்வோர் கவனிக்க,
8: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
9: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
10: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய
4: வானொலி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதுதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலே நலம் நிகழ்ச்சியை கேளுங்க.
5: From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: Oh, hello.
6: Hello.
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things, you can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: ஆனா அந்த பொருட்களோட கதைகளை உங்களுக்கு தெரியுமா? அத நாம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மூலமா இப்ப தெரிஞ்சுக்கலாம். மைக்கேல் ஃபாரடே, இவர் டைனமோ என்னும் மின் சாதனத்தை கண்டுபிடித்தார். இன்று நாம் உபயோகிக்கும் பல கருவிகள் மின்சக்தியால் இயங்குகின்றன. மின்சக்தியை பெறுவது

இதற்கு உதவியவர் மைக்கேல் ஃபாரடே. ஒளி சக்தியாக, வெப்ப சக்தியாக, இயங்கு சக்தியாக, உந்து சக்தியாக பல வழிகளில் மின்சக்தி நமக்கு பயன் அளிக்கிறது. பொறிகளை இயக்க உதவுகிறது. மிகப்பெரிய விமானங்கள், ரயில் வண்டிகள், தொலைபேசி, கம்பியில்லா தந்தி, தொலைக்காட்சி, கணிப்பொறி என்று வாழ்க்கைக்கு இன்றியமையாத பலவற்றையும் மனிதன் கண்டறியவும் இயக்கி ஆளவும் மகிழவும் உதவியது மின்சக்தியே என்று சொன்னால் அது மிகையாகாது. மைக்கேல் ஃபாரடே அவர்களின் இளமையும் வாழ்வும். 1791 ஆண்டில் இங்கிலாந்தில் லண்டன் நகருக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் எளிய குடும்பத்தில் மைக்கேல் ஃபாரடே பிறந்தார். இவர் தந்தை இரும்பு வேலை செய்து வந்தார். ஃபாரடேயின் 19 வயதில் அவரது தந்தை இறந்து போனார். ஃபாரடேயின் மூத்த சகோதரன் ராபர்ட் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இங்கிலாந்து நாட்டிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. ஆகையால் உணவு தட்டுப்பாடு இருந்தது. மைக்கேல் ஃபாரடே ஒரு புத்தக கடையில் பணியாற்றினார். செய்தித்தாள்களை கொடுக்கும் பணியை செய்து வந்தார். சுறுசுறுப்பும் நல்ல வேலை திறனும் பெற்றிருந்த ஃபாரடேவை கடை உரிமையாளர் பாராட்டினார். புத்தகங்களை செப்பனிடும் தொழிலை ஃபாரடேக்கு கற்றுத்தர முன்வந்தார். ஃபாரடே தமது 14 வயதில் பல நூல்களை செப்பனிட்டார். அப்பொழுது அந்நூல்களில் உள்ள பலவற்றை படிக்க நேர்ந்தது. விஞ்ஞான நூல்களை ஃபாரடே மிகவும் ஆர்வத்துடன் படித்தார். இரசாயனத்திலும் மின்சாரம் பற்றிய பாடங்களையும் அவர் மிகுந்த கவனத்தோடு படித்தார். படித்து பார்ப்பதுடன் நிற்காமல் சிலவற்றை சோதனை செய்து பார்க்கவும் மனம் விழைந்தார். சிறு கண்ணாடி புட்டி, உருளை போன்ற வடிவில் ஒரு கருவி, இவற்றை கொண்டு மின்பொறி ஒன்றை ஃபாரடே அமைத்தார். நூல்களை படிப்பதும் செப்பனிடுவதுமாக நாட்கள் சென்றன. ஆனால் மைக்கேல் ஃபாரடேயின் உள்ளம் ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தது. சிறு உலோக துண்டு கிடைத்தாலும் அதனை வைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு ஆராய்ச்சியில் மூழ்குவார். ஃபாரடேயின் 21 வயதில் அவர் புத்தகம் செப்பனிடும் தொழிலை கைவிட்டார். விஞ்ஞான துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. லண்டன் நகரில் அரசாங்கம் புதிதாக நிறுவிய ஒரு நிறுவனம் இருந்தது. அந்நிறுவனத்தில் சர் ஹென்றி டேவி என்பவர் ரசாயனம் பற்றி 4 பேசினார். அவருடைய சொற்பொழிவை 4 தொடர்ந்து மைக்கேல் ஃபாரடே கேட்டு வந்தார். கேட்டதுடன் மட்டும் நில்லாமல் அவ்வுரையின் முக்கிய செய்திகளை குறித்து வைத்துக் கொண்டார். அவற்றை தொகுத்து அத்துடன் ஒரு கடிதமும் எழுதி சர் ஹம்ரி டேவிக்கு அனுப்பி வைத்தார். ஃபாரடே தாம் அனுப்பிய கடிதத்தில் விஞ்ஞானத்தில் தமக்குள்ள ஈடுபாடு பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இக்கடிதத்தை கண்ட சர் ஹம்ரி டேவி உடனடியாக ஃபாரடேவை தன்னை காண வருமாறு அழைப்பு விடுத்தார். ஃபாரடே டேவியை காண வந்தார். அவர் உள்ள மகிழ்ச்சியில் திளைத்தது. மிகப்பெரிய விஞ்ஞானி தம்மை அழைத்ததை எண்ணி பூரித்தார். டேவி ஃபாரடேவை பாராட்டினார். அவரது விருப்பத்தையும் மதித்தார். ஆயினும் விஞ்ஞானிகளின் வாழ்க்கை மிகவும் கடினமானது. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பொறுமையும் திடமான மனமும் வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார். சர் ஹம்ரி டேவி கூறியதை ஃபாரடே ஏற்றுக்கொண்டார். ஆயினும் விஞ்ஞானத்தின் மேல் அவருக்கு இருந்த விருப்பம் மாறவும் இல்லை, மறையவும் இல்லை. மனம் தளராமல் வாய்ப்புக்காக காத்திருந்தார். சர் ஹம்ரி டேவி ஃபாரடேயின் ஆர்வத்தைக் கண்டு அவருக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு உதவியாளராக பணிபெற்று தந்தார். உதவியாளர் பணி கிடைத்ததும் மைக்கேல் ஃபாரடே மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றார். இந்த ஆராய்ச்சி சாலையில்தான் ஃபாரடேவின் 50 காலமும் சென்றது. அந்த ஆராய்ச்சி நிறுவனம் அரசாங்க நிறுவனம், விஞ்ஞான வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம். இந்நிறுவனத்தில் ரசாயன பிரிவின் முதல் விரிவுரையாளராக, பின்பு பேராசிரியராகி, முடிவில் இயக்குநரானவர் சர் ஹம்ரி டேவி ஆவார். ஹம்ரி டேவியின் துணையாளராகவும் ஃபாரடே பணியாற்றினார். விஞ்ஞான கூடத்தில் கருவிகளை மிக நல்ல நிலையில் பராமரித்தார். விஞ்ஞானிகள் கேட்கும் கருவிகளை உடனுக்குடன் எடுத்துக் கொடுத்தார். சோதனை சாலையில் அவர்கள் செய்யும் சோதனைகளை கூர்ந்து கவனித்தார். சர் ஹம்ரி டேவியின் துணையாளராக அவருடன் சுற்றுப்பயணங்களின் போது உறுதுணை புரிந்தார். இந்த சுற்றுப்பயணங்களில் ஃபாரடே பல விஞ்ஞானிகளை காண நேர்ந்தது. அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அறியும் வாய்ப்பும் கிடைத்தது. மின்சார வரலாற்றில் பெயர் பெற்றிருந்த பல விஞ்ஞானிகளை ஃபாரடே சந்தித்தார்.
மைக்கேல் ஃபாரடே விஞ்ஞானத்தில் பல துறைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். சர் ஹம்ப்ரி டேவியின் அயோடின் என்ற புதிய மூலப்பொருளை கண்டுபிடிப்பதற்கு ஃபாரடே பேருதவி புரிந்தார். ஃபாரடேவின் முழு கவனமும் மின்சாரம், காந்த சக்தியை பற்றி அறிய வேண்டும் என்பதிலேயே நிலைத்திருந்தது. மின்சாரத்திற்கும் காந்தத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய முற்பட்டார். இவற்றை குறித்து சுமார் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வந்தார். அத்துடன் வாயுகளை திரவமாக்கும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார். மைக்கேல் ஃபாரடே மிகப்பெரிய விரிவுரையாளராக இருந்தார். 1821 முதல் மைக்கேல் ஃபாரடே மின்காந்த சக்தியை பற்றிய ஆராய்ச்சிகளில் இறங்கினார். அவருக்கு முன்னால் இத்துறையில் ஆராய்ச்சிகளை பலர் செய்து வந்தனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வோல்டா, இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். மின்கலங்கள், பேட்டரிகள் இவற்றை வைத்துக் கொண்டு அவற்றின் இடையே ஈரத்துணிகள், உப்பு ஆகியவற்றை அமைத்து மின்னோட்டத்தை உண்டாக்கியவர் வோல்டா. ஆனால் மின்சாரம் காந்த சக்தியை ஏற்படுத்தும் என்பதுடன் காந்த சக்தி மூலம் மின்சாரத்தை உண்டாக்க முடியும் என்றும் நிரூபித்தார் மைக்கேல் ஃபாரடே. அதனை ஒரு சிறிய சோதனை மூலம் செய்து காட்டி விளக்கினார். ஒரு காந்த துண்டை எடுத்துக் கொண்டார். அதை சுற்றிலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காந்த அலையின் குறுக்கில் ஒரு துண்டு சுருளை அசைத்து காட்டினார். அப்பொழுது தொடர்ச்சியாக மின்னோட்டம் ஏற்பட்டதை காண முடிந்தது. மிக குறைந்த செலவில் எளியதொரு இயந்திரத்தின் மூலம் மின்சாரத்தை பெறுவதற்கு வழி செய்தவர் மைக்கேல் ஃபாரடே. அவர் கண்டறிந்த சாதனம் டைனமோ எனப்படும் மின்சார ஜனனியாகும். நாம் காலை முதல் இரவு வரை பயன்படுத்தும் பொருட்களை இயக்குவது மின்சார சக்தி. காற்றை தரும் மின் விசிறி, ஒளியை தருகின்ற மின் விளக்குகள், வெப்பம் தரும் மின் அடுப்புகள், பல கருவிகளை இயக்கும் மின்சாரம் இல்லை என்றால் அன்றாட வாழ்வில் எத்தனை பாதிப்புகள் ஏற்படும்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வாழ்க்கை முறையை எளிதாக்கி வசதியாக வாழ்வதற்கான வழிகளை நமக்கு தந்தவர் மைக்கேல் ஃபாரடே. மின்துறையின் வழிகாட்டியும் இவரே ஆவார். மேலும் பற்பல ஆராய்ச்சிகளை செய்து வந்த மைக்கேல் ஃபாரடே 1867 காலமானார். அவர் கண்டறிந்த புதிய கண்டுபிடிப்புகள் என்றும் அவர் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கும்.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Thank you.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லற சில்லற எடுத்துன்னு வந்தேன். சில்லற கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வர மிதிக்கிறீங்க, இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதுனாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: குட் மார்னிங் லிஸ்னர்ஸ், டுடே லெட்ஸ் எஜுகேட் ஆர் செல்ஸ் ஆன் கன்சியூமர் அவேர்னஸ் அண்ட் ஃபுட் அடல்டரேஷன். வென் வி பே அ பிரைஸ் ஃபார் அ கமோடிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் யூஸ் இட் வி பிகம் கன்சியூமர்ஸ். Sometimes the shopkeeper cheats you as he or she gives you poor quality goods or charges more for a commodity or service. Mrs. Chandran is going to the shop to buy some groceries. Let's see what's happening there.
3: Give me 1 kg of rice, 1 kg jaggery and 1 liter oil.
4: You'll get the jaggery only in loose, ma'am. Is that okay?
3: That's okay. Wait a minute. This is not 1 kg. It's definitely less than that.
4: No, ma'am. This balance is correct. Everybody buys from this shop and no one has complained about this.
3: Maybe they just were ignorant and didn't check it. I'm going to the next shop and I will weigh it there.
5: Yes, ma'am. How can I help you?
3: I bought this 1 kg jaggery from the next shop, but I doubt whether it's 1 kg. If you don't mind, can you please weigh it and confirm?
5: Sure, ma'am. Today's shopkeeper forget the interests of consumers. They work for their own profit. No, ma'am. It's approximately 50 to 60 grams, less than 1 kg. He's cheating everybody with a false measure.
3: I'm not going to leave this matter.
4: What, ma'am? You're back?
3: Yes, your measure is wrong. When I measured it in the next shop, it weighed 50 to 60 grams less. I am going to file a complaint.
4: This is the measure I've always been using. If you want to press charges, you can go ahead.
6: What is happening here? Anything wrong?
3: Yes, this man is giving underweight products. I am going to take him to the consumer court.
6: Today's shopkeepers are least bothered about consumers. They offer substandard quality products and even increase the price of it.
3: On top of that, they produce duplicate articles.
6: Yes, it's outrageous. And to think about the adulteration and impurity in the products, oh my God.
4: We do nothing of that sort in this shop. You can't complain like this.
3: We have the right to safety, right to be informed, right to be heard, and right to seek redress. That's why I'm going to sue you in the consumer court.
6: It's good to know that there are people who still know their duties and inform the consumer court for genuine grievances.
2: Well, well, well. That was one smart lady doing her duty. We toil day and night for what? For that 2 morsels of wholesome nutritive food? And if at the end of the day we are not sure of what we eat, then what are we toiling for? We may be eating a dangerous dye, sawdust, aluminium foil, and believe it, even horse dung, inviting disease rather than good health. So listeners, please know about the product you are purchasing and do your duty to inform any offense, which will benefit the whole society. Just as we are talking about consumer awareness, here come Ria and Pooja, 2 young friends narrating their experience. Let us listen to what the lawyer suggests to them about approaching consumer court.
5: Hi Pooja, sorry I got stuck in the traffic.
2: Hi Ria, it's okay. I have been waiting just for last 10 minutes.
5: Actually, why did you ask me to come here?
2: To give your camera. Instead of meeting at your home or my home, I thought we could meet in a hotel.
5: Okay, fine.
2: Thank you so much. What do you want to have?
5: I'll have puri.
2: Okay, I just now had my lunch. I'll have juice, that's enough. Waiter! One apple juice and one plate of puri.
4: Can I speak to Dr. Ramya?
7: Yes, speaking.
4: I am Mrs. Akash. My daughter Ria is not feeling well. Could you please come over?
7: Okay, I'll be there in 1 hour.
4: Hello, doctor.
7: Hello. Where's Ria? How is she feeling now?
4: She's gone to the bathroom. She's been inside for most of the morning, doctor. She's even vomited in the morning. I wish my husband was here. Ria, the doctor is here.
5: Yes, mom, I'm coming.
4: What happened to her, doctor?
7: I think she has food poisoning. She has vomited once and she has diarrhea also. I found that she is having a mild fever too. These are the symptoms for food poisoning.
4: Oh no. Yesterday she took her lunch in a hotel. She had puri.
7: That's enough to damage her system. Most of the hotels reuse the oil. It is not good for our health.
4: What shall we do now?

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவைச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி, 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தை
2: கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி

0: வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்காரம் நண்பர்களே. யூ ஆர் லிசனிங் டு MOPN கம்யூனிட்டி ரேடியோ 107.8 அண்ட் ஐ எம் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே அபிநயாஸ்ரீ. அபிநயாஸ்ரீனாலே புதுமைகளை கொண்டு வருபவள் என்ற அர்த்தம். இதோ உங்களுக்கு புதுமையாக டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரும் ஷோ. திறமைகள் என்றாலே ஒரு கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் போன்றது. அதை செதுக்கி வெளியே கொண்டு வருபவர்களே ஒரு திறமைசாலிகளாக மாறுகிறார்கள். இதோ உங்களுக்காக ஒரு திறமைசாலியுடன் வந்திருக்கிறேன். வாங்க அமிர்தா கணேஷ்.
1: ஹலோ அபிநயாஸ்ரீ.
0: இவங்க ஒரு கிரேட் சிங்கர், நம்ம MOPயோட ஸ்டார்.
1: என் பேர் அமிர்தா கணேஷ், நான் வந்து பிகாம் எண்ட் ஆஃப் ஷிஃப்ட் 1 வந்து படிக்கிறேன்.
0: கிரேட் அமிர்தா, எத்தனை வருஷமா நீங்க பாட்டு கத்துக்கிட்டு வரீங்க?
1: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் கத்துக்கிறேன்.
0: யார்கிட்ட கத்துக்கிட்டு வரீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: நான் வந்து ஸ்ரீ கணேஷ் ஐயர் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் பிடிக்குமா இல்ல லைட் மியூசிக் பிடிக்குமா?
1: அபிநயாஸ்ரீ, எனக்கு எப்பவுமே டிவோஷனல் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் சொல்றீங்களா?
1: டிவோஷனல் சாங்ஸ் தான் நம்ம மனசுக்கு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் தருது.
0: அப்போ எங்களுக்காக முதல் முதற் கடவுளாம் கணபதி மேல ஒரு சாங் பாடுங்களேன்.
1: கண்டிப்பா. இப்போ நான் பாட போறது வந்து ஸ்ரீ கணேசாச்சரணம். இயற்றியவர் ஸ்ரீ பாபநாசம் சிவம். ராகம் திலங் தாளம் ஆதி.

0: அருமையா பாடுனீங்க அமிர்தா. எனக்கு ஒரு டவுட், சங்கீதத்தின் மூவர்னு தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிய சொல்றாங்க, அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஆமா கண்டிப்பா. இவங்க மூணு பேர் வந்து நிறைய கர்நாடக சங்கீதத்துக்கு அவங்க நிறைய பாடல்கள் இயற்றி இருக்காங்க. நிறைய ராகங்களையும் தாளங்களையும் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இசையின் மும்மூர்த்திகள்னு கருதப்படுற இவர்கள் இயற்றிய ஆயிரம் கணக்கான பாடல்கள் இன்னும் கர்நாடக இசையோட உயிர் நாடியா இருக்கு. முத்துசாமி தீட்சிதர் எழுதின பாடல் நிறைய சமஸ்கிருதம் தான். அதே மாதிரி தியாகராஜர் எழுதினது நிறைய தெலுங்கு தான். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கறத வந்து நம்ம அளவிடவே முடியாது, அவ்வளவு பெருசு. அதனாலதான் இவங்க சங்கீத மும்மூவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க.
0: வாவ், இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இவர்களோட ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பாடணும்.
1: கண்டிப்பா. இப்போ வந்து நான் தீட்சிதர் எழுதின மரகதவல்லி அப்படிங்கிற பாட்டை பாடினேன்.
0: பா, மரகதம்னாலே பச்சையாச்சே, அப்ப பச்சை பசேல் ஆயிடும் போங்க நம்ம உலகமே.
1: ராகம் காம்போதி, தாளம் ஆதி.

0: அற்புதமாக பாடினீங்க அமிர்தா. நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் தியாகராஜ பற்றி கேட்போமேன்னு கொஞ்சம் கூகுளை பார்த்தேன். பா, எவ்வளோ சிறப்பு பெற்றவராக இருக்கிறாரு. மொத்தமாக கிட்டத்தட்ட 2400 உருப்படிகள் செஞ்சுருக்காராமே. கீர்த்தனைகள் மட்டும் இல்லாமல் பிரகலாத பக்தி விஜயம், நீலக சரித்திரம்னு சில இசை நாடகங்களையும் எழுதியிருக்காராமே.
1: பின்ன என்ன அபினியா ஸ்ரீ, சங்கீதம் மும்மூவர்ல ஒருத்தர்னா சும்மாவா?
0: அப்ப இவ்ளோ சிறப்பு பெற்ற இவரோட ஒரு பாடல் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஒன்னு பாடியே ஆகணும்.
1: ஷியோர். நான் இப்ப பாட போற ராகம் காபி நாராயணி, தாளம் தேசாதி, பாடல் சரச சாமதான.

0: அற்புதமா பண்ணீங்க. எனக்கு அப்படியே சரஸ்வதியவே பார்த்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா சங்கீத மூவர் பாடின பாட்டுல நிறைய இது தமிழ்லயே கிடையாதுங்கிறீங்க. அப்ப தமிழ் மட்டுமே தெரிஞ்ச மக்களுக்கு இது போய் சேராதே. அப்ப தமிழ் பாடல்கள்ல பாடணும்னா யாரோட பாடல்கள்லாம் பாடலாம்?
1: தமிழ் கவிதை அப்படின்னாலே அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்கிறதே வந்து பாரதியாரும் பாரதிதாசனும் தான். அவர்களோட பாடல்களே எவ்வளவோ இருக்கே அபிநயா. அதுல வந்து டிவோஷனல் மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக போராடின பாடலும் நிறைய இருக்கு. அதெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பியும் கேக்குறாங்க.
0: எனக்கும் பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய கவிதைகளை எடுத்து படிச்சிருக்கேன். அப்பனா எங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஒரு பாரதியார் பாடும் பாடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் பாடுங்களேன்.
1: ஆ கண்டிப்பா.

0: நீங்க பாடும்போது எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுப்பா. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு.
1: கேளுங்க.
0: ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே ராகம்ல தான் பாடணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ராகத்தை சேர்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான இது வருமே.
1: உங்களுக்கு தோணிருக்கிற மாதிரியே தான் அந்த காலத்து கவிஞர்களுக்கும் தோணிருக்கா அபிநயா. அதனாலதான் ராக மாலிகா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த பாட்டுல அந்த மாதிரி பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 4-5 ராகத்தை சேர்த்து வச்சு பாடுவாங்க. அப்ப கேக்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாங் கேட்ட மாதிரியே இருக்கும்.
0: அப்ப எங்களுக்காக கண்டிப்பா ஒரு ராக மாலிகால இருந்து ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ராக மாலிகா அப்படின்னா அதுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததே வந்து ஸ்ரீசக்கர ராஜ சாங் தான். அதை எழுதியவர் வந்து அகஸ்தியர்.
0: அப்ப வாங்க நம்ம போய் அம்மனை போய் பாத்துட்டு வந்துடலாம்.

0: நீங்க பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா இதுக்கு டைமும் பத்தாது, உங்களோட தொண்டையும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சோ அதனால நம்மளோட ஷோவை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா கச்சேரினா எப்பவுமே ஒரு திருப்புகளோட தான் முடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பனா கண்டிப்பா ஒரு திருப்புகள் பாடி முடிங்களே.
1: ஆ கண்டிப்பா அபினியா, நான் ஏறுமயில் ஏறி அப்படிங்கிற திருப்புகள் பாடலான்னு இருக்கேன்.
0: பா எவ்வளவு நல்ல அருமையான பாடல் அது. கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் போய் நம்ம முருகனை சந்திச்சுட்டு வந்துடலாம்.

0: அப்பா, முருகர் அப்படியே மயில் மேலே வந்துட்டார் போலயே. சரி, நம்மளோட ஷோக்கான எண்டிங்க்கு வந்துட்டோம். ஆனால் இதே மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளியே வரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால இந்த எம்ஓபி ஸ்டார் உள்ள இன்னொரு கண்டிப்பாக ஒரு டேலண்டோட வரேன். நன்றி அமிர்தா, எங்களோட இந்த உங்கள் பொண்ணான நேரத்தை செலவிச்சதுக்கு.
1: தேங்க்யூ அபிநயாஸ்ரீ.
0: தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான் செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் உங்கள் காயத்ரி. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் நான் ஃபைனல் இயர் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ உங்கள் கிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என் நெஞ்சத்தை ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னென்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவங்க பசங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போய் அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க, வீட்லேயும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பசங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் போகிறவங்க வந்துட்டு ஒழுங்காக பஸ்ஸில் உள்ளே உட்காந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து வெளியே அந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது அது ஒரு ஸ்டைலு, அது ஒரு வந்து ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நானும் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். நேற்று நான் போனப்போ நான் போன பஸ்ஸில் வந்து அந்த பசங்க வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்டில் போயிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அந்த பையன் படிக்கட்டில் கூட நின்றுட்டு இருக்கல, சைடில் இருக்கிற அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அது வந்து அவனுக்கு எவ்வளோ அந்த அதனால ஏற்பட போற அந்த பாதிப்பு வந்து அவனுக்கு வந்து தெரியல. அது என்ன எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அவன் வந்து என்ன ஒரு 8th இல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான் அவன். ஆனா முன்னாடிலாம் வந்து இந்த டீனேஜ் பசங்க, இந்த வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பஸ்ல ஃபுட்போர்டில் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும் அர்ஜென்ட், காலேஜ்க்கு போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களே போகிறாங்க, நம்ம ஏன் போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு என் தம்பியோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவனும் அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் இருக்கான். இப்போது என் தம்பியாக இருந்தால் நான் வந்து அவன் மேலே ஒரு அக்கறை எடுத்துப்பேன். அதனால வந்து அங்கே இருந்த கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட அவங்களாம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. ஈவன் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்த பெரியவங்க கூட எதுவும் சொல்லலை. அங்கே சைடில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு இருந்தாரு, அவரும் அதுவுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. நான் வந்து என் தம்பியா இருந்தா நான் பேசுவேன், அதனால நான் அந்த கண்டக்டர் கிட்ட கேட்ட, நீங்க ஏன் வந்து சொல்லக்கூடாது, அவங்க அந்த பையன் கிட்ட நீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரா, நான் ஏதாவது சொன்னேன்னா அந்த பையன் என்னையே திரும்ப திட்டுறான், நான் என்ன அவங்க கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. என்கிட்ட என்னாலையும் அவருக்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வண்டியில் டூ வீலரில் போகிறவங்களாம் வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும், வண்டி ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏன் ஃபுட்போர்டில் போகிறவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி போனால் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், சிவியராக ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 week வந்து ஃபைன் போடுவோம், இல்லை 1 week ஜெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் போட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து டூ வீலரை போகிறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஃபுட்போர்டில் போகிறதுனாலையும் நிறையா நடக்குது. ஸோ இனிமேல் பசங்க யாரும் அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஸோ நீங்கள் எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
1: பேருந்தன் முதல் படி,
2: வாழ்க்கையின் கடைசி படி.
3: பொது நலம் கருதி கூறுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க கூட இருக்கிறது ஆர்ஜே அம்பிகா. பெண்கள் பழங்காலத்துல பெண்கள் கிச்சனோட ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல அம்மாவா, ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல மகளா தான் அவங்கள பார்த்தாங்க. வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்யணும்னு அவங்களுக்கு யாருமே அனுப்பல. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க. பெண்கள் ஆண்களுக்கு சமமான எல்லா வேலைகளிலையும் ஈடுபடுறாங்க, அதுல அச்சீவும் பண்றாங்க. நம்ம மீடியா துறையினை எடுத்து பார்த்தா கூட அதுலயும் பெண்கள் இருக்காங்க. ஆனா இன்னும் மீடியா துறை வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆண்களோட லைஃப் ஸ்பேன் மீடியா துறையில ரொம்ப அதிகமாவே இருக்கு, ஆனா பெண்களுக்கு குறைவான காலகட்டம் தான் இருக்கு. ஆனாலும் அந்த குறைவான காலகட்டத்திலையும் பெண்கள் நிறைய சாதிச்சுட்டு வராங்க. அவங்களுக்குன்னே ஒரு நிலையான இடத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில வெவ்வேறு மீடியா துறையில உள்ள பெண்களிடம் பேசினோம். அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு அவங்களோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கும்பொழுது அவங்க அச்சீவ் பண்ண திங்ஸ், அவங்க என்னென்னலாம் பாடுபட்டாங்க, அவங்க ஒரு நிலையான இடத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் ஒரு மீடியா பர்சனா இருக்கணும்னா எல்லாத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதோ
2: நம்ம கூட இருக்கிறது லோகேஸ்வரி மேம். அவங்க வந்து அசிஸ்டன்ட் நியூஸ் கரஸ்பாண்டா இருக்காங்க தூர்தர்ஷன்ல. அவங்க கிட்ட நம்ம சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம் விமன் இன் மீடியால. ஹலோ மேம்.
3: ஹலோ
2: மேம், உங்களோட ஜெனரல் வியூ ஆன் விமன் இன் மீடியா?
3: நான் வந்து இந்த ஊடகத்துல வந்து 32 வருஷமா இருக்கேன். முதல் 10 வருஷம் அறிவிப்பாளராக இருந்தேன். 88 இது வரைக்கும் செய்திகள்ல இருக்கேன். முதல்ல ஒரு 10 வருஷம் இந்த நியூஸ்லயே கூட நான் முதல்ல வெளியில அவுட்டோர்ல போய் நிறைய ரிப்போர்ட்டரா கரஸ்பாண்டா இருந்திருக்கேன். இப்போ ஒரு 5 வருஷம் 7 வருஷமா டெஸ்க்ல எடிட்டரா இருக்கேன் இங்கிலீஷ் நியூஸ்க்கு. சோ வுமன் இன் மீடியான்னு சொன்னா அந்த காலகட்டத்துல நான் சேர்ந்த காலகட்டத்துல வேணா மென் விமன் அப்படிலாம் ஒரு பாகுபாடு இருந்திருக்கலாமா இருக்கும், இருந்தது. முதல்ல நான் 88 இந்த அனௌன்ஸரை விட்டுட்டு நான் ஜேர்னலிஸ்ட் ஆனப்போ நான் வந்து தனியா தான் இருந்தேன். ஒரு ரொம்ப லோனரா இருந்தேன் நான். இட்ஸ் மேன்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லலாம். பட் தென் இப்ப அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். உமன் இன் மீடியானா உமன் இன் மீடியான்ற தலைப்பே வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஐ திங்க் ரைட்டர்ஸ் கூட சில பேர் சொல்றாங்க இல்லையா, உமன் ரைட்டர்ஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரைட்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஐ திங்க் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மீடியால எப்படி இருக்கீங்க, நீங்க மீடியால எப்படி எப்படி நடந்துக்கிறீங்கன்னு, எப்படி எப்படி இருக்கு உங்களுக்கு மீடியான்னு கேட்கணுமே ஒழிய உமன் இன் மீடியான்றதே கொஞ்சம் அது கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாற்றமே இப்ப தேவைன்னு நினைக்கிறேன்
2: நான். ஓகே மேம், தேங்க்யூ. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ நம்ம டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணுமோ ஃபேஸ் பண்ணுவீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: அட்வான்டேஜஸ் லைக் முதல்ல வந்து மத்த எந்த தொழிலுக்கு நம்ம போயிருந்தாலுமே, இப்ப பேங்க்குக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்குக்கு போயிருந்தோன்னா என்ன பண்ணிருப்போம், நம்ம எம்ஏ படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், ஏதோ பண்ணிருக்கோம். நம்ம பேங்க்குக்கு போயிருந்தோன்னா என்ன பண்ணிருப்போம், அந்த பேங்க்குரிய விஷயங்கள் பண்ணிருப்போம், இல்ல ஒரு கம்பெனிக்கு போயிருந்தா அதுக்குரிய விஷயங்கள் பண்ணிருப்போம். சொந்தமா நாம வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சு வளர்றது கொஞ்சம் கஷ்டம். படிக்கிறவங்க இருக்காங்க, ஆனா எஃபர்ட் எடுக்கணும் படிக்கிறதுக்கு. ஆனா இப்ப டெலிவிஷன்லயோ ரேடியோலயோ பேப்பர்லயோ வந்துட்டோம்னா என்ன ஆகும்னா

0: இப்ப ஒருத்தரை சந்திக்க போறோம்னு சொன்னா நம்ம அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுவோம். லைக் ஒரு சயின்டிஸ்ட பாக்க போறோம்னா ரொம்ப பெருசா சயின்ஸை பத்தி உடனே தெரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் லேசா ஒரு இது என்ன பிஎஸ்எல்வி அப்படின்னா என்ன அது கொஞ்சம் படிச்சு வச்சுப்போம். அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்கல்ப்டரை பார்க்க போறோம், ஒரு சிற்பியை பார்க்க போறோம், இல்ல ஒரு டாக்டரை பார்க்க போறோம், இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துல ஒரு லாயரை பார்க்க போறோம், பலமா பெண்களை பார்க்க போறோம், அந்த மாதிரி நிறைய பேரை பாக்குறப்போ அந்த நாம எதுக்கு போறோமோ அதை பத்தி கொஞ்சம் படிச்சு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஜாக் ஆஃப் மெனி ஆர்ட்ஸ் கூட சொல்லலாம். பட் தென் எல்லாத்தையும் பத்தியுமே ஒரு பேர்ட்ஸ் ஏ வியூ இருக்கும். அந்த படிக்கிற அந்த பழக்கம் வந்து தொடர்ந்து உன் கரியர்ல இருக்கிறதுக்கு இந்த மீடியால இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டைமிங். டைமிங் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ற ஒரு பழக்கம் வந்துடும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா வீட்டுல கூட அந்த பழக்கம் வந்துடும். அது வீட்டுல இருக்கவங்க நம்மள கொஞ்சம் திட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா வீட்டுல இருக்க 12 மணிக்கு கரெக்டா 12 மணிக்கு சமையல் பண்ணியாச்சா, அதுக்கு அடுத்தது வெளில போறோமா, அதுக்கு அடுத்தது 1.5 மணிக்கு வரோமா, அப்படிலாம் பண்ணிட்டு அது வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் என்கரேஜ் இருக்கும். ஆனா அந்த டைமிங்ன்றது வந்து ஒரு இடத்துல 6:30 கவரேஜ் இருக்கணும்னா இருக்கணும், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. சோ அந்த டைமை மெயின்டைன் பண்ற ஒரு பழக்கம் வந்துடும். மூணாவது மிக முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு மனிதர்களை சந்திச்சா உடனே வந்து அவங்களுக்கு நாம பழகியவங்கள மாதிரி நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். லைக் யூ வில் மீட் ஃப்ரம் ஒரு பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் நீங்க பாப்பீங்க, ஒரு கவர்னர்ல இருந்து ஒரு யூஷுவல் பர்சன் வரைக்கும் நீங்க பார்க்க போறீங்க. அப்போ அந்த அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லாமே அதாவது அது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு பெரிய சரித்திரம் இந்த உலகத்துல இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியா நீ இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங். அது இப்போ வந்து ஒரு ஸ்வேரிங் இன் செரிமனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதுல போய் நம்ம வந்து அங்க பங்கேற்கிறாங்க, அவங்க சிஎம்ஆ பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அது அந்த போய் உட்கார்ந்துட்டு வர்றப்ப அந்த ஃபீலிங், அந்த பெருமிதம், பெருமை இல்ல, பெருமிதத்துக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பெருமிதத்துல நாட்டினுடைய வரலாற்றினில நாம ஒரு பகுதியா இருக்கும், நாம அதுவா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த நிகழ்வினுடைய ஒரு பகுதியா இருக்கோங்கிற மிக மிக உன்னதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது அது ரொம்ப சிறப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் தான் அதனுடைய அட்வான்டேஜஸ் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. இப்ப வந்து நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு பேப்பர் படிக்காட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒண்ணு பேப்பர் படிக்க வேண்டாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா இது அப்படி இல்ல, அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இட் இஸ் எ 24, இட் இஸ் ஜஸ்ட் 24/7 ஜாப். யூ மே கோ ஃபார் 7 ஹவர்ஸ் அண்ட் கம் பேக், ஆனா இட் இஸ் எ 24/7 ஒர்க். அது இப்ப ரோட்ல ஏதாவது நடக்குது, எங்க ரோட்ல நம்ம பர்சனல் ஒர்க் ஏதோ பஸ்ல போயிட்டு இருந்தா கூட இங்க ஏதோ ஒரு தீ பிடிச்சிருக்க, ஐயா என்ன நடக்குதுங்க, அது என்னது என்னது அப்படின்னு உடனே ஆபீஸ்க்கு போன் பண்றது. அந்த அந்த யூ வில் கெட் இன் டு தட் ரோல் ஆஃப் அ ஜேர்னலிஸ்ட் 24/7. டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டு பின்னாடி சேஃப்டிக்கு நான் வரேன். டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் எஸ் ஃபேமிலி ரன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல என்னன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு அதிக எக்ஸ்ட்ரா டைம் போடணும், அதுல எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். இந்த சென்ஸ் இப்ப நம்ம கவரேஜ் போயிட்டு வரோம், வரைச்சே நாளைக்கு என்ன சமையல் வீட்டில் பண்றோம் பிளான் பண்ணிட்டு அதுக்கு வரைச்சே காயின் வாயின் வருது, இன்னும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாதான் குழந்தைங்களையும் வீட்டையும் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் பண்ணிக்கிட்டு, பட் அது எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது வந்து அது அனுபவிச்சதான் தெரியும் என்னன்னு. இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அட்டென்ஷன் நமக்கு நிறைய கிடைக்கும், வெளியில எல்லாம் போறதுனால நமக்கு தெரியும்ன்றது அட்டென்ஷன் கிடைக்கும். பட் தட் அட்டென்ஷன் இஸ் யா இட் இஸ் ப்ராட் அட் அ வெரி ஹை காஸ்ட். அதனால அது அதுக்குரிய நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய லேபர் போடணும். தென் எஸ் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கலாம். ஓகே, த சேஃப்டி பார்ட் ஆஃப் இட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பெரிய எல்லாரும் வந்து சேஃப்டி வந்து நான் மிகப்பெரிய விஷயமா நினைக்கல இங்க, ஏன்னா இது ரொம்ப நான் 32 இயர்ஸா மீடியால இருந்திருக்கேன், எனக்கு ஆபீஸ்லயோ இல்ல வெளி உலகத்திலயோ சேஃப்டி எனக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பெரிய விஷயமா இருந்தது இல்லை. ஏன்னா அது நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாவே இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு லெவல் இருக்கு, நாம யாரோட பழகிறோம். ரெண்டாவது மீடியால இருக்கப்ப சேஃப்டி முக்கியம், சேஃப்டின்னு ஒன்று சொல்லணும்னு இருந்தாலும் நம்ம யாரோட பழகிறோம், நம்ம யாரெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க, நம்ம யார போய் சந்திக்கிறோம், நம்மள யார் வந்து சந்திக்கிறாங்க, நம்ம யாரோட போன்ல பேசுறோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஷன் எடுத்துக்கணும். ஏன்னா யார் என்னன்னு சில நேரம் தெரியறது இல்லை நமக்கு. அதனால இந்த சேஃப்டி எடுத்துக்கணும். மற்றபடி ஜென்ரல் சேஃப்டின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்று ஜேர்னலிஸ்ட் வந்து சேஃப்டி ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல சொன்னாங்கன்னா தெரியல, அது அவங்களுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவம் வந்து ஐ திங்க் ஹவ் லிவ்ட் ஐ ஹவ் கோன் த்ரூ அ வெரி சேஃப் கெரியர்.
1: இவ்வளவு நேரம் லோகேஸ்வரி மேம் பேசிட்டு இருந்தாங்க, இன்னமும் அவங்க நிறைய விஷயத்த நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்திருக்கேன். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களோட இருக்கிறது ஆர்ஜே அம்பிகா. இப்போ வாங்க திருப்பி லோகேஸ்வரி மேம் நம்மளோட நம்ம கிட்ட என்னென்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்போம்.
2: ஓகே மேம், டிவியில் வந்ததுக்கப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க?
0: டிவியில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நான் முத முதல்ல இன்னைக்கும் நான் என்ன ரிட்டையர் ஆச்சுக்கின்னு ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் இருக்கு. நான் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு, முக்கியமாக கோவில்கள் பற்றி நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோவிலுக்கு மேலே ஸ்கிரிப்ட் ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அது வேற எங்கேயாவது வேலையா இருந்தது தான் பண்ணியிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அந்த மிகப்பெரிய புண்ணியம் எனக்கு கிடைச்சது, அதுதான் நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, படிக்க நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சது, நிறைய இலக்கியங்கள் படிக்கவும், ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் இலக்கியங்கள் நிறைய படிக்கணுங்கிற முதல்ல கட்டாயமா ஆரம்பிச்சு, அப்புறம் அது வந்து வேலையை பண்ணணுமே ஆரம்பிச்சு, அப்புறம் இப்ப வந்து நான் எனக்கு அதுல வேலை இல்லாட்டாலுமே நான் நிறைய இலக்கியங்கள் படிக்கிறேன். அதனால அப்ப அந்த படிக்க வேண்டிய காலகட்டங்களில் படிக்காத இலக்கியங்கள் கூட இன்னைக்கு நிறைய படிக்கிறேன். அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஆஸ் அ பர்சன் நான் வந்து சேர்ந்ததுக்கும் ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மீடியா வந்து நம்மள வந்து ஒரு சியர்ஃபுல் ஆக்கணும். ஏன்னா பல்வகையான மனிதர்களை சந்திக்கணும். நம்ம சந்திக்கும் போது அந்தந்த அவங்களுக்கு தகுந்தாப்படி நம்ம நடந்துகிட்டு, அந்த அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூ வாங்கணும்னா அவங்களுடைய ஃபீல்டுல எல்லாம் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களோட இப்ப நேரா போய் ஒருத்தர் கிட்ட நேரா போய் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கடகடன் நாலு கேள்வி கேட்டு வர முடியாது. கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணணும். இன்டராக்ட் பண்றப்போ அந்த அந்த இன்டராக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அது ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் நான் அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது வந்து நான் அச்சீவ் எனதுன்னு சொல்றதை விட ரெண்டு விஷயங்கள் பெருசா நினைக்கிறேன் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல, நடந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல எனது நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒன்னு, நமக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும், நம்ம எவ்வளவு கெட்டிக்காரங்க இருந்தாலும், நல்லா எழுதலாம் நல்லா படிக்கலாம் நல்லா செய்யலாம் வேலைலாம் அதெல்லாம் எவ்வளவு நாம இருந்தாலும், ஆண்டவனுடைய மிக அபரிமிதமான ஒரு கருணையினால இந்த இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். நம்மளை விட இன்னும் டேலண்டடா இன்னும் நல்லா எழுதுறவங்களா ரோட்ல நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கடவுள் நமக்கு அதை கொடுத்தார், அது மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து முதல்ல இருந்தே இலக்கியத்துல ரொம்ப ஈடுபாடு கொடுக்க வச்சுதான் எனக்கு என்னால எழுத முடியாது. ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ஓரளவுக்கு எழுதுறேன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, பிளஸ் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது எனக்கு. அதனால இதெல்லாம் தான் கடவுள் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு. இதுதான் நான் பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன். எல்லாத்தை விட என்னோட அடுத்தது கடவுளுக்கு அடுத்தது இந்த ஆர்கனைசேஷன். நான் வந்து எழுதலாம் அதெல்லாம் பண்ணலாமா இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு மேடை வேணும், அதுக்கு ஒரு ஃபோரம் வேணும். அது கிடைச்சது என்னைக்குமே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 3-4 இயர்ஸ் தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த நான் வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: நீங்க ஸ்டார்டிங் வேலையில ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் லைஃப்ல சேஞ்சஸ் இருந்திருக்கா, இல்லாட்டி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: சேஞ்சஸ் இன் த சென்ஸ், நாங்க நியூஸ் நாங்க ஜாப்லயா இல்ல ஆஸ் அ பர்சனா?
2: போத் ஜாப் அண்ட் பர்சன்.
0: ஜாப்னா முன்னே விட இப்போதைக்கு காம்படிஷன் இஸ் மோர், இப்போதைக்கு இட்ஸ் மோர் காம்படிட்டிவ். ரொம்ப ஒரு போட்டிகரமான உலகம் இல்லையா இது, ஜென்ரலாகவே இப்போ ஒரு போட்டிகரமான உலகம். அதை கோப் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனில் அதை வேண்டியது செய்ய வேண்டியிருக்கு, செய்கிறோம். பர்சனலாக வந்து அதான் நான் சொன்னேனே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு டைம், அப்புறம் வந்து படிக்கிறது, அப்புறம் வந்து அப்புறம் முக்கியமாக இன்னொன்று எழுதி வச்சுக்கிறது. இது பண்ணும் அது பண்ணும் அது பண்ணும் அது பண்ணும் எழுதி வச்சுட்டு அது ஆஃபீஸில் ஆரம்பிச்சது உன்னுடைய பர்சனல் லைஃப்லையும் அது வந்து எல்லாம் சொல்லுவாங்க டு டூ ஃப்ரீக்கும்பாங்க சில பேர். அந்த டுடுன்னு எழுதி வச்சுக்கிட்டு அதில் எத்தனை பண்ண முடியுங்கிறது வேற விஷயம். அதை எழுதி வச்சுட்டு அது அது அன்படி பண்றது. அந்த ஆர்கனைஸ்ட் ஒரு ஆர்கனைஸ்ட் அப்ரோச் டு திங்ஸ், ஆர்கனைஸ்ட் டைப் ஆஃப் லிவிங், அது வந்து அது இந்த வேலையிலிருந்து எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகே மேம், இப்போ நிறைய பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க டிவி அந்த ஃபீல்ட்ல வரணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா?
0: Yeah, advice I'm sorry, I think I'm not big enough to advise, but certainly I think I have the experience to suggest. One is டைம் மெயின்டைன் பண்ணுங்க. எது இருந்தாலும் டைம் மெயின்டைன் பண்ணா, டைம் மெயின்டைன் பண்ணாதான் நீங்க வந்து ப்ரோக்ரஸே பண்ண முடியும். டைம் ஒரு இடத்துக்கு லேட்டா போனாலே அவங்க நம்மள திட்டுறாங்க, அவங்க நம்மள விரும்பலங்கிறது வேற விஷயம். நமக்கே ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கும். ஒரு இடத்துக்கு தப்பா போனா, ஒரு இடத்துக்கு நேரம் போனா, அப்படி ஒரு மாதிரி திருதிருன்னு இருப்போம் நம்ம. அது வந்து டைம் மெயின்டைன் பண்ற பழகிக்கணும். ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பணும், அதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் 20 நிமிஷத்துல கிளம்பிட்டு அப்புறம் தர தர இந்த இந்த டிராபிக்ல போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து அது பிளான் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போனோம் இது எவ்வளவு தூரம் அதை பிளான் பண்ண, அது நினைக்கிறேன். அப்புறம் நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். படிக்கிற பழக்கம் நல்லா வளர்த்துக்கணும். இந்த இந்த காலகட்டத்தில் இந்த டிவி யுகத்தில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், பட் அது படிக்கணும். ரெண்டாவது அதுக்கு மேலே நிறைய எழுதணும், நிறைய எழுதணும். நான் நிறைய பேர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் கூட இப்ப சில பேரை சந்திக்கிறேன், தொடர்ந்து தமிழோ ஆங்கிலமோ ஏதோ ஒண்ணு, பட் அந்த அந்த எழுதுற அந்த ஃப்ளோ வரமாட்டேங்கிறது. அது நான் தப்பு சொல்லக்கூடாது, அது முக்கியமான காரணம் வந்து இந்த நெட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஒரு சென்ன ஒரு பேரா எழுதுறாங்க, அதுல ஒரு ஒரு ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அது ஸ்பெல்லிங் செக் தட்டுறாங்க, அது ஸ்பெல்லிங் வந்துருது. அப்ப உங்களுக்கு எப்ப ஸ்பெல்லிங் தெரியும், அதுக்கு தானே தெரியும். அதனால நிறைய எழுதணும், நிறைய படிக்கணும், நிறைய இன்டராக்ட் பண்ணணும் மனிதர்களோட. யூ ஷுட் நோ, யூ ஷுட் கம்யூனிகேட் வெல், நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு இடத்துல போய் சும்மா இருந்துட கூடாது, யூ ஷுட் கம்யூனிகேட். அதே மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியல, ஒரு விஷயத்தை பத்தி தெரியலன்னு சொன்னா உடனே இப்பதான் நெட், நல்ல விஷயத்துக்கெல்லாம் நெட்டை பயன்படுத்தணும். இப்ப நெட் இருக்குல்ல, தட்டி பார்க்கணும். ஓ அப்படின்னா என்ன, இது யார் அவர் பேசினாரு, இதுக்கு என்ன அர்த்தம், ஐயோ இதான் அர்த்தமா இதுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சு அது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெட் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணணும், பல்வேறு விதங்களா யூஸ் பண்றாங்க, பட் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ மை சஜஷன் டு மை டு தி பட்டிங் ஜர்னலிஸ்ட் வுட் பி, பிளீஸ் ரீட் அ லாட், அக்யூமுலேட் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்பதான் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போனா கூட அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னா அதை பத்தி அப்படியே அப்படியே பிரமிச்சு நிக்க கூடாது, என்ன பேசுறாங்கன்னு ஓரளவுக்கு தெரியணும். சோ தட் இஸ் மை சஜஷன் டு தி கமிங் அப் தி அப்கமிங் ஜர்னலிஸ்ட்.
2: Thank you so much ma'am, உங்களோட டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, நாங்களும் அதனால நல்ல அறிவை வளர்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். Thank you so much ma'am.
0: Thank you for giving me this opportunity. Thank you.
1: இவ்வளவு லோகேஸ்வரி மேம் பேசினதை நம்ம எல்லாருமே கேட்டு அறிவை வளர்த்துட்டு இருப்போம் நான் நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு ஒரு மீடியா பர்சனாலிட்டியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Ambika, signing off. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாயம் 107.8.
2: இன்னைக்கு நம்மளோட அனுப்பிரியா மேம் ஜேர்னலிஸ்ட், குமுதம்ல ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, அவங்க கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். ஹலோ மேம்.
3: ஹாய்.
2: ஜென்ரல் வியூஸ் ஆன் விமன் அண்ட் மீடியா பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
3: மீடியால வந்து கேர்ள்ஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுலயும் வந்து எல்லா பத்திரிகையிலயும் பாத்தீங்கன்னா மேல் ஜேர்னலிஸ்ட் தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் கம்மியா இருப்பாங்க. அதுல என்னன்னா அட்வான்டேஜஸ் விட நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தர போய் பேட்டி எடுக்க போறீங்க, இன்டர்வியூஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த அவங்க சொல்ற பிளேஸ்க்கு தான் நம்ம போய் இன்டர்வியூஸ் எடுக்க முடியும். அது உங்களுக்கு சேஃப்டியா இருக்கிறதும் அதையும் கவனிச்சுக்கணும். ரீசன் என்னன்னா இப்போ ரெசார்ட்ஸ்ல கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல பர்சனலா வீட்டுல வந்து பேச சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற டைம்ல நீங்க வந்து பர்சனலா இல்ல அபிஷியலா உங்களோட ஒரு போட்டோகிராஃபர் இல்ல ஆபீஸ் கொலீக்ஸ் வேற யாராவது கூட்டிட்டு போறது பெட்டரா இருக்கும். அண்ட் தென் பர்சனல் லைஃப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும், ஏன்னா உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து சிங்கிள் பேரண்ட்ல வளர்ந்தேன். வளரும் போது என்னோட ஜேர்னலிஸ்ட் லைஃப்ல வந்து மார்னிங் 9:30 ஆரம்பிச்சா நைட்டு 12:00 வரைக்கும் ஜாப் இருந்துட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு போட்டோஸ் எடுக்கணும், எங்கேயாவது ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்னாங்கன்னா கூட அந்த ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஃபீமேல் அப்படின்ற அந்த ஜெண்டரை ஓரமா வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல ஜேர்னலிஸ்ட் அதை மட்டும் தான் பாக்கணும். இருக்கும்போது இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது ஒரு கேர்ள் வந்து போயிட்டு ஒரு 10:00 போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு அந்த கேஸ் ஹிஸ்டரி கேட்கறது இல்ல போட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்யூஸ்ட போட்டோ எடுத்தா வந்து திருப்பி மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேஃப்டி கிடையாது, பட் ஆனாலும் அச்சீவ் பண்ணணும் இந்த ஜாப் பேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வரலாம். நிறைய அச்சீவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க வந்து சொசைட்டில இருந்துட்டு பத்திரிகையை பார்க்க கூடாது, சாரி பத்திரிகையில இருந்துட்டு சொசைட்டியை பார்க்க கூடாது, சொசைட்டில இருந்துட்டு சொசைட்டிக்கு என்ன தேவை அப்படின்றத தான் வந்து ஜேர்னலிஸ்ட் எழுத முடியும். சொசைட்டில இருந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத தெரியும். ஜேர்னலிஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியாக்கு நீங்க வந்து ஒரு மீடியா கீழே வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு சம்பளம் குடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி தான் வர்க் பண்ண முடியும்.
2: பர்சனல் லைஃப் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா, லைக் நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிற அந்த ஃபீல்ட்னால ஏதாச்சும் லைஃப்
3: லைஃப் கண்டிப்பா, ஏன்னா டைம் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக மட்டும்தான் வீடா உனக்கு அப்படின்றதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி டைம் பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க வந்து ஃபோர்ட் நைட் மேக்சின்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், ஏன்னா 15 டேஸ் ஒன்ஸ் ஒர்க் பண்றது. வீக்லி ஒன்ஸ்னா கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இப்போ ஃபேமிலியில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க மிஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல அப்படின்றதுனால ரிலேட்டிவ்ஸோட நிறைய கோவங்களை வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து எம்மலாம் அழுதுருக்காங்க, என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை.

0: ஒரு மாதிரி லாங்கா எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock பாத்தாங்கன்னா ஈவினிங் கன்சல்டேஷன் 9:30 9 o'clock 10 o'clock எல்லாம் ஆகும். சோ நீங்க ஒரு க்வெஸ்சன்ஸ்க்காக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுன்றது நெசசிட்டியும் கிடையாது இல்லையா. சோ போன்ல எடுத்துட்டு இப்ப எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு மெயில் பண்ண சொல்லலாம். இப்படிதான் மாத்திக்கணும் கண்டிப்பா பர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகும், ஸ்பெசிபிக்கா லவ் பண்ண ரொம்ப அஃபெக்ட் ஆகும்.
1: ஓகே, அப்புறம் இந்த ஜாப்ல எப்படி நம்மள ட்ரீட் பண்றாங்க அஸ் என் கேர்ள், அந்த அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு?
0: நான் குமுதம்ல இருக்கும்போது லாஸ்ட் சிஎம் அப்கோர்ஸ் கலைஞரோட ஃபேமிலியில வந்து அவருக்கு நெக்ஸ்ட் அந்த கட்சியை வந்து ஏத்து நடத்துற ஒரு பொறுப்புல இருக்கிறவர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது பகிரங்கமா எனக்கு முன்னாடி இருந்த ஜேர்னலிஸ்ட் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இல்ல இவங்க எல்லாம் நியூவா வந்திருக்காங்க இவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க எப்படி எழுதுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லிட்டாரு. சோ அவங்களோட டாட்டர்ன்லா வந்து நான் ஒரு 1.5 மந்த்ஸா ஃபாலோ பண்ணுவேன், எங்க போறாங்க, லேண்ட்மார்க் போனா லேண்ட்மார்க் போவேன், மேம் எப்ப இன்டர்வியூ தரீங்கன்னு சொல்லி அவங்க போற இடம் ஃபாலோ பண்ணிட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னும் போது இவர் போயிட்டு நடுவுல பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு ஆபீஸ்ல இருந்து. சோ அது என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட எடிட்டர்ஸ் லெவல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க இந்த இன்டர்வியூ இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்களே ஏன் தரல அப்படின்னு. நான் போய் என்னோட சீனியரையும் போட்டு கொடுக்க முடியாது, சோ என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம இந்த மாதிரி, ஏன்னா நான் வந்த புதுசு அந்த நேரத்துல போய் சொன்னேன் இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஸ்பீக்கர்ல போட்டு எங்க எடிட்டரே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களா, அது ஆபீஸ்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு கீழே ஜூனியர்ஸ் வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்கோர்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் ஜெலஸ் இருக்கும். ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் போது வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், யாருமே வந்து அந்த பார்வையை வந்து பெண்கள் வளர்றாங்கன்னா அது ஆண்கள் கண்டிப்பா விரும்ப மாட்டாங்கல்ல. ஏன் அவ்வளோ ஏன் பல முன்னேற்றங்களை கொண்ட நாடு அமெரிக்கான்னு சொல்றோம், இது வரைக்கும் அமெரிக்கால ஒரு ஃபீமேல் பிரசிடென்ட் கூட கிடையாது, ஆனா இந்தியா வந்து ஒரு கேர்ளை வந்து முன்னாடி வராங்க அப்படின்னும் போது அதை அக்செப்ட் பண்ணும் அந்த சமூகம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த சமூகம் வந்து அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர்களை விளைவிச்சுட்டுதான் அந்த அங்கீகரிக்கிறாங்க.
1: இந்த ஜாப் வந்ததுக்கு அப்புறம் ஜேர்னலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அச்சீவ் பண்ண சில திங்ஸ்
0: கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்காக நம்ம நாட்டில இருந்து இந்தியன் கைஸ் வந்து அங்க போய் என்ன மாதிரியான திருமுழு வேலைகள்லாம் பண்ணிட்டு கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். அதுக்கு சிட்னில எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு. அந்த நேரத்தில் எங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால என்னால அதை போய் வாங்க முடியல. அண்ட் அதே ஆர்டிக்கல் வந்து கமிஷனரா இருந்த ராதாகிருஷ்ணன் போன் பண்ணி எனக்கு ஒரு நைட்டு 9:45 விஷ் பண்ணாரு. ஐ தாட் நான் ராதாகிருஷ்ணன்ன்றதுக்குள்ள நான் வந்து அந்த பேர் சிங்க்ல வந்து மறந்துட்டேன், ராதா மோகன் நினைச்சிட்டு. அப்ப அபியும் நானும் ரிலீஸ் ஆன டைம் ராதா மோகன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன் சார், அபியும் நானும் பிலிம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் வந்து சிட்டி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் பேசுறேன் அப்படின்றதுக்குள்ள எனக்கு 10 o'clock தூக்கமே போயிடுச்சு, எந்திரிச்சிருக்கேன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஆபீஸ்க்கு வாங்க அந்த ஆர்டிகல் விஷயமா பேசணும்னு. ஆக்சுவலா அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மாதிரி எழுதியிருந்தேன், என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க, ஐ மீன் அந்த தகவலை சொன்ன ஒரு பர்சன் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களையும் காட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால. சோ என்ன பண்றது அந்த ரெண்டு பேரும் யாரு, ஏன்னா லீகலா தப்பு பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னும் போது அஸ் ஜேர்னலிஸ்டா யோசிக்கணும்ல, ஜேர்னலிஸ்டும் போலீஸ் வேலையும் ஏறக்குறைய ஒண்ணுதானே. ஏற்கனவே என்னோட மொபைல் மிஸ் ஆயிருந்தது, அந்த நம்பரை கேட்டா என்ன பண்றது தொலைஞ்சு போச்சு, என்னோட அந்த நம்பர்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துலாம் சொல்லிட்டு என் மொபைல் நம்பர் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு சார், நான் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போனேன். கடைசியில பார்த்தா அவர் எனக்கு ஒரு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணது வந்து இட்ஸ் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒரு சிட்டி கமிஷனர் ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு விஷ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், என் அம்மாக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: ஓகே மேம், நீங்க எதனால இந்த ஜேர்னலிசம் அதுல வரணும் நீங்க நினைச்சீங்க?
0: இல்ல எனக்கு 10th இருந்தே வந்து எல்லாம் ஸ்லாம் புக்ல சைன் பண்ணுவாங்கல்ல, ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் தான் எழுதுவேன் நான். ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட்னா ஒரு ஸ்டார் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி. அந்த ஜேர்னலிசம் ஃபீல்டுக்குள்ள வந்தவுடனேதான் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்க எடுக்க போறீங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடரையோ இல்ல ஒரு இன்டர்வியூ ஏதாவது ஸ்டார் இன்டர்வியூஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா, லைக் ஒரு சினிமா கிசு கிசுனே வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ரெண்டு ஆக்டர்ஸ் பத்தி கிசு கிசு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இல்ல அப்படின்ட்டு அவங்க மறுப்பு தெரிவிக்கணும்னா இவங்க வந்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பைசா வாங்கிட்டாங்க அப்படின்னு மேல் ரிப்போர்ட்டர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஃபீமேல் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ் வச்சு தப்பா பேசிடுவாங்க. சோ அந்தந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றேன்னா கிசு கிசு மட்டும் எழுதுறாதீங்க, ஏன்னா அது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட லைஃப் இல்லையா. சோ ஃபீமேலும் பாதிப்பாங்க மேலும் பாதிப்பாங்க. அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நடக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு எழுதுறதுக்கு. ஆனா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம தான் தேடிக்கணும், நம்ம சிந்திக்கணும். இப்போ ஜேர்னலிஸ்ட்ன்றவங்களுக்கு வந்து நம்மள சுத்தி கண் இருக்கணும் அப்படின்னு எங்க மேம் சொல்லுவாங்க, என்னோட குரு லோகநாயகி மேம், அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணும். ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு போய் நான் பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நான் தேடல. என்னோட ஒரு கவிதை

0: பார்த்துட்டோம். என்னோட ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்டோம். ஆக்சுவலா அது மெடிக்கல் ஆர்டிக்கல். பிஃபோர் தட் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருந்தேன். ஸோ அந்த ஒரு கேன்சர் பத்தின ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணு ரைட்டிங் ஸ்டைல் லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அவங்க தான் என்ன வந்து பில்டப் பண்ணது. எப்படி அவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஒரு ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அவங்க எவ்வளவு படிக்கல தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கிரிட்டிசிசம் எல்லாம் வந்திருக்கும். அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் நாங்க வாங்கக்கூடாது. நாங்க அவங்க டாட்டர்ஸ் மாதிரி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீனியர்ஸ் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வர்ற ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நல்லா டெவலப் ஆகலாம். தென் ஃபீமேல் ஜேர்னலிஸ்டா வரணும்னா பெட்டர் இன்னொரு சாய்ஸ் என்னன்னா போட்டோ ஜேர்னலிஸ்டா வரது நல்லது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஆர்டிகலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானே பர்சனல் லைஃப்ல நடந்ததே சொல்றேன். நான் ஒரு டைரக்டர் சமுத்திரகனி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனேன். நாடோடிகள் ரிலீஸ் ஆன சமயம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனேன். அது வந்து சண்டேல போனேன். சண்டேன்றதுனால நான் வந்து அந்த டயத்துல ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். அந்த டயத்துல எனக்கு கூட போறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கசினை கூட்டிட்டு போகும்போது எங்க கூட வந்த ஒரு போட்டோகிராஃபர் கடுப்பாயிட்டார். நான் தான் வந்து பிக்கப் பண்றேன்னு சொன்னேன்ல நீங்க எதுக்கு அப்படின்னு. அதுலயே ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வந்துருச்சு. ஸோ பாய்ஸ் வந்து என்னைக்குமே வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்னா அந்த ஜெண்டரை பேஸ் பண்ணி அது ஒரு பாலினம் அப்படின்ற ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்ற அட்ராக்ஷன் அந்த மாதிரி இதுவிலேயே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் சந்திக்காம இருக்கணும்னா பெட்டர் போட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆகணும். நீங்க எடுக்கிற ஆர்டிக்கலுக்கு நீங்களே போட்டோஸ் எடுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன எழுத போறீங்க அந்த போட்டோ எப்படி வரணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர் எடுக்கிற போட்டோஸ்க்கு நீங்க ஆர்டிக்கல் எழுதுறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹைலி இடியாட்டிக். ஏன்னா போட்டோகிராஃபர்ஸ்லாம் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நான் ஃபீமேல் போட்டோகிராஃபர்ஸ்க்கு
1: எனக்கு
0: அப்பா இல்ல. அப்பா இருந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேபி அப்பா இருந்து இருந்தாருன்னா கண்டிப்பா அப்போஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே டாட்டர்ஸ் வந்து ஒன்னு டாக்டரா போனோம் இல்ல இன்ஜினியரா ரொம்ப ப்ரொஃபஷனலா போனோம் தான் நினைப்பாங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபீல்டுன்றதுனால வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நான் போனப்ப அம்மா வந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணாங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்டாங்க போலாமா அனுப்புங்க அனுப்புங்கன்னு. அவ பிரேவா இருக்கா அப்படின்றப்போ நான் தைரியமா இருக்கேன்றப்போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட எவ்ரி ஆர்டிகல்ஸ்க்கு ஒரு பயங்கர விமர்சகர்னா அம்மா. என்னோட மேம் சொல்லுவாங்க பெட்டர் நீங்க ஜேர்னலிஸ்டா ஆனதுக்கு பதிலாக உங்க அம்மாக்கு நான் ஜேர்னலிஸ்டா வேலை கொடுத்துருக்கலானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா வந்து பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிருப்பேன். ஸோ அந்த விஷயத்த வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல ரீடர்ன்றதுனாலதான் நான் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா இருக்க முடியுது.
1: ஒரு ஜேர்னலிஸ்ட்னா என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? பக்கா ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா என்னன்னு?
0: தைரியம், கான்பிடென்ட், கொஞ்சம் சென்டிமெண்ட். 4th திங் வந்து ஜேர்னலிசம் ஃபீல்டு மேல ஒரு லவ் இருக்கணும் கண்டிப்பா. இப்போ பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, காதல், குடும்பம், இதையெல்லாம் மேல நம்ம எவ்வளவு அஃபெக்ஷன் வைக்கிறோமோ அதே அஃபெக்ஷன் நம்ம வேலை செய்யற ஜேர்னலிசம் இல்ல நம்ம வேலை செய்யற எந்த துறையிலுமே 4th அந்த லவ்ன்றது வச்சீங்கன்னா நீங்க பெஸ்ட் ஜேர்னலிஸ்டா வரலாம் ஜேர்னலிசம்ல.
1: Thank you so much ma'am.
0: Thank you.
2: இவ்வளவு நேரம் நம்ம அனுப்பிரியா மேம் பேசினது கேட்டோம். அவங்க ஜேர்னலிசம் பத்தி, ஜேர்னலிஸ்ட்னா என்ன, அவங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள், அவங்க படுற கஷ்டம் எல்லாத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு மீடியா பர்சனாலிட்டியோட நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேட் என்ஓபி சமுதாய வானொலி 107.8 உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ஆச்சரிய அம்பிகா.
1: ஹலோ லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட இம்சை அரசி இருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த ஃபேமஸ் ஆர்ஜே பிக் இம்சை அரசி தான். அவங்க கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்போவாங்க. ஹலோ மேம்.
3: ஹாய்
1: மேம். விமன் அண்ட் மீடியா பத்தி உங்களோட ஜெனரலான ஒரு கருத்து சொல்லுங்களேன்.
3: ஜென்ரலி ஆக்சுவலி மீடியா வந்து ஸ்டில் இட்ஸ் மேல் டாமினேட்டட் ஃபீல்டு தான். இருந்தாலும் இப்போ நிறைய கொஞ்சம் ஐ திங்க் சொசைட்டிலேயே கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கிறதால நிறைய கேர்ள்ஸ் வராங்க மீடியாவில் ஒர்க் பண்ண. அண்ட் எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய லேடி பாசஸ் நானே மீட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்க பிக் எஃப்எம்லே வந்து ஐவ் ஹேட் ஆல்மோஸ்ட் 3 பாசஸ் எல்லாமே வந்து லேடிஸ் தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய வெளிய இண்டஸ்ட்ரியிலயும் நிறைய விமன் இருக்காங்க. லைக் சுட்டி டிவியோட ஹெட் வந்து உமன், அப்புறம் நிறைய வெளியே இருக்காங்க. சோ ஐ திங்க் விமன் ஆர் கேப்பபிள், தே கேன் லீட் அ மீடியா மீடியா ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ட் இப்ப இன்னும் கொஞ்சம் ஓபன் மைண்டடா இருக்கிறதால நிறைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீடியாலையும் கேர்ள்ஸ் வராங்க. லைக் இவ்வளவு நாள் ஒரு விஜே ஒரு ஆர்ஜே ஒரு பிரசன்டரா தான் இருந்திருப்பாங்க, பட் இப்ப அதர் ஃபீல்ட்ஸ்லயும் வராங்க. ஸோ ப்ராபப்ளி இப்ப இன்னும் முன்ன இந்த அளவுக்கு கோர்சஸ் எல்லாம் இல்ல மீடியா கோர்சஸ். ஸோ இப்ப அந்த மாதிரி ஸ்பெசிபிக் கோர்சஸ் எல்லாம் இருக்கிறதால ஐ திங்க் அவங்க வரும்போதே வந்து அது ரெடி ஆகி அதை ஃபேஸ் பண்றதுக்கு வராங்க. ஸோ அவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கிறதால ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இப்ப முன்ன ஒரு 2 FM ரேடியோ, அதுக்கு முன்னாலே வந்து பிரைவேட் எஃப்எம் கிடையாது இல்ல. ஸோ இப்ப மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கிறதால ஐ திங்க் மோர் விமன் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட்.
1: ஓகே மேம், ரேடியோ அந்த சைடுல ஒர்க் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜஸ் நினைக்கிறீங்க?
3: இந்த சென்ஸ் எப்படி டிபெண்ட்ஸ், ரேடியோல நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஃபீல்டு. ஐ மீன் ஃபார் கேர்ள் ஹூ வாண்ட்ஸ் டு பி இன் த மீடியா, சம் பீப்புள் மே நாட் பி கம்ஃபர்டபுள் ஃபேஸிங் த கேமரா. ஒரு விஜயவா இருக்கணும், இல்ல ஒருவேளை கொஞ்சம் அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணணும், கிளாமரஸா. சோ இப்ப ரேடியோலனா அந்த ப்ராப்ளம்லாம் இல்ல, ஜஸ்ட் வித் இன் 4 walls. சோ பேச போறோம், யாருமே இருக்க போறது இல்ல. இப்ப ஒரு விஜய்னா கூட கேமராமேன் எல்லாரும் இருப்பாங்க. இங்க வந்து இட்ஸ் வெரி என்ன, ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஃப்ரீடம் உண்டு, அதே சமயம் இட்ஸ் வெரி பிளெக்சிபிள். நம்மளோட தாட்ஸ் நம்ம ஒப்பீனியன்ஸ் டோட்டல், அப்கோர்ஸ் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க கான்டென்ட் சென்சர் பண்றதுக்கு, பட் அபவ் தட் வென் வி ஆர் டூயிங் த ஷோ இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி அப் டு அஸ். ஸோ யாரும் நம்மள பாக்குறாங்கன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது, ஃப்ரீயா பண்ணலாம். ஸோ அந்த ரேடியோல கேர்ள்ஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் உண்டு. அப்கோர்ஸ் இப்ப ரேடியோ ஷோ வந்து நிறைய இன்சைட் த ஸ்டுடியோ மட்டும் இல்லாம வெளியவும் போறோம். முந்தி ரொம்ப வந்து ஸ்டுடியோ ஓரியன்டா இருந்தது, இப்ப ஆன் கிரவுண்ட் ஷோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ பட் நீங்க ரேடியோன்னு கேட்டீங்கல்ல, ரேடியோல அந்த கம்ஃபர்ட் உண்டு. பிளஸ் அப்கோர்ஸ் மேல் ஆர்ஜேஸ்க்கு இருக்கிற மாதிரி ஃபீமேல் ஆர்ஜேஸ்க்கும் ஒரு ஃபேன் பேஸ் உண்டு. எந்த ரேடியோமே வந்து ஒரு ஃபீமேல் பிரசன்டர் இல்லாத ரேடியோ ரொம்ப ரேர். இல்ல இப்ப ரேடியோ 1 வந்து ஐ திங்க் தே ஹாவ் ஒன்லி 2 RJs அண்ட் போத் ஆஃப் தேம் ஆர் ஃபீமேல்ஸ். ஸோ அந்த அட்வான்டேஜ் உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரேடியோ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் மீடியம் ஃபார் கேர்ள்ஸ் டு ஒர்க் இன். அப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கும், ஒர்க் நிறைய இருக்கும். பட் கம்பேர்ட் டு டிவியில நீங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா மைட் பி ஈஸியர். லைக் நீங்க ப்ரொடியூசரா இருக்கீங்கன்னா கூட, பட் ஸ்டில் இட்ஸ் கம்பேர்ட் டு ரேடியோ, டிவியோட டைமிங்ஸ் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்ட் டைமிங்ஸ் இருக்காது. இப்ப ரேடியோலனா வந்து திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 9 to 5 ஜாப். இட் டிபெண்ட்ஸ் உங்க ஷோ டைம் கேத்த மாதிரி. இப்ப நான்லாம் வந்து 12 வந்து ஆல்மோஸ்ட் 9 ஆயிடும் வீட்டுக்கு போக. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ யூ நோ விமன் ஓவர் ஹியர், தே கம் அட் 9 அண்ட் தே லீவ் அட் 6. இப்ப டிவியில பாத்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் இருக்காது. ஷூட்டிங் நைட் டைம்ல போகுதுன்னா வந்து ப்ரொடியூசர் ஹேஸ் டு பி தேர். அவங்க ஃபீமேல் ப்ரொடியூசர்ன்றதுக்காக வந்து எதுவும் ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தே ஹாவ் டு பி தேர். அதே மாதிரிதான் இப்ப ஜேர்னலிஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி இருந்தாலும் கூட, இஃப் தே ஹாவ் டு கவர் சம்திங் தே ஹாவ் டு பி தேர். எங்களுக்கும் அதுதான் ஒரு சில இது. இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, நைட் கமெண்ட்ரி கொடுக்கணும்னா இருந்து கொடுத்துட்டு தான் போவோம். பட் கம்பேர்ட் டு அதர் ஃபீல்ட்ஸ் ஃபார் லேடிஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இன் ரேடியோ.
1: டிஃபிகல்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப்
3: டிஃபிகல்டிஸ் தான் எல்லா மீடியா ஃபீல்ட் இருக்கிற மாதிரி தான் டிஃபிகல்டிஸ். இதுல என்ன சொல்றது,
1: அவ்வளோ இல்லைன்னு சொல்றீங்க. வென் கம்பேர்ட் டு அட்வான்டேஜஸ் வந்து டிஃபிகல்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு நீங்க சொல்லுவீங்களா?
3: இல்ல டிஃபிகல்டிஸ் இருக்கும் தான், யாரும் இங்க லேடின்றதால ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா கரியர்லயும் இருக்கிற மாதிரி தாங்க இங்க மீடியால. இப்போ இஃப் யூ பிகம் பிரெக்னன்ட் நோ இட் வில் அஃபெக்ட் யுவர் கரியர் க்ரோத். பட் இப்போ அப்கோர்ஸ் பக்கா கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து தே ஹாவ் யூனோ அந்த பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா 3 months தே ஹாவ் தட் பாலிசி. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச மத்த ரேடியோ ஸ்டேஷன்ல கூட 2 or 3 RJs ஹூ பிகேம் பிரெக்னன்ட் அந்த 3 months அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரிவிலேஜ் இருக்கு. மற்றபடி டிஸ்அட்வான்டேஜ், பட் ஆனா கொஞ்சம் கரியர் க்ரோத் வந்து இப்போ இஃப் யூ ஆர் மேரிட் அண்ட் யூ யூனோ கம்பெனிஸ் லுக்கிங் டு ஹையர் யூ, டெஃபினெட்லி தே வில் யூனோ திங்க் ட்வைஸ். ஓகே, திடீர்னு இவங்க பிரெக்னன்ட் ஆகி
4: போயிட்டாங்கன்னா
3: அந்த அந்த டிஃபிகல்டிஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிறது வந்து இங்கேயும் இருக்கதான் செய்யும். பிளஸ் கொஞ்சம் லேட் நைட் எல்லாம் ஒர்க் பண்ணணும் போது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவோம். பட் தொடர்ந்து பண்ணணும் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் போது, ஏன்னா மென் கம்பேர் டு மென் ஐ திங்க் விமன் ஹாவ் அ மச் டிஃபிகல்ட் டைம் பேலன்சிங் ஃபேமிலி அண்ட் யர் ப்ரொஃபஷன் அண்ட் யர் பர்சனல் லைஃப். மேல்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லையே. இப்ப அப்கோர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க பசங்க எல்லாம், ஒருவேளை வீட்டுல அம்மாங்க நல்லா வளர்றாங்க நினைக்கிறேன் பசங்களை. பட் ஓவரால் பாக்கும்போது என்ன, எல்லா பசங்களும் வந்து கல்யாணம் ஆனா கூட ஆபீஸ் போறாங்க வராங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, டிவி பாக்குறாங்க. பட் நம்ம வந்து சமைக்கணும், எல்லாமே வீட்டு வேலை எல்லாமே நம்ம பண்ணணும், பிளஸ் நம்ம இந்த பேலன்ஸ் பண்ணணும் போது மீடியால அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஏன்னா இங்க ஒர்க் ப்ரெஷரே அதிகம் இருக்கும். ஒரு நார்மல் 9 to 5 ஜாப்ல கூட ஆபீஸ் போயிட்டு வந்துடலாம். இங்க வந்து நம்ம கிரியேட்டிவா யோசிக்கணும், பிரசன்ட் பண்ணும் போது அவ்வளவு பேர் ஒரு ஆடியன்ஸ் கேக்குறாங்க, சோ அவங்களுக்கு அது அட்ராக்டிவா இருக்கணும் போது நமக்கு அதுவே வந்து பாதி எனர்ஜி எடுத்துரும், யோசிக்கணும், கான்டென்ட் தேடணும். சோ இந்த பிரஷர்ஸ் இருக்கும், வீட்டு பிரஷர் இருக்கும், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், அது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: ஓகே, சேலஞ்சஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
3: Women, I think, are more sensitive. They are sensible, but they are also very sensitive. Sometimes, being oversensitive doesn't work in a corporate field. வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா இவங்க ஹையர் பண்ணதே வந்து வாய்ஸும் ஸ்லாங்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து சுச்சிக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும்ல. அவங்கள தவிரன்னு பார்க்கும் போது எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஆர்ஜிஎஸ் வந்து யாரு பேசுறாங்கன்னு வித்தியாசமே தெரியாது. அது ஒரே மாதிரி ரொம்ப அந்த ஸ்வீட்டா ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்டோட. சோ இவங்க பிகே ஃபேம்ல ஹையர் பண்ணதே வந்து டிஃப்ரெண்டா இருக்கட்டும், அந்த ஆர்ஜே பேசுறது கேட்கும் போதே இது பிகே ஃபேம்னு தெரியணும், அந்த ஐடியால தான் எடுத்தாங்க. அண்ட் பொதுவா ஆப்டர்நூன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசுற ஷோஸ் தான் இருந்தது. ரொம்ப சீரியல் பத்தி பேசுவாங்க, டிவி ஸ்டார்ஸ் இல்ல இந்த குக்கரி ஷோஸ் ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 2 hours ஆப்டர்நூன்ல வந்து சீரியல் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஷோ பண்ணலாம்னாங்க. சோ அவங்க அந்த அதெல்லாம் பேரே வந்து இம்சை அரசின் தான் வச்சாங்க. ஏன்னா ஒஃபீலியான்றது வந்து ஃபர்ஸ்ட் இன்னும் கூட பல பேர் வாயில நுழையாது, அதுல போனா பேரே ரீச் ஆகாது. அப்ப அந்த இம்சை அரசன் படம் ரிலீஸ் ஆனதால 4 options கொடுத்தாங்க, சீரியல் சுந்தரி அப்படிலாம். நான் என்ன நினைச்சேன்னா இப்ப சீரியல் சுந்தரினா ஒரு 1 year அப்புறம் அந்த ஷோ சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்ப நேம் மாறும், அதனால சரி தொடர்ந்து யூஸ் பண்ற மாதிரினா இதுதான் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் இவங்க பண்ண சர்வேஸ்ல வந்து அது டாப் 6 or 7 ரீகால்ட் ஆர்ஜிஎஸ் குள்ள வந்திருந்தது. அதனால அவங்க ஷோ மாறின பின்னாலையும் பேர் மாத்த வேண்டாம், இதே நேம் வச்சுக்கோங்கன்னாங்க. சோ ஸ்டார்டிங்ல பண்ணும் போது ஷோவே வந்து அப்படிதான் இருக்கும், ஒரு மத்தியான நேரத்துல யாராவது கேட்டாலும் அலறி வச்சு நின்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நானே இப்ப அந்த பழைய ஷோ எல்லாம் கேட்கும் போது இப்படியா பேசணும்னு ரொம்ப நேசலா இருக்கும். வாய்ஸ் சீரியல் ரொம்ப கிண்டல் அடிக்கிறது, எனக்கு மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படிதான் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு டொனால்ட் டக் பேசுற மாதிரி தான் இருக்கும் சொன்னாங்க. நல்லவேளை இந்த சர்வேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ நமக்கு யார் என்ன வேணா சொல்லிக்கோ, ஷோ ஒர்க் அவுட் ஆகுதா,
4: ரீச்
3: ஆகுதா, ரிசல்ட் வந்துருச்சா, அவ்வளவுதான். சோ அந்த சேலஞ்ச் இருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு பெர்ஃபார்மருக்கு யாராவது நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் அந்த அளவுக்கு வந்தது இல்ல என்றதால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்றதால அந்த பிரச்சனை வரல. மத்தபடி எல்லா ஆபீஸ்லயும் இருக்கிற அதே சேலஞ்சஸ் எல்லாம் வரும். யாராவது நல்லா வளர்ந்தாலே வந்து பிடிச்சு கீழே இருக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அந்த சேலஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் தினம் ஷோக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்கணும், அது அது அதுதான் இருக்கிறதுல பெரிய ரொம்ப
4: இருக்கணும் டெய்லி.
3: அது இல்ல அது எப்படி நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பேன் சின்ன வயசுல இருந்தே, இது இது ஜெனரலா இதுதான். பிளஸ் ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு. அதுக்குள்ள இன்டர்ன்ஷிப்ஸ் போனது தான், எம்ஓபில தான் இன்டர்ன்ஷிப்ஸ் அதெல்லாம் பண்ணோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் எல்லாம் இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து ஏன்னா நாங்க எல்லாருமே அப்படிதான் ஜாயின் பண்ணுவோம், நிறைய ஃப்ரெஷர்ஸ் தான் இருந்தோம். சோ பாஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா படர் மூஞ்சி நடிச்ச மாதிரி திரும்ப சொல்லி வேலை பண்ண முடியாது, நாங்க ஏன் பண்ணணும்னு. அதெல்லாம் வந்து ஆஃப்டர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒன்லி வி ரியலைஸ்ட் கார்பரேட் கம்பெனில என்னதான் பிடிக்கலனா கூட எஸ் பாஸ் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாப் எப்படி பண்றோன்றது அது அது ஓவர் அண்ட் அபவ் தட். சோ அந்த அதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றது அதெல்லாம். பட் ஐ திங்க் எல்லாருமே இப்படிதான் லேர்ன் பண்ணுவாங்க, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த கரியர் க்ரோத் ரிசெஷன்லாம் வந்தது. சோ கரியர் க்ரோத் அண்ட் ஃபைனான்சியல் ப்ரொஃபஷனல் க்ரோத் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. சோ அதெல்லாம் இன்னும் இருக்குதான் செய்யுது. அது போகுது.
2: எவ்வளவு நேரம் இம்சிஎஸ்சி நம்மளோட பேசிட்டு இருந்தாங்க, கலகலப்பா பேசிட்டு இருந்தாங்க, விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எங்கே போயிடாதீங்க, இப்ப ஒரு குட்டிக்கு பிரேக் போயிட்டு வந்தாலும் திருப்பி அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களோட இருக்கிறது ஆர்ஜி அம்பிகா. வெல்கம் பேக் லிசனர்ஸ். இப்ப திருப்பி இம்சி அரசி என்னென்ன சொல்றாங்கன்னு நாங்க கேட்கலாம்.
3: சின்ன வயசுல இருந்தே ஆர்ஜி ஆகணும்னு, சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல எஃப்எம் ரேடியோஸ் லான்ச் பண்ணதுல இருந்து. சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இது ஆகணும்னு நினைச்சேன். எத்தனை பேர் வந்து நினைச்சது வந்து பண்றாங்க.
5: கண்டிப்பா
3: நான் ஸ்கிராப் புக்கிங் ஒரு ஹாபி அப்ப பண்ணுவேன் ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் இல்ல எது இருந்தா பிக்சர் ஏதாவது அதை வெட்டி டைரியில ஒட்டி வைப்பேன் நானு. சோ அப்போ ஒரு தனி போல்டர்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வெட்டி வெட்டி
5: வைப்பேன்.
3: அது அப்புறம் மறந்துட்டேன் நானு. பட் எனக்கு கல்யாணம் ஆகி இங்க மூவ் பண்ணும் போது என் திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணும் போது இந்த போல்டர் வெளியே இழுத்தேன். அதுல வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பி அன் ஆர்ஜேன்னு ஒரு இது வெட்டி வச்சிருக்கேன். அது நான் ஆர்ஜே ஆகி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தேன் நானு. சோ அது பாக்கும்போது சரி பரவாயில்ல நாட் பேட், என்ன எடுத்து வச்சோமோ பண்ணிருக்கோம். அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அது தவிர்த்து இங்க அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு இப்பதைக்கு சென்னையில தமிழ் ஆர்ஜேல நிறைய அவார்ட்ஸ் வாங்கினதுதான் நான் தான். ஆனந்த விகடன் ஒண்ணு வாங்கணும், அப்புறம் ரெண்டு மூணு மேகசின்ஸ் வாங்கிருக்கேன், அப்புறம் ஐஆர்எஃப்னு ஒரு இது நீங்க நெட்ல தேடினா அது டீடைல்ஸ் இருக்கும். ஒரு நேஷனல் லெவல் இந்தியன் ரேடியோ ஃபோரம் எக்ஸலன்ஸ் இன் ரேடியோ அவார்ட்ஸ் எவ்ரி இயர் தே கிவ். சோ அது வந்து தே கவர் எவ்ரி திங் தனித்தனியா, பெங்கால் தமிழ் ஹிந்தி எல்லாமே தனித்தனியா கவர் பண்ணுவாங்க. நிறைய கேட்டகரிஸ் உண்டு, பெஸ்ட் பப்ளிக் சர்வீஸ், பெஸ்ட் ஷோ, பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், பிஎஸ்ஏ ப்ரொடக்ஷன், நிறைய கேட்டகரிஸ். அதுல வந்து தனியா இப்படியும் இருக்கும் பெஸ்ட் தமிழ் ஆர்ஜே, பெஸ்ட் ஹிந்தி ஆர்ஜேன்னு. நான் வந்து டூ டைம்ஸ் கான்சிக்யூட்டிவா பெஸ்ட் தமிழ் ஆர்ஜே வாங்கினேன். அண்ட் ஒரு தடவை ரெண்டு வாங்கினேன், பெஸ்ட் தமிழ் ஆர்ஜே கம் பெஸ்ட் ஷோ ஆஃப்டர் 11 AM. பிளஸ் எந்த வந்து என்னன்னா நான் இது வரைக்கும் பிரைம் டைம் ஷோ பண்ணதே இல்ல, எல்லாமே இந்த நான் பிரைம் டைம் ஷோ தான். சோ இது வரைக்கும் அவார்ட் வாங்கின எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து பிரைம் டைம் ஆர்ஜே. சோ அதுல நான் பிரைம் டைம்ல எங்க பிக் எஃப்எம்ல வந்து அந்த சர்வேஸ் வருது இல்லையா, இந்தியன் ரீடர்ஷிப் சர்வே IRS, இவ்வளவு நாள் வந்து அதுதான் பெஞ்ச் மார்க் ரேடியோ ஸ்டேஷன்ஸோட லிசனர்ஷிப்க்கு. இட்ஸ் ஆக்சுவலி டன் ஃபார் நியூஸ் பேப்பர்ஸ், பட் கடைசியா அதுல ரீசென்ட்லி தேர் ஆல்சோ டேக்கிங் ஃபார் எஃப்எம் ரேடியோ. சோ மார்க்கெட்ல அதுதான் வந்து சேல்ஸ் எல்லாம் அதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பிக் எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் 3 இயர்ஸ் பிரேக் ஃபாஸ்ட் ஷோக்கு நெக்ஸ்ட் ஹையஸ்ட் லிசனர்ஷிப் வந்து பிக்ல என்னோட ஷோ தான். அதுக்கப்புறம் தான் பிரைம் டைம் ஷோஸ் எல்லாம் வருது. இப்ப ரீசெண்டா வந்து IRS வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் என்னோட ஷோக்கு தான் லிசனர்ஷிப் அதிகம் இருக்கு. சோ அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆஃப் கோர்ஸ் கம்பேர்ட் டு அதர் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மைனஸ் நம்பர் 4 இன் தட் டைம் பேண்ட். ஆனா அது அதுல நிறைய அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். வேற என்ன அச்சீவ்மெண்ட்ஸ்னா இந்த அவார்ட்ஸ் வாங்கினது பிடிக்கும். அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபேன்ஸ் பேஜ் எல்லாம் இருக்கு, அதுல ஒரு 5,000+ லைக்ஸ் இருக்கு. சோ அது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி நாட் பேட். அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் வந்து யாரோ ஒரு ஃபேன் பேஸ்ட் பண்ணிருந்தாங்க பிக்சர், நான் அப்பதான் அதை நோட் பண்ணேன். கூகுள்ல வந்து ஆர்ஜே அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஐன்னு அடிச்சா வந்து அதுவே ஆர்ஜே இம்சை அரிசின்னு டிஸ்ட் பண்ணி காட்டுது. அதெல்லாம் நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன். என்னைக்காவது சின்ன வயசுல அந்த ஸ்கூல் படிக்கும் போது, என்னைக்காவது ஒரு நாள் சின்ன வயசு கூட நான் காலேஜ் படிக்கும் போது யோசிச்சேன்னு நினைக்கிறேன். அப்பதான் கூகுள் வந்தது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பத்தி இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நான் அட்லீஸ்ட் 1வது வரணும்னு பரவாயில்ல ஒரு பேஜ் ஃபுல்லா வருது. சோ அதெல்லாம் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் தான், இன்னும் நிறைய பண்ணணும். சரி பாக்கணும்.
1: சரி நீங்க ஆர்ஜே இந்த ரேடியோ ஃபீல்ட்ல வரணும்னு நினைச்சப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க?
3: ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் தான் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி வந்து ஆக்சுவலா நான் லாயர் ஆகணும்னு தான் நினைச்சேன். வீட்டுல வந்து ஏன்னா தெரியல லா படிக்க அளவு பண்ணல. நான் ஆக்சுவலா ஒரு நாள் கிளாஸ் அந்த லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக கிளாஸே வரேன்னே இது பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து கிளாஸ் கிளம்பும் போது கேட்டாங்க வீட்டுல எங்க போறேன்னு, இது மாதிரி லா கிளாஸ் போறேன்னு போவே கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து நான் பிகாம் முடிச்சிருந்தேன் ஸ்டெல்லால, முடிச்சுட்டு எனக்கும் வந்து லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணணும். எங்க வீட்டுல வந்து நல்லா படிப்பேன் ஒரு அளவுக்கு, சென்டம் வேற எடுத்தேன் நான் காமர்ஸ்ல ஸ்கூல் படிக்கும் போது, அதனால பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணு சைட்ல எம்பிஏ பண்ணு, இட்ஸ் நைஸ் கரியர் ஆப்ஷன். இல்ல சிஏ கம் எம்பிஏ நல்ல கம்ஃபர்டபிளா செட்டில் ஆயிடலாம். எனக்கு பிகாம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து இதுவே பிடிக்கல எனக்கு வந்து. ஆனா நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போவேன். சோ எனக்கு இந்த ஏதாவது கிரியேட்டிவா பண்ணணும். நிறைய இந்த எம்ஓபி எல்லாம் கூட வந்திருக்கோம், இந்த ஆட்ஸாப் காம்படிஷன்ஸ் எல்லாம் போனா நல்லா செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டு வருவோம். இந்த டிசைனிங் அதெல்லாம் பண்ணுவோம். சோ கிரியேட்டிவா பண்ணணும்.

0: லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை மட்டும் இருந்தது. ப்ராபபிளி என் கசின் லா படிச்சா அது பாத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை வீட்டுல போக கூடாதுன்னு அப்புறம் அவங்களே ஒரு 1 மந்த் கழிச்சு இந்த பெங்களூர்ல இருக்கிற லா காலேஜ் வேணா ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வந்து இங்க மெட்ராஸ் லா காலேஜ் இங்கதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்டைலான காலேஜ், நம்ம ஊர்ல சர்வை பண்ணணும்னா இந்த இங்க படிச்சாதான் இந்த வைப் எல்லாம் நமக்கு தெரியும். சரி அதுவும் வேண்டாம்னு போயிட்டு சரி அதுக்கப்புறம் ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருந்தேன், இதர் லா இல்ல கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணணும். சோ அப்புறம் வீட்லயே இந்த மாதிரி அவங்களே சர்ச் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த காலேஜஸ்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க நானும் நிறைய இது போனேன், ஆல்மோஸ்ட் எங்க எல்லாம் கம்யூனிகேஷன் கோர்ஸ் இருக்கோ எல்லா இதுலயும் வந்து போட்டேன். MCC, WCC, MOP, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் போயிட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து ஆஸ்க் ஃபார் அ லெட்டர் ஃப்ரம் த பிளேஸ் வேர் யூ வில் பி டூயிங் த இன்டர்ன்ஷிப் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். அது வந்து அட்மிஷன் டைம்லயே கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து வி வில் அலோ த ஸ்டூடெண்ட் டு டூ த இன்டர்ன்ஷிப். இன்னும் ஸ்டூடெண்டே ஆகல அதுக்குள்ளவே. அதெல்லாம் எங்க அம்மா தான் போயிட்டு இந்த மாதிரி மீடியா ஹவுஸ்ல இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி. சோ அப்புறம் பட் ஐ தான் டூ இட் அட் WCC ஆர் MOP. பட் ஐ ஹர்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்பிள் MOP தான் பெஸ்ட் அப்படின்னு. லாயோலால வந்து ஐ திங்க் தே டோன்ட் ஹேவ் மாஸ்காம், தே ஹேவ் ஒன்லி விஸ்காம் சொல்லிட்டு. அண்ட் MOP தான் முடிவு பண்ணிட்டேன், இங்கதான் நல்லா இருக்குதுன்னு. அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா நல்லா தான் வந்துருச்சு ரிசல்ட் எல்லாம். செலக்ஷன் தான் கொடுத்தாங்க, பட் இது ஐ டிட் நோ வாட் ஐ அம் கோயிங் டு பிகம். ஐ தாட் தே வாண்டட் மீ டு பிகம் சம் சார்ட் ஆஃப் PR. ஏன்னா என்னோட அம்மா பாரத் பெட்ரோலியம்ல ஒர்க் பண்றாங்க, ஐ திங்க் அங்க PR-க்குலாம் நல்ல சேலரி நினைக்கிறேன் ஃபார் பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்ட். பட் சோ அதனால அவங்க எனிவே கம்யூனிகேஷனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும்ன்றதால இனிஷியலி தேவர் அகேன்ஸ்ட்னா நாட் டோட்லி அகேன்ஸ்ட் இட். அதுக்கப்புறம் இதாயிட்டாங்க. திஸ் ஆர்ஜே வந்து நான் MOP ல முடிக்கும் போது ஒன் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் இன்ஃபார்ம் மீ ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் SS மியூசிக். நான் அப்பதான் முடிக்கிறேன், ஷி வாஸ் ஆல்ரெடி டூயிங் அன் இன்டர்ன்ஷிப் தேர். சோ ஷி இன்ஃபார்ம் இந்த மாதிரி ஸ்டேஷன் பேர் எல்லாம் அப்ப தெரியாது, சம் கம்பெனி ஸ்டார்டிங் ரேடியோ நீ ஆடிஷன்ஸ் பண்ணி, ஏன்னா நல்லா பேசுவேன் நானு. சோ அப்ப அதை வச்சு அவ இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதால கால் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறம் ஆடிஷன் வந்து பண்ணேன். பட் சைட் பை சைட் நான் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வச்சிருந்தேன், இதர் ஜேர்னலிசம் இல்ல காப்பி ரைட்டிங். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும் போது கூப்பிட்டு MOP ல எனக்கு தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, ப்ரொஃபிஷியன்சி இன் ஜேர்னலிசம் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பெஸ்ட் இன்டர்ன்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்க. சோ அது அப்புறம் ஐ காட் அ ஜாப் இன் சம் காப்பி ரைட்டிங் ஆட் ஏஜென்சி பீம்ஸ்டாக்னு. சோ இதெல்லாம் ஓப்பனா வச்சிருந்தேன் வீட்டுல வந்து, சரி இது எதுதான் பண்ண போதுன்னு அப்படியே ஓப்பனா வச்சிருந்தாங்க. TCS-ல வேற ஏதோ ஒரு கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. சோ தேவர் லைக் TCS நல்ல கம்பெனி, சேலரி எல்லாம் இருந்தது ஓகேன்றதால தேவர் ஹாப்பி. Then this thing suddenly happened. இவங்க வந்து ஆடிஷன் நடத்திட்டு ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ இன்சைட் த ஸ்டுடியோ ஃபார் தி ஆடிஷன். சோ அப்புறம் வந்து வாட் தே செட், 15 days மைக் அகமதாபாத் மைக்கால ட்ரைனிங் இருக்கு, அது பெண்டிங் தான், இட் இஸ் அன் ஆடிஷன் கம் செலக்ஷன், அதுல செலக்ட் ஆகி 100 rounds அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆவீங்கன்னு. தெரியல நான் வீட்டுல இந்த மாதிரி, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் ஆல்மோஸ்ட் தட் மெனி டேஸ். அது வீட்டை விட்டு போனதே இல்லை, தெரியல வீட்டுல எதுவுமே சொல்லல, நல்லா போயிட்டு வான்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு தான் டெஸ்பரேட்டா நான் ஜாப் தேவைப்பட்டது, ஏன்னா ஆர்ஜே கிடைச்சா நல்லா இருக்கும்னு. தேவர் லைக் எனி திங் ஓகே, அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, டிஸ்கரேஜ் ஸ்டார்ட் இனிஷியலா பண்ணாங்க, அதுக்கப்புறம் சரி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எது பண்ணாலும் நல்லாதான் பண்ணுன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல விட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், அஸ்பைரிங் ரேடியோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏதாச்சும் அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்களா?
2: அட்வைஸ் சஜஷன்ஸ்
0: ரேடியோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கா? எல்லா இதுலயும் சொல்லறதுதான், என்ன ரேடியோ ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்லறது, ஏதாவது என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லணுமா? ரேடியோனா ஐ திங்க் நாட் ஓன்லி இன் ரேடியோ, ஐ திங்க் இன் எனி ஃபீல்டுனா அதான் பிலீவ் இன் யோர் செல்ஃப். யார் வந்து என்ன ஆப்போசிட்டா சொன்னாலும் டோன்ட் பாதர் அபவுட் இட். அஃப்கோர்ஸ் டேக் சஜஷன்ஸ், டேக் ஃபீட்பேக், பி ஓபன் டு ஃபீட்பேக். பட் யாராவது நெகட்டிவா சொன்னாங்கன்னா ரொம்ப பிரைஸ் பண்ணாலும் டோன்ட் பி கேரிட் அவே வித் இட், நெகட்டிவா சொன்னாலும் டோன்ட் பி அஃபெக்டட் பை இட். நல்லதை மட்டும் எடுத்து கெட்டதை விட்டுடுங்க, பட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். இது வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணணும். இஃப் யூ யோர் செல்ஃப் டோன்ட் பிலீவ் நோ தட் யூ கேன் டூ இட், நோபடி எல்ஸ் இஸ் கோயிங் டு டூ இட். இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் வரும், எந்த ஃபீல்டுமே சேலஞ்சஸ் இல்லாம இருக்காது, சும்மா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சேலஞ்சஸ் வரதான் செய்யும். சோ ப்ரொஃபஷனலாவும் வரதான் செய்யும். அப்படின்னா பி ரெடி டு ஃபேஸ் இட், ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். நிறைய படிங்க, இது ஒரு ஃபீல்டுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சோ நோ தென் யூ வில் ஆல்சோ நோ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் டு ஃபேஸ் எனி சேலஞ்சஸ். அதர் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பி யுவர் செல்ஃப், மேக் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய சான்ஸ் வரும், எது இது எது யூஸ் பண்றதுன்னு தெரியாது, பட் வென் யூ ஆர் க்ரோயிங் யூ நோ மேக் யூஸ் ஆஃப் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கெட். ப்ராபப்ளி ஆஃப்டர் யூ நோ ரீச் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம், இது எடுக்கலாம் எடுக்க வேண்டான்னு. பட் வென் யூ ஆர் க்ரோயிங் நோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கான்டாக்ட்ஸ், கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். மீடியா ஃபீல்ட்ல ரேடியோன்னு இல்ல, யாராவது ஒரு டைரக்டர் கிட்ட பேசுறீங்க, இல்ல யூ நோ யூல் மீட் அ லாட் ஆஃப் பீப்பிள், யூல் இன்டராக்ட் வித் அ லாட் ஆஃப் பீப்பிள், யூ நோ நோட் டவுன் தியர் நம்பர்ஸ். இப்பதான் இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, அப்பதான் ஒண்ணுமே இல்ல. இன்னும் நோட் டவுன் தியர் நம்பர்ஸ், ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது ஹாப்பி தீபாவளி ஹாப்பி நியூ இயர் ஏதாவது அனுப்புங்க. ட்ரை டு மெயின்டைன் தோஸ் கான்டாக்ட்ஸ். இங்க ரேடியோல என்னன்னா கூட டுமாரோ, இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஃபீல்ட் மீடியா ஃபீல்ட், மொத்த இந்தியாவே எடுத்துக்கினா கூட சின்ன ஃபீல்டு தான். இங்க சென்னையிலே எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்ன ஃபீல்டு. இன்னைக்கு உங்க கூட கீழே இன்டர்னா வேலை செய்யற பொண்ணு நாளைக்கு வரும் உங்களுக்கு பாஸாவே கூட வந்து சேரலாம், நம்பவே முடியாது இந்த ஃபீல்டுல. இன்னைக்கு இங்க பாஸா இருக்கிறவங்க நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு கீழே வேலை செய்யலாம். எப்படி இருந்தாலும் வந்து யார் கூடயும் ட்ரை டு அவாய்ட் கெட்டிங் அ நெகட்டிவ் நேம். எவ்வளவு டேலண்ட் இருந்தா unless you have maintained that relationship with people, no matter how much of talent you have, the talent will take you to a certain level, but beyond that if you have to grow you have to maintain that relationship with people. illa naaliki vandu yaradhu kepaanga illa ivanga hire pannalama na ayyo andha ponna andha payana ayyo ma appadinaanga no it's a very small field, so that name will spread easily.
2: Yeah.
0: So it's better to avoid it, the sooner the possible it's better to avoid it. So andha illa avoid panna samaya ipa nammale vandu yaradhu kepaanga illa ஹையர் பண்ணலாமான் போது நம்ம அப்பதான் யோசிப்பேன், ஐயோ இந்த மாதிரி நம்மளை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா. அதனால இட்ஸ் a very small field. So you never know, even if you're going to quit this company tomorrow where you're going to work, you will be again meeting the same persons only. It's such a small world. So அதனால அதுதான். ஆனா எது இருந்தாலும் வந்து பிலீவ் இன் யோர் செல்ஃப். இஃப் யூ பிலீவ் யூ கேன் டூ இட், யூ வில் டெஃபினெட்லி டூ இட், புட் இன் தி ஹார்ட் வொர்க். அது மேல நேரம் காலம் கூடி வரதெல்லாம் வந்து மேல இருக்கிறவங்க கையில இருக்கு. அதுதான்.
1: Thank you so much.
3: என்ன லிசனர்ஸ், இவ்வளவு நேரம் இவங்க எல்லாம் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை கேட்டப்பிற்கு உங்களுக்கும் சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்திருக்கும் நான் நம்புறேன். மறுபடியும் வேற ஒரு ப்ரோக்ராம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. கல்வி என்பது வெறும் பட்டத்தை பெறுவதற்கான பயணம் மட்டுமல்ல, அது ஒரு இளைஞரின் எதிர்காலத்தையும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தையும் ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் சக்தி. இன்றைய இளைஞர்களின் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வும் சமமாக முக்கியத்துவம் பெற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கருத்தை மையமாக கொண்டு MOP வைணவ மகளிர் கல்லூரி ஒரு சிறப்பான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. தமிழக அரசின் தொடர்ச்சியான மனநல விழிப்புணர்வு முயற்சிகளை மேலும் முன்னெடுத்து செல்லும் வகையில் MOP வைணவ மகளிர் கல்லூரியும் சென்னை கவுன்சிலர்ஸ் பவுண்டேஷனும் இணைந்து வெல்னஸ் அம்பாசிடர்ஸ் புரோகிராமை துவங்கியிருக்காங்க. மாணவிகளிடையே மனநல விழிப்புணர்வு, உணர்வுகளை சமாளிக்கும் திறன், தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் தூதர்களாக அவர்கள் தோழிகளையே உருவாக்குவதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். இந்த சிறப்பான முயற்சியை துவங்கி வைத்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் அவர்கள் மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றியிருக்காரு.
7: தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கி நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக பணியாற்றியதோடு தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களின் அரசியல் மற்றும் அமைப்பு பொறுப்புகளையும் ஏற்றவர். கேரளா முதல் தெலங்கானா வரை கர்நாடகா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் என பல்வேறு மாநிலங்கள்ல அமைப்பு மற்றும் தேர்தல் பணிகளில் தனது அனுபவத்தை பதிவு செய்துள்ளார். பாரத் ஜோடோ யாத்ராவின் பல்வேறு கட்டங்களில் நேரடியாக பங்கேற்று தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் நோக்கத்துடனும் பயணித்துள்ளார். அரசியலை தாண்டி இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார, வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதிலும் முக்கிய

0: பங்காற்றியுள்ளார். காஞ்சிபுரம் நிப்பான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் தலைவராக செயல்பட்டு வரும் இவரது பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக 2022 ஜப்பானிய அரசின் கான்சல் ஜெனரல்ஸ் காமெண்டேஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறந்த பேச்சாளராக அறியப்படும் இவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய அளவிலான பொறுப்புகளில் பணியாற்றி தற்பொழுது தெலங்கானா மாநிலத்தின் அரசியல் மற்றும் அமைப்பு நடவடிக்கைகளுக்கான பொறுப்பையும் வகித்து வருகிறார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே மாணவர்களின் எதிர்காலத்தை மையமாக கொண்டு பல்வேறு முக்கிய முன்னெடுப்புகளில் கவனம் செலுத்தி வருகிறார். அரசு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி சேர்க்கை நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை, பொறியியல் மாணவர்களின் தொழில்துறை திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாடு, கல்லூரி கல்வியை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவுடன் இணைத்தல் போன்ற முயற்சிகளில் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறார். அதேபோல் ஜப்பானிய மற்றும் ஜெர்மன் போன்ற வெளிநாட்டு மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் சர்வதேச வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், அரசு கல்லூரி பணியாளர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்திற்கான சர்ச் அண்ட் செலக்ஷன் கமிட்டி அமைத்தல், மேலும் உயர்கல்வித்துறையில் ஊழல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் நேரடியாக அளிக்கும் வகையில் தனி இணையதளம் உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன், உலகளாவிய வாய்ப்புகள் மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் இவற்றை மையமாக கொண்டு தமிழக உயர்கல்வியின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பில் இருக்கும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் அவர்கள் மாணவிகளுக்கு ஆற்றிய சிறப்புரையின் ஒளிப்பதிவை இப்பொழுது கேட்போமா நேயர்களே?
1: வணக்கம். அன்பிற்குரிய எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஃபார் விமன் கல்லூரியினுடைய பிரின்சிபல், வணக்கத்திற்குரிய டாக்டர் அர்ச்சனா பிரசாத் அவர்களே, கவுன்சிலர் ஃபார் சைக்காலஜி டாக்டர் சரஸ் பாஸ்கரன் அவர்களே, மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வருகை தந்திருக்கிற மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்று ஏறத்தாழ 100 கடந்திருக்கிறது. ஆனால் இந்த 100 நான் பல பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருக்கிறேன், கல்லூரிகளுக்கும் சென்றிருக்கிறேன், மாணவர் மன்றங்களில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. ஆனாலும் ஒரு ஆச்சரியம் எனக்கு இந்த மேடையிலே அதிகமாக பகிரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கிராமத்து இளைஞன். ஒரு கிராமத்து இளைஞன் கனவுகளோடு சென்னையை நோக்கி நகர்ந்தவன் நான். ஒரு சின்ன கிராமத்திலிருந்து சென்னையை நோக்கி நகர்ந்த இளைஞன் படிப்படியாக இன்று நான் தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன். ஆனால் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்தாலும் கூட என்னை பற்றி, அதாவது உங்களுடைய அமைச்சரை பற்றி இவ்வளவு விரிவான ஒரு அறிக்கை, விரிவான ஒரு வீடியோ, விரிவான ஒரு நிழற்படத்தை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. வணக்கத்திற்குரிய பிரின்சிபல் அவர்களிடமும் மேடம் சரஸ் பாஸ்கரன் அவர்களிடமும் நான் சொன்னேன், இப்படி ஒரு அழகான வீடியோவை நீங்கள் எப்படி வெளியிட்டீர்கள், எங்கே செய்திகளை தேடினீர்கள் என்று நான் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், சார் நீங்க சீஃப் கெஸ்டா இங்க வரும் பொழுது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருக்கணும். ஸோ ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு உங்களை பற்றிய ஒரு தகவல்கள் மாணவர்களுக்கு கிடைக்கணும் என்பதனால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழகான வீடியோவை வெளியிட்டோம் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, அன்பிற்குரிய கல்லூரி நிர்வாகமே, உங்களுக்கு ஒரு கிராமத்து இளைஞன் விஸ்வநாதனின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றிகளும் உங்களுக்கு. எல்லோருக்கும் கனவுகளோடு தான் நம் வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறோம். கனவுகள் இல்லை என்றால் நம் வாழ்க்கை பயணம் ஒரு இடத்தில் ஸ்டாப் ஆகிடும். சின்ன வயசில் அம்மா கிட்ட நம்ம சொல்லுவோம், அம்மா எனக்கு நிறைய கனவுகள் வருது சொல்லுவோம். அம்மா கேட்பாங்க, என்ன கனவு வருது சாமி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அம்மா கிட்ட நம்ம அந்த கனவுகளை பற்றி சொல்லும்போது அம்மா நம்ம தலையை வருடி, நம்ம முகத்தில் உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து, நம்ம கட்டி அணைச்சி அந்த கனவுகளை ஆற தழுவி கேட்க நாளெல்லாம் இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம்தான் நமக்கெல்லாம் நிறையா இருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் கூட நம்ம பல நிலைகளில் பல உயர்வுகளை பெற்றிருந்தாலும் கூட நம்மை மறவாமல் எந்த காலத்திலுமே நம்மோடு அருகாமையில் அமர்ந்து நம்மை பற்றி அதிக அக்கறையோடு அதிக நலனோடு காத்திருக்கிறவர்கள் வேற யாரும் இல்லைங்க, நம்ம பெற்றோர்கள் மாத்திரம்தான். அம்மா அப்பா, அடுத்து நாம் வணங்குகிற பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் தான். ஸோ நாம் வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே கார்த்தால ஒரு 7 மணி வரையிலும்தான் நம்ம பேரண்ட்ஸோடு இருக்கிறோம். சில மீதி நேரங்கள், மீதி இருக்கிற எஞ்சிய நேரங்கள் எல்லாம் நம்ம யாரோடு இருக்கிறோன்னா ஒரு சமூகத்தோடு தான் நம்ம பழகிறோம். நமக்கு வந்து கிடைக்கச்சிருக்கிற வாய்ப்பு என்னென்னா பேராசிரியர்களோடு பழகிறோம், நம் நண்பர்களோடு பழகிறோம், சமூகத்தோடு பழகிறோம். ஆனால் நமக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ஒரு சமூகம் தானே தவிர ரெண்டு விதமாக எடுத்துக்கணும். ஒன்று நம்ம பேரண்ட்ஸ், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம், நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல, பட் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ நாங்கள்லாம் வி ஆர் பார்ன் இன் ஆஃப்டர் 1960, யூ ஆர் பார்ன் இன் 1982 ஆர் 1992 லைக் தட். ஸோ உங்கள் காலத்தில் இதை படிச்சிங்கெல்லாம்னு தெரியல, எங்களெல்லாம் படிக்கலைன்னா அடித்து படிக்க வச்சுருக்காங்க, கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரும்பொழுது நான்லாம் சின்ன பையனில் பாட்டிக்கிட்ட போய் வெத்தலை பார்க்க கொடுப்பேன். அப்படின்னா என்ன, படிக்கிறனோ இல்லையோ பாட்டிக்கிட்ட போய் கேட்கணும், பாட்டி நான் பாஸ் பண்ணிவிடுவேனா இல்லையா. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவே கண்ணா, கண்டிப்பாக நீ நல்லா பாஸ் பண்ணி நீங்கள் அடுத்த வகுப்புக்கு போகன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஸோ கல்லூரி காலங்களில், ஸ்கூல் காலங்களில் நம்மளுடைய ஆழமான நட்பும் ஆழமான புரிதலும் யாரோடு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பேராசிரியர்களோடு ஏற்பட்டிருக்கிறது, ஆசிரியர்களோடு ஏற்பட்டிருக்கிறது, தலைமை ஆசிரியர்களோடு ஏற்பட்டிருக்கிறது, நண்பர்களோடு ஏற்பட்டிருக்கிறது, நாம் சார்ந்திருக்கிற சமூகத்தோடு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நடக்கிற நிகழ்ச்சி என்பது எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். என்ன உயர்கல்வித்துறை அமைச்சரை பட்டமளிப்பு விழாவுக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா, இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சரை ஒரு சான்றிதழ் வழங்க சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா, உயர்கல்வித்துறை அமைச்சரை வெல்னஸ் ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறாங்களே, ஐ வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ். பட் நான் அந்த வெல்னஸ்க்கு தகுதியானவனா அப்படின்னு பார்க்குற பொழுது, ஐ எம் வெரி பர்ஃபெக்ட், ஐ எம் வெரி மச் ஹானர், நான் அதற்கு முழு தகுதியானவன் என்பதை நானே அதை பிரகடனப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ வயனும் ஒரு லைஃபை ஆரம்பிக்கிற பொழுது ஒன்று அம்மா டீச் பண்ணுவாங்க, இல்லை டீச்சர் நமக்கு டீச் பண்ணுவாங்க. அம்மா சொன்னாங்க, கிராமத்தில் இருக்கிற பொழுது நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும், நல்லவர்களோடு சேர்ந்திருக்கணும், கெட்ட பழக்கங்களை விட்டொழிக்கணும், நிறையா படிக்கணும். அம்மா சொல்லுவாங்க, படிக்கும் பொழுது மட்டுமில்லை நீ நடக்கும் பொழுது நிமிர்ந்து தான் ராஜா நீ நடந்து பழகணும்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டுமில்லை, நீ நடக்கிற இடத்துல உனக்கு பின்னாடி 1000 பேர் கண்டிப்பாக வருவாங்க ஐயா, அது நடந்தே தீரும், நீ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஐ எம் வெரி மச் லக்கி, எங்கள் அம்மா சொன்னது போல நான் பல தேர்தல்களிலே சந்தித்து நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் பின்னாடி ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்கிறார்கள். ஆனால் அந்த லட்சக்கணக்கானவர்கள் பின்தொடர்கிற பொழுது நாம் அதற்கு தகுதியானவனாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஸோ ஒரு அமைச்சர், ஒரு தலைவர், ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு முதல்வர், நம்ம எவ்வளவு பேர் பின்பற்றுவோம் என்பதை விட இன்றைய உலகம் மாறியிருக்கு. முன்னெல்லாம் நம்ம ரேடியோவில் கேட்டு, வானொலியில் கேட்டு, ஆகாஷவாணி ரேடியோவில் கேட்டு கேட்போம். அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது, இப்போ தொலைக்காட்சி வந்து போச்சு, சோஷியல் மீடியா வந்து போச்சு. இப்போ தொலைக்காட்சி சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ், ஸோ நம்ம பற்றி, நாட்டில் நடக்கிற நடப்புகளை பற்றி, இந்த மினிட் டு மினிட் உங்கள் கையில் உலகம் வந்து போச்சு, நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் நிறைய கற்றுக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது ஒரு கல்லூரியில் இப்போ நடக்கிற பிரச்சனை என்னென்னா, கல்லூரிக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்ஸ் நிறைய படித்து ராத்திரி பூரா தூக்கத்தை விட்டு நோட்ஸ் எடுத்து வந்து கிளாஸ் ரூமுக்கு வராங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, டீச்சர் கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏஐ மூலமாக சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக படித்து புரிஞ்சு டீச்சர் மேடைக்கு எப்போ வருவாங்க, கிளாஸ் ரூம்ஸ்க்கு எப்போ வருவாங்க, அவங்கள நம்ம கேள்வி கேட்கணும் என்கிற ஆர்வம் மிகுதியான காலம் இது. முன்னெல்லாம் டீச்சர்ஸ் வந்து தான் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. அதாவது டீச்சர் கொண்டு வர்ற மெட்டீரியலை விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கிற மெட்டீரியல் நிறையா இருக்குது, பிகாஸ் இந்த உலகம் சுருங்கி நம்ம கைக்கு வந்து போச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்வு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் என்ன இந்த வெல்னஸில் நீங்கள் பேசணும் சார்னே நான் கேட்டேன், நான் என்ன பேச, எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சொல்லும் பொழுது சொன்னாங்க, இல்லை சார் ஒரு 2 மினிட்ஸ் பேசினா போதும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் கூட உங்களோட அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, உங்களோடு பேசுகிற நேரம் வெரி ஷார்ட், வெரி அண்ட் ஸ்வீட்டாக 2 நிமிஷத்தில் நான் பேசி முடிக்கிறேன். அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இருக்கா, குரல் இருக்கு. ஸோ இந்த குரல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒருத்தரை பார்க்குறோம், சில பேரை பார்க்கும்போது கேட்பேன், எப்படி இருக்க நீ, இருக்கேன் சார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார், ஏதோ இருக்கிறேன் சார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். தட்ஸ் நாட் எ லைஃப், இன்னை உலகம் அது இல்லை. எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, ரொம்ப நல்லா இருக்கேன், ஐம் ஹாப்பியாக இருக்கிறேன், ஹாப்பியஸ்ட் லைஃப், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற நிலை தான் பாசிட்டிவ் அப்ரோச். மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களிடம் நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னால், பேச்சளவு கூட, பெயரளவு கூட ஒரு கான்வர்சேஷன் வருகிற பொழுது முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும்னா, எஸ் ஐ எம் ஹாப்பி, ஹாப்பியஸ்ட் டே, டுடே இஸ் அ வண்டர்ஃபுல் டே, மிக அழகான நாள், மகிழ்ச்சியான நாள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்கிற நிலைப்பாடு தான் உங்களுக்கு முதலில் வர வேண்டும். சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க கேட்டால், என்னப்பா ரெடி ஆகிட்டியா, ஆமாம் ஆமாம் ரெடி ஆகலை, நாட் லைக் தட், அதுவல்ல வாழ்க்கை, எஸ் ஐ எம் ரெடி என்பது தான் இன்றைய வாழ்க்கை. நான் உங்களை வந்து ரொம்ப அழகாக நான் பல நிகழ்வுகளில் நான் பார்த்துருக்கிறேன், பிகாஸ் என்னுடைய அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் இது, எனக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிது, நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகணும், கல்லூரிகளோட போய் பேசணும் அப்படின்ற எனக்கு ஆர்வம் நிறைய இருந்தாலும் கூட, என் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ், என்னோட நெருக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ், ஈவன் ஒரு ஒரு 100 அடி கூட எனக்கும் என்னுடைய ஆஃபீஸ்க்கும் நம்ம கல்லூரிக்கும் எம்ஓபி வைஷ்ணவுக்கும் இருக்காது, ஆனாலும் கூட இந்த கல்லூரியினுடைய அந்த கண்டிப்பு, இந்த டிசிப்ளின், இந்த டிக்னிட்டி நான் எந்த கல்லூரியிலும் பார்த்ததே கிடையாது. அது என்ன காரணம்னு கேட்டால், நான் அட்மிஷன் கேட்பேன், நான் இப்போ மந்திரியாக இருக்கேன், பட் இதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனில் ஐ எம் த சேர்மன் ஆஃப் த ஃபோரம். மேடம் பிரின்ஸிபல் இருக்காங்களா, எஸ் சார் பிரின்ஸிபல் இருக்காங்க, சொல்லுங்கள் என்ன வேணும், நீங்க யாரு மேடம் பேசுறீங்க? பிரைவேட் செக்ரட்டரி பேசுறேன். சொல்லுங்க என்ன வேணும் சார். நீங்க சொல்லுங்க, மேம் கிட்ட விஷயத்த சொல்லுகிறேன் என்கிற ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு கல்லூரியாகத்தான் என்னுடைய பார்வை ஆழமா அதுக்குள்ள போகுது. ஸோ மற்ற கல்லூரிக்கு நான் பேசணும்னே, எஸ் சார் பிரின்சிபல் பேசுறேன், உங்களுக்கு என்ன வேணும்? இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஆனால் நம்ம கல்லூரியை பொறுத்த அளவில் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நான் நிறைய முறை கேட்டுட்டேன், மேடத்துக்கிட்ட வரும்போது கூட சொன்னேன், மேம் நம்ம காலேஜுக்கு நான் வரலாமா? சார் என்ன விஷயம் சொல்லுங்க, அப்புறமா நீங்க வரலாம் அப்படின்னு கேட்குற ஒரு கல்லூரியாக இதை நான் பார்க்கிறேன். ஸோ அது வந்து ரியலி எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ ஒரு இப்பெல்லாம் எப்படின்னு கேட்டால், லைஃப் எப்படின்னு கேட்டுன்னா, கேட்காம வீட்டுக்கு வர்றது, கேட்காம அலுவலகத்துக்கு வர, சிஸ்டமைஸ் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்டு இன்னைக்கு சிஸ்டமைஸ், கேட்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும், பார்க்கணும், ஒரு புரிதல் ஏற்படணும். ஸோ பாலிட்டீஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்தவொடனே மனுக்களை வாங்கி பண்டல் கட்டி எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு பாலிட்டீஷியன்ஸ் கிடையாது. இந்த பாலிட்டீஷியன்ஸ் மீன்ஸ் என்னன்னா, முதல்ல கேட்கணும், மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹியரிங், கேட்கணும். பாவப்பட்டவன், ஏழைகள், கிராமத்துக்காரன், நகர்ப்புறத்தில் வர்றவங்களுடைய குறைகளை கேட்கணும். நம்பர் ஒன் கேட்கணும். நம்பர் டூ, யூ மஸ்ட் ரீட் த பேப்பர். ஒரு பாலிட்டீஷியன் ஃபர்ஸ்ட், யூ செகண்ட்லி யூ ரீட் த பேப்பர்ஸ். படிக்கணும், படித்து மார்க் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகளை, அதில் இருக்கிற சீரியஸ் எடுத்துக்கிட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, அப்படி கொடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் எனக்கு ஐ எம் ரியலி ப்ரவுட் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ், எனக்கு ரொம்ப பெருமை. இன்னைக்கு நான் இந்த நாளில் வெல்னஸ் ப்ரோக்ராமில் உங்கள் கல்லூரியில் வந்து பேசுறது எனக்கு வாழ்நாள் பெருமையாக நான் இதை பார்க்கிறேன், இதை நான் கருதுகிறேன். ஏன்னா பக்கத்தில் இருந்தும் சந்திக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ ரொம்ப நன்றி, எனக்கு உங்களோட சந்தித்ததில் எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு ஸ்டோரி. இந்த ஃபோனை திறந்தோம்னா மலை மலை மலை மலை மலைன்னு நிறையா வருது இல்லையா சார். மார்னிங் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டா போதும் சார், நம்மளை வந்து பாசிட்டிவாகவும் கொண்டு போகும், அதே நேரத்தில் நெகட்டிவாகவும் கொண்டு போயிடும். நம்ம எவ்வளவு நேரம் அதை ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அது. நம்ம வந்து தொடர்ந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கண்டினியூ பண்ண அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். நம்ம போக போக என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய ஹெட் இருக்க நம்ம தலை பார்த்தீங்கன்னா அப்படி இறங்கும். எனக்கு ஒரு காலையில் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார், என்னுடைய கோச் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், சார் இந்த நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃபோனை அசஸ் பண்ணுறதுனால உங்களுடைய தலை ஹெட் வந்து எத்தனை டிகிரி கீழே சாயுது தெரியுமா ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ என்கிட்ட சொன்னார் அவர், சார் நீங்கள் நல்லா லுக் அட் த பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பிக்சர் போட்டு காமிச்சார். அதில் இந்த ஃபோன் பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா, இந்த தலை இப்போது பொதுவாக குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, ஸ்டிப்பாக நிற்கணும்னு நினைப்பாங்க. இப்போ மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உட்காந்தாங்க, என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காருவாங்க. தட் யங் மேன் இஸ் சிட்டிங் அந்த சேர், எப்படி இருக்கார் பாருங்க, வெரி ஸ்மார்ட். பிகாஸ் இது வந்து நம்மளுடைய கான்ஷியஸ், நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணுன்றதான். ஆனால் அந்த ஃபோன் பார்க்க பார்க்க என்ன தோன்றதுன்னா, 90, 80, 70, 60. பட் சில நாட்கள் ஆகும்போது நம்ம என்ன ஆகிறோம்னா, அதாவது பீயிங் எ 60 you feel it 90, being a 40 you feel it 60. இந்த தொலைக்காட்சி என்பது நம்ம நிறைய பார்க்குறோம், தப்பு இல்லை. ஆனால் அதே தொலைக்காட்சியை நீங்கள் ரொம்ப நேரமாக பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா, சயின்ஸ் கிளியர்லி சேயிங் தட் யுவர் ஹெட் ஷுட் பி டவுன் ஃபார் த 70, 60, 40 என்கிறது ஆகுது. ஸோ தட் இன்றைய உலகம் வந்து எல்லாமே நம்ம தொலைக்காட்சியில் கிடைச்சிட்டாலும் கூட, but we should very careful in this the social media and mobile phone. So mobile phone na nareya per paakringa, ungalla ethana per phone e paakadavanga ketta yaravadhu kai thookama irupingala, phone e paathana per paakringa ketta 100% you all standing, you are all raising your hands. But now in the mobile vandu neenga paakringa, naan paakuren sila veetla, even just like innum ennude veetla kuda enga kuzhandhinga ellam paathinga, நான் சொல்லுவேன் 9 மணி ஆனால் 9:30 சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், லைட் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா எல்லாரும் அமைதியாக தூங்கணும், எல்லாம் படிக்கக்கூடாது, நிறுத்திடணும். 10 மணி ஆனால் நிறுத்திடணும். காலையில் 5 மணிக்கு எல்லாரையும் முதல்ல நான் தான் எழுப்பி விட்டுருவேன், ஃபஸ்ட்டு எழுப்பி விட்டுருவோம். அதனாலவே வீட்டில் பெரிய பயம், என்ன கேட்டால் அப்பா 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க, திறந்து தண்ணியை திறப்பாங்க, லைட்டை போடுவாங்க, இதனாலவே பயம். பட் நான் என்ன பண்ணுவேன், நைட்டு 9:30, 9:45 எல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், லேண்ட்லைனை எடுத்து வச்சணும். பிகாஸ் ஏன்னா குழந்தைங்க ஆராம்சே தூங்கணும், நம்மளும் நிம்மதியாக தூங்கணும். ஆனால் அங்கேயும் பாப்பம் பேர குழந்தைங்க பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள தேடி கண்டுபிடிச்சி எங்கே

நீங்க சைலன்ஸ்ல வச்சுட்டு அம்மாவோட பேசுங்க, அப்பாவோட பேசுங்க, ஏன்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த கேர்ள் சைல்ட்லாம் சாப்பிட்றதே கிடையாது, சாப்பிட்றதே கிடையாது வீட்டில். ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஃபாதர் ஆஃப் மை சைல்டு. நோ சார், நான் என் குழந்தைய பார்க்குறேன். அம்மா ஊட்டிக்கோமா? இல்லைப்பா, நான் வேகமாக போகணும். ஊட்டிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத காலம் அது. கரெக்டா சார், ரொம்ப உண்மை. குழந்தைங்க வந்து சார், இப்போ குழந்தைங்களை நம்ம பார்த்தோன்னா அவங்க எழுந்திரிச்ச உடனே கிளம்புறாங்க. அம்மா குளிச்சுட்டிங்களா? ரெடி ஆகிட்டோம்ப்பா. சரி அப்புறம்ப்பா, ரெடி ஆகிட்டோம்ப்பா, சாப்பிட்டுப்பாப்பா, டைம் ஆகிடுச்சுப்பா, அம்மா கொஞ்சம் ஊட்டிக்கப்பா. இல்லைப்பா, டைம் ஆகிடுச்சுப்பா. ஒரு ஒரு ஒரு இதில் டிவியில் கூட ஆடு ஒன்று வருது, அம்மா வந்து ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஆடு வருது. ஸோ அதனால் மைடியர் சில்ட்ரன்ஸ், நான் உங்களுக்கு கேட்குறது என்ன, நான் நல்லா சாப்பிட்ணும்ப்பா. பேரண்ட்ஸ்கிட்ட நல்லா நீங்கள் ஊட்டிக்கோங்க, சாப்பிடுங்க. இன்னும் எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் மகளுக்கு வந்து கிட்ட வந்து ஊட்டி விடுற காலம்தான் இது. அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது, எங்கே கிடைக்க போகுது நமக்கு அதெல்லாம். ஸோ அம்மாவோட வீட்டில் நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அம்மா அப்பாவோட நீங்கள் நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று உங்களுக்கு நான் சொல்லலான்னு பார்க்குறேன். ஒரு பையன், அவனுக்கு வந்து ஒரு 7 வயசு. அந்த பையனை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் சேர்த்த உடனே பையன் கிளாஸ்க்கு போகிறான். அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனோட 2 நாள் பார்க்குறாரு. 3வது நாள் அந்த பையனை பற்றி ஒரு ரிமார்க் எழுதுறாரு. ஒரு ரிமார்க் எழுதி அந்த பையனை கூப்பிட்டு அந்த டீச்சர் சொல்கிறார், இந்த லெட்டரை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறார். இந்த லெட்டரை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுன்னு சொல்கிறார். ஒரு 3வது வகுப்பு படிக்கிற பையன் லெட்டரை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான். அம்மா லெட்டரை படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது அம்மாவுடைய கண்ணில் தார தாரையாக தண்ணீர் விழு. அம்மா கேட்குறாங்க, தாரத்தாரையாக கண்ணீர் விழுது. பையன் கேட்குறான், என்னம்மா என்ன எழுதியிருக்கு, ஏன் நீங்கள் எழுறீங்க? இல்லைப்பா, ஆசிரியர் உன்னை பற்றி இவ்வளோ உயர்வாக எழுதுனதை நான் வாழ்நாளை பார்த்ததே இல்லை கண்ணா. அவர் எழுதியிருக்கார், நீ எதிர்காலத்தில் பெரிய மேதையாக வருவியாம், எதிர்காலத்தில் நீ பேரறிஞராக வரப்போறியாம், இந்த உலகமே போற்றுற அளவுக்கு உயர்ந்த மனிதனாக அந்த நாட்டில் நீ வரப்போறியாம் அப்படின்னு எழுதியிருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உடனே அந்த லெட்டரை மடித்து ஒரு புக்கில் வச்சுட்டு அம்மா சொல்கிறாங்க, ஆனால் நீ அதுக்காக ஒன்று செய்யணுமா? என்னம்மா செய்யணும்? நீ என்ன பண்ணுவியா, லைப்ரரிக்கு போறியாம், தினசரி நீ லைப்ரரிக்கு போவியாம், நீ நிறையா படிக்க ஆரம்பிக்கணுமா. நீ எவ்வளவு படிக்கிறியோ, நீ எத்தனை முறை நீ லைப்ரரிக்கு போறியோ, அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அன்னைக்கு போக ஆரம்பித்த அந்த பையன்தான் 27 இயர்ஸ், 27 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த லைப்ரரிக்கு அந்த பையன் போயிட்டு வந்திருக்கான். லைப்ரரியில் இருக்கிற உள்ள வாட்ச்மேன் வந்து, சார் டைம் ஆகி போச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது அந்த லைப்ரேரியன் கிட்ட அந்த பையன் சொன்னான்னா, சாரி சார், நீங்கள் வேணா என்ன பூட்டிட்டு போயிடுங்க, நாளை காலையில் வந்து வேணா என்ன திறந்து விடுங்க, பட் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட், ஐ ஆம் இன் த லைப்ரரி. பட் ஒரு 27 ஆண்டுகள் லைப்ரரியில் இருந்த அந்த மாணவன் தான் உலக வரலாற்றில் பிரசித்தி பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ், அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு பல்பு பார்த்துருப்போம் இல்லையா, பல்ப் இருக்கு, கிராமஃபோன் இருக்கு, தெர் ஆர் மெனி இன்னோவேஷன்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய மனிதர் ஆயிட்டார். உலகத்தில் நிறைய அவருக்கு வந்து பாராட்டுகள் குவிஞ்சு போச்சு, பேட்டன்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு, வேர்ல்டில் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் என்கிற நிலையை எடுத்திருக்கார் தாமஸ் ஆல்வா எடிசன். பட் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தாயார் இறந்து போயிடுறாங்க. மதர் இறந்த உடனே ஒரு பெரிய பேரறிஞர் அம்மாவினுடைய அறிவால், அம்மாவினுடைய ஆலோசனையால், அம்மாவினுடைய அரவணைப்பால் ஒரு சாதாரண சின்ன லைஃப்பில் துவங்கிய நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லைஃப் என்பது ஒரு காலகட்டத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனை மாற்றுகிறது. எப்படி மாற்றுகிறதுன்னு சொன்னால், அம்மா இறந்து போகிறாங்க. அம்மா இறந்த உடனே அவர் மனசை வாட்டிக்கிட்டே இருக்கு, அம்மாவுடைய நினைவுகள் நம்மளை வாட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இடத்தை மாத்துறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். தன்னுடைய வீட்டை மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனால் அங்கேயும் அம்மாவை பற்றி சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, மேலே ஏறி ஒரு புத்தகத்தை எடுக்க நினைக்கும் போது அந்த புத்தகத்துலேருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தின் கீழே விழுந்தோடனே தாமஸ்

0: ஆல்வா எடிசன் அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பிரித்து படிக்கிறார். படிக்கும்போது அதில் எழுதியிருக்கிறது என்னன்னா, அன்புள்ள தாய்க்கு ஒரு கடிதம், அன்புள்ள மதர் உங்களுக்கு, உங்கள் மகன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், உங்கள் மகன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், அவனால் இந்த பள்ளியில் படிக்க இயலாது, அவனை வேறு பள்ளியில் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று இளம் வயதில் அம்மா சொன்னாங்கல்ல, என்னம்மா எழுதியிருக்குதுன்னு பையன் கேட்டான்ல அம்மா கிட்ட. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, நீ பெரிய மனுஷனாக வருவியான், நீ பெரிய மேதையாக வருவ, நீ பெரிய அறிஞராக வருவன்னு சொன்னாங்களே அம்மா. ஆனால் அதுவல்ல, உண்மையான கடிதம் அந்த ஆசிரியர் எழுதியது என்ன தெரியுமா, புத்தி சுவாதீனம் இல்லாத உன் மகன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதியற்றவன், எனவே நீங்கள் வேறு பள்ளியில் அவனை சேர்த்து கொள்ளுங்கள் என்று எழுதிய கடிதம் கீழே விழுகிறது. அந்த கடிதத்தை எடுத்து பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்ணீர் கண்களில் தாரை தாரை தாரையாக குளம் குளமாக தண்ணீர் விழுகிறது. ஸோ அப்போ அவர் பார்க்கிறார், பார்த்து என்ன சொல்றாருன்னா, அம்மாவுடைய ஞாபகம் அவருக்கு திரும்பி வருது. இப்போ சொல்றாரு, உலகத்திலே நான் பார்க்காத ஒரு அதிசயம் என்னன்னா, என்னுடைய தாயை தவிர உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஹீ ரோட் ஏ ஒன் லெட்டர். உலகத்தில் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு குழந்தையை உலக பேரறிஞனாக ஆக்கியதே என் தாய் தான் என்று மிக மிக அழகாக ஆச்சரியமாக எழுதுகிறார். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர், நான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு தான் அதிகமான நேரத்தை கொடுக்குறீர்களே தவிர பெற்றோர்களுக்கு குறைவான நேரத்தை கொடுக்குறீர்கள். நான் பார்க்குறேன், ஐ எம் எ ஃபாதர் ஆஃப் மை சில்ட்ரன்ஸ். உலகத்திலே தாயும் தந்தையார் மட்டும்தான் உங்கள் மீது அதிகமான அக்கறை உள்ளவர்கள். மூன்றாவது தெரியுமா, ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் தாய் தந்தையாரை கிடைக்கிற நேரத்தை விட அதிகமான நேரம் இவர்களோடு தான், முன்வரிசையில் இருக்கிற ஆசிரியர்களோடு தான் உங்கள் நேரம் அதிகமாக கிடைக்கிறது. ஸோ அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ புத்தன் வந்து நிறைய தியானங்கள் பண்ணுறான், நிறைய தியானங்கள். புத்தனை பற்றி தெரியும், அவனு பேரரசன். அந்த பேரரசன் எல்லாத்தையும் திறந்துட்டான், எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த பேரரசன் தியானத்தில் இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கேட்குறாங்க, தியானத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் தொலைத்திருந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி. நீங்கள் தினம் தியானத்தில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய பேரரசன், ஒரு பேரரசு நீங்கள், அரசை அரசவையை தவிர்த்து, அரண்மனையை தவிர்த்து, அலங்காரங்களை தவிர்த்து, பெரிய பரிவாரங்களை தவிர்த்து வந்திருக்கிறீர்கள், தியானத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது புத்தன் சொல்கிறான், நான் கோபத்தை இழந்திருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்கிறான், நான் ஆணவத்தை தவிர்த்திருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்கிறான், நான் என்னுடைய துரோகத்தில் இருந்து நான் வெளிப்பட்டு இருக்கிறேன் என்று பெருமைப்பட சொல்கிறேன். ஆக இது எங்கே கிடைக்கிறது என்ற, புத்தனுக்கு வேண்டுமானால் போதி மரத்தடி கிடைத்திருக்கலாம், ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வேண்டுமானால் தாயின் மடி கிடைத்திருக்கலாம். என் அன்பிற்குரிய மாணவர்களே, என் அன்பிற்குரிய மாணவிகளே, இந்த கல்லூரி என்கிற அரங்கத்திற்குள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாய் மடி உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் உங்கள் பேராசிரியர் பெருமக்களும் மட்டும்தான். நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் என்னை கேட்பாங்க, நீங்கள் என்ன எப்பயுமே டீச்சர்ஸ் சைடா, டீச்சர் சைடு தான் நிற்கிறீங்களான்னு கேட்பாங்க. நோ நோ நோ நோ, ஆசிரியர்கள் தான் நம்மை வடிவமைக்கிறார்கள், ஆசிரியர்கள் தான் நம்மை அழகாகவே மாற்றுகிறார்கள். டீச்சர்ஸை விட உலகத்தில் ஒரு நல்ல ரிசர்ச் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ பக்கம் பக்கம் பக்கமாக எழுதினாலும் கூட, நீங்கள் எத்தனை பைண்டிங் புக்கு தயார் பண்ணாலும் கூட, ஆசிரியர்களினுடைய உன்னிப்பான அரவணைப்பும் கவனிப்பும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆசிரியர்களாகவே மாற்றப்படுகிறீர்கள் என்பதுதான் சயின்ஸ். இதில் ஒன்றும் நோ மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதைகளெல்லாம் நிறைய உங்களுக்கு ஒப்புவிக்கணும், உங்களுக்கு சொல்லணும் என்பது நோக்கத்தை விட, நான் முழுக்க முழுக்க உங்களோடு நான் கலந்து கொண்டு உங்களோடு பேச வேண்டிய விஷயங்களை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பிகாஸ் உங்களுக்கு வந்து சார்லி சாப்ளின் கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. சார்லி சாப்ளின் இங்கிலீஷ் நாவல்ஸ் யூ ஹாவ் டு நோ வெரி எவ்ரிதிங், நிறைய படிச்சிருக்கலாம். சார்லி சாப்ளின் லைஃப் வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். உலகத்தில் எங்கேயுமே பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு மனிதன், ஒரு இளைஞன் ஓடுகிறான். வாழ்க்கையே என்னன்னு தெரியாதுங்க, லைஃப்பில் ஓடுறான். அவனை எல்லாரும் பார்க்குறாங்க அசிங்கன்னு சொல்கிறாங்க, அவனை எல்லாரும் பார்க்குறாங்க அவமானம்னு சொல்கிறாங்க, அவனை பார்க்கறதுக்கே கோரமான முகம், இவன் அழகாக இல்லை, இஸ் நாட் அ பியூட்டிஃபுல் காய், இவன் அழகாவே இல்லைன்னு பேச மறுக்கிறாங்க, பார்க்க மறுக்கிறாங்க, சந்திக்க மறுக்கிறாங்க, உரையாடல் மறுக்கிறாங்க. பட் இந்த இளைஞனுக்கு உலகமே தெரியல. ஓடுறான், ஓடும்போது ஒரு சாக்லேட் நிறைய ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு பானைக்குள்ள போய் விழுந்துடுறான். வேற ஒன்றும் கிடையாது, திஸ் இஸ் ஆக்சிடென்ட், இதுதான் வாழ்க்கையை மாத்துது. அந்த பானைக்குள்ள போய் விழும்போது அவனுடைய தலை போய் அந்த சாக்லேட் பானைக்குள்ள போய் மாட்டிக்குது. மாட்டி அந்த வெளிவந்த முதல் படம் தான் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தையே சார்லி சாப்ளினையும் மாற்றியது. சரி, வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம் என்பதில் நம்ம கிட்ட என்ன த பெஸ்ட் என்பதை என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு தான் உங்க லைஃப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். லைஃப் சில பேருக்கு ஓட முடியும். என்னுடைய பேராசிரியர் என்ன என்ன சொன்னாங்க, நான் வந்து ஐ வாஸ் பெஸ்ட் அத்லெட், நான் வந்து கிரவுண்டில் ஓடுறேன், எனக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து காலில் போடுறதுக்கு பூட் கிடையாது, ஷூ கிடையாது, ட்ராக் கிடையாது, ஐ மீன் என் நல்ல ஃபுட்டு கிடையாது, சாப்பிட வசதி இல்லை, ஆனாலும் நான் வந்து கிரவுண்டில் என்னுடைய லெக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உடனே என்னுடைய அத்லெட் கோச் என்னை கூப்பிடறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னார், நீ எந்த கிராமம், நான் இந்த ஊரில் வந்து, நீ என்னோட நீ வந்து பயிற்சி எடுத்துக்கிறியா, உன்னை நான் ஒலிம்பிக்கு அனுப்புறதுக்கு பண்ணுறேன், பிகாஸ் உன்னுடைய லெக் நல்லா இருக்குது, உன்னுடைய ஸ்ட்ரோக் நல்லா இருக்குது, உன் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது, உன்னுடைய மூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது, நீ மட்டும் என்கிட்ட கிடைச்சா உன்னை நான் ஒலிம்பிக்கு அனுப்புவேன்னு சொன்னார். என்ன பண்ணுறது, ஒலிம்பிக்கு போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லையே, வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்துட்டேனே, அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. ஸோ அதனால் உங்களை வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோன்னா, நீங்கள் எதில் பெஸ்ட், வேர் You are the best என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க இதில் பெஸ்ட்னு பாருங்க. ஒருத்தருக்கு கவிதை எழுத வரும், நிறைய பக்கம் பக்கம் பக்கம் பக்கமாக கவிதை எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தருக்கு நல்ல கான்வர்சேஷன், பெஸ்ட் ஸ்பீக்கர். நாங்கள்லாம் எங்கள் கிராமத்தில் வந்து சின்ன வயசில் நாங்கள்லாம் கடற்கரை ஓரத்தில் நாங்கள் மணல் மேட்டில் நின்று பேசி பேசி பேசி பேசி பழகுவோம். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பேசி பழகணும். அதனால தான் என்னமோ இன்னைக்கு அரசியலில் நாங்களும் வெளிச்சத்துக்கு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் உலகம் நம்ம முன்னாடி நிற்குது. வேர் யூ ஆர் த பெஸ்ட், எங்கே நாம் ஜெயிக்கலாம் என்பதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா படிக்கிற பழக்கம், நிறையா எழுதுகிற பழக்கம், நிறையா உரையாடுகிற பழக்கம் நிறைய வச்சுக்கோங்க. மேக்சிமம் பெட்டர் டு அவாய்ட் long hours cell phone is very most important. Now ungala kekkrathu enna na cell phones la ellame irukku illadathu kedaiyathu, nariya materials kedaikudhu, nariya information kedaikudhu, but same time neenga anda oliyoda, because cell phone udaya thiraiyila kedaikira oliyoda unga mugathala padra anda oli irukirathu ungal karuvidigalai adu enna pannanumna adu block aagidhu, டயர்ட் ஆக்கிடும், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும், அந்த விழி ஓரங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுரும். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுட்டு உங்கள் கண்ணு படக் படக் படக் படக் படக் படக் அடிக்கும், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நமக்கே தெரியும், வி டோன்ட் நோ, நமக்கே தோணும், என்ன தோணும், என்ன கண்ணு அடிக்குதுன்னு தோணும். அது என்ன அடிக்குது, கண்ணு வேற ஒன்றும் அடிக்கலை, யாரை பார்த்தும் அடிக்கலை, எதை பார்த்து அடிக்கும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அந்த சோசியல் மீடியாவை நீங்கள் கண்டினியூஸ் பார்க்கறதுனால. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்தேன், பெண் குழந்தைங்க தண்ணி குடிக்கிறதே கிடையாது நான் பார்த்த வரையில். ஸோ ட்ரிங்க் மோர் வாட்டர் மை டியர் சில்ட்ரன்ஸ், தண்ணி நிறைய குடிக்கணும் குழந்தைங்கள், நீங்கள் நிறைய குடிக்கணும், அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டுமே குடிக்கிறது இல்லை, சும்மா சிப் பண்ணிட்டு வச்சுக்குவாங்க. ஸோ நிறையா தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, நிறையா நீங்கள் வந்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த ஜென்மம் வாழ்ந்து சாதனைகளை நிகழ்த்த வேண்டிய அரிய பிறப்பு, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கை இது. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் வந்து நம்ம வந்து வாழ்ந்து நம்ம வந்து வி ஹாவ் டு எல்லாத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சு வாழணும் என்பதற்கான வாழ்க்கை இது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் தான், ஆனாலும் எனக்கு டைம் வந்து நான் ஐ வுட் லைக் டு வெரி ஷார்ட். நமக்கு வந்து நம்ம மிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் கூட நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு சின்ன பையன் ஸ்போர்ட்ஸ் பையன் இருக்கான் தெரியுமா, ஒருத்தன் கிரிக்கெட்டில் இன்னைக்கு அடித்து நாசம் பண்ணுறான், இன்றைக்கி நாசமாக கொஞ்ச நஞ்சம் அடிக்கலை, பேட்டை பிடிச்சானா அவனுக்கு என்ன சாமி வருதுன்னு தெரியல, அப்படி அடிக்கிறான், அவனுக்கு சாமி வந்துடும் போல தெரியுது. ஏன்னா அந்த வைபவ் நம்ம வைபவ் தானேப்பா, சூரிய வைபவ் தே, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்க நீங்கள்லாம். இந்த சூரிய வைபவ் பார்த்தீங்கன்னா என்ன வயசு, 15 வயசு சார், ஐபிஎல் மேட்ச்சில் 26 பால்ல எத்தனை அடித்தான், 26 பால்ல 100 அடித்தான் சார். இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி யங் அந்த வயசுல அச்சீவ் பண்ணணும்ன்ற ஃபயர் இருக்கணும் சார். உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நான் கேட்கறதுனா ஃபயர், அந்த ஃபயர் மூடு இருக்கணும். அந்த ஃபயர் மூடுனா சண்டை போடுறது கிடையாது. என்னடா அமைச்சர் சண்டை போட சொல்றாரு நீங்க நினைக்க கூடாது. நோ நோ நோ, நாட் லைக் தட். நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபயர் இருக்கணும் எப்பயுமே எழுந்திருக்கும் பொழுதே. யூ ஹாவ் டு. இப்போ ஜப்பான்ல இருக்கிற குழந்தை, சைனாவில் இருக்கிற குழந்தை என்ன, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருக்கணும், என்ன ப்ரோக்ராம் என்பதை அவங்க தேர் பிரிண்டட் கையில் இருக்காம் பேப்பர், அவங்க தேவர் லிஸ்ட் அவுட். 3 இயர்ஸ்க்கு பின்னாடி நான் எப்படி ஆகணும், நான் என்னோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத தேவர் லிஸ்டட் அவுட். ஸோ அதன மாதிரி நீங்கள் ஏன் உங்களோட ஆக்ஷன் பிளான் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. ஸோ ஆக்ஷன் பிளான் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அரசாங்கத்துக்கு மட்டும் 5 ஆண்டு திட்டங்கள் முக்கியம் அல்ல, நமக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் மிக முக்கியம். ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளே. பொதுவாக பாலிட்டிஷியன்ஸ் மேடையில் ஏறினாலே எதிர்த்தரப்பில் விசில் பறக்குது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இது விசில் பறக்கிற காலமாகவே நான் கருதுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே புதிய தீர்மானங்களை நிறைய அறிவிக்க இருக்காங்க. அதில் வந்து ஏறத்தாழ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கான மாணவர்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வழங்குகிற திட்டம் ஒன்று தயாராக இருக்கிறது. அது நம்மளுடைய கொள்கை குறிப்பில் வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு 200 ஒருங்கிணைந்த விடுதி வளாகங்கள் கட்ட இருக்கிறோம் உயர்கல்வித்துறையின் சார்பாக, 3200 கோடி ரூபாய். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க மேம் எங்கேருந்து வராங்க பார்த்தீங்களா, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், என்ன சேலம், திண்டுக்கல், தருமபுரி, அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோடு மட்டுமல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாட் குட் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல்ஸில் கிடையாது. அந்த ஹாஸ்டல்ஸ்னால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஏர்கண்டிஷன் ஹாஸ்டல் வேணும், குட் கிச்சன் இருக்கணும், குட் லெபாரட்டரி இருக்கணும், குட் பெட்ஸ் இருக்கணும், குட் டாய்லெட்ஸ் இருக்கணும், குட் கேன்டீன் இருக்கணும். ஆக இது எல்லாத்தையும் விட த பெஸ்ட் யுனைடெட் ஹாஸ்டல்ஸ் உங்களுக்காக சிஎம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விரைவில் சிஎம் அறிவிக்க இருக்கிறாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி என்னை அழைத்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன். என் வாழ்நாள் இருக்கிற வரை, என் வாழ்நாளில் நான் வாழுகிற காலம் வரை, நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற நேரம் வரை, த லாஸ்ட் அவர்ஸ் ஆஃப் மை டென்யூர், எம்ஓபி வைஷ்ணவா என்ன கேரியரில் அவர் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸாக நிச்சயமாக இருக்கிறாங்க என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பி ஹாப்பி, பி ஹாப்பி, பி ஹாப்பி.
1: என்ன நேயர்களே, கல்வி, மனநலம், தொழில்நுட்ப பயன்பாடு அப்படின்னு மாணவர்களின் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய பல முக்கியமான விஷயங்களை எடுத்துரைத்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் அவர்களின் சிறப்புரை மாணவிகளுக்கு பல பயனுள்ள சிந்தனைகளை வழங்கும் வகையில் அமைந்தது. மாணவிகளின் உடல் நலம் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதோடு, குறிப்பாக செல்போன் பயன்பாட்டை குறைத்து நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும் பயனுள்ள விஷயங்களில் செலுத்த வேண்டும் என்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கருத்து இன்றைய தலைமுறையினர் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக அமைந்தது. மாணவிகளின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் மையமாக கொண்ட இந்த வெல்னஸ் அம்பாசிடர்ஸ் புரோகிராமின் தொடக்க நிகழ்வில் அமைச்சர் அவர்களின் சிறப்பான மற்றும் பயனுள்ள உரையுடன் இந்த நிகழ்வு சிறப்பாக நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: Omelette.
1: പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: For emergencies, call Emergency Helpline 100. Traffic Helpline 103.
1: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர். அதே

நிறைய பேரை இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச இரண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நிறைய

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான காசு மேல காசு வந்து நிகழ்ச்சி. வார வாரம் ஒவ்வொரு தொழில் துறையை தேர்ந்த தொழில் முனைவோரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இதனால பயனடைகிறாங்க. அதனால தொடர்ந்து பல வித்தியாசமான தொழில் முனைவோர்களை நம்ம இப்ப சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது திருமதி ஷைலி குப்தா. இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கிராம் ஸ்ரீ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க. இதுல இந்த பொட்டிக்ல கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே குஜராத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் செய்யற வளையல், ட்ரெஸ், அப்புறம் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஐட்டம்ஸ், பெட் கவர், பெட்ஷீட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆபரணங்கள், ஜுவல்ஸ், குவில்ட், அந்த சிறு குழந்தைங்களுக்கு வந்து படுத்துக்கிறதுக்கு போடுவாங்க இல்லையா அந்த குவில்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 பெண்கள் வந்து இவங்களுக்கு தயாரிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பை வாங்கி இவங்க சென்னையில் இங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க, கடை வச்சு நடத்துறாங்க. இந்த மார்க்கெட்டிங் வந்து இங்க மட்டும் பண்ணல, இவங்க இன்னும் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. சோ இதுல வந்து இவங்களுக்கு ரெண்டு விஷயம் இவங்களால சொசைட்டிக்கு வந்து நடக்குது. என்ன அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 1000 பெண்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஸ்கில் வேலை வாய்ப்பும் கொடுத்து அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் மூலமாவும் இவங்களுடைய என்டர்பிரினர்ஷிப் வந்து அதிக அளவுக்கு இவங்களுக்கு வந்து இது பயனடையுது. சோ இவங்களை சந்திக்கிறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு இன்னும் ரெண்டு கெஸ்டும் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமா இருக்கிற ரெண்டு இளம் பெண்கள், தீபா கனிமொழி. இவங்க கிட்ட நேரடியா பல கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு விஷயங்களை வந்து அவங்களும் பயனடைறதோட நம்ம நேர்களுக்கும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு கொடுக்க போறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களும் எங்களுக்கு போன் பண்ணி உங்க சந்தேகங்களை எங்களுக்கு கேட்கலாம், இல்ல நேர்லயும் வரலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ மேம்.
1: Hello.
0: Yeah, welcome to our MOP community radio.
1: Thank you for inviting me.
0: Yeah, we have two young girls, those want interested to do business, and they are supposed to have lot of questions to interact with you, and I will introduce you. You can introduce yourself.
2: Yeah. I'm Kanimori.
3: And I'm Deepa.
4: Hi.
3: Ma'am, I wanted to know how you are interested in doing this career.
4: Actually, I'm from Ahmedabad, and this institute has been established in 1995 by Anandiben Patel out there. Mm-hmm. So we were involved in that in a small scale when I was there, because I was in college and other curriculum I had. And basically, we started by giving the slum ladies, we would get them, we would give them... we would teach them to become self-independent so they could earn and they could... help their family out, because you know it's like hand to mouth thing out there. So with their earning it would increase the income and they could educate their child. So first we did that, then we realized that these ladies would come back because they wouldn't get job. So then we started ki after teaching we'll have to give them employment also, just teaching doesn't help. So we started this Gram Shri Trust in 2002. At that time we started teaching them handicraft, bag making, etc., etc., embroidery and all. And in 2004 we opened our first outlet, a marketing outlet in Ahmedabad. So we were always, I was always involved in that. It just happened that we just opened it now, just due to circumstances and other things we couldn't do it at that time, get the same thing out here 2004. So we opened it now, so we've always been associated with it, and my sister's been working in there, so our family's always been linked to Gram Shri Trust in Ahmedabad.
3: Okay, the products mainly contained here is only handlooms, right?
4: Handicrafts. It's okay. All done by handwork, because our main motive is to give employment to the ladies, to give them as much work, mm-hmm. and whatever comes out of it goes to them. So basically our thing is to give money and work to the ladies.
2: Ma'am, what made you to come into business field rather going working for an organization?
4: Since I've always been associated to that, I wanted to do something for that.
2: For women.
4: Yeah. And plus the institute that I've been associated for such a long time. Here going into an organization would be starting all over again. Here I know the people, I know them, I've worked with them, so I'm attached to them. So I wanted to do something for them.
2: You're more comfortable with
4: them. I'm more comfortable with them. And I mean, I was quite keen on doing something for them. So that's why I got that thing here. So, you know, to promote them here also.
2: That's good to hear, ma'am.
4: And basically, it's a different concept.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th week class teacher போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட்

0: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the green tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாம தொடர்ந்து வாரங்கள் பூமியை காப்போம் அப்படின்ற ஒரு நெடும் தொடர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. போன வாரம் கூட நாங்க உங்களுக்கு வந்து கியூபா நாட்டில் வந்து எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது மூலமா அது நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னேன். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்க, இந்தியாவை பத்தி சொல்ல போறேன். அதான் இந்தியாவில வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஊக்குவிக்கிற வகையில வந்து FTII, அதாவது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். இந்த FTII வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமா வந்து அதாவது ஷூட்டிங் சமயத்துலலாம் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டில் வந்து யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் வந்து நாங்களே வந்து ஆர்கானிக் முறைப்படி வந்து கல்டிவேட் பண்ணி விவசாயம் பண்ணி அதை தான் வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இவங்க அப்படி என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பத்தி பேச நான் உங்க அனுப்பி வந்திருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாம் இன்னைக்கு வாருங்கள் பூமியை காப்போம் என்னும் நெடுந்தொடருக்கு கீழ் வந்து கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதாவது FTII அதாவது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துல வந்து கணேஷ்ன ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் வந்து ஆர்கானிக் ஃபார்ம் படி வந்து செடிகள்லாம் நட்டு அதுலேருந்து வர பழங்கள் தான் வந்து அங்கே அந்த அதுலேருந்து வர காய்கறிகளை வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சமைச்சு போடுற சாப்பாட்டில் வந்து ஆர்கானிக் படி வந்து ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம் தொடங்கி அங்கேருந்து வர காய்கறிகளை தான் வந்து சமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே புனேயில் இருக்கிற இந்த ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் புனேயில் தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ வந்து அவரை அதே இடத்துக்கு வந்து அங்கே ஒரு மெஸ் வச்சு அந்த மெஸ்ஸுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் படி காய்கறி எல்லாம் வளர்த்து அங்கேருந்து காய்கறி எல்லாம் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து அவருக்கு இடம் கிடச்சிது, எப்படி இந்த ஐடியா வந்தது, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வேக் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாரு, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பற்றி சொல்ல நான் அவங்க அன்னபூர்ணி பேசிகிட்டு இருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மிஸ்டர் கணேஷன், நீங்கள் முதல்ல வந்து மிஸ் ஆரம்பித்தப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவர் வந்து சாதாரணமாக எல்லோரும் வாங்குற மாதிரி தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா இவர் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து கீதா தாய் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு அங்கேருந்து வந்து அங்கேருந்து ஒரு அதாவது அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து வந்து கீதா தாயை வந்து ஒரு நாள் எதிர்த்து மீட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி ஆர்கானிக்லாம் யூஸ்

அப்படின்னு கேட்டப்போ சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து மோர் தேன் வந்து 70 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அங்கே ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் ரைஸ் இதெல்லாம் தான் வந்து போட்டுட்ருக்கோம். மோஸ்ட்லி வந்து ரைஸ் தான் போடுவோம். அந்த மாதிரி ரைஸ் போட்டுட்ருப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டாக்டர்கிட்ட வந்து ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அப்படின்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, சாலட்லாம் சாப்பிட்றது நெட்டிருங்க, அதுக்கு அதில் வந்து ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ்லாம் நிறையா இருக்கனால தான் இவருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால தான் இவங்க வந்து அதோட நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டு அந்த 70 ஏக்கர்ஸ் லேண்டையும் வந்து இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வந்திருக்கு, மிஸ்டர் கணேஷனுக்கு தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து தான் இவரும் வந்து நம்ம ஹாஸ்டலில் வந்து ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து நாமளும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் வந்து எல்லா பொதுவாக அவங்க நம்புறது என்னென்னா ஆர்கானிக் ஃபுட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும்னா காஸ்ட்லியாக இருக்கும், இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து எழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர் அதுக்கு என்ன பண்ணிருக்காரு, சரி நாங்கள் வந்து நாங்களே வந்து இந்த மாதிரி கீட்டாக தாக்கிட்டே நாங்கள் வாங்குகிறோம், ஏதாவது வந்து காசு பிரச்சனை எதாவது வந்ததுன்னா வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நாங்களே பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நாங்களே வந்து அந்த காசு செலவை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இப்படியே போயிட்டுருக்குறப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கீதா தாயின்றவங்கள்ட்ட தான் வந்து ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணார், ஜீரோ ஆயில் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காரு, அதாவது எண்ணெயே இல்லாத சமையல் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு இவர். ஆனால் அது பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி ஃபுட் வந்து ஒத்துக்கல, ஏன்னா அவங்க வந்து செஃப்க்கு அங்கே வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆயிலே இல்லாத ஃபுட் வந்து அவங்க சமைச்சதே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் சமைக்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால வந்து இவரோட ஒப்பீனியன் தான் வந்து ஜீரோ ஆயில் இருக்கணுமே தவிர அதை வந்து நம்ம அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து கொஞ்சமும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயும் யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தார். இதே மாதிரி ஒரு நாள் போயிட்டுருக்குறப்போ என்னாச்சு, சண்டேனா வந்து இவங்க ஹாஸ்டலில் வந்து மெஸ் வந்து மூடிடுமா, ஆனால் வந்து பசங்களே வந்து சாப் பண்ணி குக் பண்ணி சர்வ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுருவாங்களாம். ஒரு நாள் எதிர்ச்சியமாக வந்து இவங்க என்ன சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு சமைக்கிறச்சே ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போய் வெளியில் வராண்டாவில் போட்டு காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேபிள் வந்து அன்னைக்கு போனது தான் இன்னும் வந்து மெஸ்ஸுக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஈவன் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படின்ற காலேஜில் நடக்கிற மீட்டிங்கெல்லாம் கூட அந்த பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்கு. புக் ஓல்டு பழைய புக்கெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சு அது ஒரு சின்ன லைப்ரரியாகவும் ஆயிருக்கு ஒரு காலத்தில். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் போயிடுச்சுனாலும் இன்னும் அந்த பெஞ்சு அங்கே தான் இருக்குது. எப்பயுமே அங்கே வந்து பசங்க உட்காந்து சாப்பிட்டு கதை அடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இடமா இருந்திருக்கு. இதை மனசில் வச்சுட்டு இவங்க அங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அந்த வராண்டாவில் அப்படின்ட்டு பார்த்து சின்ன சின்ன மின்ட் கொரியாண்டர் துளசி இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசினல் வேல்யூஸ் உள்ள பிளான்ட்டாக வச்சு சிலதை வந்து சாலடுக்கு அதான் மின்ட் கொரியாண்டர் மாதிரி இருக்கிறதுலாம் சாலடுக்கும் துளசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹெர்பல் டீ போடுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டே வந்து ஈவன் அலோவீரா வெத்தலை க்ரீன் சில்லிஸ் பெப்பர்மின்ட் இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் எதிர்ச்சியமாக அங்கே வேலை செய்கிற வந்து பம்கினோட சீன்ஸை வந்து அங்கே போட ஆரம்பிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா சூப்பராக பம்கின்லாம் வளர்ந்துருக்கு. இந்த சமையலுலேருந்து கிச்சன்லேருந்து வர வந்து வேஸ்ட் அந்த வெஜிடபிளோட தோழி இதெல்லாம் வந்து போட்டு வெர்மி கம்போஸ்ட் பண்ணி அதை சின்ன ஒரு உரமாக மாற்றி போட்டதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பம்கின்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு பக்கத்தில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம் பற்றி ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க, அதை போய் அட்டன் பண்ணி அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே இவங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா பட்டு எப்படி பண்ணுறதுன்னு முறையாக கற்றுக்கிட்டு அங்கே வந்து அந்த ஹாஸ்டல் இருக்கிற பிளேஸில் வந்து நிறையா வந்து செடிகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்து இவங்களோட ஆர்கானிக் ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிது. அதான் முத முதல்ல கீதா தாய் மூலமாக இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குன்னு தெரிய வந்து அவங்கக்கிட்டேருந்தே வந்து சோர்ஸ் பண்ணி எதேச்சியமும் வந்து இவங்க பின்பக்கம் சின்ன சின்ன செடிகளாக வைக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அது பெரிய ஆர்கானிக் ஃபார்மாகவே வந்து மாற்றிருக்காங்க. அந்த க்ரீன் டீ போடுறதுக்கு மட்டும் இல்லை சாலட்க்கு மட்டும் இல்லை அவங்க யூஸ் பண்ணுற தினசரி சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற எல்லா காய்கறி அரிசி எல்லாமே வந்து அவங்க ஹாஸ்டல்லையே விளையிற இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சீடை விதையை விதைக்கும் போதே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் வந்து வளர்த்துக்கலாம். அதை வச்சு இவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு நாள் வந்து நிராலி அப்படின்ற இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கேங் ஷேப்பில் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாமே இந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இங்கேங் ஷேப்பில் வந்து சீட்ஸ் எல்லாம் வச்சு வளர்ந்தப்போ அது இங்கேங் ஷேப்பில் போட்டால் அதே மாதிரி வளர்ந்துருக்கு. இவரை பொறுத்தவரை என்ன சொல்கிறனா, சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்ல, இவரை பொறுத்தவரைய ஆர்கானிக் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது வந்து பொலிட்டிக்கலும் கூட அதே சமயம் ஸ்பிரிச்சுவலும் கூட அப்படின்றது இவர் சொல்கிறாரு. எந்த ஸ்டூடெண்ட்டோட ரூமில் வந்து சுவத்தில் சீக்வாரா அவர் வந்து ஒரு மத குரு அவரோட ஃபோட்டோ இருக்கோ இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டோட
டிஷர்ட்ல வந்து இவரோட போட்டோ இருக்கோ, அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து அவர் உயிரோட ஒருவேளை இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஆர்கானிக் ஃபார்ம்காக வந்து அவர் வந்து கேம்பெயினிங் மாதிரி பண்ணிருப்பாரு கண்டிப்பா. அதனால வந்து ஆர்கானிக் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்க இது வந்து நீங்க இங்க நம்ம ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் மூலமா வந்து இதை பரப்புற முயற்சியில இருக்காரு அவரு. சாயிலை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை என்ன சொல்றாருன்னா ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து சாயிலுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு சாயிலை பாய்சன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதனால வந்து நாம் வந்து என்ன செய்யணும்னா ஆர்கானிக் மெத்தட் தான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அது நமக்கும் நல்லது என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்குமே என்ன சொல்கிறாருன்னா நம்ம கஷ்டப்பட்டு சாயிலையும் பாய்சன் பண்ணி அந்த பாய்சனஸ் சாயிலில் வளர்கிற செடிகளும் வந்து பாய்சனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஏன்னா நேரடியாகவே அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்காரு, அதாவது நம்ம கீதா தாயோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்ஸால பாதிக்கப்பட்ட ஃபுட்டை சாப்பிட்டதால்தான் வந்து அவர் கேன்சர் வந்திருக்குங்கிறத இவர் கேட்டதால வந்து இந்த ஒப்பீனியனை வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து சாயிலும் பாய்சன் ஆகுது, அதே சமயம் அந்த சாயிலில் வளர்ற செடிகள் எல்லாமே பாய்சன் ஆகுது, அந்த செடியிலேருந்து கிடைக்கிற காய்கள் கனிகள் எல்லாமே வந்து பாய்சன் ஆகிடுது. அதனால தான் வந்து நமக்கு அதை சாப்பிட்றது மூலமாக நமக்கும் வந்து சம் டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து நமக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நம்மளோட நல்லதுக்காக நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நிறைய நாள் வந்து ஏன் காத்திருக்கணும், இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே அதை நான் வந்து எடுத்துடலாமே என் கையில் வந்து காய் வந்துடுமே, ஏன் நான் வந்து அவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நம்ம நல்லதுக்காக நம்ம மண்ணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த விதமாக யோசிச்சு நம்ம ஹெல்த் விதமாக யோசிச்சு மற்றவங்க ஹெல்த்காகவும் யோசிச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கணேஷன் சொல்கிறாரு. ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆனதுங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சொன்னார். ஒன்று என்னென்னா கிச்சனில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ரொம்ப உதவி செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து ரொம்ப எனக்கும் வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து அவங்களா இப்போ பம்கின் சீடே வந்து பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவர் தான் வந்து சும்மா தூவிட்டுருக்காரு. அதுக்கு தினமும் இந்த மாதிரி சாதாரணமாக ஏதாவது உரம் போட போட இந்த மாதிரி பம்கின் வந்து வளர்ந்துருக்கு, பூஷ்ணிக்கா வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து புதுசு புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணும்னு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து செய்கிறதால இது சக்ஸஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தானே இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி மெஸ்க்கு வந்து ஏதாவது அவங்களால முடிஞ்ச யூட்டன்சில் க்ளீன் பண்ணுற உதவுறது, இல்லைன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லைன்னா சர்வ் பண்ணுறது, இல்லை அவங்களால முடிஞ்சது காய்கறி வெட்டி கொடுக்காது. இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களாம் வந்து இல்லை சில பேர் ஷாப்பிங் போனாக்க வந்து அங்கேருந்து சில அவங்க ஏதாவது ரெசிபி பார்த்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது, இந்த மாதிரி வாலண்டியர் சில ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுறது கூட அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எப்பயுமே வந்து இது ஸ்மூத்தாக இருக்குது, எப்பயுமே இது நல்லா போகுதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு இஷ்யூ என்னென்னா வந்து அவங்க அந்த அதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி வேலைக்கு வந்து தானாக வாலண்டியர் பண்ணி வர்றது வந்து அவ்வளோ பசங்க கிடையாது, நிறையா பசங்க கிடையாது, சில பேர் தான் வந்து இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பசங்க மேபி படிப்பில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்களா இருக்கும், இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கும். நான் வந்து இங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்து பெரிய வேறு ஃபிலிம் லைனில் டெலிவிஷன் லைனில் போகணும்னு பார்க்குறேன், நான் எதுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு போய் உதவணும் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம். இல்லைன்னா விவசாயம்னா எனக்கு வராது, ரொம்ப டீப்பாக ஏதோ ஏர் எடுத்துகிட்டு நாற்று தடணும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிக்கிட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாதி பசங்க இந்த மாதிரி இருக்காங்க, அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி சொல்கிறது, அவங்களால முடிஞ்ச வேலையை செய்யறது, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இவரே என்ன சொல்கிறாருன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே படிக்கும்போது நான் கூட வந்து மெஸ்ஸுக்கு சாப்பிட தான் வருவேன் தவிர வேறு எதுக்கும் வரமாட்டேன். சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் சில பேர் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுவாங்க, அதே சில பேர் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ரெசிபிஸ் வந்து கண்டுபிடிக்காரு, சாலட் மாதிரி ஆயில் லெஸ்ஸாக எந்த அகரம் கொடுக்கலாம், வேக வச்சு கொடுக்கலாமா, ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாமா, பாயில் பண்ணி கொடுக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஈவன் இவர் வந்து சில ரெசிபிக்கு வந்து சுகருக்கு பதிலாக ஆர்கானிக் ஜாகரி போடுறாங்க, அது ஒரு சில பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, சில பேருக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கையால் இடித்த வந்து ரெட் ரைஸ் வந்து கொடுக்குறோம், ஆனால் சில பசங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோ கான்ஷியஸாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து செமி பாலிஷ்டு ஒயிட் ரைஸ், அதாவது ரொம்ப பாலிஷ் பண்ணாமல் பாதி பாலிஷ் பண்ணிக்கிற ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்டங்களும் இதில் வந்து கலந்துருக்கு இல்லைங்களா. சில பேருக்கு டேஸ்டியான ஃபுட் தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேன் சில பசங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பிடிக்கலனா ஹெல்ப் பண்ணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் நம்ம மாடர்ன் எஜுகேஷன் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான இயற்கையோட ஒண்டி வாழ்கிற வாழ்க்கையை வந்து விட்டு நம்மளை வந்து தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தள்ளி கூட்டு போகுது.
அது வந்து நமக்கே வந்து திரும்பி விளைவுகளை தான் ஏற்படுத்துது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறணும், இயற்கையோட ஒன்றி வாழ வந்து அது உதவணும். இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி வந்து அது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். எஜுகேஷன் சிஸ்டம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதோடு மட்டும் நிற்காமல் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு எது எது உதவுமோ, நம்ம நாளடவில் எது முக்கியமோ, நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு என்ன முக்கியமோ, நாடு முன்னேற்றம் கூட இல்லை நம்ம ஓன் ஹெல்த்துக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு எது உதவும், நம்ம மண்ணுக்கு எது நல்லா இருக்கும், நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கல்விகளும் வரணும். ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை அப்படின்ட்டு வந்து இவர் சொல்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்கிறாருனா, நானே இப்போ வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஆகிட்டேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்சியூமர் மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானாக வந்து செய்கிற பசங்க பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவர் இன்னொரு ஐடியா என்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டியிலேருந்து வர பசங்களை வந்து அவங்க கையிலேயே வந்து மெஸ்ஸை கொடுத்துட்டு, அவங்க கையிலேயே இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு, அவங்களால இதை செய்ய முடியுதா, அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே ஃபார்ம் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறாரு. ஏன்னா இதுதான் வந்து ஒருவேளை அந்த செய்கிற பசங்களுக்கு வந்து இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த வழியில் இந்த ஃபீல்டில் போக ஆரம்பிக்கிறேன் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அவங்க வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட் வந்து ஃபாஸ்ட் பின்னாடி இல்லைனா கூட எங்கேயோ அவங்க சொந்த காஸ்ட்டில் வந்து மேபி லேண்ட், ஒரு நிறைய லேண்ட் வாங்கி ஆர்கானிக் ஃபார்ம் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து கூட நம்ம வந்து காய்கறி வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்டல் பின்னாடி கூட முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இவர் இருக்காரு. இப்போதைக்கு இவரோட ஒரே எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் வந்து எப்படியாவது வந்து இவர் வந்து உருவாக்கிடணும் அப்படின்னு இவர் பார்க்குறாரு. என்ன நேர்களே, இந்த மாதிரி கணேசன் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டெப் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்காக எடுத்திருக்காரு. நாமளும் வந்து இந்த மாதிரி வீட்டு பின்னாடி குட்டி குட்டி தோட்டம் போடுறது, நமக்கு தேவையான காய்கறியை அரிசியெல்லாம் நம்மளால் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக என்ன பாதி பேர் ஃப்ளாட்டில் இருக்க தான் நம்மளால் முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி இருக்குது, டெக்னாலஜி வந்து சரியான விதத்தில் யூஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டியில் கூட வந்து நிறைய செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தொட்டி வாங்கி அதில் செடி வளர்த்து அதுக்கு வந்து ஆர்கானிக் மூலமாக வந்து ஆர்கானிக் உரம் போட்டு நேச்சுரல் உரம் போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் இல்லைங்களா. இல்லைன்னா நம்ம சமையலுலேருந்து போகிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வாஷ் பண்ணுற யூட்டன்சில்ஸ் தான் வாஷ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு வேஸ்ட் தானே, அதுவே வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து இயற்கை உரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கை உரங்கள் நம்ம பனானா, நம்ம வாழைப்பழ தோல், நம்ம கறிக்காய் வெட்டும் போது வேண்டாம் தூக்கி போடுற பகுதிகள், ஸோ இந்த மாதிரி தோழிகள் இதெல்லாமே வந்து நல்ல உரம் தான். அது மட்டும் அதோடு நிற்காமல் மாட்டுச்சாணம், அதுக்கப்புறம் வந்து மண்புழு இதெல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து போட்டோம்னா இதோட பெஸ்ட் உரம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து பாய்சனாலாம் மாறாமல் ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும், நம்ம மண்ணுக்கும் நல்லது. அதனால் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றின விழிப்புணர்ச்சியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பரப்பணும். நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்ம வந்து செய்யணும். அது மட்டும் அதோடு நிற்காமல் உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த உங்களால் முடிஞ்ச சின்ன ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க. மேபி இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு யூஸுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தொகை வந்து நீங்கள் கூட விற்பனை செஞ்சு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாகவும் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து இதுக்கு கொடுங்க. என்ன நேர்களே, ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பார்த்தீங்களா, எப்படி மிஸ்டர் கணேசன் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போட்டிருக்காருங்க அதை பற்றி பார்த்தீங்க இல்லையா. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்னபூர்ணி. நன்றி, வணக்கம்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா, தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்

0: நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்களெல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
1: நான் இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் ப்ளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ ப்ளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க. பாருங்கள்.

0: 7.8 வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்ன சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறத விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்ல அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட, அப்போ நம்ம காது கொடுத்து கேக்குறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவி தான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகள பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேக்குறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு எந்த மாதிரி உதவலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: 10th. சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: டெய்லர் சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தைச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுல தான் இருக்காங்க.
0: சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணில வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பண பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சோ ஏதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவைன்னு நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: அதாவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க, இப்ப அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்ல ஏதோ பேனாவோ எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. சோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளவு நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும் போதும் கேட்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். உங்க பேர்
1: என்னமா?
0: எந்த கிளாஸ் படிப்பீங்க? பெண்கள், ஆண்களா?
2: நானும் என் தம்பிங்க ரெண்டு பேரும்.
0: என்ன பிரச்சனை உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
2: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
2: படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
2: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
2: நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கு வச்சு நான் இது எப்படி சொல்றது
0: பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே, அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளான விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க?
3: 10th standard. So 10th standard.
0: Okay, எத்தி பிரிட்ல?
3: மூணு பேர்.
0: என்ன பண்றாரு?
3: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
3: கூலி வேலை தான்.
4: கூலி வேலை.
0: கூலி என்னமா?
3: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சிட்டு வர்றது
0: தான். நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
3: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
4: மூணு பேர்.
0: சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
3: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செய்யலான்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்குக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹேப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்தே இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. நான் போறது காலேஜ். காலேஜ் எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கேன்.
0: நல்லா சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா?
5: என்ன
0: உடம்புமா? என்னன்னா அவங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டி இருக்காரு. இப்போ வந்து ரிக்ஷா ஓட்டுற முடியல, உடல் சூழ்நிலை தெரியல. அதனால சோ காலிஃபுல்லே உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபுல்ல டீச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. காலிஃப் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
5: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாரு பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இன்னும் கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர்.
3: தங்கச்சி இருக்கா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
0: சொல்லுங்க அபினேஷ். அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. சோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துலதான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
3: திடீர்னு சமீபத்துல பென்சில் பேனா அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்க மிஸ் அதெல்லாம் குத்தி ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாக்கு எந்த தொந்தரவும் செலவும்
0: ரொம்ப கனமாக தான் இருக்கு. இப்போ இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட இதயம் பென்சில் பேனா வாங்குறது கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன பென்சில் என்ன பேனா என்னன்னு. ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. அதாவது வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் அப்படின்னா இப்படியும் ஒரு வாரத்துக்கு 3 பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும். ஒரு பேனா 50 ரூபாய் குறைஞ்ச நல்ல பேனாக்கள் இப்போ கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் வந்து அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கும் போது ஒரு குடும்பத்துல வந்து எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. படிப்புக்கு அப்படின்னு வரும்போது 1 முறைக்கு 2 முறை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பெற்றோர்கள், வேற வழி இல்லை. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மால வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒன்னும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு கல்யாணமோ இல்ல வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேர்கள் நேரம் நெஞ்சி தொட்ட சம்பவம், ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
6: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
0: எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்சானா, அபினேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோவில் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
7: எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு
8: சப்போர்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸா தேவை. படிப்பு இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில. சோ மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலைமையில் இருக்கேன். நான் வந்து படிக்க போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல பேசிக்கா, அவங்க பண்ணது தான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. அது அதையும் அதுக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால வந்து பண்ணுறது அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல.
7: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஷேரிங்
8: எனக்கு இப்போதான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு. நான் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போது கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போது கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்டாக கல்யாணத்துக்காக பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம்.
0: ஓகேங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. ஸோ நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு செய்ய முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்து உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சு தொட்ட விஷயமா தான் இருந்தது.

குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள், நாங்கள் ஒரு 5 குழந்தைங்கள தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை, வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சியை செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்க போன் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்க உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம்.

0: You're listening to MOP 107.8
1: FM. அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன
1: 24
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்குலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலையே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டிலை வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: போட்டு நம்ம வேணாம்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணாம்னு நினைச்சோம்னா அதை நம்ம விட்டுறலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்லி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகை பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட், உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி.
2: MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்க ஆர்ஜே சௌந்தர்யா வந்திருக்கேன். ஸ்டூடியோக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது என் கூடவே என்னோட தோழிகள் ரெண்டு பேரு பிரீத்தியும் ரம்யாவும் வந்திருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தி இப்ப கூட ஒரு புக்கும் கையுமோ உட்காந்துட்டு இருக்கா. அது என்ன ஏதுன்னு பாக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். என்ன பிரீத்தி, என்ன புக்கு வச்சுட்டு இருக்க நீங்க? ரம்யா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அங்க பாருடி அவள.
1: என்ன பிரீத்தி, இப்ப கூட ஏதோ புது அறிவு புக்கெல்லாம் வச்சு உட்காந்துட்டு இருக்க. நம்மளுக்கு புக்ல இருக்கிறத படிக்கவே நேரம் இல்ல. இப்ப நீ என்ன புக்க வச்சு என்ன அவ்வளவு சின்சியரா படிச்சிட்டு இருக்க?
2: இதுவா, எங்க அப்பா விடுமுறையில படிக்கிறதுக்காக வாங்கி தந்தாரு. இங்க சும்மா தானே உட்கார்ந்து இருக்கோம், படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புக்கை கொண்டு வந்திருக்கேன்.
1: இது என்ன அதிசயம், எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நிறைய புக் வாங்கி தந்திருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும்.
0: ஏய், என்ன ரம்யா, நீ இப்படி ஒரு மாதிரி ஆணவத்தோட பேசுற, இது நல்லா இல்லையே. உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுற. இப்ப பிரீத்தி அப்படி என்ன சொல்லிட்டா?
2: சரி விடு சௌந்தர்யா, அவ அப்படியே சொல்லட்டும். ரம்யா, எல்லாமே உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கல, நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேக்குறேன், உனக்கு தெரியுதான்னு பாக்குறேன்.
1: சரி, அப்படியே பண்ணலாம், கேளு.
2: சரி, பாம்புகளை உணவாக உண்ணும் பாம்பு எது?
1: இது ரொம்ப ஈஸி. பாம்புகளை உணவாக உண்ணும் பாம்பு ராஜநாகம்.
2: கரெக்டா சொல்லிட்ட. அடுத்து, பார்வையற்றவராக இருந்து அற்புதமான கவிதைகளை இயற்றியவர் யாருன்னு தெரியுமா?
1: அது யாருன்னா, அவர் மில்டன் தானே?
2: ஆமா, அவரேதான். தமிழ்ல முதல்ல வெளிவந்த பத்திரிகை எது?
1: முதல் பத்திரிக்கையா? தெரியலையே.
2: முதல் பத்திரிக்கை தான், அது வந்து சுதேசி மித்திரன்.
1: ஓ, அப்படியா? சரி சரி, அடுத்த கேள்வி.
2: கணித மேதை ராமானுஜம் எங்க பிறந்தான்னு தெரியுமா உனக்கு?
1: ஒரு நிமிஷம் இரு, எனக்கு இது தெரியும். ராமானுஜம் பிறந்தது கும்பகோணத்துல.
2: நம் நாட்டிலேயே மிகப்பெரிய விளக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு?
1: தெரியலையே.
2: சரி, நானே சொல்றேன். கேரளால ஆலப்புழை என்னும் அம்மன் கோயில் விளக்கு தான் ரொம்ப பெருசு.
1: அப்படியா? சரி சரி.
0: என்ன பிரீத்தி, நீ ஏதோ புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கியே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம மெரினா பீச்ல இருக்க லைட் ஹவுஸ் மட்டும் தானே. சரி, அடுத்த கேள்வியை தொடருங்க.
2: தமிழகத்தின் இதய பகுதியாக விளங்கும் நகரம்?
1: எனக்கு தெரியும், அது திருச்சி.
2: சரியான பதில். அப்படின்னா தமிழகத்தின் புண்ணிய தீவு?
1: ராமேஸ்வரம்.
2: தமிழ்நாடு பத்தி எல்லாமே நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. சரி, இரு கேக்குறேன். உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது?
1: சைனா.
2: இது தப்பு, மிகப்பெரிய நாடு ரஷ்யா தான்.
1: ஓ, அப்படியா? சரி சரி, தெரிஞ்சுக்கிறேன்.
2: சரி, மிக வேகமாக நீந்தும் பறவை எது?
1: ஜெண்டோ பெங்குவின் தானே?
2: ஆமா, சரியா சொன்ன, அதேதான். ஒரு நாளில் இதயம் எத்தனை முறை துடிக்கும்?
1: 5,00,000 முறை துடிக்கும்.
2: போதுமா, அவ்வளவு நேரம் துடிச்சா உனக்கு? 1,00,000 தடவை தான் துடிக்கும்.

0: அப்படியா?
1: இந்தியாவின் இளவயது பிரதமர் யாருன்னு தெரியுமா?
0: ஆ, தெரியுமே, ராஜீவ்காந்தி தானே?
1: ஆமா. நதிகளிலே இல்லாத நாடு எது?
0: சவுதி அரேபியா.
1: வானம் நீல நிறமாய் காட்சியளிப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா?
0: ஆ, தெரியுமே, ஒளிச்சிதறல்னால தானே அப்படி காட்சி அளிக்குது.
1: கர்நாடக மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற அணை கட்டியதுன்னு தெரியுமா உனக்கு?
0: தெரியாதே, நீயே சொல்லு பாக்கலாம்.
1: அது வந்து கிருஷ்ணராஜசாகர் என்ற அணை கட்டுதான்.
0: ஓ,
1: மனிதனுக்கு மூளை காய்ச்சல் நோயை பரப்பும் உயிர் எது தெரியுமா?
0: ஆ, தெரியும், கொசு தானே?
1: ஆமா. கொசு பத்தி உனக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா?
0: ஆ, கொசு பத்தி தெரியுமே, பெண்ணின கொசு தான் மனிதர்களை அதிகமா கடிக்குதான்.
1: தெரிஞ்சு வச்சிருக்க. மக்கள் தொகை குறைவான மாநிலம் எதுன்னு தெரியுமா?
0: சண்டிகரா?
1: இல்லவே இல்ல, சிக்கிம் தான் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய ஆண்டு எது தெரியுமா உனக்கு?
0: தெரியுமே, 1942 தானே?
1: ஆமா, சரி. சூரிய ஒளியில் உள்ள உயிர் சக்தி எது?
0: வைட்டமின் டி தானே?
1: சரி, இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கிற கேள்வி நான் தேடுறேன் இரு. பெண்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் எது?
0: நீயே சொல்லு, எனக்கு தெரியல.
1: கேரளால தான் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓ, அப்படியா?
1: தமிழ்நாட்டின் பெரிய துறைமுகங்கள் யாவை?
0: ஓ, இது தெரியாதா எனக்கு? என்னோட ஊரே தூத்துக்குடி தான். தூத்துக்குடி, சென்னை.
1: சரி, இன்றைக்கு இது போதும்.
0: ஆமாடி, நீ இப்படி கேள்விகள் கேட்கலன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிருக்கோம். நான் கிளம்புறேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.
1: சரி, போயிட்டு வா.
2: பாத்தீங்களா நேயர்களே, நான் சும்மா என்ன அது புக்குன்னு கேட்டதுக்கே ரெண்டு பேரும் பெரிய டிஸ்கஷன் நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த உரையாடல் கேட்டிருப்பீங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும்னு நிறைய பேர் ஆணவத்தோட இருப்பாங்க. அது தயவு செஞ்சு இன்னில இருந்து நிறுத்திக்கங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. நாம எல்லாம் படிச்சாலும் இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம நிறைய படிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, எனக்கு எல்லாமே தெரியும்னு நிறுத்திக்க கூடாது. யாருக்கிட்டயும் ஆணவத்தோட நடந்துக்கவும் கூடாது. இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க அறிவு திறனை வளர்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்காங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட் அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Our community, our pride.
3: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லா நாளும் போல் இல்லாம இன்னைக்கு கிரீட்டிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுல? ஆமாங்க, ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட் அப்படி. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஸ்பெஷல் கெஸ்டோட வந்திருக்கோம் நாங்க, உங்க ஆர்ஜே மாயா அண்ட் ஆர்ஜே ஸ்ரீ கிருத்திகா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறவங்கள பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம்ங்க. ஒரு சிறந்த கர்நாடிக் வோக்கலிஸ்ட், சங்கீத் நாடக அகாடமி மற்றும் கலைமாமணி விருது பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர். அது மட்டும் இல்லாம கதா காலக்ஷேபம் அப்படின்ற நம்ம பழங்கால கலைய இன்னைக்கு வரைக்கும் பல வருடங்களா விடாம நம்ம மக்கள் மனசுல வளர்த்து மிகவும் அருமையா கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க ஹரிகதா எக்ஸ்போனன்ட் ஸ்ரீமதி விசாகா ஹரி மேம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு எம்ஓபி சிஆர்எஸ்.
4: வணக்கம்.
5: வணக்கம் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்க்கு வந்திருக்கீங்க. டாக்டர் லலிதா பாலகிருஷ்ணன் அவர்களோட என்டோமெண்ட் லெக்சருக்காக வந்து அருமையான ஒரு ஸ்டாக்கை மேலே கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
4: எப்போவுமே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன குவெஸ்டன்ஸ் இருக்கு, இப்போ இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்கு, இப்போ நமது சமுதாயம்னு நீங்க ஆரம்பிக்கும் போது, இப்போ நமது சமுதாயம்ங்கிறது, சமுதாயம்ங்கிற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை, அது வந்து ஒரு ஃப்ளோயிங் ரிவர் மாதிரி. அந்த ரிவர் பார்த்தா ஒரே ரிவர் மாதிரி, காவேரி மாதிரி தான் இருக்கும்னா, புது தண்ணி வந்துட்டே இருக்கும். இப்போ இருக்கிற புது தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் எனக்கு எப்பவுமே பண்ண பிடிக்கும். அதுல எம்ஓபி வைஷ்ணவ்ல இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ் மீட் பண்ணி நிறைய இன்டராக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. வெரி ஹாப்பி அண்ட் வெரி நைஸ்.
5: சூப்பர் மேம்.
3: ஸோ மேம், ஹரிகதா அப்படின்னு சொல்லும் போது வெறும் கர்நாடிக் மியூசிக் மட்டும் இல்லாம கதை சொல்றது, ஆன்மீகம்னு பல விஷயங்களை ஒன்னா சேர்த்த ஒரு கலை அது. ஸோ சாதாரண கர்நாடக சங்கீத கச்சேரிகள்ல இருந்து உங்களை இந்த ஹரிகதா பாதைக்கு திருப்பின அந்த ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
4: நான் முதல்ல பாட்டிட்டு தான் இருந்தேன். அப்போது தியாகராஜ சுவாமி, தீக்ஷிதர், ஷியாமசாஸ்திரி கீர்த்தனம், அந்த கீர்த்தனம் எல்லாம் பாடும்போது என் குரு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஸ்ரீ அண்ணா சொன்னார், நீ பாடுறே இதோட அர்த்தம் தெரியுமா? இல்லை அர்த்தம் தெரியாது, பாட்டு நல்லா இருக்கு, நான் பாடுறேன். அப்போது அவர் சொன்னார், சில பாட்டு தெலுங்குல இருக்கு, சில பாட்டு கன்னடத்தில் இருக்கு, சில பாட்டு மராத்தியில் இருக்கு, இது அர்த்தத்தோடு சொன்னால் அந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறதும் உனக்கும் புரியும், ஆடியன்ஸ்க்கும் புரியுமே. அப்போது ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லலாமே, இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் தமிழெல்லாம் பேச வராது, பப்ளிக்கில் எனக்கு பயம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னால், நானே உனக்குள்ளே இருந்து பேசுகிறேன், நீ கவலைப்படாத, நீ அந்த பாட்டில் என்ன இருக்குங்கிறத பேசு. ஸோ அந்த மொமெண்ட் தான் அது, ஒரு ஒரு பாட்டில் என்ன அது சொல்ல வராங்க. இப்போ தமிழ் பாட்டாக இருந்தால் நமக்கு புரிஞ்சிடும், அதுலேயே கூட ஆழ்வார் தமிழோ கம்பனோட தமிழோ நமக்கு புரியறது கஷ்டம். ஸோ ஒரு ஒரு காலத்து தமிழ் ஒரு ஒரு விதமாக இருக்கும். ஆத்திச்சூடியே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கதையோட சொன்னால் நமக்கு இன்னும் மனசில் பதியும். ஸோ அவர் சொன்ன விதம் வந்து அது ஒரு கதையோட அவர் என்ன அவர் சொல்ல வராரோ அந்த அதை சேர்த்து அந்த பாட்டை பாடினா அந்த பாட்டு முழுமை அடையும். அப்படிதான் இந்த ஹரிக்கதை அப்படிங்கிறது வந்தது.
5: அதே மாதிரி இப்போ இருக்கிற டிஜிட்டல் காலத்துல மக்களோட கவனம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் போது நம்ம பழமையான இதிகாசங்களோட ஆழம் குறையாம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் அவங்க ரசிக்கிற மாதிரியும் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சேர்க்கிற மாதிரி நீங்க ஒன்னு பண்றீங்கல்ல, சோ அந்த மெத்தட் நீங்க எப்படி மேம் ஃபாலோ பண்றீங்க?
4: ஆக்சுவலி என் குரு சிஷி அண்ணா சொல்ற வார்த்தைகளும் என் குரு லால்குடி ஜெராமன் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாட்டையும் ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். பட் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்றதுனால அவர்களோட மனதுல என்னென்ன கேள்விகள் எழும்புறது அப்படிங்கறது எனக்கு தெரியும். அது ஆல்ரெடி வால்மீகி வியாசர்லாம் ஃபார் சைட்டட் ரிஷிகளா இருக்கிறதுனால 10,000 வருஷம் பிறகு என்ன நடக்க போகிறதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம உள்ளதை உள்படி சொன்னாலே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பொருந்தும். அந்த மாதிரியா தான் நம்ம பெருசா யோஜனை பண்ணி நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம ரிப்பீட் பண்ணாலே இப்போ இருக்கிற அதை போர் அடிக்காம சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க சொன்னதை அப்படியே கரெக்டா சொன்னனாலே நமக்கு, ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே குயிக்கா கரெக்டா இன்ட்ரெஸ்டிங்கா போய் சேரணும்.
5: அதே கதைகளை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி
4: அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு, அவங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரியா கொஞ்சம் இறங்கி வந்து சொல்லணும்.
5: எக்ஸாக்ட்லி,
6: ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ முன்னாடிலாம் வீட்டு திண்ணையிலயும் ஊர் ஒன்னா சேர்ற இடத்துலதான் இந்த மாதிரி வழி வழியா கதைகள் சொல்லப்பட்டு வந்தது. இன்னைக்கு அதே வாய்மொழி கதை சொல்லும் பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டே வரோம். நம்ம சமூகத்துல குறிப்பா வீடுகள்ல இந்த பழக்கம் விடுபட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா குடும்பங்கள்ல என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயம் பண்ணலாம், இல்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த வெல்த் ஆஃப் நாலேஜ் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க?
4: ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்வெஸ்சன், ரொம்ப அழகான ஆழமான கேள்வி. ஏன்னா அந்த காலத்துல திண்ணையிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து என்னென்ன பழமையான கதைகளோ துருவன் கதையோ பிரகலாதன் கதையோ ஒரு நந்தனார் கதையோ அப்படிதான் சொல்லுவாங்க. அது எவ்ரி ஈவினிங் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் எல்லாருமே ஊரே கூடி கேட்கும். அந்த மாதிரி இப்ப வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன்ல பாட்டி வந்து தூங்க போகும்போது பேரம் பேத்திக்கு கதை சொல்லுவாங்க, இப்ப அது கூட கிடையாது. ஏன்னா இப்ப ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மொபைல் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வர்றதுனால இப்போ அது மாதிரி இருக்கும்போது இதை என்ன பண்ணலாம்னா சோசியல் மீடியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அதை எடுத்துக்கிட்டு ஏஐ மூலமாவே இந்த துருவ சரித்திரம் பிரகலாத சரித்திரம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 மகான்களுடைய கதை என்னுடைய குரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்மித என்கின்ற புத்தகத்துல எழுதியிருக்கார். 100 ராணிகள் ராஜாக்கள் எல்லாம் பத்தி எழுதியிருக்கார். சதி விஜயம்ங்கிற புத்தகத்துல எழுதியிருக்கார். ஒரு ஒரு கதையை ஒரு 2-3 minutes குள்ள ஏஐ மூலமா பிரசன்ட் பண்ண முடியும் சோசியல் மீடியா தரப்புல. வீட்டுல செல்போனே யூஸ் பண்ணாம ஸ்டோரி கார்னர், ஸ்டோரி டைம் கார்னர் ஆர் திங்கிங் கார்னர் அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டா எல்லா வீட்டு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா வீட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம்ஸ் விளையாடுற மாதிரியா இதை யார் யூஸ் பண்ணாங்க? இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரகலாத சரித்திரம்ங்கிறது மகாராஜா சத்ரபதி சிவாஜி ராஜா எப்படி யூஸ் பண்ணாரு, அவர் வந்து நம்மளோட பாரத மாதாவை மீட்டு கொடுக்கறதுக்கு அது பிரகலாத சரித்திரம் எப்படி யூஸ் ஆச்சு, இந்த மாதிரி கேள்வியை கேட்டு அவங்களுடைய மனதை தூண்டி விடணும், அந்த பிரெயினை தூண்டி விடணும். அப்போ உங்களுக்கு எவ்ரிடே முடியாட்டையும் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்ல அது இந்த ஸ்டோரி டைம் கார்னர், ஸ்டோரி கார்னர் இல்ல நம்மளோட தார்மிக் விஸ்டம் கார்னர் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி டைம் டுகெதர் அந்த மாதிரி பர்த்டேஸ் எல்லாம் செலிபிரேட் பண்ணும்போது சும்மா தேவையில்லாத ஆடம்பரம் பண்ணாம எல்லாரையும் கூட்டி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரி வேல்யூஸ் இருந்ததுன்னா அவங்க லைஃப்ல எல்லா விதத்திலையும் க்ரோ ஆகும், நல்ல விதமா பிசிக்கலியும் ஸ்ட்ராங்கா மென்டலியும் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு பயம், ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா பயம், குழந்தை வேணுமா பயம், அடுத்த ப்ரோக்ரஸ் கேரியர்ல இல்லையா பயம், ஏதாவது ஒரு ஃபெயிலியரா பயம். அந்த பயத்தை நீக்கிறதுக்கு இது மாதிரி ஏன்ஷியன்ட் பாரதிய சம்ஸ்கிருதி கொடுத்தாதான் அந்த பயம் நீங்கும். அதை பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட பொறுப்பும் சேர்ந்து.
6: ஒரு காலத்துல ஹரிக்கதை அப்படின்றது வெறும் ஆண்கள் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஒரு கலையா இருந்துட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு இந்த துறையில நீங்க ஒரு முன்னோடியா இருந்து பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கீங்க. சோ இந்த பயணம் பத்தி நீங்க எப்படின்னு சொல்லுவீங்க? அண்ட் அதே மாதிரி இதே மாதிரி பாரம்பரிய கலைகள்ல சாதிக்க நினைக்கிற பெண்களுக்கு நீங்க ஒரே வரி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
4: ரொம்ப அழகான கேள்வி. மறுபடியும் எனக்கு முன்னாடி பல பெண்கள் ஹரிக்கதைகள் பண்ணிருக்காங்க, ஸ்ரீமதி கமலாமூர்த்தி, பன்னி பாய் அவர்கள், அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட ப்ராபப்ளி உங்க லைஃப் டைம்ல தான், பட் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகத்தாலாம் நாங்கள் பல பெண்கள் ஆண்கள் எல்லாரையுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த காஸ்ட் கிரீட் ரிலிஜன் நாங்கள் தயார் பண்ணுறோம் இந்த ஹரிகத்தைக்கு. அவங்க ஸ்கூல் ஸ்கூலாக போகிறாங்க, காலேஜ் காலேஜாக போகிறாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கு போகிறாங்க, விதவிதமான ரூரல் கிராமம் கிராமமாக நம்ம நிறைய பேருக்கு வேல்யூ பேஸ்ட் லெசன்ஸ் செக்யூலராக நம்ம நடத்துகிறோம். அந்த மாதிரி கிராமம் கிராமமாக ஸ்கூல் எல்லாம் எடுத்து நடத்துகிறோம். அதனால நம் விமனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அவங்களையும் அவங்க நாலேஜ்ல எக்விப் பண்ணிட்டு இன்னும் பிறருக்கும் அந்த நாலேஜ், இப்போ பால் பாயசம் நம்மளும் நல்ல ஒரு பால் பாயசம் இப்போ ரசமலாய் கொடுத்தாங்க, அந்த மாதிரி இது ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரசமலாய் நீங்களாம் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. நம்ம மட்டும் அனுபவிக்கிறதுல என்ன இருக்கு, நாம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமே பெருகன, அந்த மாதிரியா இது ஒரு அழகான கலை. இது எல்லா எல்லாருமே விமன் மட்டும் இல்லை எல்லாருமே எடுத்து செய்யலாம். நமக்கும் அறிவு வளரும், நமக்கு மனசும் சாந்தி, ஒரு மன நிம்மதி, இதுல ஒரு பெரிய மன நிம்மதி, அதை நீங்களும் அனுபவிச்சு பாருங்களேன். ரசகுல்லா ரசமலாய் மாதிரி
5: அது நீங்க சொல்ற விதமே அவ்வளவு அழகா இருக்கு மேம். கண்டிப்பா நாங்களும் வந்து அதை எடுத்து பண்றோம்ன்ற அளவுக்கு நீங்க அதை தூண்டி விடுறீங்க,
4: பண்ணுங்க கண்டிப்பா.
5: கண்டிப்பா மேம், அழகா இருந்தது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, எம்ஓபி சமுதாய வானொலிக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க, சோ நீங்க இங்க இருந்த அந்த அனுபவம் பத்தி ஒரு சில வார்த்தைகள்.
4: எம்ஓபி சமுதாயம் ரொம்ப அழகான ஒரு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்ததுமே மொமெண்டோ உங்க பேர்ல ஒரு ட்ரீ பிளான்ட் பண்ணிருக்கோம்னு கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப டச்சிங்கா மூவிங்கா இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது நம்மள சுத்தி இருக்கிற வட்டாரத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏவி பார்க்கும் போதே எவ்வளவு வளர்ச்சி நீங்க பெற்றிருக்கீங்க இந்த இவ்வளவு த்ரூ தி இயர்ஸ். இது வந்து ஒரு 4000 பெண்களை கட்டி சமாளிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க் இல்ல. ஒரு 4 பெண்ணு, ஒரு பெண்ணு ரெண்டு பெண்ணையே ஒரு ஃபேமிலியில சமாளிக்க முடியல. இப்ப 4000 விதமான பெண்களுக்கு 4000 விதமான தாட்ஸ் ஆம்பிஷன்ஸ் எல்லாரும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய அளவுல வர முடியறது, மீன்ஸ் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த மாதிரி கல்ச்சர் எல்லாமே ஹோலிஸ்டிக்காக வரும்போது இது அழகாக இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கு அதே மாதிரி நோ வெஹிக்கிள் டே, இது வந்து ஒரு சமுதாய உணர்ச்சியோடு நீங்கள் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம். மற்ற காலேஜஸ்லாமும் அதை மற்ற சில காலேஜஸ் பண்ணுறாங்க, எல்லா காலேஜஸும் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும்.
5: சூப்பர் மேம், ரொம்ப நன்றி மேம். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட இந்த பிஸியான ஸ்கெடியூலையும் வந்து அருமையான இன்டர்வியூவை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நீங்க வந்து எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்து இன்னும் நிறைய நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். இந்த நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீகிருத்திகா.
6: ஆர்ஜே மாயா,
5: நன்றி.

0: job, Brian.
1: Hello, Chennai.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கது
3: MOP சமுதாய வானொலி 107.8.
4: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
5: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
6: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
7: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
8: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
9: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
10: Presenting

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைனா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க? இது
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது? சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டுதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுப்புறம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே, இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான், ஒரு உறவும் ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்தை ஒப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய, இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணா?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பார்க்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனாலே 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன், சரி இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கிறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேரணும், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீ பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். And never encourage in the traffic signals-ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது. அவ்வளோ கேரிங்கா நீங்க. இஃப் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுன்னா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி comes to the parents.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ, இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைன்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம் தான்.
5: இன்னொன்னு
6: தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாளும் கிழமையினா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பல விதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல. பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியாயிரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதை எல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது கத்துக்க
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி.
7: பார்க்காத புதிய இடங்களை பத்தி
8: And in today's show, I'm going to speak to you about a place from the land of clouds, Meghalaya. We are going to discuss in detail about the beauty of the Khasi Hills and Meghalaya and everything you need to know about the place, right from how to get there, where to stay, what to see, etc., etc., etc. But Khasi Hills consists of various picturesque places with abundance of flora and fauna and excellent weather throughout the year. Shillong, which is the capital city, is also in Khasi Hills, and it's a well-developed city which is close to most of the places in Khasi Hills. So, the first question which will cross your mind now is how to reach this place. And I'm going to answer just that for you. Shillong is well connected by rail, road and air. If you want to save time and you choose to travel by air, Air India offers services to Urmoy, which is just 35 kilometers away from Shillong. And there are also frequent buses and private cabs connecting Urmoy and Shillong. Another convenient airport will be the Guwahati Airport, which is 128 kilometers from Shillong. And from the airport, you can take buses, shared cabs to Shillong. And if you choose to travel from Guwahati to Shillong, don't forget to stop at Nong Po for excellent refreshments. You can also avail the well-developed helicopter services, which are very economical and convenient, and it takes only 20 minutes to reach Shillong from Guwahati. And for all those who love traveling by train, there are no railway lines in Meghalaya. And the nearest railway station is Guwahati, which is 104 kilometers from Shillong. And it is also well connected to all major cities in India. So you can take a train till Guwahati and then you can take a taxi or bus to Shillong. In fact, the bus services are well coordinated with the train arrival in Guwahati. Last but definitely not the least, one of the best ways to reach Shillong is by road. The National Highway 40 is an all-weather road. Shillong is well connected by a network of roads with all important cities in the neighboring states and major cities in the country. Once you have reached Shillong, the next thing you look for is accommodation. And you don't have to worry even about that, because Shillong has excellent accommodation facility for all economic groups. The most preferred would be the first-class hotels, which can cost you around 3,000 and 5,000. These have all facilities and amenities, and these hotels are celebrated for their strategic location and distinct hospitality. Few hotels belonging to this category would be Pinewood, which in fact offers well-furnished wooden cottages, Hotel Orchard and Hotel Polo Towers. If you're traveling with a bigger group and you are looking for a comfortable yet economical option, you have a wide range of guest houses to choose from. And this will cost you close to 3,000 and 4,500 for a guest house which can accommodate close to 6 people. Some popular ones are Summit Guest House and Pine Grove Guest House. But my favorite choice of accommodation would be in inns run by Meghalayan families. Staying here will help you to relish their cuisine, experience their culture and tradition. This type of accommodation won't cost you much and the prices keep changing from time to time. Some good inns are Traveler's Nest and Sanctum B&B. Now that traveling and accommodation has been taken care of, we come to the most important part of our segment. What is there to see in Khasi Hills? Well, Khasi Hills is a tourist paradise and there are many picturesque places to visit. And I'm going to name 10 places that you have to visit in Khasi Hills. First is Smith. It's just 17 kilometers and it's to the south of Shillong. It's a traditional seat of Khasi culture. The Nongkrum dance is performed in Smith during November. Close by in Nongkrum village, there is one traditional house which is 100 years old. Then we have Molong. It is one of the most remarkable features of the Khasi Hills are the sacred forests, which have been preserved by traditional religious sanction since the ancient days. One of the most famous sacred forests is the Molong Sacred Forest, which is about 25 kilometers from Shillong. The sacred grove has an amazing life forms of plants, flowering trees, orchids, and butterflies, an ideal destination for nature lovers. The humus-covered ground likewise harbor myriad varieties of plant life, many of which are found nowhere else. The sacred groves here are virtually nature's own museum. Sohra. Sohra is also previously known as Chirapunji. I'm sure you'd have read about this place in your geography lesson. And it's set upon a plateau on the southern slopes of the state. Sohra is dotted with waterfalls, swift-flowing rivers and streams. It's the world's wettest place and it's popular for its living root bridges. These bridges aren't built but grown using roots of variety of rubber trees. Next, we have the Lake Sknew. It's just 15 kilometers further from Sohra and there is a holiday resort run by a private party. The resort offers visitors treks around the picturesque hills, spring bath, the thrills of caving and many forms of excitement. Close to the resort, there is a living root bridge across a torrential stream that any visitor would love to see. Monstrum is a place where nature-loving people frequently visit, wherein they take pleasures in steep sliding slopes, the fresh air, the rolling green mountains and the deafening but beautiful waterfalls. In Monstrum, there is also a cave which is called the Monstrum Cave. It is one of the well-known caves in Meghalaya. The cave, due to the years of weathering and due to dripping of mineralized solution and deposition of calcium carbonate, has given rise to some magnificent stalagmites. Next, we have the Molong village. Not only it is an amazing tourist place, but it's also the people of this village have set a great example by keeping their village extra clean and making it the cleanest place in our country. Apart from that, there is 100% literacy in this place. It also offers many interesting sites such as the Living Root Bridge and another strange natural phenomena of a boulder balancing on another rock. Houses constructed here are with bamboo and thatch are quite comfortable. Molong is an artist's delight and a sort of a getaway for creative writers and poets. Umiam Lake. It is just 15 kilometers away from Shillong and it's one of the biggest artificial lake. If you're interested in water sports, you have to visit this place because its water sports complex provides a choice of rowboats, paddle boats, cruise boats, sailing boats and water scooters and speed boats. This is a very popular place for picnic, fishing and water sport. Jakrim. Jakrim is located 64 kilometers from Shillong on the Shillong-Markrath Road. It is famous for its hot springs of sulfur water, which is believed to have curative medical properties. Jakrim has now developed as a potential health resort. People from all parts of the region throng here to take a dip in the hot spring. Bathing compartments are also available in and around the spring for use to public. Nongkum Island. It is the biggest river island in Meghalaya and the second biggest river island in Asia. It's located about 14 kilometers from the Nongstoin, the district headquarters of west of Khasi Hills. It's 20 to 25 kilometers in area. Traveling on foot from the Nongstoin through three villages, it takes about 2.5 hours to reach the island. There's a wooden bridge over the Vian Falls to enter the island. The island is covered by two rivers. Within the island, there are big trees and areas of grassland and natural playgrounds suitable for playing football and golf and even for landing a helicopter. There are plenty of fishing pools, especially near the sandy shore, to make it a perfect laid-back picnic destination for the entire family. Khasi Hills will definitely be a feast for your ears. But don't forget to pamper your taste buds by trying the local cuisine, which is heavily tilted in flavor of meat, particularly pork. Jhado, a spicy dish of rice and pork, is eaten almost any time. Besides the local pork delicacies cooked in Khasi style, Shillong is also the mecca of authentic Chinese food. Kiat, the local brew made from rice, adds zing to all the local celebrations. You can taste it at any of the bars spread all over Shillong. Well, that's all I have for you on Khasi Hills. But we have a special guest who'll share with us her personal experience and also tell us about the various places to be visited in the Shillong city.
9: We boarded Guwahati flight from Netaji Subhash Chandra Bose Airport in Kolkata, and we reached Guwahati say in an hour, and then from Guwahati we hired a car to Shillong. It is about a 4.5 hour journey, and you'll probably need to stay in at Nongpo for lunch and refreshments.
8: So Priyanka, how was the lunch at Nongpo?
9: Nongpo is a very good place for lunch and refreshments. You get very nice North Indian, Northeastern cuisine. It's a little bland and it's not very spicy, but it's very healthy. And the other thing is, if you miss Nongpo, you don't get decent food anywhere else. So you'll have to probably stay at Nongpo for lunch.
8: Okay, okay. So after Nongpo, where did you head to?
9: And then after Nongpo, we traveled to Shillong, which is about 2 hours from there. By the time we reached, it was afternoon and it started raining, and the view was amazing, I must say. And then from there, we reached the guest house, which is the White Orchard Shillong at Upper Loshmere.
8: So Priyanka, could you tell us about few places in Shillong which I must visit for our listeners?
9: There are a lot of really nice places in Shillong which everyone must visit. First is the Shillong Peak, which is like the highest point in the state. And in the evening, if you go to Shillong Peak, the city lights appear as brilliant star lights, and it looks very nice. So that is a must visit place. And then there's also Chirapunji, which almost everybody in India knows about. Its local name is actually Sohra. So if you see people talking about Sohra, it's probably Chirapunji. And it is called the rainiest rain belt in the world, and it's about 1,300 meters from sea level. So this place has amazing limestone caves and orange honey caves and all that. And then you have this Presbyterian church, which is also an establishment of Ramakrishna Mission. So Chirapunji also, I must say, is a very good visiting place. And the advantage of going to Chirapunji is that it has amazing roadways connecting to it. So you can even like go on motorbikes and with friends and all that. And then the third place is Ward's Lake. It is in the heart of the city, so you can see Ward's Lake from almost anywhere around the city. And it's a very celebrated centenary area, and it's a fun place to be. And then we had gone to golf course, and the surprising thing about the golf course is that it's the third oldest golf course in India. It was set up in about 1889 during the British time, and they call it the Green Eagle of the East. So this golf course area is also a must visit place. And then an amazing falls to visit is the Elephant Falls, which was about 12 kilometers from the city. It has a lot of fern covered rocks and all that. You can probably not take bath there because it's very cold out there.
8: So Priyanka, could you tell us about Mei Long? I heard it's a very nice place to visit.
9: Yes, although it's a little far away from Shillong, which is about 86 kilometers from Shillong and 20 kilometers before India and Bangladesh border, it's a very nice place to visit. If you're going as far as Shillong, going to Mei Long is a very wise idea. It is called the cleanest village in India, and you can actually see that there because the city is absolutely clean. And then you get amazing food there. Their local cuisine is brilliant, and you see a lot of root tree bridges, and then you can see a sky view of Bangladesh, which otherwise you would not be able to. So Mei Long is a must visit place.
8: Sounds very beautiful. Could you tell us also about the Don Bosco Museum there?
9: Yes, Don Bosco Museum we visited on the fourth day, and it has about 17 galleries, and it showcases lifestyles and characteristics and features and cultural aspects of about 7 different states of the Northeast, which is like a cultural treat for us. And the other speciality is that the museum houses about 10,000 books about in and around the Northeastern region. And it has 7 floors, and the top floor of the museum is like a view of Shillong. So it's not just a museum to read books and learn about the cultural aspects of Shillong, but also an amazing view of the city itself.
8: Okay, thanks for being with us, Priyanka, and sharing your experience. Thank you.
9: Thank you.
10: Silver sparkling white sand dipping into the clear sea. Schools of fish playing amidst brilliant coral reefs.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே. ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே. இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா, இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா, உயிரை நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா, குடும்பம் பொழைக்கணையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: 승혜. 어라 승혜. 어라 승혜.
1: 너라마.
0: 시그라 봐.
1: 나마.
0: 임부트 내가 살에 고시는 그래. 가설 왔다 있나 பண்றதே. 살에 தோடிని வா உங்க அப்பா கூப்பறான் உன்ன. 야, 우리 마오 வந்திருக்கா இன்னான் கேளு.
2: ஏய் இங்க வாடா மலலா இருந்து போயிடு தைக்கிறோம் உக்காரன்னு சொல்றல
1: எப்பா நான் பள்ளிக்கூடம் போனப்பா
2: நான் பழுப்புக்கு போனவில்ல குத்திக்கிறதா சோறு வந்துருமா கூடினாயிக்க
1: போப்பா
3: சக்கரே ஏய் சக்கரே எங்க மாவும் புருஷன்
0: தா கூப்பறேன் சாமியா பசுனையா கூப்பிடுறாரு வந்து இன்னான்னு கேளு
2: வந்துட்ட சாமியோ கொம்பர சாமியோ ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க
3: சக்கரை நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும் காடை இருக்குமாப்பா
2: சாமி வேலைச்சு சாமி காட்ட பார்வையில சாமி நாளைக்கு வேணும்
3: ஆமாண்டா அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க தங்க மாட்டாங்க அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரியும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு
2: போங்க சாமி கொண்டாந்துரு
3: மறந்துடாதடா சக்கரை
2: துட்டு குடிச்சிருக்கல மறந்துருவனிம்பா பாடி ஆள்மா காலையில
0: சீக்கிரம்
2: பணம் குத்திக்கிறாரு கவுதாரி பிடிக்கல காட்டுக்கு போனோம் ஜனரஞ்சினி வரையறா காட்டுக்கு போவோம்
1: ஸ்கூல் டைம் நான் போகணும்
2: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம் பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு ஸ்கூலுக்கு போக வேணாம் இன்னைக்கு லீவு போடு
1: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது நான் போகணும்
2: நான் வளையத்து
1: வரேன்
4: போயிட்டானே என் பொண்ணு போச்சே

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொன்னாரு, யாரா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க

0: Operation Dame. Panache. Ipurno Solombia.
1: Congrata Sami Carol Marna, bro.
0: Lingier.
1: Nanda Sami and Narikorong is the Taliban.
0: Dame. Yelaria room going on the paper slot. Wanga. Ukarma. Ningle Ukarma.
2: Nanda Sami.
3: சாமி எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க சாமி.
2: எனக்கு அத்து புள்ள சாமி, என் பிள்ளைய காப்பாத்துங்க சாமி.
0: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
1: தெளிவா சொல்லுங்க சாமி, அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி.
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
1: பிள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
0: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: 어머네.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
4: நல்ல முடிவா?
0: என் புள்ள கெட்ட பிறகு இந்த உலகத்துல வாழணும் சாமி.
4: உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டபுறமும் வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்கா, அதே மாதிரி மனுஷன் செத்தபுறமும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும் சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்புக்கு ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர இன்னும் போல?
2: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
2: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் பொண்ணு செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
3: என்ன சொல்றேங்க, ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான், அவன் சாவே.
5: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலைவாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது.

இருக்கும். அதில் இலக்கியம், இலக்கணம், தமிழறிஞர்கள் அவர்கள் தமிழ் தொண்டுன்ற பகுதியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இலக்கணத்தை பற்றி பல்வேறு தலைப்புகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ தொடர்ச்சியான தலைப்புகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், இது வந்து ரொம்ப மிக எளிமையான பகுதி. இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னா நான்கு வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நான்கு வாக்கியத்தில் ஒரு வாக்கியத்தை தவிர மற்ற எல்லா வாக்கியமும் சொற்கள் இடம் மாறி இருக்கும். அதில் சரியான ஒரு சொல் வாக்கியம் மட்டும் சரியாக அமைஞ்சிருக்கும், சொல்ல மாற்றி இல்லாமல் சரியாக அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எளிமையான இது பார்த்திங்கன்னா நாலு இது இப்போ சொல்கிறேன். கிடைத்தால் வாய்ப்பு வாணியும் எட்டுவாள் பெண். அடுத்தது பெண் வாய்ப்பு கிடைத்தால் எட்டுவாள் வாணியும். எட்டுவாள் பெண் வாய்ப்பு கிடைத்தால் வாணியும், வாய்ப்பு கிடைத்தால் வாணியும் எட்டுவாள் பெண். இதில் பார்த்திங்கன்னா நாலு வாக்கியங்கள் இருக்குது. நாலு வாக்கியங்களில் மற்ற மூணுத்தில் வந்து சொற்றொடர் மாறி இருக்கு. முதல்ல எடுத்து ஜம்புளாக இருக்கும். இப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு பார்த்தீங்கன்னா நாலு வாக்கிய நாலு சொற்றொடர்கள் வந்து இடம் மாறி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைத்தால் வாணியும் எட்டுவாள் பெண், இது சரியாக அமைஞ்சிருக்கு. நம்ம படிக்கும்போதே அது தெரிஞ்சிடும், எந்த இடத்துல எது வரும்ன்றத தெரிஞ்சிடும். இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பரிசில் கண்டு பாரியை பாடி கபிலர் பெற்றார். பாரியை கண்டு கபிலர் பெற்றார் பாடி பரிசில், கண்டு பெற்றார் பரிசில் பாடி கபிலர் பாரியை, கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச கடைசி படித்தோமே கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதிலே கொஞ்சம் கடினமான பகுதியும் இருக்கும். எப்படி சில நேரத்தில் கடினமாக எப்படி கேட்பாங்கன்னா பழமொழி, திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதுலேருந்து சில முக்கியமான வரிகளை கொடுத்து அதை மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து சரியாக எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் சில உதாரணத்தை பார்க்கலாம். திருக்குறளில் பார்த்திங்கன்னா மரம் மக்கட்போல்வர் பண்பில்லாதவர், மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர், பண்பில்லாதவர் மரம் மக்கட்போல்வர், பண்பில்லாதவர் போல்வர் மக்கட் மரம். இதில் பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் படிச்சிருந்தால் தான் இது நமக்கு தெளிவாக தெரிய வரும். மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர் தான் சரியான இதுக்கு சரியான விடை. அடுத்த சில உதாரணத்தை பார்க்கலாம், எடுத்துக்காட்டுகளை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட பல்வேறு போட்டித்தேர்வுகளை கேட்ட விடை வினாக்கள். இது ஈதல் இசைப்பட வாழ்தல், பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம், கைலைக்கு நிகரான மலை திரிகூட மலை, கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. இதை மாற்றிருக்கோம், காய் கனி இருப்ப கவர்ந்தட்டுன்னு இந்த மாதிரி நாலு ஜம்பிள் த சென்ட் நாலு இதாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்று மட்டும் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சரியாக இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணி எழுதுனா இதுக்கு சரியான விடையாக அமையும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூட்டாகும், இது சிலப்பு அதிகாரத்தில் வரும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூட்டாகும். மண் தேய்த்த புகழினான், இதை கூட சில நேரத்தில் மண் தேய்த்த புகழினான் யாருன்னு கேட்பாங்க, அது கோவலன். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வரும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும், இதையும் மாற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அடுத்தது பார்க்கலாம் பெயர் சொல்லின் வகையறிதல். பெயர் சொல் இது ரொம்ப எளிமையான பகுதி, ஆனால் தவறுகள் ஏற்பட அதிகம் வாய்ப்புள்ள பகுதி. இன்னொன்று பார்த்திங்கன்னா நேரம் அதிகமாக இழுத்துடும் இந்த இதில். பெயர் சொல்னால் என்ன? ஒரு பெயரை குறிக்கும் சொல் எல்லாமே பெயர் சொல் தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மரம், பூ, காய், கனி, சூரியன், என் பெயர், உங்கள் பெயர் எல்லாமே பெயர் சொல் தான். பெயர் சொல் அதுக்கு விதிகள் பார்த்திங்கன்னா ஒன்றன் பெயரை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கும், ஒன்றன் பெயரை குறிக்கும், ஆனால் காலம் காட்டாது, எந்த காலத்தில் இருக்குன்னு காட்டாது. திணையை உயர்த்தும் உணர்த்தும், அது அக்ரிணையா உயிர்திணையான்றதை திணையை சொல்லும். பாலும் உணர்த்தும், அது ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா பலவின் பாலான்றது வேணும். இல்லை பார்த்திங்கன்னா பெயர் சொல் எத்தனை வகைப்படுங்க பார்த்தீங்கன்னா பெயர் சொல் ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இதில் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பொருட்பெயர்னா என்னென்னா ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஏதாவது ஒரு பொருள் நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கும், மரம், செடி, கொடி, மின்விசிறி, மின்விளக்கு, இதெல்லாம் பொருட்பெயர். இடம் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த குறிக்கிற எல்லா பேரும் இடப்பெயர். உலகம், நாடு, மேடு, மதுரை, பழனி, திருப்பதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இடப்பெயராக சொல்லலாம். சினை உறுப்பு பெயரை குறிக்கும் எல்லாமே சினைப்பெயர். உதாரணத்துக்கு கை, கால், இலை, பூ, கனி, இதெல்லாமே சினைப்பெயராக வரும். காலப்பெயர் காலம்னா காலத்தை ஸ்பெசிஃபிக்காக காலத்தை குறிக்கிற பெயர் வந்து காலப்பெயர். நாள், வாரம், மாதம், ஆண்டு, இல்லை காலை மாலையும் சொல்லலாம்.
பண்பு பெயர் ஒரு பொருளுடைய பண்பு, ஒருத்தருடைய பண்பையோ ஒரு பொருளின்

0: பண்பு தன்மை குணத்தை பற்றி குறிப்பது பண்பு பெயர். பச்சை இலை இல்லை பார்த்தீங்கன்னா இலைன்றது சினைப்பெயர், அதை ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று உயர்த்தி பச்சை இலை சொல்கிறது பண்பு பெயர். சிவப்பு மை, மைன்றது ஒரு பொருள், அதை உயர்த்தி சொல்ற சிவப்பு மைன்றது அதோடைய பண்பை குறித்து சொல்கிறதால பண்பு பெயர். அடுத்தது தொழிற்பெயர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தல்னு முடிகிறது எல்லாமே தொழிற்பெயர், தொழிலை குறிக்கும் பெயர்ன்றதால் தொழிற்பெயர். படித்தல், எடுத்தல், நடத்தல், விளையாடுதல் இதெல்லாமே தொழிற்பெயர். இதை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வேர் சொல்ல பார்த்தோம், தள்ளுன்னு முடிஞ்சாலே அது தொழிற்பெயராக நம்ம சொல்லிடலாம். இதில் எப்படி கடினமாக சில நேரத்தில் எப்படி கேட்பாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். பொருட்பெயர் எடுத்திங்கன்னா உயர்தினை, அக்ரிணை, அதில் இருக்க பொருள்களையும் குறிக்கலாம். பொன்னன், பொன்னன்றது பார்த்திங்கன்னா பொன்னை உடையவன் பொன்னன். இது வேணால் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஒரு போட்டித் தேர்வில் கேட்டிருக்காங்க, பொன்னன் கொடுத்துட்டு என்னன்னு கொடுத்து டேஷ்னு கொடுத்தாங்க. கீழே பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பொருட்பெயர் தான் சரியான இது. பொருட்பெயர் பொன்னன், பொன்னை உடையவன் தான் பொன்னன், அதனால் பொருட்பெயர். இடப்பெயர் பார்த்திங்கன்னா எளிமையானது பார்த்திங்கன்னா மதுரை, பழனி, திருத்தணி இந்த மாதிரி சொல்கிறதுலாம் இடப்பெயர். மதுரையான், விண்ணோர், அகத்தான் இந்த மாதிரி சொல்கிறது தான் இடப்பெயர். மதுரை, பழனி இதெல்லாம் இடப்பெயரில் சாதாரணமாக எளிமையானது. மதுரையான், விண்ணோர், அகத்தான்றது அந்த இடத்த உடையவனை குறிக்கிறதால இது இடப்பெயர். சினைப்பெயர் இலை, தண்டு, வேர் போன்றவை அதோடய உறுப்புகள். ஒரு மரத்தில் எடுத்தீங்கன்னா இலை இருக்கும், தண்டு இருக்கும், வேர் இருக்கும், இதெல்லாம் அதனுடைய உறுப்புகள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மரம்னு கொடுத்துட்டு சினைப்பெயராக பொருட்பெயரான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னா பொருட்பெயர் தான் சொல்லணும். ஏன்னா மரத்தில் இருக்க உறுப்புகளுடைய பெயர் தான் சினை. இது வந்து ஒரு பொருளுடைய மரம்ன்றது ஒரு பொருள், அதெல்லாம் பொருட்பெயர். உடல் இது பொருட்பெயராக சினைப்பெயரான்னு சொன்னிங்கன்னா நம்ம எல்லாம் உடனே சினைப்பெயர் தான் தப்பாக, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தப்பாக குறிக்கப்படும், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கொஞ்சம் வழுக்கி விழுவோம். எப்படின்னா உடல்ன்றது ஒரு பொருட்பெயர், உடலில் இருக்க காது, மூக்கு, கண், உதடு இதெல்லாம் சினைப்பெயர். தலையன், கண்ணன், மூக்கன், பல்லன் இதெல்லாம் சினைப்பெயரை குறிக்கக்கூடியது. காலப்பெயர் காலை, மாலை, இரவு, பகல். நம்ம முன்னாடி சொன்னால் காலை, மாலை, இரவு, பகல், ஆண்டு, நாள் இதெல்லாம் காலப்பெயரில் வரும். கொஞ்சம் கடினமாக சித்திரையான், கார்த்திகையான், ஆதிரையான். சித்திரையான்னா நம்ம மாதத்தில் தமிழ் மாதங்களில் வரும், சித்திரையான், கார்த்திகை இதெல்லாம் வந்து அந்த மாதத்தை காலத்தை குறிக்கிறதால இது காலப்பெயர். பண்பு பெயர், பண்பு என்னென்ன இருக்குது ஒரு பொருளை பார்த்திங்கன்னா பண்பு என்ன, நிறம் இருக்கும், சுவை இருக்கும், வடிவம் இருக்கும், அளவு இருக்கும், இந்த போன்ற பண்புகளையெல்லாம் கொண்டு இருந்தால் அது பண்பு பெயர். இது கொஞ்சம் கடினமாக எப்படி கேட்பேன், இனியன், கரியன், அழகன் இந்த மாதிரி பண்புகளை சொல்லி ஒருத்தர் சொல்லி மிகைப்படுத்தினா அது பண்பு பெயர். தொழிற்பெயர், தொழிற்பெயர் நம்ம பார்த்தோம், ஒரு தொழிலை குறித்தா அது தொழிற்பெயர். அதில் சில கடினமாக ஓட்டுநர், தட்டான், தச்சன் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்கன்னா இதெல்லாம் தொழிற்பெயர். அடுத்தது பார்த்தோம் இந்த பெயர் சொல்லின் வகை அறிதல்லையே சில நேரத்தில் ஆகு பெயர்லாம் சில நேரத்தில் கொடுத்துறான். அந்த ஆகு பெயர் என்னன்றதுன்னு நம்ம சிலதை பார்த்தலாம். ஒரு பொருளின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொண்டு தொட்டு பெயராகி வருவது ஆகு பெயர் என்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பொருளாக பெயரில் பார்க்கலாம், மாலதி மல்லிகை சுடினாள். இல்லை மல்லிகை சுடினாலா மாலதி சுடினாலான்னு பார்த்தீங்கன்னா மாலதி தான் சுடினாள், எதை சுடினால் மல்லிகை. இது ஒரு முழு பெயரின் பெயர் வந்து மாலதி. மாலதியை சுட்டாமல் மல்லிகை சுடினால் தன்னோட தொடர்புடைய மற்றொரு பொருளை குறிப்பதால் இது பொருளாக பெயர். புரியுதுங்களா, மறுபடியும் சொல்கிறேன், பொருளாக பெயரில் மாலதி, உதாரணத்துக்கு நம்ம மாலதி மல்லிகை சுடினால் எடுத்துனா இந்த மாலதி சுடினால் எதை சுடினால் மல்லிகை சுடினால். மாலதி தான் முழு பெயர், அந்த பொருளுடைய இதை பார்த்திங்கன்னா ஒரு முழு பொருளின் பெயர் மாலதி. மாலதி குறிக்காமல் தன்னை மாலதின்ற ஒரு பொருளின் பெயரை சுட்டாமல் தன்னோடு தொடர்புடைய மற்றொரு இது மல்லிகை, அதை சுற்றி ஒரு பொருளை குறிக்கிறது தான் இது பொருளாக பெயர். அடுத்தது பார்த்திங்கன்னா இடவாகு பெயர், மட்டை பந்தாட்டத்தில் இந்தியா வென்றது. ஒரு இடப்பெயர், இப்போ இந்தியான்ற இடப்பெயரை அதனை குறிக்காமல் மட்டை பந்தாட்டத்தில் தான் வென்றாங்க, அதனை குறிக்காமல் அவ்விடத்தோடு தொடர்புடைய மற்றொரு பெயர் எதுனா மட்டை பந்தாட்டம். வேறொரு பொருளுக்கு இதை இடம் வந்து ஆகி வருவதால் இது இடவாகு பெயர். அடுத்தது பார்த்திங்கன்னா காலவாகு பெயர், மணிமொழி மார்கழி சூடினால். ஒரு காலப்பெயர் அக்காலத்தோடு தொடர்பு, மார்கழின்றது காலம், அக்காலத்துடைய தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வர்றதால இது காலவாகு பெயர். அடுத்தது சினையாகு பெயர், எக்ஸாம் டைமில் தேர்வு டைம்ல ஆசிரியர் என்ன பண்ணா, தலைக்கு ஒரு வினாத்தாள் கொடுத்தார். ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தாள் கொடுத்தார். தலைன்றது இங்க என்ன, சினை. இது சினையாகு பெயர். சினைன்ற பெயரை குறிக்காம ஆசிரியர் எல்லாத்துக்கும் ஒரு வினாத்தாள் கொடுத்தார். அதனோடு தொடர்புடைய முழு பெயருக்கு ஆகி வர்றதால இது சினையாகு பெயர். அடுத்தது ஒரு பண்பாகு பெயர். இளங்கோ இனிப்பு வழங்கினான். இளங்கோ என்ன வழங்கினான்றதை இங்கே இனிப்பு. ஒரு பண்பு பெயர் அதோட பண்பை குறிக்காமல் இன்னொரு பொருளுக்கு ஆகி வர்றதால இது பண்பாகு பெயர்னு சொல்லலாம். இது இன்னொரு பெயரும் குணவாகு பெயர்ன்னும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாகு பெயர். அறிவழகன் அவியல் உண்டான். ஒரு தொழில் பெயர் உண்டான்றது ஒரு தொழில் பெயர். அத்தொழிலுக்கு அவியல், அவியல்ன்றது அவிக்கிறது, அவித்தல், அது ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு வேறொரு பொருளாக உண்டான்றது ஆகி வர்றதால இது தொழிலாகு பெயராக அமையும். நமது MOP சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்திடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது MOP கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
2: You are listening to MOP Vaishnav.

0: industries, a nation where education value system is not denied to any meritorious candidate because of societal or economic discrimination. A nation with the best destination for the most talented scholars, scientists, investors. A nation where the best of health care is available to all. A nation where the governance is responsive, transparent, and corruption-free. A nation where poverty has been totally eradicated, illiteracy removed, and crimes against women and children are absent, and none in the society feels alienated. A nation is prosperous, healthy, secure, devoid of terrorism, peaceful and happy, and continues with a social growth path. A nation that is one of the best places to live in and is proud of its leader. இப்படிப்பட்ட இந்தியாவை படைக்க எழுச்சிமிக்க எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இளைஞிகள் அனைத்து துறைகளும் தேவை. அந்த இளைய சமுதாயம் தன் நாளைய தலைவர்களாக பரவித்தால்தான் இந்தியா ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீட்டி நீடித்த வளர்ச்சி கொண்ட நாடாக மாறும். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வு லட்சிய வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து அறிவை பெற அதை தேடி சென்றடைய வேண்டும். விடா முயற்சி வேண்டும். அதாவது தோழி மனப்பான்மையை தோல்வியடைய செய்ய வேண்டும். இந்த நான் குணமும் இருந்தால் கனவு நனவாகும். நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு. நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு. உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எங்க திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு. உறக்கத்தில் வருவதல்ல கனவு. என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. பூமிக்கு மேலே உள்ள எந்த சக்தியை காட்டிலும் மன எழுச்சி கொண்ட இளைஞன்தான் இந்தியாவின் இளைஞர்கள் தான் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி. 60 கோடி இளைஞர்களை கொண்ட பெற்ற நாடு இந்தியா. எனவே இளைய சமுதாயம் மன உறுதியோடு முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், when you choose your career, be it science, engineering, healthcare, agriculture, arts, literature, humanity, business, management, social entrepreneurship, politics also, law and the executive, whatever the field that you opt for, you have the responsibility to contribute to the society. What is that? What is the one thing that the spirit of what can I give? One of the spirit when you go out on this campus, when you come to this campus 4 years back, 5 years back, 10 years back, you may have a feeling, what can I take? When you go to this campus, you are going, what can I give? What can I give? What can I give? மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் எழுதிய கவிதையை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பி சொல்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? கவிதையின் பேரில் நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவழவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றியடைய முடியும். நீ யாராயிருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றியடைவாய். விளாட்சியோ என்ற கவிஞர் சொல்கிறார், அவர் சொல்கிறார், நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் என்பது விண்மீனாக இருந்தாலும், என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும். என்னுடைய கருத்து என்னவென்றால், என் உள்ளத்தில் லட்சிய ஒளி பிரகாசிக்கட்டும். லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருக்கு. அதை அடைய உழைப்பு முக்கியம். உழைத்துக் கொண்டே இரு. இத்துடன் விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராகும் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும்.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.
2: In basic language, what we have done is, we have made a plastic, same like that of chair. But with that plastic, if you make a chair, not one person but 100% can sit and the chair won't break. In the same plastic we used, we've kept in satellite, we made it small, we made it strong. That's it.
1: That was so nice and also very inspirational for many young kids over there. And you all, like, you invested so much of time and your hard work in a project, and how heartbreaking it would be like it if it's get delayed or if it's not like bringing in success to you.
2: So we put our hard work, ma'am put hard work more than us. We always did our best. We did like many more than 100 or 200 times we got failed in our tests and all, but then every time it fails we'll learn, we'll make it better, and we'll have a constant motivation from ma'am. Hence, if it get delays, we will try to cover it up, we will request, we will be humble, that is what we do. And every time being humble pays us back. And when it fails, we request, like, we try again, ma'am encourages us, and that is how we will be moving forward every time.
1: Okay, so you all are from different engineering backgrounds. So what changes you want to bring in our Indian Indian engineering structure for it to, you know, get competed with the American system of education? From each of your stream also you can tell.
2: Talking about aerospace, I am telling the curriculum is good. Like the what actually we have to, like, they have to teach us, everything is good, but the implementation is not happening. Like, suppose we have like 4 theory and 3 practicals. We have it in our syllabus. But the theory part that teaches the practical parts, we are lagging back. There is no good infrastructure. If there's an infrastructure, teachers are not willing to support as much. If these few changes will be done with this population, with this many engineering, we can show what India is in next few years.
3: The main thing which is lacking in most of the Indian curriculum is that exposure. There is no exposure for technical knowledge ever. And technical knowledge in the foreign countries are way, way more than what we have. So, I mean, if we get more of the technical knowledge, we are sound in our theory as well. So it is better if we have more of technical knowledge provided to us.
4: So basically, in foreign countries, now take an example for NASA, they take students to their facilities and they show everything, like how this works, how it is done. But in India, it is all protected, it's all security, that they don't reveal it out only. So students are not knowing what they are studying. So basically, when we have been to NASA, so we have seen what it is. But in India, we yet don't know what's happening inside that blocks. So that's what I want everyone to open up. Once you open up the education system, there'll be much better projects coming up in India than in foreign countries. And yes, space research will go ahead in beating other countries once in future times to come. Yes, I believe that.
1: So in space research and what projects you all do, do Indians have, I mean the Indian kids all have lot of exposure or the American kids?
4: No, basically when we have done all this, we believe in education. We believe like everyone should know. So basically after this we'll start organizing workshops where we'll teach every kid, let it be from 8th standard, 12th standard engineering, we'll teach them what we have done. And we'll tell them that space is not expensive, it's not hard, and basically everyone can do it, but you'll have to learn. So we want to teach everyone. We'll start workshops now and we'll take classes for everyone who wants to learn all this. And so yeah, that's our future plan, to teach what we have just done.
1: Okay, how was your feeling after you launched KalamSat? Like, what kind of feel you had?
2: we were overwhelmed. Actually, we had no words to speak. The day of launch, we were sitting in our lab. All the media people came to cover us. And when the launches happened, we were not screaming, we were not happy. We were just like enjoying the moment, being silent, and all our hard work from like 8 months. The team started for like 4 years. The organization was waiting to do something suborbital launch. It was one of the best feelings, and we want to get the feeling again and again. That is why we'll be working hard.
4: That moment when that rocket took off, when we saw it on the screen, it was amazing. The rocket is like, okay, one and launch. It's going straight up the sky, taking a satellite into space. It was very well. We did not shout, like he said. We did not. We were just quiet and watching, enjoying the moment, and it was beautiful. So that's what we expect in future also.
1: So now, after your successful project, you do get support, right?
2: We are looking forward for the support. Government helped paid like 10 lakh rupees as a reward for our project. And the thing is, if we get like good funding, then we can do better projects, we can do something bigger. We are looking forward for the support, and hopefully they support us.
1: What's your next idea? Can you reveal something about it?
4: No, or actually, we cannot reveal our next suspense. Project. We would want it to keep a surprise for everyone who is willing to know what these kids are going to do it again. But I'm sorry, we cannot just tell them. But it's going to be big, and we hope to make you all proud again. So till then, please have patience and support us.
1: Sure, we will wait for the suspense. And what's your long term? Like, you want to make a big achievement
2: after,
1: or project?
2: So our long term goal is, see, in USA, in Russia, we all have like private space agencies where they get exposure. You'll get more jobs, more exposure, and we'll have more export from them. In the same way, we want to create an aerospace hub, like an AID park for ID people. We want to create an aerospace park in India. This will not only help students learning, we'll get interns, we'll get jobs, and we can make everything in India, computer, rocket, and we can export it. It will be more like, it will be more economical, and it will support our country. And aerospace will show the world that how good the Indians are in aerospace. That is what our goal is.
1: We seriously salute your goal. And we just want to tell from MOP that you're never, never a disgrace for India. You have made us even more proud by setting it as the name KalamSat. And how did you get the inspiration as KalamSat?
4: So this story goes back to 2015 when we were doing a first project called as Near Space Launch Vehicle. And Dr. APJ Abdul Kalam was invited. He was invited for the launch. That day he was invited, and just week before that he passed away. So like this is more like a tribute to him. So from that day we named that as KalamSat, our first project. And then afterwards we were like, okay, now we have done something below Earth. Now something that's going into space, it will be called as KalamSat. We wanted to give him a major tribute for being the, you know, the missile man of India. He's really a motivational to everyone. So that's why we named it KalamSat.
1: Okay. So had you before, I mean, launching the KalamSat, had you ever proposal to Kalam's office or something about your projects?
2: We never got an opportunity to send our projects to KalamSat. And
4: it is not that we didn't try, but we couldn't make it. This is that thing.
1: That's okay. Anyway, today you stand high up.
4: We tried a lot, but we couldn't make it. We couldn't make it here.
1: Maybe they are waiting for something big from you.
4: Maybe. Hopefully. And I hope they support us then.
1: So how was your experience, Mr. Gopinath, working with all these engineering grads sitting
5: with us? I don't know how to say it. But I don't know how to say it. I don't know how to say it.
1: உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சது உங்க காலேஜ்ல? நீங்க KalamSat அந்த க்ரூல இருக்கீங்க, நீங்க அதை லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சது?
5: அஸ் யூஷுவல் உள்ள போனாலே செல்ஃபீஸ், பொக்கேஸ், எல்லாம் தான். எல்லாமே ஒரு செலிபிரிட்டி போவான என்ன நடக்கும் ஒரு இடத்துல ஆட்டோகிராஃப் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் உள்ளே போகும்போது காலேஜுக்குள்ள செல்ஃபீஸ், செல்ஃபி கொடுங்க, ஆட்டோகிராஃப் போடுங்க.
1: ஸோ உங்களோட கிளாஸ்மேட்ஸ், லைக் உங்களோட சக மாணவர்கள் யாருக்காவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கீங்களா? வேற யாருக்காவது இந்த ஸ்பேஸ் கிட்ஸ், இந்த ஏரோ ஸ்பேஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
5: இருக்கு, ரெண்டு பேரும் இருக்கு, இருக்க பசங்க இருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதனால பார்ப்போம்.
1: கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம கூட ஏரோஸ்பேஸ் கிட்ஸ்லேருந்து

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
2: ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கீதா அக்கா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் 1 ஹார்க்கு நடக்க போறது ரொம்ப ஜாலியா இருக்க போறது. ஆரோக்கியமும் சுகாதாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு 1 ஹார்க் ப்ரோக்ராம்ல கேட்க போறோம். நம்ம ப்ரோக்ராம்க்கு இன்னைக்கு நிறைய ஸ்டூடியோ கெஸ்ட் வர போறாங்க. பாட்டி சொல்ற கதையெல்லாம் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடலை இசையமைத்தது திரு பாலாஜி அண்ணா அவர்கள். அதே போல கிருமிகள் இவங்க கூட எல்லாம் வந்து பேச போறோம். அதே மாதிரி காய்கறிகள் உங்க கூட பேச போறாங்க. எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு முக்கியமா தெரியணும். ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நம்ம மனசுல வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாதான் வந்து நம்ம ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். நம்ம டெய்லி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். அதே போல நல்ல சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசறத புன்னகையோட பேச வேண்டும். ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டோம். இப்ப நிகழ்ச்சியோட முதல் தொகுப்புக்கு போலாம் வாங்க. பாட்டியை பத்தி நினைச்சாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்க சொல்ற கதைகள் தான். என் பாட்டி நான் உங்க வயசுல இருந்தப்போ எனக்கு நிறைய கதைகள் சொல்லி இருக்காங்க. நான் பாட்டி வீட்டுக்கு போனாலே முதல்ல பாட்டி கிட்ட கேக்குறது கதைகள் தான். நான் வந்து இந்த பாட்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து ஹாலிடேஸில் போனோன்னு, அதாவது விடுமுறைகளில் பாட்டி வீட்டுக்கு போனோன்னு என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் மாங்காய் மரம், ரோஜா பூக்கள், மல்லிக்கொடிகள் இவையெல்லாம் பார்க்க முடியும். இயற்கையோடு இருக்கிறதே ஒரு தனி அழகு தான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டி கிட்ட போய் கதை சொல்லு பாட்டி அப்படின்னு கேட்பேன். எங்க பாட்டி முதல்ல சாப்பிட்டுட்டு தான் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே எங்க பாட்டி கிட்ட கதை சொல்லு அப்படின்னு கேட்பேன். அப்போ பாட்டி எனக்கு நிறைய பலகாரங்களை கொடுத்து கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாட்டி கிட்ட பலகாரங்களை சாப்பிட்டு கதை கேட்பதே ஒரு தனி ரசனை தான். அதே போல எங்க பாட்டி வீட்டுக்கு போனோன்னு பாட்டி வீட்டு கிட்ட ரஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருந்தா, நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நிறைய குட்டி குட்டி விளையாட்டுகள்லாம் விளையாடுவோம். நம்ம இப்போ விளையாடுற மாதிரி வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர்லாம் அப்போ இருக்கலை. நாங்கள் வந்து மண்ணை தொட்டு கல்லை தொட்டு எல்லாம் விளையாடுவோம். இயற்கையோட இணைந்து விளையாடுவது ஒரு தனி ரசனை தான். அதே போலவே இப்போ விஷாலுக்கு அவங்க பாட்டி ஒரு கதை சொல்ல போறாங்க. அவங்க என்ன கதை சொல்றாங்க அப்படிங்கிறத நாமும் போய் கேட்கலாம் வாங்க. பாட்டி சொல்லும் கதை.

0: விஷால், விஷால் கண்ணா, எங்கடா போனே? விஷால், விஷால், விஷால் கண்ணா, இங்க வாடா. வா வா வா, எங்கடா கண்ணா போயிட்டு வர? விளையாடிட்டு வரியா?
1: நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரன்னிங் கேச்சிங் விளையாட்டு வரேன் பாட்டி. ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். இந்த அம்மா தான் என்ன ஹோம்ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க பாட்டி. ஓ பாட்டி.
0: ஆமா ஆமா, விளையாட்டு கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வேகமாவும் வேடிக்கையாவும் இருக்கு.
1: நாங்க ரன்னிங் அண்ட் கேச்சிங் விளையாடணும் இல்ல பாட்டி. அந்த ஷாம் வந்து ஹரிய புடிச்சு தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டுட்டு ஹரி ஆரம்பிச்சான் அழுறதுக்கு. அதுக்குள்ள ஷாம் வந்து அவங்க அம்மாட்ட போயிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அம்மா எங்களெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி. இந்த ஷாம் எப்பவுமே இப்படிதான் பண்றான் பாட்டி. அவன் தான் பேட் பாய். அவன் எங்களோட இதுக்கு போய் இப்படி சிரிக்கிறீங்க பாட்டி? எங்க விளையாட்டு எல்லாம் கேட்டு இப்போ உங்க காலத்துல என்ன விளையாடுனீங்க சொல்லுங்க பாட்டி.
0: நாங்கள் எல்லாம் மரப்பாச்சி பொம்மை, மண் சொப்பு சாமா, மரத்தினாலான பொருட்கள், இழுகிழுப்ப அப்படிலாம் எங்க அம்மா வாங்கி தருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம்ப்பா.
1: போ பாட்டி, இந்த பொம்மை விளையாடுறதெல்லாம் கிளுகிழுப்பு பொம்மை எப்போர் பாட்டி. ரிமோட் கார், வீடியோ கேம் இதெல்லாம் தான் சூப்பரா இருக்கும் பாட்டி. உங்களுக்கு போரே அடிக்கலையா பாட்டி அந்த விளையாட்டு எல்லாம் விளையாடி?
0: இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் அது இது என்னென்னவோ வந்துருச்சு. மற்றபடிக்கு பார்த்தா சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. அதே சமயம் சில விஷயங்களை அலட்சியப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
1: பாட்டி போதும் பாட்டி, அந்த காலத்து கதையெல்லாம் சும்மா சொல்லிட்டே இருக்காத. எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது பாட்டி. எனக்கு நேற்றுக்கு ஏதோ பண்ணினே முறுக்கு, எனக்கு அந்த முறுக்கு வேணும் பாட்டி.
0: சரிப்பா, பெரிய மனுஷா இதை எடுத்துன்னு வந்து தரேன். ஆமா, விளையாடிட்டு வந்தியே, கை கால் கழுவினியா? விளையாடிட்டு வந்தோடனே கை கால் கழுவணும்ப்பா. ஏன்னா மண்ணு அழுக்கு ஒட்டி இருக்கோம் எல்லாம் அதுக்காகத்தான் கை கால் கழுவணும்னு சொல்றது. இல்ல, நாம் எப்பவுமே உடலையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் கண்ணு. சுத்தம்னு கடவுளுக்கு சமமானது. பாட்டி சொல்ற பேச்சுக்கு எழுப்பா கண்ணா. இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது கண்ணு. அப்பதான் தூய்மைனா வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நீ புரிஞ்சுப்படா. சரிப்பா சரிப்பா, நான் சொல்றத முதல்ல கேளு, அப்புறம் முறுக்கு தரேன். சரியா?
1: சரி பாட்டி, நீ கதை சொல்லு.
0: உன் மாதிரி தான் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். சாப்பாடுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேயே ரொம்ப செல்ல பையன்றதால அவன் அம்மா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவனோட நண்பர்களோட அவன் விளையாடி நிற்கும் போது அவங்களோட பந்து ஒரு கிணற்றுல விழுந்தது. கிணறு ரொம்ப ஆழமா இருந்தது. ராமும் அவனோட நண்பனும் பந்தை எடுக்க முடியாதுன்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அவங்க விளையாடின அந்த பந்து மைதானத்திலேயே இருந்தது. ராமும் அவன் நண்பர்களும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அனைத்து கிடத்துக்கிட்டேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான குரல் கேட்டது. அப்போ அந்த இடத்துல இருந்து பிரகாசமா ஒரு அழகு தேவதை வெளியில வந்தாங்க. அந்த தேவதை கையில நிறைய இனிப்புகளும்

0: அந்த இனிப்புகளை பார்த்த உடனே ராமுக்கு அதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்புறம் அவன் அழுக்கான கையில அதை எடுத்துட்டான். அதை பார்த்து கோபப்பட்ட தேவதை, சுத்தமில்லாத இடத்துல ஒழுக்கமும் செல்வமும் நிலைக்காதுன்னு சொன்னாங்க. தேவதை இனிமே எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டு சுத்தமில்லாத இடத்துல நல்லதே இருக்காதுன்னு மறைஞ்சிட்டாங்க. அதனால எப்பவுமே சுத்தமா இருக்கணும் கண்ணு.
1: அந்த தேவதை திருப்பியும் வரவே மாட்டாங்க பாட்டி, எங்க பாடி போயிருப்பாங்க?
0: வருவாங்க கண்ணு. நீ இனிமே சுத்தமா இருந்தீனா அவங்க வந்து உனக்கு இனிப்பும் பலகாரங்களும் நிறைய தருவாங்க, சரியா?
1: சரி பாட்டி, நீ சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுது பாட்டி. இன்னும் நான் வந்து டெய்லி விளையாடிட்டு வந்து கால் கை கழுவுவேன் பாட்டி. இப்போ வந்து முறுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் கால் கை கழுவிட்டு வரேன், ஓகே பாட்டி?

0: பாட்டி விஷாலுக்கு சொன்ன கதையை நீங்க எல்லோரும் கேட்டு ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த கதையிலிருந்து. உங்க வீட்டிற்கும் அந்த தூய்மையான மென்மை இந்த நேரத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட ஸ்டூடியோல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு வைதேகி. அந்த அக்கா கிட்ட வாங்க பேசலாம். வணக்கம் வைதேகி.
1: வணக்கம்.
0: நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்லுங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
0: நீங்க உங்க பாட்டி கிட்ட கதை கேட்டிருக்கீங்களா?
1: நிச்சயமா. வளர்ற வயசுல வந்து கதை கேட்கறதே வந்து ஒரு ஹாபிலாம் சொல்ல முடியாது. அதுதான் அதோட நம்ம வளர்ந்து வரும்போது நம்மளோட கூட வருது, அது ஒன்று தான். இப்போ கூட நான் கதை கேட்பேன் பாட்டி கிட்ட.
0: ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கதை?
1: நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி பாட்டி வந்து கதை சொல்லும்போது நிறைய பலகாரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து இந்த மாமரம் ஏதாவது ஒரு மரக்கீழே வந்து உட்காந்து பாட்டி கதை சொல்லுவாங்க. அப்படியே காக்கா ஒன்று போகும், காக்கா போகிறதோட ஒரு கதை சொல்லுவாங்க. பார்த்தா வேறு ஏதாவது ஒன்று வரும், அதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளே வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. சிலது வந்து நம்மளோட மகாபாரதம் ராமாயணம் நடந்த நம்மளோட நிகழ்வுகள்லேருந்து அவங்க கதை சொல்லுவாங்க. சிலது நம்ம போட்டு பிடுங்கி அரிச்சு எல்லா கதையும் சொல்லி முடிச்சாச்சு, இப்போ என்ன சொல்லணும்னு நினச்சி ஏதோ ஒரு அவங்களுக்கு நடந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா சுவாரஸ்யமான கதைகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்றுன்னு எடுத்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த நம்மளோட சின்ன குட்டீஸ் நம்மளோட இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக ஒரு கதை. என்னென்னா ஒரு நரி, நரிக்கு வந்து ரொம்ப பசிச்சு தான், எங்கெல்லாமோ போய் சாப்பாடு வந்து தேடி வந்து தான், ஆனால் யாருமே சாப்பாடு தரலையாம். எல்லா இடத்துலையும் அது ரெண்டு மூணு நாள் இங்கே அங்கே ஏறி இறங்கி ஒரே பசி, கொலை பசியில் வந்து தான். தூரத்தில் பார்த்தா நிறைய செடிகள்லேருந்து ஏதோ தூங்கிட்டு இருந்துதான். ஆஹா, நமக்கு எங்கேயோ சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு ஓடி வந்து தான். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அதுக்கு தெரிஞ்சுதான் அது திராட்சை கொடி. கொத்து கொத்தா திராட்சை மேலேருந்து தூங்கிட்டு இருந்துதான். திராட்சையை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு நரிக்கு. ஆனால் என்ன, அதால் எட்ட முடியல திராட்சையை. பசியோ எடுக்குது, திராட்சையும் கொத்து கொத்தா தொங்குது, ஆனால் சாப்பிட முடியல. அப்புறம் யோசிச்சுதான் என்ன பண்ணலான்னு. கீழே தொங்குற ஒன்றத்தில் ஏறி கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாவம் நரி சுத்த கசப்பாக இருந்துதான். ஏன் அப்போ அதை யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுதான், கீழே தொங்குறது அந்த திராட்சையில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த நரிக்கு முதல்ல கிடச்சது கசப்பான திராட்சை தான். அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி மேலே இருக்கிற திராட்சை கொடியிலேருந்து நிறையா திராட்சை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அந்த ஆள் வந்துட்டான் அதை பார்க்க. அதனால் அதை வேற ஒரு இடத்துக்கு ஓடி போச்சான்.
0: அதுக்கப்புறம் என்னாச்சு?
1: பாட்டி கதையை முடிச்சுட்டாங்க, நான் தூங்கி போயிட்டேன்.
0: ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் அதை ரீகலெக்ட் பண்ணி சொன்னதே பெரிய விஷயம். இப்போ நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஆரோக்கியம் ஆன வாழ்வை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆரோக்கியம் சுகாதாரம் நம்ம பேசும்போது முதல்ல இருந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்கிறது இல்லை. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு மக்கள் மத்தியில, நம்ம வந்து சுகாதாரமான சூழ்நிலைகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில நம்மளோட டேபிள் நம்ம ரூம் எப்படி நம்ம வந்து குப்பட பாவில் போடுறோங்கிறத பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு. நிறைய இடத்துக்கு போனால் சில லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல, ஃபேன் ஸ்விட்ச் எல்லாம் அப்படி ஆனாக இருக்கும். இது சுகாதாரம்னு வரலனா கூட ஒரு டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த டிசிப்ளின் நம்ம கடைப்பிடிச்சாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் அதை செஞ்சுட்டு வர முடியும். இதே விஷயம்தான் நம்ம வந்து சுகாதாரத்துக்கும் நம்ம சொல்லுவோம். அந்த டிசிப்ளின் உள்ளே இருந்ததுன்னா இங்கே தான் இது பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து தூய்மையான ஆடைகள் தான் அணியணும் அப்படின்னு அந்த டிசிப்ளின் இருந்தால் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்கன்னா விளையாடுறது சகஜம், அழுக்காகிறது சகஜம். ஆனால் அது ஆன பிறகு வீட்டுக்கு வந்த அப்புறம் குளிக்கணும், கை கால் கழுவிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் விளக்கிக்கிட்டு தான் தூங்க போகணும். நம்ம ஒரு டாஃபி சாப்பிட்றோன்னா அப்படியே கீழே டீச்சர் பார்க்காத போது பெஞ்சு கீழே போடுறது, இதெல்லாம் சின்ன குழந்தைங்கள்னு இல்லை நம்மளே பண்ணுறோம். கிளாஸ் ரூமில் யாரும் பார்க்கல அவளோட பெஞ்சு கீழே போடுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் ஒன்றும் இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சட்டு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு வந்து அவளை தரதில்லைன்னு என்னோட அபிப்பிராயம். இருந்தாலும் நம்ம குட்டீஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், கிளீனான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மையான ஆடைகள் தான் அணியணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிச்சயமாக கை கழுவணும், தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அண்ட் அவங்க

0: அவங்க என்ன வச்சிருக்காங்களோ, டாய்ஸா இருந்தாலும் விளையாட்டு சாமான்களா இருந்தா விளையாடின அப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் வந்து குட்டீஸ் வந்து நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து பெருசான அப்புறம் நிறைய விஷயம் அவங்களால கத்துக்கிற முடியும்.
1: நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட வந்து வைதேகி அக்கா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. நம்ம இப்போ அடுத்த ப்ரோக்ராம்க்கு போலாம். நான் உங்களை போல இருந்தப்போ நிறைய நேரம் நண்பர்களோட விளையாடுவேன். நண்பர்கள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு அவங்க அவங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். ஓடி பிடித்தல், ஒளிந்து பிடித்தல், கண்ணாம்பூச்சி, மூக்கிளி என்று நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். நீங்கள்லாம் இப்போ விளையாடுற சமயம் ரொம்ப கம்மியா போச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ வந்திருக்கிற கம்ப்யூட்டர், அதாவது கணினி மற்றும் வீடியோ கேம்ஸ். ஆனாலும் உங்கள இப்ப சில பேர் இன்னும் சாதாரணமான விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு சேர்ந்து விளையாடுவோம். அதனால அவங்கள்டேந்து நிறைய நல்ல பழக்கங்களையும் கற்றுப்போம். அதே போல கெட்ட பழக்கங்களும் எங்களுக்கு சிலது வரும். இப்போ வந்து வந்திருக்கிற வீடியோ கேம்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் கேம்ஸ்னால நீங்க வந்து நிறைய சிப்ஸ் அது மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ நீங்க வந்து ஒரு பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடல் நம்ம டெய்லி குளிக்கிறதும் பல் துலக்குவதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உணர்த்த போறது. வாங்க இந்த பாடலை கேட்கலாம்.

ஒழுங்கிலாம்.

0: பில்லோட நிலைமையை நம்ம நினச்சா ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவன் வந்து தூய்மையாக இல்லாததுனால தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடியோவுக்கு இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வைஷ்ணவி அக்கா, இவங்க கூட இப்போ நம்ம பேசலாம். ஹலோ வைஷ்ணவி.
1: ஹாய் குட்டீஸ்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசில் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: நான் நிறைய விளையாடிருக்கேன், ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது ரொம்ப மாறிட்டே வருது வீடியோ கேம் கம்ப்யூட்டர். நான் விளையாடினது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசில் தான் நான் இந்த மாதிரி பல்லாங்குழி அதெல்லாம் விளையாடிருக்கேன். அதுக்கப்புறம் வந்தது இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த வில்லேஜில் போய் விளையாடுறதுக்கு அந்த மண்ணிலெல்லாம் விளையாடுறதுக்கு அந்த சான்ஸே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ என்ன சொல்ல போனேன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் நான் விளையாடுறது ஒன்றும் எனக்கு தோணலை. ஏன்னா அது நான் சிட்டிலேயே வளர்ந்ததுனால இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் வீடியோ கேமில் தான் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப ஆசை தான் அங்கே போய் இந்த மண்ணில் விளையாடணும். எப்பயாச்சும் பீச்சுக்கு போனேன்னா இந்த மண்ணில் வீடு கட்டுறது, அந்த மாதிரி சீஷெல்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். அவ்வளோதான் தவிர எங்களுக்கு ஒன்று ரொம்ப சான்ஸ் ஒன்றும் அவ்வளோ கிடைக்கல.
0: நம்ம வைதேகி அக்காவும் கூடயே இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் அவங்க விளையாடுறத பண்ணினாங்களான்னு கேட்கலாம் வாங்க.
2: வைஷ்ணவி மாதிரி இல்லைனாலும் நாங்கள் வந்து விடுமுறைகளுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறது உண்டு. அதனால அது கிராமம்னு சொல்ல முடியாது, சின்ன டவுன்ஷிப் சொல்லலாம். நாங்கள் வந்து சொப்பு பொம்மையை வச்சு விளையாடுவோம். மணலில் வந்து தோசை வாக்குற மாதிரி, இட்லி பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் ஆடியிருக்கோம். அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒரு ஏழு வயசு இருப்பேன். நான் தான் வந்து கண்டுபிடிக்கணும் எல்லோரையும். நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். அந்த இடம் எப்படின்னா ஒரு காடு இஃபெக்ட் இருக்கும், நிறைய மரங்கள் உண்டு, நாங்கள் ஏறுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு, சட்டுன்னு மேலே ஏறி இருக்கலாம். ஆனால் ரூல் என்னன்னா யாரும் மரத்து மேலே ஏறக்கூடாது, எதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கலாம், மரத்துக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சிருக்கல, இவங்க 10 பேருமே வந்து ஒரு பிளான் போட்டு அந்த முழு நாள் என்னை ஓட விடணும்னு வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. நானும் ரொம்ப சமத்து பொண்ணா வந்து 100 வரைக்கும் எண்ணியாச்சு. வந்து பார்த்தா யாரையும் காணும். ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட எல்லாரையும் போய் தேடலான்னு தெரு தெருவா அலைஞ்சேன், யாருமே கிடைக்கல. ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும் நிச்சயமா. நான் வந்து பிளே கிரவுண்டுக்கு போனேன், நாங்க பொதுவா இருக்கிற ஹைட் அவுட்ஸ் அந்த இடத்துக்குலாம் போய் தேடினேன். அப்புறம் எனக்கு பயம் வந்துருது, ஒருவேளை நம்ம விளையாட சொல்லி நம்ம விளையாடுனதுல இவங்கெல்லாம் எங்கேயோ காணாம போயிட்டாங்களோ அப்படி இப்படின்னு. சின்ன வயசுல நம்ம எல்லாமும் வந்து கற்பனைகள் நிறைய இருக்கும், கற்பனை சக்தி அதிகமா இருக்கிறதுனால அப்படியே ஒரே அழுகியா வந்து அப்புறம் எங்க பாட்டிக்கிட்ட ஓடினேன். போய் பார்த்தா எங்க பாட்டியோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து முறுக்கு சீடை தட்டை எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்தா என்னை பார்த்து, நீ எங்க இருந்தா உன்னதான் அப்பயே நான் வர சொல்லிட்டேனே அப்படின்னாங்க. எனக்கு அப்ப கோவம் வரணுமா, சிரிக்கணுமா, அழணுமான்னு தெரியாம அந்த சம்பவத்தை இன்னி வரைக்கும் மறக்க மாட்டேன். நாங்க 10 பேரும் என்னைக்காவது மீட் பண்ணோம்னா இப்ப கூட அவங்க அதை என்னை வச்சு ஓட்டுவாங்க.
0: ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் தான், நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வைஷ்ணவி வந்து அவங்க ஒரு கதை சொல்லணும் பசங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க.
1: ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த கதையை கேட்டு நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி நம்ம கவனித்து வச்சுக்கணும், அதாவது ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அந்த அது பேஸ் பண்ணி ஒரு கதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இது நிஜமாலே நடந்த ஒரு கதை. என்னாச்சு, ஒரு நாள் வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்டாம்பை வந்து ஒட்டிட்டு இருந்தா, அது எச்சா இருக்கு இல்லையா, அதில் வச்சு லைக் இப்படி நாக்கை இப்படி தடவி தடவி அந்த ஸ்டாம்பை வந்து அந்த என்வலப் கவர்ஸ் மேலே ஒட்டிட்டு இருந்தா. சடனாக என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழித்து அவளோட நாக்கு வந்து பயங்கரமாக வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த நாக்கு நல்லா வீங்கி டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணப்போ அந்த சின்ன காக்ரோச் வெளியே வந்தது. இது என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து இப்படி நாக்கில் தடவி ஒட்டுறப்போ அந்த காக்ரோச்சோட முட்டைகள், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒயிட் டாட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது வந்து அவ கவனிக்கலை, அப்படியே தடவி தடவி ஒட்டிருக்கா. அதுக்கு அது அந்த முட்டை என்னாச்சு, அந்த சின்ன சின்ன போர்ஸ்குள்ளே போயிருக்கிறதுனால அவள் திரும்ப திரும்ப மற்ற ஸ்டாம்ப்ஸை ஒட்டுறப்போ அது நல்லா உள்ளே போயிடுச்சு. அந்த மிதமான சூடு இருக்குது இல்லையா டங்கில், நம்ம நாக்கில் இருக்கும், அதனால அந்த முட்டை மெதுவாக அப்படியே உடஞ்சி காக்ரோச்சாக ஆயிருக்குது. அது ஆப்ரேஷன் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அதில் ஒரு காக்ரோச் இருக்குன்னு. இதனால் என்ன நான் சொல்றேன்னா, ஒரு கவனிக்காம பண்ண ஒரு சின்ன தப்புனால இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அதனால நம்ம சுற்றி இருக்கிறதையும் நம்ம கிளீனாக வச்சுக்கணும், நம்மளும் கிளீனாக இருக்கணும்ன்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குட்டீஸ்க்காக. அது இந்த ஸ்டாம்ப் வந்து நம்ம இப்படி எச்சில வச்சு ஒட்டக்கூடாது இல்லையா, இந்த கம்ம யூஸ் பண்ணி ஒட்டணும், அது ஒரு மிஸ்டேக். அதுவும் இல்லாம இந்த சுத்தி இருக்கிறத ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அது ரெண்டையும் தான் நான் சொல்ல விரும்புறேன் இந்த கதை மூலமா. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பழைய ஸ்டோர் ரூம்ல போயிட்டு லாஃப்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அப்ப என்னாச்சு, அந்த தூசி வந்து கண்ணுல அப்படியே விழுது. அந்த கண்ணுல விழுந்தப்போ அந்த பொண்ணு போய் வெறும் வாட்டர்ல போய் சும்மா அப்படியே வாஷ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ டாக்டர் கிட்ட போய் காமிச்சிருக்கா. அப்போ டாக்டர் வந்து எக்ஸ்ரே பண்ணி சொல்லிருக்காரு, கண்ணுல ஏதோ இருக்கு, இது சர்ஜரி பண்ணிட்டு தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அதுக்குள்ள இருந்தது ஒரு சின்ன கம்பளி பூச்சி. சோ இது நம்ம நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமா வச்சோம்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ நம்ம இதை பத்தி இந்த கதையில நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுட்டு நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும்.
0: இந்த கதைகள் நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பாடம் கற்பித்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடியோவில் வந்து இப்போ உமா அக்கா இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட பல் துலக்குவதையும் குளிக்குவதையும் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க.
3: ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் உமா அக்கா வந்திருக்கேன். இப்போ வந்து வைஷ்ணவி அக்கா சொன்னாங்க இல்லையா, சுற்றுச்சூழல் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம உடம்ப கூட ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நம்ம உடம்ப எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கணும். இப்போ நம்ம உடம்புல நம்ம நிறைய தூசியிலலாம் விளையாடுறோம் இல்லையா, நம்ம வெளியில் போய் விளையாடுறோம், நம்ம ஃபுட்பாலு இல்லை கிரிக்கெட் விளையாடும் போது அப்படியே நிறைய தூசியெல்லாம் உடம்புல படுது. அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏந்து காலையில் குளிக்காமல் போனோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டோம். அதான் காலையில ஏந்துக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், அதுக்கப்புறமா குளிக்கணும் இல்லையா.
4: பேப்பரெல்லாம் கீழே எடுத்துட்டு,
3: இதுக்கு முன்னாடி நாள் நம்ம விளையாடினது நம்ம என்னெல்லாம் தொட்டிருப்போமோ நம்மளுக்கு எல்லாம் தெரியாது, அதனால நிறைய கிருமிகள் எல்லாம் உடம்புக்குள்ள போயிருக்கும் சரியா. அதெல்லாம் அப்படியே சரி பண்றதுக்கு நம்ம சோப்பு போட்டு குளிக்கணும். அடுத்தது என்னன்னா, உங்களோட பல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அண்ட் அதை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணுன்னா நீங்கள் பல்லு தேய்க்கணும். இது எதுக்கு தேய்க்கணும்னு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, நீங்கள் என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் சாப்பிட்றீங்க, சன்னா சாப்பிட்றீங்க, மாங்காய் சாப்பிட்றீங்க, அப்புறம் நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட சாப்பிட்றீங்க, சாக்லேட் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ இல்லையோ நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீஸாக ஒட்டின்னு இருக்கும் பல்லில். அண்ட் இப்போ நீங்கள் பல்லு தேய்க்கலைன்னா அது பல்லில் ஒட்டின்ண்டே இருக்கும், போகவே போகாது போகவே போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டது வந்து அப்படியே அந்த பல் மேலேயே அப்படியே ஒட்டிண்டு அப்படியே அதே அதுலேருந்தே நிறைய கிருமிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் பல்லு தேய்க்கலைன்னா நீங்கள் பேசும்போது நாரும் சரியா. அப்புறமா இல்ல, நிறைய பேர் வந்து நீங்க பேசும்போது அப்படியே விலகி விலகி போவாங்க, ஏன்னா நீங்க பேசும்போது நாரும். அதே மாதிரி அது மட்டும் இல்லைங்க, உங்க பல்லு வந்து சொத்தையா கூட போலாம். ஏன், நீங்க இப்பதான் ஒரு 5 வயசு 6 வயசா இருந்தீங்க, இல்லைன்னா 12 13 வயசா கூட இருக்கலாம், ஆனா சொத்த பல்லு இருந்துட்டு சான்ஸே இல்லைங்க. இந்த வயசு சொத்த பல்லுக்கே இல்ல, சொத்த பல்லெல்லாம் 70 வயசானாதான் ஆகணும். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க பல்லு மற்றும் உடம்புக்கு நல்லதான இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாமே அது தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது.
0: இந்த தொகுப்புல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்காங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி வந்து கிளீனாக இருக்கணும், எப்படி வந்து டெய்லி குளிக்கணும், எப்படி டெய்லி வந்து ஏன் வந்து பல் தேய்க்கணும், இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த தொகுப்புக்கு போகலாம். இந்த தொகுப்பில் நம்ம வந்து நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த காலத்தில் அம்மா கூட வெளியில் போச்சுன்னா எப்போவுமே சாக்லேட் வேணும், பிஸ்கட் வேணும், அதுவும் அந்த சமோசா வேணும், இந்த பஜ்ஜி வேணும், இதெல்லாம் வந்து எப்போவுமே கேட்குறோம். பட் அம்மா வந்து எப்போவுமே அதெல்லாம் வந்து தூய்மையாக இருக்காது அப்படின்னு எப்பவுமே சொல்வாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னன்னா அதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ரோட் சைடில் வச்சிருக்காங்க, அதனால வந்து ஈ கிருமி இதெல்லாம் வந்து அதில் வந்து உட்காரும், அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுக்கு வந்து பல விதமான நோய்களை வந்து உருவாக்கும். நம்மள நிறைய பேர் இது மாதிரி நோய்களால பாதிக்கப்பட்டிருப்போம். பட் அதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். அடுத்த வாட்டி திருப்பி நம்ம பண்ண அதே தப்பை வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம வினோத்தோட கதையை கேட்க போறோம். இவன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து அம்மா பேச்ச கேட்பேங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
5: ஹாய் அக்கா, என் பேரு வினோத். நான் இப்போதான் கொஞ்சம் குணமா இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் சாப்பிடவே முடியல தெரியுமா. நான் அன்னைக்கு அம்மா பேச்ச கேட்டிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இப்படி வயிறு வலியும் அது வச்சனால நான் உட்காந்துருக்கவே மாட்டேன். தெரியல, அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, அப்படி அடிச்சு அடிச்சு சொன்னாங்க, ஆனால் நான் கேட்கவே இல்லை. இப்போதான் நான் பட்ட பாடுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் எனக்கும் புரியுது என்ன பாடு அப்படின்னு.
0: அப்படி வினோத்துக்கு என்ன நோய் வந்தது?
5: நான் சொல்றேன், அன்னைக்கு நான் அப்பா அம்மா அப்புறம் சதீஷ் அண்ணா பீச்சுக்கு போயிருந்தோம். அங்க நிறைய அந்த அவங்க மக்காச்சோளம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு அப்படியே கொஞ்சம் சாப்பாடுணுமே அப்படின்னு நான் அடம் பிடிச்சேன் அப்பா அம்மா கிட்ட. இதெல்லாம் வேண்டாண்டா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு பிடிக்கும்னாலே நான் அப்படியே எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு ஒருத்த கால நின்று நான் வாங்கி நான் சாப்பிட்டேன்னா அதான். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனேன், அவ்வளோதான். சாஞ்சல் அப்படியே நான் வயிற்ற பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நான் முடியவே முடியல அக்கா. நான் வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு கூட நான் சாப்பிடவே பிடிக்கல.

0: அதுக்கு அடுத்த நாள் கூட காலையில எனக்கு சாப்பிடவே பிடிக்கலக்கா.
1: கிருமிகளான நாங்க சாப்பிட்ட ஒவ்வொரு ஸ்பூன்லயும் இருந்தமே.
2: நான் என்ன பேசுறேன், அவன் சாப்பிட்டது சொன்னாவில ஏற்கனவே நான் தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ.
0: ஆனா உங்களுக்கு தெரியுமாக்கா, அங்க நான் பீச்ல நின்று சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் சூப்பரா இருந்ததுக்கா. அன்னைக்குதான்க்கா வீட்டுக்கு போய் அதான் சொன்னேனே, வாந்தி எல்லாம் எடுத்து அவ்வளோதான். அடுத்த நாள் எனக்கு ஃபீவரே வந்துருச்சு, எனக்கு வயிறு வலி வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் கிட்டலாம் கூட்டின்னு போனாங்க என்ன, அவ்வளோதான் வீண் செலவுக்கா. அதான் நான் சொல்றேன், அன்னைக்கு பிடிக்கவே இல்லை.
3: நம்மளோட சில நிமிஷ சந்தோஷத்துக்காக நம் ஆரோக்கியத்தை வந்து மறந்து போய் வினோத் மாதிரி பல வகையான ரோட் சைட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுடுறோம். பட் அது வினோத் சொன்ன மாதிரி டேஸ்ட் பண்ண வந்து சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வினோத்க்கு வந்த மாதிரி வயிற்று வலி அப்புறம் பல விதமான நோய்கள் வந்து வரத்துக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணம். நம்மளும் வினோத் பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா வினோத் சொல்கிறப்பவே எனக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்கு அவன் சொல்கிறத கேட்க. நம்ம வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டோம்னா எவ்வளோ துன்பம் அடைவோம் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ஸ்டுடியோவில் இப்போ இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் பவித்ரா. அவங்க வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், இதை பற்றிலாம் கேட்கலாம்.
4: ஹாய் குட்டீஸ், நான் தான் பவித்ரா அக்கா பேசுகிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ வெஜிடபிள்ஸ் அது நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் வந்து அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்ல. அதில் வந்து இப்போ கேரட் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து விட்டமின் இருக்கிறனால வந்து கண் பார்வை வந்து நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ கேரட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வந்து நீ உங்களுக்கு பின் வயசானா கூட கண் வந்து நல்லா தெரியறதுக்கு நிறைய இது இருக்கும். அப்புறம் வந்து பாவக்காய் எல்லாருமே சாப்பிடவே மாட்டிங்க, ஆனால் பாவக்காய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான். தன் உடம்புல என்ன வயிற்றில் சத்து இருந்தாலும் எதை ஏதாவது பூச்சி இருந்தாலும் பாவக்காய் வந்து அழிச்சிட்டு நமக்கு வந்து நல்ல பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குமா, சுத்தம் பண்ணுமா பிளட்டை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
3: நீங்கள் வந்து வினோத் மாதிரி ஏதாவது நோய்க்கு ஆளாக இருக்கீங்களா?
4: சின்ன வயசில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா இப்போ சொல்கிற பேச்சு கேட்காம நானும் நிறைய சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஜுரம்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து அம்மா அப்பா எப்படி சொல்கிறது எல்லாம் கேட்டு அம்மா அப்பாவே வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். அதனால் வந்து வீட்டில் இருக்கிற சாப்பிட்றதே சாப்பிட்டோன்னா அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
3: நம்ம கூட இப்போ ஸ்டூடியோவில் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் வந்து சௌமியா. அவங்க கிட்ட ஏதாவது நோய்களுக்கு இப்படி ஆளாயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம்.
5: ஓ, சின்ன வயசில் நான் கூட நிறைய தடவை இந்த மாதிரி நோயில் பாடுபட்டிருக்கேன். எவ்வளோ தடவை சன்னா மசாலா மட்டும் இல்லை, சமோசா பஜ்ஜி என்னெல்லாமோ சாப்பிட்டு வீட்டில் 10 நாள் படுத்து கடுப்பேன். ஸ்கூல் போக முடியாது, அப்புறம் விளையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
3: வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
5: வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து தினம் மார்னிங் மத்தியானம் ராத்திரி 3 கப் வெஜிடபிள்ஸ் தருவாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ எனக்கே வெஜிடபிள்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
3: பவித்ரா, உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள்.
4: எனக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து எல்லாம் வந்து ஒரே மாடலில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவேன்.
3: சாமியா, உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்?
5: எல்லார் மாதிரியும் எனக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், அது எல்லாருக்கும் பிடிச்சது தான். அது இல்லாமல் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கேரட் ரொம்ப பிடிக்கும், வெண்டைக்காய், அப்புறம் எல்லா காய்கறியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
3: இப்போ உமா அக்கா கிட்ட கேட்போம், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு.
0: வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க உடம்புக்கு. எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கீரை, அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி, அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் அப்படியே சாப்பிடுவேன். அது நான் குக் பண்ணாமே அப்படியே சாப்பிடுவேன், அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி நோய்கள் வந்திருக்கா அம்மா பேச்சு கேட்காம?
0: ஆக்சுவலி ஆமாம், வினோத் சொன்ன மாதிரி நானும் ஒரு தடவை பீச்சுக்கு போய் தான் பட்டுனேன். அண்ட் நான் கூட சன்னா மசாலா வாங்கி தான் சாப்பிட்டேன். அப்போது வந்து தெரியல ஏதோ ஆயிடுச்சு, என்னோட எக்ஸாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால அதுக்கப்புறமா அம்மா பேச்சு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன் அன்னைக்கு. அதான்
3: வைதேகி, நீங்க சொல்லுங்க வெஜிடபிள்ஸ் பத்தி, அது எவ்வளவு சாப்பிடுவீங்க, ஏதாவது நோய்கள் வந்திருக்கா?
6: சின்ன வயசுல எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பிரியம் கிடையாது. எல்லா குழந்தை மாதிரி ஏதாவது வறுத்து இருந்தா அதுதான் எனக்கு ஒன்றும் பிடிக்கும். ஆனா இப்ப பெருசானப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்து தருது, அது நமக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்ச அப்புறம் நானும் இப்ப வெஜிடபிள்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெள்ளை பூஷணிக்கா, அப்புறம் பொடலங்கா, எல்லா கிழங்கு வகைகள் நல்லா அதெல்லாம் சத்துள்ள சாப்பாடு தான். இப்போ வந்து உமா அக்கா சொன்ன மாதிரி சில காய்கறிகள் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோன்னா சிலதில் தோல் சீவி சாப்பிட வேண்டியிருக்கும், சாப்பிட்டோன்னா உடம்புக்கு இன்னும் சத்து.
7: சௌமியா, நீங்கள் வந்து சொன்னீங்க உங்கள் அம்மா டெய்லி வெஜிடபிள்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க, டெய்லி வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்க, சாப்பிட வைப்பாங்க அப்படின்னு, அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
5: அப்போ எனக்கு அது முக்கியமா தெரியல, ஏன் அம்மா கொடுக்கறாங்க, அதை எப்படி தூக்கி போடலாம் தான் நான் பார்ப்பேன். இப்போ தெரியுது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான எவ்வளோ ஜாஸ்தி சக்தி எனக்கு இருக்கு, எனக்கு ஓட முடியுது, நல்லா விளையாட முடியுது, எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. இப்போ எனக்கு தெரியுது அது எவ்வளோ முக்கியம்னு. அப்போ நான் தூக்கி போட முடியாம அம்மா ஏதாவது பண்ணாங்கன்னா இப்போதான் அதோட நல்லதெல்லாம் எனக்கு தெரியுது.
7: ஸோ குட்டீஸ், நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் உங்கள் அம்மா கொடுக்கறது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அம்மா வந்து நம்மளுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லானது தான் தருவாங்க. அண்ட் அது வந்து சௌமியா அக்கா சொன்ன மாதிரி நீங்களும் வந்து பெரியவங்க ஆனீங்கன்னா நிறைய கேம்ஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வின் பண்ண முடியும். இப்போ வந்து உமா அக்கா கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் காய்கறிகள் பிடிக்கும். நீங்கள் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிடுவேன்னு சொன்னீங்க, எப்படி பெப்பர் போட்டெல்லாம் சாப்பிடுவீங்களா?
0: பெப்பர் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரெண்டும் இல்லைன்னா கூட அப்படியே நான் எடுத்து எடுத்து கட் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் இல்லையா, பட் இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தேன். அண்ட் இப்போது வந்து நான் ரைஸ் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டேன். அண்ட் இப்போது நான் இந்த காய்கறி மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் பிலீவ் மீ ஆர் நாட், நீங்கள் நம்பினா சரி நம்பாட்டா சரி 2 kg நான் குறைஞ்சிருக்கேங்க. சீரியஸாக நான் கொஞ்சம் பெரியவன், அதனால எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டே சாப்பிடுங்க, பட் வெஜிடபிள்ஸ் எப்படி சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நல்லது தான்.
6: ஆனால் இப்போ இவ சொன்னதுல அப்புறம் ஒன்று ஞாபகம் வருது, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு சத்து அதிகமாகிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இட்ஸ் லைக் திஸ் இஸ் த டாக் ஆஃப் தி ஷோ அப்படின்னு. அதனால சின்ன குழந்தைங்களும் வந்து அவங்க எவ்வளோ கொழுப்பு சத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க உணவுலங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட அளவு பார்த்து தான் எடுத்துக்கணும். நம்ம பெரியவங்க அளவுக்கு வந்து அது பாதிப்பு இல்லைனாலும் சின்ன வயசுலேருந்து அந்த பாதிப்பு ஆரம்பிச்சதுன்னா பெருசானப்புறம் அதுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து அந்த நோய்க்கு வந்து வழி தேடலாங்கிறது குறைஞ்சிடும், எந்தெந்த அளவுக்கு சரி பண்ண முடியும்னு.
7: நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்போ வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து சில பர்டிகுலர் வெஜிடபிள்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க சின்னதாக இருக்கிறத, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதே வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்ட் ஆனதுனால மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி வந்து ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம்?
6: சின்ன வயசில் வந்து எனக்கு 3 காய் தான் பிடிக்கும். ஒன்று வெண்டைக்காய், அப்புறமா இப்போ சொன்ன வெள்ளை பூஷணிக்காய், அப்புறம் வெள்ளிருக்காய். வேறு எந்த காய் போட்டாலும் அதை தொடவே தொடமாட்டேன். அது மட்டும் இருந்துன்னா சாப்பிடாமல் கூட இருப்பேன், உண்ணாவிரதம் கூட பண்ணுவேன், ஆனால் அந்த காயை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சாதம் அளவு எவ்வளோ சாப்பிடுவோமோ அதை குறைச்சிட்டு என்ன காய்கறி எடுத்துக்கிறோமோ அதை வந்து 2 போட ஆரம்பித்தாங்க. ஸோ பசி எடுக்க ஆரம்பிக்கிறனால சாப்பிட்டு தான் ஆகணும், எவ்வளோ நேரம் தான் நம்மளும் உண்ணாவிரதம் பண்ணுறது, அதனால அந்த காய்கறி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூல் வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க, நான் சில காய் அம்மா வேண்டாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறது அவங்க வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு தோணும், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸே ரசித்து சாப்பிட்றாங்க இதில் ஏதோ இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்கூல், இப்போ வந்து காலேஜ் வந்து மற்றவங்களோட டேஸ்ட் புரிஞ்சினால வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் இன் காய்கறினே சொல்லலாம் அது அதிகமாக இருக்குது.
7: வைதேகி அக்கா சொல்கிற டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரைஸ் வந்து கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தியாகவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பவித்ரா அக்கா வந்து சொன்னாங்க அவங்களுக்கு இது மாதிரி நோயே வந்ததில்லை அப்படின்னு. அவங்க வந்து எப்படி வந்து இப்போ வெளியில் போனீங்கன்னா சன்னா மசாலா இது மாதிரிலாம் நம்ம சிப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறோம், எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தாலும் பசிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்த்தா வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், எப்படி வந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுங்க இதை பற்றி.
4: நம்மளுக்கே தெரியும் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாப் கடையில எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னா வந்து அது கவர் பண்ணாம வச்சிருப்பாங்க, மூடியே இல்லாம அப்படியே திறந்து வச்சிருப்பாங்க. பஸ் எல்லாம் போகும்போது அந்த டயர் கிட்ட இருந்து மண் வந்து கிளம்பும் போது எந்த அளவுக்கு தூசி வரும், அப்படியே வந்து தூசி எல்லாம் மேல வந்து போய் இது பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மூடி வைக்காதனால அங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு கை கழுவுற எல்லாம் வந்து எச்சையெல்லாம் துப்புவாங்க. அங்க இருந்தே வந்து ஈ கொசு அதுல இருந்து ஃபார்ம் ஆயிட்டு அது அது மேலயும் இருந்துட்டு வந்து இந்த சாப்பிட்ற பொருள் மேலயும் வந்து உட்காரும். அதெல்லாம் வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கே அசிங்கமா இருக்கும். அப்புறமா வந்து அதையே வந்து கலக்கி கலக்கி வைப்பாங்க, அது வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, அது அடி அடியில இருந்து கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்கவே அருவறுப்பா ஆயிடுமா, அதை போய் சாப்பிட்றோமே அப்படின்ட்டு. அதுக்கு பதில் வந்து நம்ம எதாவது வந்து நல்லா பேக் பண்ணினு சுத்தமாக இருக்கிறது பேக் பண்ணது அந்த மாதிரி எதாவது நம்ம வாங்கி சாப்பிட்றது அது வந்து எவ்வளவோ நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நிறைய பசங்கள்லாம் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான் போகிறாங்க. அந்த மாதிரி சிப்ஸுங்க நல்லா காரமாக போட்டிருக்கிறது அந்த மாதிரி சன்னா மசாலா இந்த மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி கூட வந்து அவங்க வயிற்றில் வந்து ரொம்ப சாஃப்டான இது வயிறுன்றது அதில் போயிட்டு அந்த காரமாக சாப்பிடும்போது வந்து புண்ணெல்லாம் ஆயிடும். அந்த இதெல்லாம் வந்து கருக்கிறதுக்காக வந்து நல்லா சாதாரணமாக இருக்கிற இது வீட்டிலையே செஞ்சு ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
8: உமா நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து வெளியில போனா இது மாதிரி டேஸ்டி ஃபுட் எல்லாம் வந்து எப்படி பார்த்தோன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றத வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: அதான் பவித்ரா அக்கா சொன்ன மாதிரியே நானும் ஆக்சுவலி இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப குண்டா இருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன நினைச்சேன்னா அது என்ன எண்ணெயில் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் அவங்க எங்கேயாவது கீழே எங்கேயாவது சொரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்க இப்போ தான் மணலில் தொட்டு அவங்க அப்படியே அந்த கையாலேயே அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நினைச்சாலே ஒரு ஒரு அருவருப்பம் அருவறுப்பா இருக்கும்.
4: அதுவும் இல்லாம வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தோசை இல்ல வந்து பரோட்டா எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த இதுல வந்து இந்த கல்லை வந்து துடைக்க வந்து தொடப்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே வந்து நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த வந்து துணியை வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த துணியிலயே வந்து எல்லாம் பண்ணுவாங்க. வேர்வையும் துடைச்சிப்பாங்க, அப்படியே போயிட்டு நான் அழுக்கு குண்டாவை எடுத்து அதுலயே வைப்பாங்க, அப்படியே வந்து இதையும் துடைப்பாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லாவே இல்லைங்க. அதான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லி தான் எனக்கும் தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த நம்ம சாப்பிட்றது நமக்கு ஒரு நல்லதும் கொடுக்கல, சரி பசி போக்குறது கரெக்டு தான், அதே மாதிரி அதே த சேம் இன்டென்சிட்டியில் நமக்கு அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது. அதுக்கப்புறமா அப்பா சொல்லுவாங்க நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு வர அப்படின்னு, சட் யூ ஸ்டார்ட் கெட்டிங் ஃபேட் அண்ட் ஆல் தட். ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே நானும் அப்படியே நினைச்சேன்னு அப்படியே ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப்.
5: எல்லா அக்கா சொல்கிற மாதிரியும் எனக்கும் இதுதான் ஆச்சு. நான் வந்து நிறைய வெள்ளை சாப்பிடுவேன், எனக்கு இந்த நொறுக்கு தீனி ஜங்க்னா ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குக்கிங் ஏரியா காமிச்சாங்க, அது மாதிரி ஒரு சின்ன கடை. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் வெள்ளை சாப்பிடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அந்த வேர்வையிலேயே சேர்த்து சமைக்கிறாங்க, அதே தொடப்பத்தை யூஸ் பண்ணுறாங்க, இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்த்ததுக்கப்புறம்.
0: சௌமியாக்கா சொன்ன மாதிரி எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. இப்போ நீங்கள் அந்த பரோட்டா பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அவங்க அழுத்தி அழுத்தி அதை மாவு பண்ணணும். அந்த அழுத்துறது வந்து அது மேலே நின்று பண்ணுவாங்க.
4: இப்போ வந்து இது மட்டும் இல்லை, பஞ்சாமிரதம் அதெல்லாம் செய்கிறாங்கல்ல கோவிலில் கொடுக்கறது கூட, அது வந்து நிறைய எவ்வளோ நிறைய குவான்டிட்டிஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதை கூட வந்து காலில் தான் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து அங்கெல்லாம் வந்து எல்லோரும் வந்து சுவாமிக்கு செய்கிறதுனால வந்து காலில் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி கட்டிண்டு அதுக்கப்புறம் வந்துலாம் மிதிப்பாங்க. அதுவும் அந்த பிளாஸ்டிக் கவர் கட்டுறதுக்கு முன்னாடியும் வந்து நல்லா காலை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் க்ளீனாக போவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அவங்க வந்து யாரோ தானே சாப்பிட போகிறாங்க, நம்மளுக்கு என்ன வந்து தெரியாது.
6: நான் என்ன சொல்லுவேன்னா குட்டி இதை பாருங்க, நானும் வந்து சின்னதாக இருக்கும்போது இந்த வெள்ளை அதெல்லாம் பார்த்தோன்னா என்ன நமக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் இது வந்து காலால் பேசிடுறாங்க இல்லை தொடப்பத்தை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுறாங்கனாலும் ஒரு நாலு நாள் அதே விஷயத்த பார்த்தோன்னா சரி எல்லா இடத்துலையும் இப்படி தான் நான் கிடைக்குது கொஞ்சம் சாப்பிட்றலாம் அப்புறம் மருந்து தான் இருக்கே நம்ம மருந்து போட்டு வி கேன் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் தான் சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தியும் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து டெய்லி இதை சாப்பிடணும்னு சொல்லலை, அந்த ஒரு கிரேவிங் அந்த ஆசை இருந்துன்னா மேபி மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாத்த விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சுத்தமான இடத்த பார்த்து சாப்பிட்டோன்னா நல்லது. அதனால் டெய்லி சாப்பிடணும் கிடையாது, மற்ற நேரத்தில் நல்ல சத்தான காய்கறி மற்ற சத்தான உணவுகள் சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நம்ம உடலை வந்து ரொம்ப பாதிக்காது. ஏன்னா இந்த வயசில் சாப்பிட்லன்னா எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வயசாக நம்ம ஜீரண சக்தியும் குறையும். அதனால என்ஜாய் பண்ணுங்க குட்டீஸ், பட் பீ கேர்ஃபுல் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு.
8: சௌமியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வந்து விளையாடுறதையும் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: மெயின் யூஸ் என்னன்னு சொல்லுவேன்னா இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால வெளி சாப்பாடு குறையும், அதனால நமக்கு உடம்பு வராது படிக்க வரதுக்கு முன்னாடி இல்லை விளையாடுறதுக்கு முன்னாடி. மற்றபடி விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பொருட்கள் நிறைய சாப்பிட்டாக்கா தலைவலி வரும், எனக்கு முன்னாடி நிறைய தலைவலி வரும். அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் குக்கும்பர் டொமேட்டோ இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் எனர்ஜியும் நிறைய கிடைக்கும். ரைஸ் எல்லாம் வந்து நிறைய கேலரிஸ் கொடுக்கும், அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. பட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஐட்டம் சாப்பிட்டா நல்ல சக்தி கிடைக்கும், நல்லா விளையாடலாம்.
8: நம்ம வந்து காய்கறிகள் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம், நம்ம பார்க்க போற அடுத்த தொகுப்பு வந்து காய்கறிகள் நம்ம கூட பேச போறாங்க. ஒரு 5 காய்கறிகள் உங்க கூட வந்து பேச போறாங்க. இந்த நிகழ்ச்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைத்த நிகழ்ச்சியில, பட் இந்த ஆரோக்கியம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் அவங்களிலேருந்தான் நம்மளுக்கு வந்து வந்தது. இதற்கு பிறகு நம்ம வந்து மருத்துவம்ல வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்தது, அதோட வந்து இவை அது ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் வச்சிருந்த கருத்துக்களும் இணைந்து நிறைய நோய்களுக்கு தீர்வு காண ஆரம்பிச்சாங்க. கிரேக்கிய நாடு மற்றும் ரோமன் நாட்டில இருந்தவங்க தான் தண்ணீரை வந்து சுட வச்சு அவங்க கையை வந்து கழுவ ஆரம்பிச்சாங்களாம். தண்ணீரை சுட வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் கை கழுவிட்டு தான் வந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அதே மாதிரி இந்த ஹைஜீன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம்ல, இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலா ரோமன் நாட்டில் இருக்கிற ஒரு காடஸோட பேர், அதாவது ஹைஜியா அப்படின்னு அவங்களோட பேர்ல இருந்தா இது வந்து வந்துதான். அப்புறம் வந்து நாள் போக போக காலம் கடந்து போக நம்ம வந்து நகரங்களில் வாழ ஆரம்பித்தோம். அப்போதான் வந்து இந்த செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரோக்கியத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு முக்கியமான நபரை பற்றி சொல்லணும். அவர் பெயர் லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானி. இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப முக்கியமாக கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பாஸ்டரைசேஷன், அதாவது பாலை வந்து தூய்மைப்படுத்தும் ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம், பாஸ்டரைசேஷன். அப்புறம் வந்து இந்த காலம் கடந்து போக நம்ம பேசிட்டு இருந்தோம், சிட்டியில வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம், அதாவது நகரங்களில் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வந்து அவங்க வெளியில போய் மக்கள்கிட்ட பேசுறத ஆரோக்கியத்தை பத்தியும் பேசினாங்களாம். 20 நூற்றாண்டுல மக்களுக்கு தூய்மையான பழக்க வழக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. அதுல வந்து முக்கியமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஆன்டிசெப்டிக்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப உதவியா இருந்தது. ஆனா வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா அதே சமயத்துல நோய்களும் அதிகமாக ஆரம்பித்து விட்டன. நம்மளோட பொறுப்பு என்னன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதா நம்மளோட பொறுப்பு. இப்படி ஒருவொருத்தரும் நினைச்சோம்னா கண்டிப்பா இது மாதிரி நோய்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, காய்கறிகள் நம்ம கூட இப்போ பேச போறாங்க, வாங்க கேட்கலாம்.
3: நம்மள நிறைய பேருக்கு வந்து காய்கறிகள் பிடிக்கவே செய்யாது. நம்மளோட அம்மா வந்து காய்கறிகள் சமைச்சு கொடுத்தாங்கன்னா ச அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காய்கறிகள் தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. காய்கறிகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு, அவ அனைத்தும் நம்மளை வந்து ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா ஆக்குறது. எல்லா காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட்டு பழக வேண்டும். நம்ம அக்கா வந்து நிறைய பேசினாங்க, அவங்க வந்து சொன்னாங்க சில ஒரு அக்காவுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேயே காய்கறிகள் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அக்கா வந்து எங்க அம்மா கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் காய்கறிகளை உங்க உணவுல சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்க வந்து பெரியவங்க ஆக ஆக உங்களுக்கு அதோட பலன்கள் நிச்சயமா தெரியும். இப்போ காய்கறிகள் நம்ம கூட பேச போறாங்க. ஒரு உணவின் கதை.
9: ஹாய் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நான் தான் வெண்டக்கா. உங்களோட அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், மூளை வளத்துக்கு நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன

0: உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. என்கிட்ட பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு, அதனால தான் நான் என்னோட வாழ்க்கைய உங்களுக்கு தரேன். என்னை நறுக்கி பொரியலாக்கி இல்லை சாம்பாராக்கி உங்களுக்கு கொடுத்து என்னுடைய சத்தை உங்களுக்கு தந்து உதவுறேன். என் சத்துக்கெல்லாம் தந்து உங்களை நான் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கேன், அதனால எப்பவுமே நீங்கள் என்னை மறக்கவே கூடாது.
1: நான் தான் முயல்கள் சாப்பிடுகிற கேரட். என்கிட்ட விட்டமின் சத்து நிறைய இருக்கு, என்ன சாப்பிட்டா கண்ணு பல பலவென தெரியும், அதனால நீங்க நல்லா படிக்க முடியும். என்ன நூடுல்ஸ்ல கூட சேர்த்து சாப்பிடலாம். என் உயிரை பணையம் வச்சு உங்களுக்கு சத்து கொடுக்கும் நான், என்ன நீங்க எப்போதும் மறக்க கூடாது.
2: ஹாய், வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்க வெங்காயம் பேசுறேன். நீங்க சாப்பிடுற பல உணவுகள்ல என்ன சேர்ப்பாங்க, என்கிட்ட நிறைய விட்டமின் பி சத்துகள் இருக்கு, என்னால உங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகமா இருக்கு, அதனாலதான் உங்க சமையல என்ன அதிகமா சேர்த்துக்கிறாங்க. என்னை எப்பயும் நீங்க ஒதுக்காம நல்லா சாப்பிடணும், சரியா?
3: வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உருளைக்கிழங்கு. என்கிட்ட விட்டமின்கள் நிறைய இருக்கு, என்ன உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று தெரியும். உங்களுக்கு சுவையும் ஆரோக்கியமும் கொடுக்கிற என்ன என்றும் நீங்க வந்து மறக்க கூடாது.
4: எங்களை தவிர புளி, உப்பு, பருப்பு போன்ற நண்பர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சாப்பாடு சேரோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியுமா?
5: தூய்மையான பழக்க வழக்கங்கள் அத பத்தி பேசிட்டு இருக்கோம். அத வந்து பேசிட்டு இருக்கிறத வீட்டுல வந்து நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கணும், வெளியில நம்ம போறத எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அதே மாதிரி நம்ம சாப்பிடுறதுல வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பவித்ரா, நீங்க சொல்லுங்க, வீட்டுல வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும்?
6: வீட்டில் வந்து தூய்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா குட்டீஸ்க்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்கிறது என்னென்னா, வீட்டில் இருந்தாலே எல்லோரும் சோம்பேறித்தனமாகிடுவாங்க. குளிக்கிறோமோ இல்லையோ, பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெளியே ஓடி போயிடுவாங்க. ஓடி போய் விளையாடுறதுக்கு தான் போவாங்க. அதுவும் ஏதாவது வந்து வீடு கட்டுறாங்கன்னா அங்கே மணல் கொட்டியிருந்தாங்கன்னா போதும், மணலில் தான் ஓடி போய் ஒரு எகிரி எகிரி அப்படியே அது மணலெல்லாம் மேலே கொட்டிட்டு இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது தான் வந்து இன்னும் நம்ம அதிகமாக சுத்தம் படுத்திக்கணும். நம்மளை சுத்தமாக இருந்துட்டு, ஏன்னா வந்து நிறைய வெளியே போய் விளையாடுறோம். அதுவும் இல்லாமல் வந்து வெளி காற்று வெளியே போகிறதுனால வந்து நம்மளுக்கு வெளி காற்று வந்து சுத்தமான காற்றும் நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காம வீட்லேயே இருக்கிற இதில் வந்து நம்ம இருப்போம். எல்லாருமே வந்து டிவியே பார்த்துட்ருப்போம். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த விளையாடுறது அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணணும்.
5: உணவில் வந்து எப்படி ஹைஜீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க சௌமியா?
7: உணவில் நாங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி ஹைஜீன் ரொம்ப முக்கியம். வெளில போனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சமைக்கிறது, அதாவது நல்ல இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா மட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா அலம்ப கூட மாட்டோம், அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூனாக இருக்கட்டும் இல்லை தட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ண முன்னாடி வாஷ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற சத்து அப்படியே இருக்கும் அதுல. சோ இந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹைஜீனிக்கா சாப்பிட முடியும்.
5: உமா, நீங்க சொல்லுங்க, வீட்ல வந்து எப்படி ஆரோக்கியமா தூய்மையா இருக்கலாம்?
8: இப்போது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னையா நம்ம பார்த்தோம்னா அரவுண்ட் 6 hours தான் அவங்க ஸ்கூலில் இருக்காங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ That's around 18 hours that they stay at home. 18 மணி நேரம் அவங்க வீட்லேயே இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த அங்கே என்ன என்ன மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்கோ தட் அஃபெக்ட்ஸ் நம்ம பாடி இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வீட்டில் வந்து ஹைஜீன் அண்ட் குட் சரௌண்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம எப்படி பண்ணோம்னா ஆப்வியஸ்லி அவங்க அம்மா பண்ணுவாங்க, யூனோ கூட்டுறது பெருக்கிறது அண்ட் பெருக்கி தொடைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமே துடைக்கணும். ஏன்னா டஸ்ட் படியும் இல்லையா, அந்த டஸ்டையே நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி டர்ட்டி, சரியா? அண்ட் மோஸ்ட்லி என்னோட வீட்டில் நான் என்னோட ரூமில் தான் இருக்கேன், அதனாலேயே ஐ ஹவ் டெவலப்ட் அ டஸ்ட் அலர்ஜி. ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தட்ஸ் வை ரொம்ப ரீசெண்டாக ஐ ஹவ் ஸ்டார்டட் கிளீனிங் மை ரூம் அண்ட் ஆல், எப்படியோ பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். அண்ட் அதுக்கு பலன் வந்து எனக்கு இப்போவே உணர்வு வருது எனக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த டஸ்ட் அதெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஐ திங்க் யா தட்ஸ் இட். ஆரோக்கியம்
5: நம்ம குட்டீஸோ அவங்க ரூமை அவங்களே கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
8: அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ், அவங்களால தே கேன் பர்சனலைஸ் தேர் ரூம். அவங்களோட பர்சனல் டச் அவங்களுக்கு அவங்களோட ரூம்ல வேணும்னா அவங்களே தான் பண்ணி ஆகணும். அம்மா அப்பா சொல்ல முடியுமா எனக்கு அதான் வேணும், எனக்கு அப்படி பண்ணித்தா அப்படின்னு? நோ, நம்மளே பண்ணிருக்கிறது இட்ஸ் பெட்டர்.
6: அதுவும் இல்லாமல் வந்து அவங்களோட ஐடியாவை அவங்களே இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டரெல்லாம் அவங்கவுங்க பெட்ரூமில் இருந்து ஸ்டிக் பண்ணிக்கிறது அவங்களோட இஷ்டம். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா அப்பாவுக்கு வந்து சொன்னாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களோட கற்பனை சக்தியே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது ஒன்று இருக்கு.
4: அது மட்டும் இல்லை, குழந்தைங்க குழந்தைங்க கிளீனா வைக்கணும்ன்றது அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அம்மாங்களும் கிச்சனை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சிடாம அந்த நேரத்துக்கு அதை டஸ்ட்பின்ல போய் வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபிளைஸ் எல்லாம் அதுல சுத்தி வராம இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ண வெசல்ஸ் எல்லாம் கூட எல்லாமே கவர் பண்ணி வச்சிடணும், அப்பதான் அதுல எதுவும் வந்து இல்லாம கிளீனா இருக்கும்.
5: நம்ம அம்மா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், பட் கண்டிப்பாக நம்ம குட்டீஸ் வந்து அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணணும் இல்லையா?
4: ஆ ஆமாம், அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யலாம். அதாச்சும் இந்த டஸ்ட்பின் எடுத்துகிட்டு போய் ரோட்ல வச்சாங்கன்னா அந்த குப்பை தொட்டிக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதாச்சும் அவங்களும் பண்ணலாம்.
5: நம்ம வந்து டைம் இல்லை டைம் இல்லை நிறைய குட்டீஸ் சொல்றது. இப்போ நம்ம பெரியவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ குட்டீஸும் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைமை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்லாம் எப்படி அவங்களோட டெய்லி லைஃப்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க குட்டீஸ்ட்டு.
9: இப்போ வந்து இந்த குட்டி ஸ்டேஜை தாண்டினால மற்ற எங்களோட ஏஜ் குரூப் இவங்களே வந்து டைம் இல்லைன்னு சொல்றதே வந்து ஒரு சின்ன போய் தான். நமக்கு வந்து டைம் இருக்கு, நம்ம என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. நம்மளே அந்த மாதிரி பண்ண முடியும்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் கிடையாது. அவங்க ஏஜ்ல இருக்கும் இவன் என்னோட ஷார்ப்னர் பிடுங்கிட்டான், இவன் என்னோட பென்சில் எடுத்துட்டாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அவங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் அது அந்த செகண்ட் அந்த நிமிஷத்தோட போயிடுது. அதை வந்து தே ஷுட் நாட் கேரி ஓவர். அவங்களுக்குன்னு வந்து நீ இந்த டயத்தில் எழுந்துக்கணும், நம்ம சொல்றது இல்லையா 8 மணிக்கு மேலே குழந்தை வந்து ஒரு 5 வயசு குழந்தைனா 8 மணிக்கு மேலே கண் முழிக்க வேண்டாம், போய் படுத்துக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து அம்மா அப்பா அந்த குழந்தைகிட்ட சொன்னா அதே மாதிரி இந்த டயத்தில் நீ வந்து என்னோட வந்துரு. குழந்தை வந்து வேலை செய்ய வேண்டாம், நீ வந்து எனக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கணும்னு இல்லை. அம்மா காய்கறி நறுக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்தாலே இன்னொரு 4-5 வருஷம் போனப்புறம் தானா அந்த குழந்தைக்கும் ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், ஈடுபாடு வரும், நானே எடுத்து செய்யறேன் அப்படின்னு முன் வருவாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து எப்படி அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்களும் தானே அப்படியே தான் பண்ணுவாங்க. ஒரு ஒரு விஷயத்தில் வந்து அந்த மாதிரி தான் மடித்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இட்ஸ் ஹேபிட். நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் நம்ம செயல்களும் அது தெரிய வரும். அதனால் சின்ன குழந்தைங்க வந்து அந்த வேலை பண்ணலைனாலும் அந்த வேலை நடக்கும்போது அவங்க நிச்சயமாக அதை வந்து பார்த்துட்ருக்கணும். பார்த்துட்டு இருந்தால் தான் அவங்க எப்போ வேலை பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வருமோ அப்போ அவங்களால அது பண்ண முடியும். ஸோ இந்த டைம் இல்லைங்கிறது வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் இட் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் எனி ஒன், குட்டீஸ்க்குன்னு இல்லை யாருக்குமே.
5: நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணோம் அப்படின்னு பற்றி பேசியிருந்தோம். சாமியா நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்கல்ல, ஸோ உங்கள் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கரெக்டா?
10: கண்டிப்பாக. நான் வந்து எனக்கு எப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் என்னால் மொத்தமாக சாப்பிட முடியாது. மார்னிங் வந்து எனக்கு கேரட் வேணும், அப்புறம் லஞ்சுக்கு தனியாக ரைஸோ இல்லை டிஃபனோ ஏதாவது ஒன்று வேணும். கண்டிப்பாக அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நான் முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு பிரேக் டைமில் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட பார்ப்பேன். ஸோ அந்த டைம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன், நானே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். லஞ்ச் என்னால் பண்ண முடியாது, மார்னிங் 8 o'clock நான் காலேஜ் வரணும்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை அம்மா பண்ணிடுவாங்க.
5: ஸோ உங்கள் அம்மா நீங்கள் ஆனால் ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுல?
10: முடிஞ்ச வரையும் பண்ணுவேன், ஆனால் அது அம்மாவுக்கு அது போகாது தான் இன்றைக்குமே.
5: ஓகே, உமா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம குட்டீஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி அவங்க சாப்பிடணும், எப்படி அவங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அதை பற்றிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க.
8: இப்போ வைதேகி அக்கா, பவித்ரா அக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கூட இல்லைங்க, மோஸ்ட் முக்கியமானது வந்து வெஜிடபிள்ஸ் தான். அது எப்படி சாப்பிட்டாலும் சரி, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்டா அது கூட பரவாயில்ல, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. குட்டீஸ்க்கெல்லாம் அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, தட் ஃபேட் அந்த சத்து நமக்கு வேணும் அப்படின்னு. ஸோ எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற சத்து எல்லாம் நமக்கு வேணும். ஓகேயா, அவங்க குரோயிங் ஏஜ்னால த மோஸ்ட் ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் சாப்பிடலன்னா அந்த ஜீரண சக்தி அப்போவே இட் ஸ்டார்ட் யூனோ டிட்டீரியோரேட்டிங், குறைஞ்சுட்டே வரும். அந்த குறைய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யூ வில் ஸ்டார்ட் லூசிங் ஆப்பட்டைட், எனக்கு இது பிடிக்கலை அது பிடிக்கலைன்னு அப்போவே ஃபஸ்ட் ஆகிடுவாங்க. தட்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிடும், அண்ட் அப்பா அம்மாவுக்கும் புரியாது, ஐயோ என்ன ஆச்சு என் குழந்தைக்கு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீரண சக்தி கரெக்டாக இருக்கணும், ஓகேயா, அண்ட் ஆப்பட்டைட் இருக்கணும், குட் நல்லா நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா.
9: இப்போ உமா அக்கா சொல்லிட்டு இருக்காங்களே குட்டீஸ், நான் வந்து நடுவில் ஒன்றே ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற காய்கறி ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், யார் அந்த மாதிரி காய்கறிகள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கற்றுக்கணும். அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்க அதில் எவ்வளோ ரசனையோடு அந்த காய்கறியை பார்க்குறாங்களோ கொஞ்ச நேரம் கழித்து நமக்கே தோணும், சே இது நம்ம இனிமே இல்லை போல இருக்கு, நம்ம இது சாப்பிடலாம், தொட்டால் எதுவும் ஆகாது, சாப்பிட்டா கசக்காது அப்படின்னு நம்மளே நம்மளுக்கு வந்து சொல்கிற இது உண்டு. அதனால் இந்த குட்டீஸ் வந்து அதை மூடி வைக்கக்கூடாது. இல்லை வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு, பஸ் ஸ்டாப்பில் வந்து வேன் வந்து இறக்கி விட்ட அப்புறம் ஓரமாக போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க, அம்மா கிட்ட நான் நன்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவும் ரொம்ப நாள் நம்புவாங்க, அப்புறமா பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு வேளை அன்னைக்கு சீக்கிரமா வந்தாங்கன்னா பாப்பாங்க என்ன நடக்குது.
8: அது ரெண்டு வகையில வேற இட்ஸ் வெரி பேட், ஒன்னு வந்து நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்றோம், இன்னொன்னு வந்து அம்மா கிட்ட போய் சொல்றோம்.
9: நிச்சயமா, அப்புறம் நமக்கு வேணுங்கிற சத்தும் குறையுது இல்லையா, அதனால கிளாஸ்ல நம்ம வந்து உட்காந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்னு நம்மளோட ஏஜ் குரூப்புக்கு சொல்றாங்க, பட் இந்த பியர் ப்ரெஷரை நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜஸா யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இந்த குட்டீஸ்க்கு வந்து இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
5: இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், குட்டீஸ் கூட சேர்ந்து பாட்டி வந்து நிறைய ஒரு கதை சொன்னாங்க, நம்ம அக்கா ரெண்டு அக்கா வந்து நிறைய கதை சொன்னாங்க, அதே போல பில்லுவை பற்றி ஒரு பாட்டு பார்த்தோம், அதுலேருந்து வந்து நிறைய கருத்துக்களும் நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்புறம் வந்து வினோத்தோடு சோகமான கதையை கேட்டோம், ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காய்கறிகள் உங்ககிட்ட பேசினாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் டு ஃபர்கெட், நம்ம கூட நிறைய அக்கா வந்து இங்கே பேசினாங்க, அவங்க கிட்டேருந்து லாஸ்ட்டாக அவங்களோட விஷஸ் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வைதேகி உங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம்.
9: ஓகே குட்டீஸ், இப்போ வந்து இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பிரியறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்மளாம் வந்து சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ சேஷ்டை பண்ணுவோம் அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக இந்த குட்டீஸ்க்காக நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணி தொகுப்பை வழங்கி நம்ம வந்து திரும்பி உங்களோட வந்து பேசணும். அது வரைக்கும் நிறைய வந்து குறும்புத்தனம் பண்ணுங்கள், இதுதான் வயசு, நல்லா பண்ணுங்கள், ஆனால் உங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, முக்கியமாக சத்தான உணவை சாப்பிடுங்க.
5: பவித்ரா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ்க்கு உங்களோட மெசேஜை.
6: ஃபஸ்ட்டு எல்லா குட்டீஸ்க்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்காக வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லா குட்டீஸ் தான் வந்து நாளையோட வருங்காலத்தோட தூண்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்து எதுனாலும் வந்து அவங்களால சாதிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க முக்கியமாக செய்கிற வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், கண்டதை சாப்பிட்டு தன் உடம்பை கெடுத்துக்க கூடாதுன்ட்டு தான் நான் ஃபஸ்ட் சொல்ல விரும்புகிறது.
5: வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க குட்டீஸ்க்கு, நிறைய கதை சொன்னீங்க, இப்போ விஷஸ் சொல்லுங்க.
11: எல்லாரும் இந்த வயசுல தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணும், இப்போ என்ஜாய் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப படிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப பிஸியா ஆயிடுவாங்க. இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, அதே சமயத்துல நல்லா சாப்பிடுங்க, உங்களோட சரௌண்டிங்ஸை கிளீனா வச்சுக்கோங்க, அஸ் வெல் அஸ் உங்களையும் கிளீனா வச்சுக்கோங்க, அது ஊருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது. ஸோ இந்த வயசுல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அதான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன்.
5: சௌமியா நீங்க சொல்லுங்க.
10: இந்த வயசில் பண்ண முடிஞ்சது வந்து வெளில போய் விளையாடுறது, அதை விட்டு எல்லாரும் டிவி பார்க்குறாங்க. ஸோ இந்த வயசில் நீங்கள் பண்ணது நல்லா வெளில போய் விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லா விதமான கேம்ஸும் விளையாடுங்க, உங்களை அது ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கலாம்.
5: உமா
8: குட்டீஸ் நான் சொல்ல வேண்டியது வந்து எல்லாருமே கலெக்டிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளை வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி நிறைய விஷயங்கள் பண்றீங்களோ அதே அந்த அதை பொறுத்து தான் நம்மளுடைய நாடு கூட வளரும், சரியா?

0: ஹாவ் ஃபன்.
1: ஆல் தி பெஸ்ட்.
2: நம்ம இன்னைக்கு நிறைய அக்கா கூட இந்த நிகழ்ச்சியை பண்ணினோம். பட் இதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியிருக்காங்க. அவங்க யாருன்னா பாலாஜி அண்ணா மற்றும் அனுராதா அக்கா. இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்வு இவ்வுலகத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேர கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க் யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல் உயிர் மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா, யோகா, யோகா.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: Behind every photograph is a moment and behind every moment is a story. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. கடந்து செல்லும் தருணங்களை நினைவுகளாக மாற்றுவதுதான் ஒரு புகைப்பட கலைஞர். ஒரு நொடியில கடந்து செல்ற அந்த காட்சிய காலம் கடந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் நினைவாக மாற்றும் அற்புதமான கலை தாங்க புகைப்பட கலை. ஒரு புகைப்படம் அப்படின்றது வெறும் படம் மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு அனுபவம், ஒரு கதை. சில சமயங்கள்ல வார்த்தைகளால சொல்ல முடியாத 1000 கதைகளை ஒரு புகைப்படம் பேசிடும். அத்தகைய அழகிய கலைக்கு நம்ம மரியாதையையும் அன்பையும் செலுத்துற விதமா தான் வேர்ல்ட் போட்டோகிராபி டே ஒவ்வொரு ஆண்டும் August 19 கொண்டாடப்படுகிறது. புகைப்பட கலைஞர்களின் படைப்பாற்றலையும் அவங்களுடைய பார்வையில இந்த உலகத்தை காண்ற அந்த தனித்துவத்தையும் காற்ற ஒரு சிறப்பான நாள்ல புகைப்பட கலையையும் நுணுக்கங்களையும் அதன் பின்னால இருக்கக்கூடிய அனுபவங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினரை அழைச்சிருக்கோம். இந்த இனிய போட்டோகிராபி டே முன்னிட்டு நம்முடன் இணைந்திருப்பவர் திரு எஸ் வெங்கட்ராமன் அவர்கள். மேக்ரோ போட்டோகிராபில சிறந்து விளங்குபவர், நம்மளுடைய MOP வைஷ்ணவ் கல்லூரியில போட்டோகிராபி ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. நம்ம அன்றாடம் கவனிக்காம கடந்து செல்ற ஒரு குட்டி பூச்சியா இருக்கலாம், ஒரு பூவுடைய இதழா இருக்கலாம், ஒரு துளி நீரா இருக்கலாம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழக தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மூலமா, தன்னுடைய கேமராவுடைய லென்ஸ் வழியா நமக்கு காட்டுவரு. இயற்கையுடைய மிகச்சிறிய விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரழகை காட்டி தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவை வெளிப்படுத்துற அவருடைய அழகான பயணத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்று போட்டோகிராபி டேய சிறப்பிக்கும் வகையில அவருடைய புகைப்பட பயணம், மேக்ரோ போட்டோகிராபி மீதான ஆர்வம், அவர் சந்திச்ச சுவாரஸ்யமான அனுபவங்கள், சவால்கள் மற்றும் புகைப்பட கலை மீது அவர் கொண்டுள்ள அந்த ஆர்வம் பற்றி தொடர்ந்து உரையாடலாம். வாங்க மக்களே, ஒரு புகைப்படத்தின் பின்னால் இருக்கும் கதையையும் அந்த புகைப்பட கலைஞரின் பார்வையில இருக்கக்கூடிய அந்த உன்னதத்தையும் இப்போ நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். போட்டோகிராபி டேய முன்னிட்டு நடைபெறும் இந்த சிறப்பான நேர்காணலுக்கு நமது அன்பிற்கினிய திரு எஸ் வெங்கட்ராமன் அவர்களை மனமாற வரவேற்கிறோம். வெல்கம் சார், இட்ஸ் ட்ரூலி எ ப்ளஷர் டு ஹாவ் யூ வித் அஸ் டுடே.
3: வெல்கம் அண்ட் வணக்கம்
2: சார். முதல் கேள்வியா சார், நீங்க உங்க கெரியர ஒரு சவுண்ட் என்ஜினியரா ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ ஃப்ரம் அ சவுண்ட் என்ஜினியர் இப்போ போட்டோகிராபி நோக்கி போனதுக்கான ஒரு காரணம், அந்த ஷிஃப்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அத பத்தி சொல்ல முடியுமா?
3: ஓகே, சவுண்ட் என்ஜினியர்ன்றது ஒரு லைஃப் லாங் பேஷனாக இருந்துட்டு இருக்கு. இன்னமும் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அதில் எப்படின்னா வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டுடியோ. அங்கே எப்படின்னா வந்து கச்சேரிகள்லாம் நிறையா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சவுண்ட் ரெக்கார்டிங்லாம் செஞ்சு நாங்கள் வந்து அதை கெசட்டாகவும் ஸ்பூல் டேப்பாகவும் கன்வெர்ட் பண்ணி பப்ளிக்கு கேட்குற மாதிரி நாங்கள் ஒரு லைப்ரரி மாதிரி நடத்திட்டு வந்தோம். அது வந்து என்ன, விவேகானந்த காலேஜ் பக்கத்தில் இருந்துட்டு இருந்தது, பட் இப்போ அது இல்லை. ஸோ இட் வாஸ் கால்ட் சம்பிரதாயா. ஸோ சம்பிரதாயில் எப்படின்னா வந்து இட் இஸ் அ மியூசிக் லைப்ரரி. ஸோ யார் வேணால் வந்து அந்த பழைய கச்சேரிகளெல்லாம் கேட்டு மகிழ்ந்து எல்லாரும் வந்து பேசிட்டு போகலாம். இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, பழங்காலத்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட வந்து பழைய ஸ்பூலு கெசட்லாம் இருக்கும், எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்து நீங்களே வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வந்து போட்டு காட்டுங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்து டிஜிட்டல், ஐ மீன் டிஜிட்டல்ன்றது அப்போல்லாம் இல்லவே இல்லை. எங்களுக்கு டிஜிட்டல்ன்ற வார்த்தையே ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். நான் சொல்றது வந்து 1989 அந்த டைம்ல. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கச்சேரியும் கண்டக்ட் பண்றதுனால அப்போவே அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஹாபியா கேமராவை கையில பிடிச்சி சும்மா சுத்திட்டு இருப்பாங்கலாம். ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல கேமரா ஒன்று இருந்துச்சு. அப்போ அப்புறம் தான் லேட்டராக தெரிய வந்தது அதுதான் டிஎஸ்எல்ஆர், அதுதான் எஸ்எல்ஆர். அது டிஎஸ்எல்ஆர்ன்ற சொல்லக்கூடாது, எஸ்எல்ஆர் கேமரான்றது அப்போ தான் தெரியும். ஃபில்ம் எப்படி உள்ள போடுறதுன்னு கூட தெரியாது அந்த கேமராவில். அதையும் நான் கத்துனுட்டு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு தான் வந்து கேமராவை தெரியும், அதனால வந்து கச்சேரி நடக்கிற டைமில் வந்து நீங்களே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துடுறீங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நான் ஃபுல் சவுண்ட் இன்ஜினியர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னோட ஓன் கம்பெனியாக இருந்துச்சு, ஒரு ட்ரைடன் சிஸ்டம் மாதிரி போட்டு நாங்கள் வந்து ஆம்ப்ளிஃபயர் ஸ்பீக்கர்லாம் தயாரித்து எல்லாருக்கும் வித்துட்ருந்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க் தான். நான் சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்கலாம், எனக்கு ரெக்கார்டிங்லாம் ரொம்ப பிடிக்குன்றதால இந்த ஸ்டுடியோ சம்பிரதாயில் வந்து சேர்ந்தேன். இவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, கச்சேரியெல்லாம் நடக்கிறச்சு எங்களோட ரெக்கார்டுக்கு யார் பாடியிருக்காங்க, பக்கவாதியம் என்ன இருக்குன்றதால அதுவும் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும், எங்களுக்கு அது கூட சுத்தமாக தெரியாது எங்களுக்கு. ஸோ நான் என்ன செய்வேன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டு இந்த ஆடியோ இந்த மைக் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி ஒரு டெஸ்ட் ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு ஓகே டேக் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு கடக்கட ஓடி போய் கேமராவை தூக்கிட்டு கரெக்டாக பொசிஷனில் நின்று அவங்க பாடுறவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தனியாக எடுத்து அவங்கள சிரிக்க எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து கன்சோல் முன்னாடி உட்காந்துருவேன். இப்படியே நடந்துட்டு இருந்தது. இது செய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லோலி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி மாதிரி அப்படின்னு சொல்லலாம், ஏ ஃபோட்டோகிராஃபி தான்டா நம்மளுக்கு இருக்குது, அந்த இடத்துல தான் அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சுது. ஸோ அந்த சம்பிரதாயன்ற இடத்துல தான் வந்து எண்ட் ஆஃப் ஒரு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி வந்துன்னு வச்சுக்கோங்களேன். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஃபோட்டோகிராஃபி தான் எடுத்துடணும், எனக்கு இந்த கேமரா கையில் பிடிச்சா தான் அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. இத்தனை நாளாக வந்து கெசட் டெக் ஆடியோ போட்டு இது ஹெட்ஃபோனை போட்டுலாம் வச்சு எல்லாம் செஞ்சிட்ருந்தோம், பட் கையில் கேமரா வந்த உடனே தான் அப்பாடா இப்போ தாண்டா வந்துட்டோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சப்பறம் ஒரு பயங்கரமான டெசிஷன் என்னென்னா, நாளிலேருந்து ஃபோட்டோகிராஃபி தான் நான் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் 2026 வந்து அவ்வளோ தைரியமாக எல்லா யாருலையும் அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. எப்படி தான் அந்த தைரியம் வந்துச்சுன்னே தெரில, ஆனால் அந்த தைரியம் இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணேன், ஃபுல்லாக லிஸ்ட்டை போட்டேன், என்னெல்லாம் கேசட் டெக் என்னெல்லாம் டெக்கு இது அது ஸ்பூல் டெக் அது இது ரெக்கார்ட் பிளேயர் ஆம்பிளிஃபயர் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டீலர்கிட்ட போய் தலைவரே இதை நான் விற்க போகிறேன். அவன் ஒரு மாதிரி பார்த்தான், என்னங்க இப்படின்னு, இல்லை நான் விற்கிறேன், ஓ என்ன தொழிலை மாற்றுறீங்களா அப்படின்னு கரெக்டாக கேட்டான். ஆல்மோஸ்ட் அப்படின்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போட்டான். இதுனா ஓகே 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்குது, ஆனால் வாயில் என்ன இருக்குது தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன செஞ்சேன், கேமரா டீலர்கிட்ட போய் இந்த மாதிரி கேமரா ஒன்று அவன் ஒரு மாதிரி பார்த்தான், என்ன சார் நல்ல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வரீங்க என்ன, இல்லை நான் ஃபுல்லாகவே ஃபோட்டோ வாங்க வாங்க ஃபோட்டோகிராஃபில் இறங்கி. அதில் அப்போ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பசார் தான் இருக்கும் பீச் ஸ்டேஷன் பக்கத்தில், எல்லாம் திருட்டு பொருள். ஓகே திருட்டுன்றது ஒரு ஒரு என்ன மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அதில் எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் என்ன கேட்டேன்னா, சரி சார் உங்கள் பட்ஜெட் என்னன்னு கேட்டோன்னா சொல்கிற அமௌண்ட்டை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார், நொந்தே போயிட்டார். சார் அவ்வளோ பெருசுனா அப்படின்னா என்னென்ன, இல்லை பக்கத்தில் வந்து யாராவது அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஓரமாக வாங்கன்னு சொல்லி சைடில் அழிச்சிட்டு போயிட்டு இப்போ என்ன சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரகசியமாக பேசினார். அந்த ரகசியத்துலேருந்து என்ன செஞ்சோன்னா ஃபுல்லாகவே எடுத்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்னோட கழுத்தில் வந்து கேமரா இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வந்து நான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேனோ அதே கச்சேரியில் நான் போய் கேமராவோட நிற்கிறேன். அவர் வந்து எங்கிட்ட பார்த்துட்டு, ஆ வெங்கட் வந்துட்டிங்களா, ஓகே அந்த கன்சோல் அங்கே இருக்குது, அங்கே வந்து சவுண்டெல்லாம் செக் பண்ணிவிடுங்க, எல்லாம் ரெடியாக இருக்கணும், நான் நின்றுட்டே இருக்கேன். என்னப்பா நின்றுட்டு இருக்கேன் போன் சார், நான் இன்னிலேருந்து ஃபோட்டோகிராஃபர் சார் அப்படின்னா அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு, நிஜமாக சொல்கிறியா அப்படின்னாரு. ஆமாண்ணே சரிப்பா, ஃபோட்டோகிராஃபினா வந்து சென்ட்ரல் ரோலில் நின்றுக்கோ, எல்லாரையும் நகர சொல்கிறேன், நீ ஃபோட்டோ எடுக்க. அந்த மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒண்டர்ஃபுல் பீப்புள். நெக்ஸ்ட் டே தே அக்செப்டடு. 1990 அப்போ நடந்தது இந்த சம்பவம், 1991 அப்போலேருந்து சேஞ்ச் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோகிராஃபியோட இறங்கிட்டு மொத்தமாக அதுலேயே தான் டெவலப் ஆச்சு, அங்கே தான் இந்த சேஞ்ச்.
2: நீங்கள் சொல்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். லைக் ஒரு நாள் இப்படின்னா அடுத்த நாள் இப்படின்ற மாதிரி, ஒரு கலை இருக்குது அப்படின்னாலே அந்த கலை நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஹாவ் சோசன் யூ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? லைக் மல்டிப்புள் ஜான்ரா வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருந்தோம், நீங்கள் அந்த பர்டிகுலர் ஒரு ஜான்ராவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன?
3: மேக்ரோ ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே இது என்ன காமெடினா பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டாக வரும். மேக்ரோன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடியது, பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடியது. ஆனால் இந்த மேக்ரோன்றத வந்து இந்த குட்டி ஃபோட்டோகிராஃபிக்கு ஏன் போட்டாங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கிற ஐட்டம்ஸு அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்து காமிச்சு, என்னடா இது இது கூட இவ்வளோ நல்லா இருக்குமான்றது அந்த எஃபெக்ட்கோசம் அந்த மேக்ரோன்ற வேர்ட். ஆக்சுவலாக பார்த்தா மைக்ரோன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும், பட் மேக்ரோன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்மால் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பெருசாக காட்டுறோம். எல்லாமே ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக தான் நடந்திருக்கு. இதெல்லாம் நான் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னா, நான் எப்படி எல்லோரும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒரு தொழில் எடுப்பாங்க. எனக்கு வந்து அப்படியே ஆக்சிடென்டலாகவே டக்கு சக்கு சக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ வந்து ஆணவன் எழுதி வச்சாருன்னு நினைக்கிறேன், டேய் நீ வந்து உனக்கு எதிர்காலத்தில் நீ ஃபோட்டோகிராஃபர் தான்டா, நீ வந்து புகைப்படால் தான், நீ வந்து வேறு ஒன்றும் தொடக்கூடாதுன்றதால இந்த மாதிரிலாம் ஒரு ஹிண்ட் கொடுத்து மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா நாங்கள் வந்து என்னன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1980 அந்த டைம்லலாம் வந்து ஜெராக்ஸ் மிஷின் அந்த ஃபோட்டோ காப்பிங் மிஷின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து டூப்ளிகேஷன் எடுக்கணும்னா அதை வந்து சைக்ளோஸ்டெல்லிங் மிஷினில் போட்டு அதை எதையோ ஸ்கேன் பண்ணி ஏதோ பிரிண்டை போட்டு ரொம்ப லெபோரியஸ் ப்ராசஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஃபோட்டோ காப்பி கடையில் போனப்பா ரெண்டு காப்பி எடுத்துக்கூடன்னு சொல்லி ஒரு 2 ரூபா கொடுத்துட்டு வரோம். அந்த காலத்துலலாம் ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. அதனால் என்னோடய தொழில் எப்படி வந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸு பிரிண்ட்டு அப்புறம் வந்து ஆர்ட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன செய்வேன்னா அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அதை நெகட்டிவாக செஞ்சு அதை ஒரு பிரிண்ட்டை போட்டு அவங்களுக்கு காப்பி கொடுப்பேன். இதுதான் என்னோடய மெயின் ஒர்க்கில் ஃபோட்டோகிராஃபின்னு ஆரம்பித்ததே அதில் தான் வந்தது. எனக்கு ஏதோ அப்போவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, தட் இஸ் இந்த மாதிரி டியூப்ளிகேஷன் பண்ணணும், டியூப்ளிகேஷனில் எக்ஸ்பர்ட். இது எந்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன்னா, அமெரிக்காலேருந்து ஸ்பெஷலாக கொடாக் கம்பெனிலேருந்து ஃபில்மை வந்து இம்போர்ட் பண்ணேன். அது கஸ்டம்ஸில் எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு தடவை மாட்டிட்டு அவங்க அப்போ வந்து மொபைல்லாம் கிடையாது இல்லைங்களா, வெறும் லேண்ட்லைன். அங்கே ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அது என்னது ஏதோ ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லையே, கொடாக்குன்னு வேறு பேர் போட்டிருக்கு, யாருங்க நீங்கள், நீங்கள் ஏதாவது கொடாக்கோட தொடர்பு, இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அண்டு அதனால் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அது கொடாக்லேருந்து ஸ்பெஷலாக ஒரு லெட்டர் வாங்கி அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் கஸ்டம்ஸில் கொடுத்த பிறகு தான் அந்த ஃபில்மையே ரிலீஸ் பண்ணாங்க. இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த சம்பவம். இது எப்படி ஆச்சுன்னா, வந்து ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காலன்னு வரைச்சு அவரோட பையில் இந்த ஃபில்மை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் பிடிச்சிட்டாங்க, எது இந்த ஃபில்மு இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வரக்கூடாது உள்ள, இது ஏதோ ஏதோ பண்ணுறீங்க நீங்கள், நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கணும் இந்த மாதிரிலாம். இல்லை கடைசியில் என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த ஃபில்மெல்லாம் வந்ததுனால அதை வச்சு தான் நான் வந்து இந்த ரிப்ரோகிராஃபின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ரிப்ரோகிராஃபின்னு வாங்க. இந்த ரிப்ரோகிராஃபிக்கு சில டைப் ஆஃப் லென்ஸு சில டைப் ஆஃப் கேமரா தான் செட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்களே இங்கே கேமராவை தயாரித்தோம். அது ஐ திங்க் ஏதோ ஒரு ரஷ்யன் கேமரா பாடியை வாங்கி மூர் மார்க்கெட்டில் போய் அதுக்கு தகுந்த லென்ஸை ஒன்று எடுத்து நாங்களே அதை பார்த்து ஃப்ளாட் ஃபீல்ட் லென்ஸுன்னு சொல்லுவோம், அந்த லென்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து அதோட உட்கார வச்சு லேத்தில் போய் அந்த ஏதோ இது கிரைண்டிங் எல்லாம் பண்ணி எப்படியோ ஃபிட் பண்ணி அதில் எடுக்க ஆரம்பித்தோம். அவ்வளோ அழகாக அந்த படம்லாம் வந்தது, எல்லோரும் ரொம்ப பாராட்டி அதில் நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருந்தேன். இது வந்து நிஜமாவே நடந்த சம்பவம். இதுல என்னாச்சு, ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு லேடி எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி, சார் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஆமா எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு நீங்க பண்ணத்தில். நான் சொன்னேன் சொல்லுங்க மேடம் என்ன செய்யணும்னு. அவங்க சொன்னாங்க எங்கிட்ட வந்து இந்த நேச்சர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்லைடில் இருக்குது, ஸ்லைட்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும், அது வந்து அந்த காலத்தில் ஸ்லைட் ப்ரொஜெக்டரில் போட்டு எல்லாருக்கும் காட்டுவோம், அந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், வந்து ஒரு 200 ஸ்லைடு கிட்டே இருக்குது, அது வந்து 2 செட் எங்களுக்கு செஞ்சு தரீங்களா? ஷுவர் மேடம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு சாம்பிள் கொடுங்க, நான் போட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன், நீங்கள் அதுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தம் பண்ணுவோம், அது பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். சார் என்ன பண்ணேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு, எடுத்துகிட்டு வந்து திறந்து பார்த்தா எல்லாம் வந்து ஸ்பைடராக இருக்குது. எனக்கு நான் தான் யோசிச்சேன், நீங்கள் நம்ப மாட்டேங்க, உங்களுக்கே சிரிப்பாக வரும். நான் யோசித்தேன், யாரா இதெல்லாம் போய் ஃபோட்டோ எடுப்பாங்க, போய் போய் ஸ்பைடரை போய் ஃபோட்டோ எடுத்துருக்காங்களே, இன்றைக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போல்லாம். அப்புறம் வந்து என்னென்னா நான் தான் சொல்ல எனக்கே பேசிட்டேன், டேய் இது வேலை இது தொழில், நீ அதெல்லாம் பார்க்காத, நீ வந்து வேலையை செஞ்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாரு, எவ்வளோ அழகாக இந்த ஸ்பைடரோட கலரை வந்து எவ்வளோ அழகாக நீ உன்னால் காட்ட முடியுமோ அதை வச்சு நீ செய்யன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நானே என்கிட்ட ஆறுதல் சொல்லி அந்த ஃபில்ம் எடுத்து எல்லாம் பண்ணி செஞ்சிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் மேடம் கிட்ட காமிச்சா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கப்பா, ஒரு டூப்ளிகேட்டுக்கு இவ்வளோ நல்லா வந்திருக்கு, இதே மாதிரி செஞ்சுருங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பித்தேன். இல்லை இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்ம் ரோல் அந்த காலத்தில் பார்த்தா 36 ஃப்ரேம் வரும். நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, சேஃப்டிக்கு வந்து 30 ஃப்ரேமோடு நிறுத்திடுவோம். ஏன்னா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து கிழிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது எடுத்து வச்சுருப்பீங்க, அது வந்து கெட்டுரும். அதனால் நாங்கள் ஒரு 30 ஷாட்டோடு நிறுத்திடுவோம். 6 வேஸ்ட்டை போர்ஷனை போட்டு எப்படி நம்மளுக்கு தொழிலில் காசு வருது இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னாச்சு, இந்த வேலை வந்து ரொம்ப லென்த்தியான வேலை, கேர்ஃபுல்லாக செய்யணும், ப்ராப்பராக செய்யணும், கொஞ்சம் கூட மிஸ்டேக் வரக்கூடாது. ஸோ நான் மேடம் கிட்டே சொன்னேன், 2 மாதம் ஆகும் செய்யறதுக்குனா, அவங்க பரவாயில்ல நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க அவசரமே இல்லைன்னு. இது செஞ்சுட்டு இருக்கிறச்சு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன், அந்த ஏதோ தெரியல அந்த ஸ்பைடர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இது என்னடா, இதை போய் ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான்னா அவன் ஏதோ ரொம்ப ஸ்பெஷலான ஆளாக இருக்கணும், சும்மா இதெல்லாம் போய் அவரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தோட்டம் இருக்கும், நல்லாயிருக்கும், விளையாடிட்டு நம்ம கூட இருக்கிற நாய் கூட வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் விளையாடும். அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது, இதே பூச்சியை வந்து நான் வந்து நம்ம கார்டனில் பார்த்துருக்கேனே, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கும் தான் கியூரியாசிட்டி. ஸோ நைட்டில் என்ன ஆகும், இந்த 30 ஃப்ரேம் எடுத்துட்டு பார்த்தீங்களா, மீதி 6 ஃப்ரேம் பாக்கி இருக்குல்ல, அந்த 6 ஃப்ரேமில் வந்து சும்மா தான் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் நைட்டில் தூங்க போச்சுன்னா அந்த செலந்தி வந்து அந்த பெரிய வலையெல்லாம் போடும் நைட்டில் தான் 6 மணிக்கு அப்புறம். அந்த டைமில் நான் டார்ச் வச்சுட்டு ஒரு திருடம் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே சுற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் இது பாடுறா இங்கே தான் உட்காந்துருக்கு, இது பாடுறா இங்கே தான் இருக்குடா. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓனா வந்து தூங்கிட்டு இருந்தது. அந்த தூங்குற ஓனாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன் நான். ஓகே, அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் என்ன இருக்கு, இதை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் எனக்கு தெரியாத 36 படத்தையும் 36 ஃப்ரேமையும் வந்து ப்ராசஸிங் கொடுத்துட்டு எல்லாம் வந்துடுச்சு. அவன் வேற கட் பண்ணி ரெடியாக பண்ணி கொடுத்துட்டான், நான் அது கவனிக்கவில்லை என்னோட ஃபோட்டோன்னு. எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த மேடம் கிட்ட அமிச்சாச்சு ஃபஸ்ட்டு செட்டு. இவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஓ சூப்பர், ஓ வெரி குட், யா இது வந்து ஒரிஜினலே சரியா இல்லைப்பா, நீ எடுத்தது நல்லா தான் இருக்குது, பரவாயில்லன்னு சொல். கடைசியில் தூக்குறாங்க. சரி இது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு டவுட் இருந்துச்சு, மேடம் ஏதாவது ப்ராப்ளமா இல்லையே, இது வந்து இருக்கவே இருக்காத செட்டில்னு அப்படியே கிட்ட பார்த்தா, ஐயோ மேடம் நான் எடுத்த படம், நீங்கள் எடுத்த படமா, நிஜமாவா அப்படின்னு. ஏன் மேடம், இல்லை இது வந்து உங்களுக்கு கிட்ட பண்ண பயம் இல்லை மேம், எனக்கு பயம் இல்லவே இல்லை மேம், ரெண்டாவது உங்களோட ஃபோட்டோலாம் பார்த்து இருக்கிற பயமும் போயிடுச்சு, ஏன்னா நான் எவ்ரிடே உங்கள் பூச்சி தான் பார்த்துட்டு. யூ ஆர் வெரி குட் அப்படின்றாங்க. எனக்கு உள்ளூர் பயம், ஐயோ இது என்ன எங்கடா போய் முடிய போகுதுன்னு. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தைரியமாக ஒரு பூச்சிக்கிட்ட போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாத ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் முதல் தடவை பார்த்துருக்கேன், நீங்கள் சயின்டிஸ்ட் இல்லை, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், சயின்டிஸ்ட்னா அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஸோ ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறதுனால அவங்க அப்புறம் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுத்தாங்க. செய்யறியா நாங்கள் எனக்கு ஒரே பயம், டே பூச்சி போய் ஃபோட்டோ எடுக்கிறத இறங்கிட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுது. அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட்ஸில் செங்கல்பட் பூரா, சவுத் இந்தியா பூரா, ஜவாது மலை பூரா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன் என்னோடய பைக்கில். போயிட்டு அந்த விவசாயிக்கிட்ட உக்காந்துட்டு அவர் தான் என்னை பார்த்து சிரிச்சுட்டு, என்னடா பெரிய ஊர்லன்னு வந்துட்டீங்கன்னா பெரிய ஆளுங்கன்னு நினச்சிங்களா, பெருசாக சூட்டு கொண்டு பூட்டெல்லாம் போட்டு வருவீங்க, எனக்கு ஒரே ஒரே எம்பாரஸ்மெண்ட்டு. அவர் அப்புறம் நிறையா நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த பாத்தியில் நான் அழிச்சிட்டு போயிட்டு, நல்ல 3 மணிக்கு வெயில், கரெக்ட் டைம் ஃபார் லைட்டிங் ஃபார் ஃபோட்டோ, தம்பி இங்கே வா அப்படின்னாரு. நான் அதை பெருசாக கேமராலாம் அப்படி ஸ்டைலாக மாட்டிட்டு அப்படியே சும்மா ஸ்டைலாக போடுறேன் நான். போயிட்டு அதை பாரு அங்கே, அது அங்கே ஒரு இது இருக்குது பார்த்தியா, ஊசி தட்டாக இருக்குது, அது ஊசியாவது தட்டானாவது, என்னையா சொல்கிறாரு இவர், எதிர்க்கு போய் நான் பெரிய ஃபோட்டோகிராஃபர் வேறு சொல்லிட்டேனே, மேடம் வேறு அமிச்சிட்டாங்களே. அப்புறம் ஒரு மாதிரி பார்த்தாரு, அதான் தம்பி நான் சொல்கிறேன்ல நீ வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஐஷட் போயிட்டார் வீட்டுக்கு. அப்புறம் என்ன சொன்னார், இது பாரு எடுத்த உடனே எல்லாமே சரியாக வந்துடாது, என்னோட 2 நாள் தங்கு, எல்லாம் நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் கேமரா விடுன்னு. அந்த மாதிரி அட்வைஸ் எனக்கு லைஃப்பில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு வந்து அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், பிசிஓவில் போய் ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மாட்டமா நான் 2 நாள் வரல, இங்கே வந்து வேலை இருக்கணும், சரிடா நீ வந்து பார்த்துக்கோ, நல்லா கேர்ஃபுல்லாக இரு, நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னேன். 2-3 டேஸ் அங்கேயே அவரோட இருந்து அவரோட வேட்டியை கட்டி

0: அப்படியே நான் போய் அவரோட பாத்தில நடந்து நடந்து நடந்து, கேமரா கையில் கிடையாது, எல்லாமே கண் விஷுவல் அப்சர்வேஷன்னா என்னன்னு அப்போதான் கத்துட்டேன். ஏதோ பெருசா போட்டோகிராஃபி பயாலஜி படித்தவங்க காலேஜ்ல தான் பெருசாக சீன் போட்டோம், அங்கே தான் தெரிஞ்சது யார் நிஜம் டீச்சர் அந்த விவசாயி தான். அவர் சொல்லி கொடுத்து ஊசி தட்டானா என்ன, தும்பினா என்ன, ஓகே, அப்புறம் வந்து பூச்சினா என்ன, விட்டில் பூச்சினா என்ன, இது செலந்தினா என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருப்பா. அவர் தான்ப்பா ட்ரூ பயாலஜி டீச்சர். அப்புறம் கேமரா கையில் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கே எல்லாம் கண்ணில் தெரியுது.
1: ஊசி தட்டானா என்ன,
0: ஊசி தட்டானா வந்து டாம்சல் ஃப்ளை இங்கிலீஷில், தும்பினா வந்து டிராகன் ஃப்ளை, ஏன்னா அதோட உடம்பு வந்து ஊசி மாதிரி இருக்கும், அப்படி லைட்டாக ஊசியை பறக்க விட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஊசிக்கு ரெண்டு ரக்கையை போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. தும்பியோட குட்டி சைஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்புறம் நான் மூணாவது நாள் நாலாவது நாள் கேமரா எடுத்துகிட்டு போறச்சா என் கண்ணில் எல்லாம் தெரியுது. அப்போ தான் யோசிச்சேன், அடப்பாவி தான்டா சிட்டியில் இருக்கிறோம் சரியான முட்டாள்டா அப்படின்னு கூடமே தெரியல இப்போ பாரு. ஸோ அதுக்கப்புறம் நானே போய் காலையில் வந்து 6 மணிக்கு கிளம்பிடுவேன், அப்புறம் எல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் வந்து எடுத்த ஃபோட்டோ திருப்பி பார்க்க முடியாது, நம்மளாம் ஒரு நம்பிக்கை தான், நல்லா எடுத்திருப்பேன் நல்லா வச்சுருப்பேன், அப்படி தான் தொழில் ஆரம்பிச்சிது. அதில் தான் வந்து கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இயற்கையில் வந்து அந்த அழகை பார்த்த உடனே எனக்கு அதான் சொன்னேன், என்னடா நம்ம வந்து பெரிய பெரிய மிருகங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறோம், ஒரு பறவைன்றோம் ஒரு டைகர்ன்றோம், இந்த சின்னதோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா வேற லெவல். அதனால அதுலேயே ஈடுபட்டு அந்த பியூட்டியை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரணும், அதை வந்து எல்லாம் மதிக்கணும், கடைசியில் அந்த பூச்சினால் தான் நம்ம இப்போ வளரும். ஸோ தட் இஸ் ஹவு தட் கனெக்ஷன் ஸ்டார்டட்.
1: ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நீங்க சொல்றதுலேயே எனக்கும் அந்த மேக்ரோ போட்டோகிராஃபி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சார். உங்க போட்டோகிராஃபி ஜேர்னில உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படி இல்லைனா உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண யாராவது இருக்காங்களா, லைக் ஏதாவது ஒரு பர்சனாலிட்டிஸ்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பர்சன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா பார்த்தா வாழ்க்கையில் வந்து அப்பப்போ யாரோ ஒருத்தர் வந்து எதையோ சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அது நம்ம வாழ்க்கையில் யார் வேணா இருக்கலாம், மதர் ஃபாதராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பஸ் டிரைவர் கூட இருக்கலாம், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் கூட இருக்கலாம், இல்லை அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து ஒரு வடை வாங்கி சாப்பிட்ற அந்த வடை கொடுக்குறவர் கூட இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ எதையோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது ரேடியோ மாதிரியே தான், ரேடியோவில் வந்து ப்ராட்காஸ்டிங் போயிட்டே இருக்குது, நம்மளால் டியூன் பண்ண முடியுமா, அந்த டியூன் கரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணிங்கன்னா அங்கே ஏதோ நல்லது நடந்துட்டுருக்கு, அதை நம்ம ரசித்து அதுலேருந்து என்ன எடுக்க முடியுமோ எடுப்போம். லைஃப் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் த ரேடியோ, நீங்கள் வந்து டியூனிங் நீங்கள் தான் செய்யணும். யூ ஷுட் டெவலப் த கெப்பாசிட்டி டு பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் அந்த இடத்துலேருந்து ஒன்று வந்துட்டுருக்கு, நான் அதை கரெக்டாக நான் தான் கவனித்து அதில் இருக்கிறது நல்லதை எடுக்கணுன்றது நம்ம பண்ணுற முயற்சியில் தான் இருக்குது. ஸோ என்னோடய வாழ்க்கையில் பொறுக்கின்னா இன்னி வரைக்கும் யாரோ ஒருத்தர் எதையோ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அது எனக்கே தெரியாத ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கு. இப்போ வென் ஐம் டாக்கிங் டு ஐ எம் லேர்னிங் சம்திங், சாரோட பேசிச்சு ஐ எம் லேர்னிங் சம்திங், பட் ஐ எம் டியூன்ட், வாட் ஆம் ஐ கோயிங் டு லேர்ன் டுடே, சம்திங் நியூ. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேஜில் பூச்சினா என்ன, ஃபோட்டோகிராஃபினா என்ன, இது எப்படி எடுக்கலாம், வெதர் கண்டிஷன்னா என்ன, எப்படி போகிறது, எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இட் இஸ் நாட் ஒன் சிங்கிள் பர்சன் ஹூஸ் டாட் மீ எவ்ரி திங், எவ்ரிபடி ஹஸ் டாட் மீ.
1: நீங்க பூச்சிகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்து அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு பூச்சி வெங்கட் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு இல்லையா, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு கதை இருக்கா சார், இருந்தா நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா, நேயர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நன்றாக ஒரு ஒரு கதையா வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எடுத்தாங்கன்னா ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் தான் எடுப்பாங்க. வைல்ட் லைஃப்பில் நேச்சரில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா மரத்தை எடுக்கிறது, இல்லை பெரிய பெரிய மிருகங்களை எடுக்கிறது, பறவை அண்ட் இது என்ன புலி, அதுதான் மோஸ்ட் காமன் சப்ஜெக்ட். அஃப்கோர்ஸ் யானை இருக்கவே இருக்குது, அதெல்லாம் தான் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் விளம்பரம் செஞ்சு நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. பூச்சிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், ஏன்னா அதுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, அதுக்கு பயங்கர பொறுமை வேணும், அதுவும் டிஃப்ரெண்ட்டு, எப்போ எது உங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. இப்போது புலிக்கிட்ட போனீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும் தெரிஞ்சதுனால் அந்த சைடே போக மாட்டேங்க, புலியும் நம்மக்கிட்ட வராது. பூச்சிலாம் அப்படி இல்லை, அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணால் அது என்ன தெரியுன்றது தெரியவே தெரியாதனால ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் அது பூச்சிகளில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸு, ஸோ ஏதாவது கடிச்சு கடிச்சு ஏதாவது செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி வந்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸில் நல்லா செஞ்சதுனால நிறைய ஏஜென்சிஸ் வந்து எனக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை வச்சு என்னவோ செஞ்சிருவோம். அவங்க புக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்ஸ் எழுதுவாங்க, எதையோ செய்வாங்க, போஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் நான் தான், ஏன்னா நான் ஒத்தன் தான் அந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், அந்த காலத்தில் வந்து தைரியமாக எதை வேணா கடிக்கிட்டோண்டா என்னடா ஆகும், நம்ம உடம்பே வந்து சூப்பர் உடம்பு, எப்போது அது செட் ஆகிடும் சொல்லி அந்த மாதிரி டெவலப் ஆனதுனால எல்லாருக்கும் வந்து என்னை பற்றி தெரிய வந்தது. அவன் மொத்தம் தாண்டா பைத்து மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறான், அவனை பிடிங்கடா அப்படின்னு. ஆனால் அப்போ கூட அந்த பேர் பூச்சின்னு வரல. 1998 என்னாச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற அஃபீஷியல்ஸோட நான் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க சொன்னாங்க, வெங்கட் நீங்க வந்து கிண்டி ஃபாரஸ்ட் இருக்கு நம்ம ஐஐடி பக்கத்துல, அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுங்களா இன்செக்ட்ஸ் ஸ்பைடர்ஸ் எல்லாம் பற்றி. ஒருத்தர் வந்து சென்சஸ் எடுக்கல ரொம்ப வருஷம் ஆச்சு, நீங்களும் உங்கள் டீம் போய் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஷூர் மேம், நோ ப்ராப்ளம், பர்மிஷன்லாம் கொடுக்க, நாங்கள் பர்மிட் லெட்டர்லாம் கொடுத்துறோம். ஆனால் எவ்ரிடே 6 மாதம் ப்ராஜெக்ட், எவ்ரிடே 6 மணிக்கு அங்கே நீங்கள் போயிடணும், 9 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணணும், ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சூடாகிடும், ஒன்றுமே வெளியில் வராது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்ரிடே ஃபார் 6 மந்த்ஸ் நானும் என்னோட 2 அசிஸ்டன்ட்ஸும் 6 மணிக்கு அந்த மெயின் கேட்டில் ஆஜராயிடுவோம். அவங்களுக்கே ஒரே சிரிப்பு அந்த கார்டுக்கு, ஏன்னா என்னால் அவன் வந்து சீக்கிரம் எழுப்பணும், அவன் வந்து ஜாலியாக 7:30 இருக்குது தூங்கிட்டு அப்படி வல்லமாக எழுந்துப்பான், நான் 6 மணிக்கு அங்கே வரதுனால அவங்களுக்கே பயம் வந்துடுச்சு. ரெண்டாவது இதெல்லாம் வந்து பிஃபோர் த மொபைல் ஃபோன் ஏரியா, ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் நான் வீட்டிலேருந்து, இதை வந்துட்டு இருக்கேன்பா ஒரு 5 நிமிஷம் பண்ணால் சொல்ல முடியாது, அங்கே வந்து நின்றுடுவேன். 2-3 தடவை அவர் லேட்டாக வந்து 6:30 தான் கேட்டு திறந்தோம்னா அவருக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. ஐயோ சார் வந்து நிற்கிறாரு, அசிஸ்டண்டோடு நிற்கிறாரு, நாங்கள் லேட்டாக வந்துட்டுமேன்னு சொல்லி அவங்களும் கரெக்டாக டைமில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு இருந்ததா, எல்லாருக்கும் பழகப்பட்டுட்டாங்க, கரெக்டாக இவர் வந்துடுவார், ரெண்டாவது வேறு ஒன்றுமே பார்க்க மாட்டார், அது எதிர்க்கு பயங்கரமாக ஒரு மிருகம் போகும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், பக்கத்தில் வந்து ஒரு நல்ல பாம்பு வேறு போகும் அந்த பாம்பு கூட கண்டுக்க மாட்டோம், ஏன்னா பாம்பு சச் நைஸ் திங், பூச்சினா பூச்சி தான் அப்படி. இதனால் என்னாச்சு, நிறையா பேர் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டோம்னு சொல்கிறதுக்கு பா சார் வந்துட்டார்ப்பா, கேட்லேருந்து சாவி எடுத்துட்டோம்னா சொல்ல முடியும், ஏய் பூச்சி சார் வந்துட்டார்ப்பா, பூச்சி சார் வந்திருக்காரு அப்படின்னு ஜோக்கிங்காக பூச்சி சார் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க அந்த கார்ட்ஸ் இன் த கிண்டி ஃபாரஸ்ட். கொண்டாள் கேட்டு என்னாச்சு, ஆஃபீஸரும் வந்துட்டு பூச்சி சார் குட் மார்னிங், ஏன்னா அவங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் உள்ள வாக் போவாங்களா, அவங்கெல்லாம் பூச்சி சார் குட் மார்னிங் ஹவுஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒன்னே எனக்கே டோட் ஹே நல்லா இருக்கடாது பூச்சி. கடைசியில் பார்த்தீங்கன்னா பூச்சி சார் தான் பேரே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பூச்சி வெங்கடனா பேரே வச்சுட்டாங்க அவங்க. ஸோ 98 ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம இமெயில் தான் ஆரம்பிக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாட்மெயிலில் வந்து பூச்சி வெங்கட் @hotmail.com போட்டு பார்த்தா அவைலபிள்னு வருது, எந்த இடத்துல டொமைன் போட்டாலும் பூச்சி வெங்கட் அவைலபிள்ன்றது, நான் சொன்ன இமெயிலேருந்து இதுதான் நம்ம பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் அந்த பேரே ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச ஒரு அன்பளிப்பா அந்த ஒரு பேர்.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கு சார். சார் இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே பல இடங்களுக்கு பயணம் போக வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஏதாவது ஒரு பயணம் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ஓகே, பயணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஹவ் கான், ஆனா கூட நீங்க நம்ப மாட்டீங்க இன்னும் வந்து இந்தியாவை நான் ஃபுல்லா பார்க்கல, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் 4 டைரக்ஷன்லயும் ஐ ஹவ் கம்ப்ளீட்லி கான், பட் ஐ ஹவ் ஸ்டில் நாட் சீன் த என்டையர் கண்ட்ரி. ஸோ இதில் எப்படி நான் இன்ட்ரெஸ்டிங்லி நிறைய இடத்துல வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் நம்ம வந்து டாப் ஸ்லிப்ன்ற ஏரியாவில் தான் மேக்ஸிமம் ஒர்க் நான் செஞ்சுருக்கேன். அதில் வந்து மறக்க முடியாத சம்பவம் வந்து 1997 மழை கொட்டுற டைமில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம் ஏதோ பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டாங்க எங்களை. நாங்கள் சும்மா இருப்போமா, சரிடா வாடா சுற்றலாம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் மழை பெய்கிற போது போகக்கூடாது, ஏன்னா வைரஸஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ட்ரை சீசனில் தான் வைரஸ் வந்து கொஞ்சம் டார்மெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, நாங்கள் அந்த மழை ஏரியாவில் அங்கே உள்ளே போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக பண்ணோன்னே ஏதோ ஒரு வைரஸ் வந்து என்னை பிடிச்சிருச்சு, எனக்கே தெரியல. அப்புறம் வந்து மெட்ராஸுக்கு வந்தாச்சு, ஒரு மாதிரி ஒரு ஃபீவர் வந்துட்டுருக்கு, வீட்டில் என்ன நினச்சோம், நீ வந்து நல்லா மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க அதனால தான் இப்படி இருக்குன்னா அப்படி. 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உடம்பு பூரா கொப்பளமாக வந்துருச்சு, கொப்பளமாக வந்து கடைசியில் டாக்டர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த ஹியூமனில் வந்து இந்த வைரஸை நாங்கள் பார்த்ததே இல்லை முன்னாடின்னு சொல்லி அந்த மாதிரி பயமுறுத்தி என்னை ரூம்குள்ளே அடைச்சி வச்சு என்னை வந்து ஒரு ஸ்பெசிமனாக வச்சு என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஒரு நாள் ஒரு டாக்டர் வந்து பார்த்து ஹோ ஹீஸ் லுக்கிங் லைக் சுக்கில் ஹோ என்னது குணப்படுத்துக்கப்பா அதுக்கெல்லாம் சும்மா பார்த்துட்டு போகிறீங்களேன். அந்த மாதிரி வந்து கடைசியில் வந்து ஒரு டாக்டர் ரொம்ப பெரிய டாக்டர் டாக்டர் தம்பையான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஆரம்பிச்சு விட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் பார்த்துட்டு ஒரே கேள்வி கேட்டார், என்ன தம்பி எந்த காட்டுக்குப்பா போனேன்னாரு. ஐயோ அதை பார்த்தோன்னா அவரும் சிரிக்க ஆரம்பிச்சேன், நானும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கேள்வி ஒருத்தர் கேட்டதில்ல. அப்புறம் நான் சொன்னேன், டாக்டர் இந்த ஏரியாவுக்கு தான் நான் போனேன், ஆமாப்பா அந்த ஏரியாவில் தான் இந்த வைரஸ் உக்காந்துருக்கு, நீங்கள் போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன், இப்போ அதை பிடிச்சதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு கேட்குறேன் இல்லையா, அப்படி எந்த மாதிரி ஒரு டாக்டர். அப்புறம் சொன்னார், தம்பி இது வந்து தெர் இஸ் நோ க்யூர் ஃபார் திஸ், ஆட்டோமேட்டிக்காக உன் பாடி வந்து அதுக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்ணி 30 டேஸில் எல்லாம் சரியான 31வது நாள் எவ்ரிதிங் டிசப்பியர்ட். அதுதான் ஸோ அந்த ஒரு ட்ரிப்பை வந்து மறக்க, அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த பூச்சியை மேலே ஏறினாலும் எனக்கு ஒன்றுமே ஆறுதில்லை, ஒரு அலர்ஜி வராது, ஒரு தேனியோ ஒரு குழவியோ என்னை கடித்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 hour வீங்கும், எக்ஸாக்ட் 1/2 hour 40 minutes, வித்தின் 40 minutes அதை வீக்கம் அப்படியே இறங்கிடும், பட் த பாடி இஸ் ஸ்டார்டட் டெவலப்பிங் த இம்யூனிட்டி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட், பிகாஸ் இப்போ தைரியமாக நான் எந்த ஃபாரஸ்ட்லையும் போய் எந்த பூச்சியும் பிடிச்சி எதை வேணால் கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து என்ன வேணால் செய்கிற லெவலுக்கு நான் வந்தாச்சு இந்த வயசில். அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிப்பை நான் மறக்கவே மாட்டேன். தட் இஸ் வாட் இஸ் கிவன் மீ தட் ஸ்ட்ரென்த் நவ்.
1: போட்டோகிராஃபர்ஸ் மத்தியிலும் சரி காமன் பீப்புள் மத்தியிலும் சரி ஒரு பர்ஃபெக்ட் போட்டோகிராஃப் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ சொல்லுங்க சார், உங்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் போட்டோகிராஃப் அப்படின்னா என்ன?
0: ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காமெடியான ஒரு பீஸு. பர்ஃபெக்ட் ஃபோட்டோகிராஃபர்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது இருக்கலாம், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டில் ஆரம்பிப்போம், ரொம்ப திகட்டுற மாதிரி நான் இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு வந்து எப்பா இதுதான் இப்போ ஸ்வீட்டு, இதை போய் நீ திகட்டுறதுன்னா என்ன ஸ்வீட்டுனா ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு நீ சொல்லுவேன். எனக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து காரமே இல்லாத வெறும் உப்பு போட்டால் போடுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு படம்னு எடுக்கிறச்ச எந்த காரணத்துக்கு அந்த படத்தை எடுத்தீங்க அது வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் டிசைட் பண்ணியிருப்பாரு. எனக்கு இந்த நான் ஒரு இடத்துல போய் நின்று ஒரு சூழ்நிலை என் முன்னாடி நடந்துட்டுருக்கு, அது எப்படியாவது நான் வந்து படம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்றத அந்த ஒரு எண்ணத்தோடு தானே அந்த படத்தை எடுத்தார். அந்த எண்ணம் தான் அந்த பர்ஃபெக்ஷன். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட அந்த படத்தை காமிக்கிறச்ச ஆக்சுவலாக என்னோடய டியூட்டி என்னென்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா படத்தை காமிச்சு ஹவுஸ் இட்டுன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு தெரியாது நான் ஏன் காட்டுறேன்னு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஃப்ரெண்டுன்றதுனால அவனுக்கு அது புரிஞ்சதோ இல்லையோ ஒரு லைக்கை போட்டுடுறாங்க. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எந்த படத்தை எடுத்தாலும் யாரோ பிடிக்கிறதுக்கு யாரோ இருக்காங்கன்றதால உங்களோட குவாலிட்டின்றது கம்மியாகிடுனா நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு கதை சொல்லணும். ஸோ இப்போ நான் ஒருத்தர்கிட்ட படம் காட்டுறச்ச நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதனால தான் இந்த படத்தை எடுத்தேன், நீ என்ன நினைக்கிறனா நீ என்ன சொல்வ, பா இந்த படத்தை வச்சு இந்த ஸ்டோரி தானே நீ சொல்ல விரும்புகிற, நான் சொல்லட்டா, இதை வச்சு நீ எப்படி எடுத்திருந்தா நீ சொல்ல வர கதையை இன்னும் நல்லா எடுக்கலாம் தெரியுமான்னு வருது பாருங்க, அதுதான் சூப்பர். அப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அவர் கற்றுக்கிறாரு. அப்போது இந்த நான் சொல்ல வேண்டிய கதையை வந்து ஃபோட்டோவை இப்படி எடுத்திருந்தேனே இன்னும் நல்லா சொல்லியிருப்பேனோ அப்படின்னு வரைச்சு தான் அந்த ஃபோட்டோவோட ட்ரூ குவாலிட்டி வர ஆரம்பிக்கும். அந்த பர்ஃபெக்ஷன்ன்றது அந்த லெவல். ஸோ பர்ஃபெக்ஷன்ன்றது நம்மளோட மைண்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக, அதை வந்து எஃபெக்டிவாக எடுத்து சொல்லணும்.
1: ஸோ பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் சரி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராகவும் சரி, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க?
0: ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபஸ்ட்டு பொறுமை. ஓகே, அதுதான் நம்பர் ஒன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொறுமை, ஏன்னா நான் பட்ட பாடலாம் எனக்கு தெரியும். ஸோ பொறுமை, அப்புறம் ரெண்டாவது வந்து பயம் இருக்கவே கூடாது. ரெண்டு ஷார்ட் போச்சுன்னா போட்டோம், மூணாவது ஷார்ட்டில் கரெக்டாக வரும். அண்ட் இன்னொன்று, இங்கிலீஷில் அதுக்கு தமிழில் வந்து ஆர்வம்னு சொல்லலாம், இங்கிலீஷில் வந்து கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாம் சும்மா ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து நான் நிறையா வந்து அஸ்ட்ரானமி அதெல்லாம் நிறையா செய்வேன். ஸோ ஸ்டார்ஸ் பார்க்குறது அப்புறம் சன்னை இது 2-3 days. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை சீசன் வந்து இருக்கிறதுனால இந்தியாவில் சென்னை மேலே பார்த்திங்கன்னா ஸ்கை வந்து எப்போவுமே ஒரு மாதிரி கிளவுடியாக தான் இருக்குது, ஆனால் சூடாகவும் இருக்குது. அதனால் வந்து சூரியன் வந்து கரெக்டாக கிளியராக தெரியறதில்ல. ஐ திங்க் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, செம்ம கிளியராக வந்திருக்கு ஸ்கை. எனக்கு ஒரே ஏய் கிளியர் ஆகிடுச்சுடா, இது என்னடா அது நம்ப முடியாத ஒரு சம்பவம், சரி எடு அப்படின்னு சொல்லி கேமரா அசம்பிள் பண்ணி இதை போட்டு என்னோடய சோலார் ஃபில்டரை மாட்டி ட்ரை பண்ணால் அவ்வளோ அழகாக அந்த சன் பிக்சர் வந்தது. ஆனால் ஜோக் என்னன்னு கேளுங்க, இது வந்து 9 மணிக்கு காலையில், 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடு. அதான் யோசிச்சேன், ஆஹா நான் கரெக்டாக 9 மணிக்கு தலைவரை பிடிச்சிட்டேன், சூரியனை பிடிச்சிட்டேன், 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இதே மாதிரி க்ளவுடியாக இருந்திருக்கும், ஒரு படம் கூட வந்திருக்காது. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி, என்ன ட்ரை பண்ணலாம் எப்படி பண்ணலாம், பொறுமை. ரெண்டாவது படப்படன்னு இருக்கணும், படப்படன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபோட்டோகிராஃபிஸ் மற்றதெல்லாம் படப்படன் இருக்காதிங்க, வாழ்க்கை கட்டுறோம். ஃபோட்டோகிராஃபியில் ப்ளீஸ் படப்படன் இருக்கு, ஏன்னா அதுதான் வந்து அடுத்த படத்தை கொடுக்கும். நான் அதனால் கேமரா கையில் தூக்கிட்டு அலையணும்னு சொல்லலை, பட் பார்க்கறது பார்வைன்னு ஒன்று இருக்குது, அப்சர்வேஷன் சீயிங்னு இருக்குது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டு, இந்த பார்வையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு அந்த பார்வை இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும், அந்த கியூரியாசிட்டி டெஃபினட்டாக இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்டேஷன், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ டிஜிட்டல் கேமராவில் பார்த்தீங்கன்னா 1000 படம் எடுத்து 1 செகண்டில் 1000 நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோல் ரோலாக எடுப்போம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரோலில் ஒரு 3 படம் வரும், அடப்பா மீதி நெகட்டிவ்லாம் என்னடா பண்ணுறது, வீட்டில் கத்துவாங்க, டே 100 ரூபா 100 ரூபா வேஸ்ட் பண்ணுற, என்னடா எடுத்து நீ காட்டுக்கணும்னு, இல்லைம்மா இன்றைக்கி ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஓரம் வச்சுருவேன். டிஜிட்டல் கேமரா இந்த ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு அட்வான்டேஜை ப்ளீஸ் யூஸ் இட்.
1: சார், ஃபோட்டோகிராஃபருடைய குவாலிட்டிஸ் நம்ம பற்றி பேசுகிறப்போ பேஷன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸ் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோக்காக பொறுமையாக வெயிட் பண்ண தருணங்கள் நிறையவே இருக்கும், அதில் ஒரு சிலதை பகிர்ந்துக்க முடியுமா?
0: இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சம்பவத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் மாட்டியிருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரயில்வேஸுக்கு வந்து ஒரு ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் காமெடி என்னென்னா வந்து அந்த ரயில்வே சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆந்திர பிரதேஷ், சூடுன்றது எல்லாருக்கும் ஆந்திராவில் எப்படி சூடு எடுக்கும்னு தெரியும். இதுவரை பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஆந்திர பிரதேஷில் கேமரா வச்சுட்டு இருக்கிற 2 பைத்தியங்கள் நாங்கள் தான். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வர எங்களுக்குன்னு அந்த ரயில்வேஸுக்கு தானே நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்கிறோம். அதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சார் உங்களுக்கு எப்படி ட்ரெயின் வரணுமோ, எந்த இன்ஜினை போட்டு வரணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணுறோன்றாங்க. இப்படி ஒரு ஹெல்ப் நான் வந்து பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவ் ரயில்வே குரூப். அதனால என்னாச்சு, எங்களுக்கு இப்போ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுற போது நாங்கள் தானே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரி இந்த மலையில் நின்னால் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தால் இப்படிலாம் பயங்கரமாக கால்குலேஷன் போட்டு கார்லாம் ரெடி பண்ணி போய் நிற்கிறோம். அப்புறம் எங்ககிட்ட ஃபோன் வருது, நாங்கள் வேறு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடம்னு கிளியராக சொல்கிறேன், ரேணிகுண்டா திருப்பதி பக்கத்தில் இருக்குங்க. ரேணிகுண்டாக்கும் காலஹஸ்திக்கு நடுவில் ஏற்பேடுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அது சரியான மலை, சூடுனா சூடு பின்னும், கீழேந்தும் அடிக்கும் மேலேருந்தும் அடிக்கும் சூடு. ஓகே 42 degrees, நிஜமாக சொல்கிறேன் 42. நாங்கள் அந்த ஒரு பாறை மேலே நின்றுட்டுருக்கோம் கேமராவை வச்சுட்டு, என் தலைக்கு மேலே வந்து ஃபோட்டோகிராஃபர் நிற்கிறாரு, நான் வந்து கீழ் லெவல், ஃபோட்டோகிராஃபர் வந்து மேல் லெவல், அந்த மாதிரி வெயில் சுடுது, 42 கீழேந்து 42 மேலேருந்து நின்றுட்டுருக்கோம். ட்ரெயின் வரப்போகிறதுனா சடனாக ஃபோன் வருது, சார் இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகுன்றான். ஐயோ ஐயோ லேட்டாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம். வண்டியை காணோம், கடைசியில் ஃபோன் பண்ணி, சார் இப்போ தான் காலஹஸ்தி விட்டுருக்கணும்னா, அப்பாடா ஆண்டவா நீ தான்டா என்னை காப்பாற்றினேன், ஏன்னா அந்த சூடில் எங்களை தாங்க முடியல. பட் என்ன செய்யறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும், வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் ஷாட். அப்புறம் அது வந்தது பார்க்கணுமே அந்த ட்ரெயின், அப்படி ஒரு ஜில் ஜில்னு அப்படி வந்து, அந்த டிரைவர் வேறு அவருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து ஹார்ன் போட்டார் லைட் போட்டார் அலறிட்டு கதறிட்டு வருது வண்டி. வீடியோ சூப்பராக எடுத்தோம், ஃபோட்டோ சூப்பராக, அது எடுத்த போகிற பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டோம். அப்போ தான் அந்த சூடு எஃபெக்ட். இது அந்த மாதிரி சம்பவம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பட்டர்ஃப்ளை, சாரி ஸ்பைடர் எடுக்கணும்னு, அதான் ஸ்பைடர் ஸ்பைடர் எடுக்கணும்னு போய் போய் போயிட்டு கடைசியில் அந்த ஸ்பைடரை கண்டுபிடிச்சிடுறோம். சிறுசுனா அத்துணுண்டு, அதோட உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்காது, அத்துணுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அது எடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட போகிறோம் கிட்ட போகிறோம், நான் வேற வந்து நானும் ஒரு பூச்சி மாதிரி கீழே படுத்துட்டு அப்படியே பிறல்றேன் அந்த வந்து மண்ணில், அந்த மணலில் பிறண்டுட்டு அப்படியே போயிட்டு கிட்ட போனால் சன்னை பார்த்தா அந்த சிலந்தியை காணோம். என்னன்னு பார்த்தா லென்ஸ் மேலே உட்காந்துருக்கு, லென்ஸ் மேலே உட்காந்து அது எப்படி எடுக்கிறது, கடைசியில் ஐயாடா என்னடான்னு சொல்லிட்டு வேற கேமரா எடுத்து, இது லென்ஸ் மேலே உட்காந்துருக்கிறத வேற கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோம். நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காணமேன்னு பார்த்தா இது அங்கே உட்காந்துருக்கு. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மேக்ரோ ஃபோட்டோல, என்னோட ஃபோட்டோகிராஃபியில இப்படியெல்லாம் நடந்திருக்கு.
1: சார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பல தருணங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. பொதுவாகவே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போயிட்டு போட்டோகிராஃபில வேற ஒரு விஷயம் இன்னும் அற்புதமா கிடைச்ச தருணங்கள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
0: அது நிறையவே இருக்கு. எப்படின்னா வந்து இது வந்து வைல்ட் லைஃப்ல தான் சூப்பரா வரும். சோ நாங்க போனது வந்து டைகருக்கு அப்படின்னு நினைச்சோம், கடைசியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐ திங்க் பாந்தவ்காட்லேயே ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு இது பண்ணா பண்ணான்னு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங்சுரி இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், அதுதான் மெயின். இந்த எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஜீப் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. அதில் வந்து என்னென்னா வந்து எல்லாருமே வந்து வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைகரை பார்க்கலன்னு ரொம்ப வந்து வருத்தம் ஆகிடுறாங்க. சம்டைம் இது அந்த கைடையும் அந்த டிரைவரையும் போட்டு நல்லா கத்துவாங்க, என்னடா நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வந்திருக்கேன், ஒரு இன்னும் புளியை கூட புளியோட வாழைனா காட்டி தொலையேன் அப்படின்வாங்க. அவன் வந்து அழுதுட்டு இருப்பான், ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா வந்து புளியை காட்டலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி. நாங்கள் வந்து அந்த டிரைவர் கிட்ட என்ன சொன்னோம், பாருப்பா நாங்கள் இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் வரோம், நாங்கள் ஃபோட்டோகிராஃபர் தான், புளியை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, அதனால நாங்கள் வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறலாம் இல்லை, நீ வந்து அழாத கத்தாத, சும்மா நீ என்ன பண்ணுற ஜீப் எடுத்துகிட்டு ஃபாரஸ்ட்டில் சுற்றுவோம், அப்படி ஏதோ சான்ஸில் வந்து ஒரு புலி எதிர்க்க வந்துச்சுன்னா நம்ம லக்னோ அவன் ரொம்ப எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சார் உங்கள் மாதிரி எல்லோரும் இருந்தாங்கன்னா எங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் போயாச்சு. அந்த பன்னால் போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு வரவே மாட்டீங்கன்னா, அந்த இயற்கை அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல், அந்த மவுண்டனாக இருக்கட்டும் சின்ன ஹில்லாக இருக்கட்டும், அந்த நீங்கள் சும்மா அங்கே உட்காரலாம், ஒன்றுமே வேணாம், கையில் வந்து ஒரு பிஸ்கட் எடுத்துகிட்டு போங்க, ஒரு டீ எடுத்துகிட்டு போங்க, வாழ்க்கை ஜும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னாச்சு. எல்லாரும் வந்து அன்னைக்கு வந்து 3 மணிக்கு நாங்கள் உள்ளே போயிட்டோம், 3 மணிக்கு போனோன்னே நாங்கள் உள்ளே போகிறதா சொன்னேன், எங்களுக்கு வந்து அந்த புளியை பார்க்கணும்னு ஒரு இஷ்டமே இல்லை. நாங்கள் சொன்னேன் வாங்க சும்மா ஒரு டிரைவ் பண்ணோன்னா நிறையா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ன நல்ல சூடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. அவன் கேட்டான் என்ன சார், நான் சொன்ன பாரு ஜீப் நிறுத்தாத ஜாலியாக சுற்றுவோம், 5:30 வரைக்கும் நம்ம பார்க்குள்ளே இருக்கலாம், 5:30 வரைக்கும் எனக்கு எல்லாம் சுத்தர நான் சும்மா எடுக்கிறேன்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். மொல்லமாக ஜீப்பை வந்து இந்த பாட்டு தமிழ் பாட்டு வர மாதிரி அப்படி ஜாலியாக ஓட்டிட்டு போகிறோம். ஒரு இடத்துல என்னாச்சு, மற்ற ஜீப்பெல்லாம் வந்துட்டு ஏன் புளியை பார்த்தே புளியை பார்த்தே புளியை பார்த்தேன்னு நாங்கள் ஒன்றுமே சொல்ல, எங்களை பார்த்து டே இவங்க ஏதோ பார்த்துருக்காங்கடா சும்மா இருக்காங்கடான்னு வந்து, சார் ப்ளீஸ் டெல் மீ சார் வாட் யூ சா சார்னு ஏதோ சொன்னா, யோ நீ சும்மா என்னை விடு நான் ஜாலியாக இயற்கையாக என்ஜாய் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. கத்திட்டேன் ஏ புளியை காட்டுறான்றான் சும்மா ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணோம், ரைட்டில் திரும்பி மொல்லமாக அந்த சைடில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஓப்பன் பேட்ச் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற இப்போ கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உயரம் கிராஸ் அவ்வளோ பெருசு, அது வந்து நல்லா கூலாக இருக்குது, மழை வர மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்குது, நல்லா க்ளவுட் ஃபார்மாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரே ஹாப்பி. ஏ மழை பெய்யட்டுடா, ஐயோ இந்த சூடு தாங்க முடியல, மழை பெஞ்சாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாக கூலான மழைவா மழைவா மழைவான்னு கத்துறோம். புளியை பற்றி கண்டுக்கவே இல்லை, இந்த ஜோக்கை கேளுங்க, புளியை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அந்த புலி எங்களோட ஐடியாவில் இல்லைன்னா அங்கே புலி பார்க்கறதுக்கே வரல, இயற்கையை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா அங்கே உள்ள ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கு, நாங்கள் கவனிக்கவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு ஜீப்பை திரும்பிட்டு நாங்கள் நாலு பேரும், நான் என்னோடய ஃப்ரெண்டு அவர் சார் அப்புறம் வந்து கைடு டிரைவர், நாலு பேரும் உட்காந்துட்டோம். ஆல்மோஸ்ட்

0: தூங்க போயாச்சு. ஏன்னா எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தான், நாங்கள் வந்து சும்மா தானே வந்திருக்கோம். சடனாக என்னாச்சு, காற்று அடிக்கிறது அப்படியே நின்றுடுச்சு. காற்றே அடிக்கல. ஓகே, காற்று யூஸ்வலாக ஃபாரஸ்ட்டில் அடிச்சுட்டே இருக்கல, சின்ன அடிக்கும் இல்லையா, காற்றே அடிக்கல, எல்லாம் குவைட் ஆயிடுச்சு. உடனே வந்து அந்த கைட் சொன்னான், சார் சார் சார், அவன் ஹிந்தியில் பேசினான், சார் அப்படியே தேக்கோ சார், குச்சி ஆராயே சார். நான் எங்களுக்கெல்லாம் ஒரேட்டு டே ஏதோ வரப்போறதுடா, என்ன வரப்போறதுன்னு தெரியாது, அது வந்து மானாக கூட இருக்கலாம், ஓகே அது புளின்னா ஒன்றும் இல்லை மான். ஏன்னா அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ இருக்கும், காட்டு பண்ணி கூட இருக்கும், காட்டு பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எருமை சைஸில் இருக்குது, காட்டு பண்ணி எருமை கூட இருக்கலாம், அந்த காட்டு எருமை கூட இருக்கலாம். நாங்கள் சும்மா லேசியாக, எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கவே பிடிக்கல, நிஜமாக சொல்கிறேன், கேமரா கையில் வச்சுட்டு ஏய் நம்ம என்ஜாய் பண்ணலாம்டா, என்ன வேணா வரட்டும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னேன், ஆமாடா நம்ம என்ஜாய் பண்ணலாம்டான்னு. சடனாக பார்த்தா அந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் அதான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் ஜீப்பை நிற்கிறோம், ஜீப்புக்கு பக்கத்துலேயே கிராஸு, பக்கத்துலன்னு சொல்கிறேன் 2 அடி அகலத்தில், அது இப்படியே தள்ளுறது. பார்த்தா அங்கே ஒரு டைகர் உட்காந்துருந்துருக்கு, இத்தனை அழியா உள்ள அந்த புலி இருந்திருக்கு எங்கள் பக்கத்துலேயே. நாங்கள் அதை கவனிக்கல, புலிக்கு எங்களை ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆனால் எங்களை பார்த்தா வந்து ஒரு டெரரிஸ்டாக தெரியல அதுக்கு, அதனால ஹாப்பியாக இருக்குது. நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணல, அதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. ஐ திங்க் கடைசியில் அது போர் அடிச்சுதுன்னு நினைக்கிறேன், என்னடா கேமரா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன்றாங்க, நம்ம போய் நிற்போம்னு சொல்லிட்டு அது இப்படி ஏந்துக்குது. அந்த ஏந்திருக்கிறச்ச அந்த கிராஸ் இஸ் மூவிங் சார், டைகர் டைகர்னு பார்த்தா வருது, டைகர் வருது, பக்கத்துலேயே உட்காந்துருந்துருக்கு, எங்களுக்கு கவனிக்கவே இல்லை, 3 அடி தூரத்தில். அப்புறம் அப்படி ரோட்ல வருது பாருங்களேன், அப்படி டேய் நான் தாண்ட இந்த காட்டுக்கு ராஜா மாதிரி அப்படி ஸ்டைலா வந்து அப்படி ரோட்ல பட்டுன்னு உட்காந்துருச்சு. எங்களுக்கு வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கோம், அப்பாடி டைகர் ரா நம்ம எதிர்க்கு வந்து. அந்த டிரைவர் கத்தா, சார் போட்டோ லேலோ, போட்டோ லேலோன்றான். நான் சொன்னேன், ஷட்டப்டா ஷட்டப்டா, சிரிக்க ஆரம்பிச்சா டிரைவர், சார் உங்க மாதிரி பார்த்ததே இல்லை சார், நீங்க அவ்வளோ ஒரு நேச்சரை வந்து அப்ரிஷியேட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் சார். டைகர் நான் சொன்னேன், அதுக்கோசரம் வரலப்பா நேச்சர், இப்போ டைகர் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து அப்படி ஜாலியாக நம்மளை வந்து ஒரு ராஜா மாதிரி பார்க்கறது எவ்வளோ ரேர், எனக்கு அதை பார்த்தே நம்ம லைஃப் பூரா இங்கே இருந்துடலாமே. கடைசியில் அந்த டைகர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டைகர் வந்து 10 நிமிஷம் கொஞ்சம் கூட நகராது, எங்களுக்கு அப்படி ஒரு போஸ் கொடுக்கறது. இந்த சாமியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அருள் கொடுப்பாங்கன்னு சொல்ல அதே ஃபீலிங் தான். 10 நிமிஷம் உட்காந்துட்டு நாங்கள் ஜாலியாக கேமராவில் எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்கிறோம், மெமரி கார்டு பாட்டுக்கு ஃபுல் ஆகிட்டே போகிறது, இது தலைவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. கடைசியில் டிரைவருக்கே சிரிப்பு வந்துடுச்சு, சார் மற்றவங்களை கூப்பிடலன்னா வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும், கூப்பிடலாமா, ஆ இப்போ கூப்பிடுப்பா எல்லாரையும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கலாம் வந்து அந்த டைகர்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எங்கள் லைஃப்பில், தட் வாஸ் த டைம் வென் வி ரியலைஸ்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பீ ப்ரிப்பேர்ட் அண்ட் என்ஜாய் த சிச்சுவேஷன்.
1: ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சார். நீங்கள் வந்துட்டு MOP வைஷ்ணவ் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுறப்போ அது சக்ஸஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்னு ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். நீங்கள் வந்து ஒரு எண்ணத்தோட ஒரு ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அது ஃபோட்டோவாக இருக்கட்டும், அது வந்து சமையல் கட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு என்ன சொல்கிறது விளையாட்டு பந்தயமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு அதை ட்ரை பண்ணுவீங்க, அந்த எதிர்பார்ப்பு வராது, ஏன் வராதுன்றது அடுத்த அனாலிசிஸ், சரி அது வரணுமா இல்லை பரவாயில்ல விட்டுடலாமான்றது 2வது, 3வது ஆமாம் எனக்கு வரணுன்றச்ச நீங்கள் அது என்ன ட்ரை பண்ணணும். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, நீ எந்த எண்ணத்தோடு அந்த ஃபோட்டோ எடுத்த, நீ வந்து என்ன சொல்கிறதுக்கோசரம் அந்த ஃபோட்டோ எடுத்த அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, சார் நான் இந்த ரீசன் கோசரம் தான் சார் நான் ஃபோட்டோ எடுத்துனோம்னா, ஐ சார் அந்த மாதிரி ரீசனுக்கு நீ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், இந்த மாதிரி செட்டிங் வைக்கணும், நீ என்ன எதிர்பார்த்தியோ அது ஏன் வரலன்னா இப்படி வரல, பட் நீ வந்து வேறு எண்ணத்தோடு அந்த ஃபோட்டோ எடுத்துனா நீ எடுத்தது பர்ஃபெக்ட், ஏன்னா அந்த எண்ணத்துக்கு அது சூட்டால வேற ஏதோ செஞ்சதுக்குது. ஸோ நான் என்ன என்கரேஜ் பண்ணுன்னா, எல்லாரும் ப்ளீஸ் எக்ஸ்பெரிமெண்ட், சும்மானா கேமராவை தட்டுங்க, அதை தூங்க விடாதீங்க, ஏதாவது பண்ணிட்டே இருங்க, கேமராவில் ஃபோட்டோ எடுங்க, இப்படி வைங்க அப்படி வைங்க, ஏதாவது ஒன்று நோண்டுங்க சுரண்டுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, கீழே மட்டும் போட்டு உடைக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக யூல் பி ஏபிள் டு கெட் த பிக்சர்.
1: சார் எந்த வித ஆர்டிஸ்டிக் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜும் இல்லாமல் ஆஸ் அ பிகினராக உங்களை அப்ரோச் பண்ணால் எந்த ஒரு விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க?
0: நான் வந்து என்ன சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேமராவில் எப்படி வந்து ஃப்ரேமிங் அண்ட் காம்போசிஷன் செய்யறதுன்றது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு படத்தை பிடிக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு ஓவிய கலை மாதிரி தான், இது வந்து என்ன ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டை வச்சு அந்த கேன்வஸில் அந்த பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க, இது வந்து கேமராவை வச்சு பெயிண்ட் பண்ணுறீங்க, அதுதான் டிஃப்ரென்ஸு, கேமரா தான் உங்கள் ப்ரஷ்ஷு. ஓகே, என்ன வித்தியாசம்னா நீங்கள் வந்து ஒரு ஓவியத்தை தயாரிக்கிறச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 வீக் ஆகும், 10 டேஸ் ஆகும், ஃபுல்லாக முடியறது, இது வந்து ஒரு செகண்டில் டக்கார் டக்கார்னு ஒரு நொடியில் வந்து அத்தனை ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அதுதான் வித்தியாசம். அதே அப்ரோச் தான், நான் ஒரு படத்தை பிடிக்கிறச்ச அந்த கேமரா வழியாக எண்ணத்தை பார்க்குறேன், எதுக்கோசரம் எடுக்கிறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங்ன்றதும் காம்போசிஷன்றது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். அதுலேருந்து மற்றதெல்லாம் பின்னாடி வரும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியையும் ஃபோட்டோகிராஃபர்ஸையும் அது எந்த அளவில் பாதிச்சிருக்கு, ஆர் எந்த அளவில் ஒரு மாற்றத்தை உண்டுபடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சோஷியல் மீடியாவில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா நீங்கள் யாருன்றதை நல்லா வெளியெடுத்து இதெல்லாம் தான் என்னால் செய்ய முடியும். அதுக்கு மேலே என்ன இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நீயா நானான்னு வரைச்ச பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போது அதனால தான் நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன், சோஷியல் மீடியாவை நீங்கள் வெறுக்காதீங்க, இருக்கிறபடி இருக்கட்டும். ஆனால் அதோட லிமிட்டு அது என்ன செய்யக்கூடியதுன்றத அது உள்ள நீங்கள் வந்து எல்லாத்தையும் செய்யுங்க. ஓவராக அதுதான் என்னோடய வாழ்க்கை, அது இல்லைனா நான் இல்லை, அதில் வருது தான் அவங்க அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னோடய வாழ்க்கையோட கம்ப்ளீட் மெத்தட் ஆஃப் லிவிங்ன்றது அவ்வளோ தூரத்துக்கு ப்ளீஸ் டோன்ட் டேக் இட். ஆனால் விளம்பரம் செஞ்சு நானும் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன், என்னோடய ஃபோட்டோவை பாருங்கள், நாளைக்கு வந்து இதை வச்சு எனக்கு எதாவது வேலை கிடச்சிருந்தா அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சிக்கனா சோஷியல் மீடியா இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஏன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து சோஷியல் மீடியானால தான் எனக்கு வந்து நல்ல பப்ளிசிட்டி வந்தது. ஏன்னா நான் வந்து பப்ளிசிட்டி நீங்கள் கேட்கலாம் சார் உங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கெலாம் என்ன சார் பப்ளிசிட்டினா, அப்படி இல்லை பூச்சிகளை வச்சு பப்ளிசிட்டி, பூச்சிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பூச்சிகள் இல்லைன்னா நம்ம வந்து உலகமே அழிஞ்சிரும், அந்த அழிவு காலத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போடுறச்ச ஃபேஸ்புக்கில் காசு கட்டி அவங்க விளம்பரம் செஞ்சதுனால தான் பார்த்திங்கன்னா அத்தனை பேர் வந்து என்னோட அந்த பூச்சி படத்தை ஆக்சுவலாக காசு கொடுத்து வாங்கிட்டு போடுறது. எதுக்கே ஒரே சிரிப்புண்டு பூச்சி படம் வாங்குற லெவலுக்குனா அப்போ தான் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது அவேர்னஸ் வந்துடுச்சு, பூச்சி படத்தையே வந்து பார்த்து வாங்குற லெவலுக்கு வந்துடுச்சுன்னா ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் இட்.
1: சார் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ஏஐ ஸ்மார்ட் ஃபோன் நியூ டெக்னாலஜி காலகட்டத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஃபோட்டோகிராஃபியோடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் இந்த கான்டெஸ்டில் யங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஃபோட்டோகிராஃபி வித் ட்ரெடிஷ்னல் கேமரா சிஸ்டம் வந்து அழிவே அழியாது. ஏன்னா ஏஐ எப்படி யூஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒரு லிமிட் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், புது ரெஸ்டாரண்ட்டு புது இடம் ஒன்று திறந்துருக்காங்க, இது ஒரு உணவகம். அந்த புது உணவகம் வந்த உடனே முதல்ல ஏ அங்கே போய் பார்க்கலாண்டா புதுசாக வந்திருக்கடான்னு போவாங்க, ஒரு 1 வாரம் 10 நாள் போவாங்க, அதுக்கப்புறம் ஏ அதே இட்லி தாண்டா அதே தோசை தாண்டா, இதுக்கோசரம் நம்ம வந்து அவ்வளோ ஒரு 10 கிலோமீட்டர் போனோமா, ஏ நம்ம வீடு பக்கத்துலேயே கையந்தி பவன் இருக்கு அங்கேயே சாப்பிட்ருவோம், திருப்பி அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அது ஒரு எப்பவுமே வந்து ஹியூமன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது வந்ததுன்னா அது இமீடியட்டாக அது பின்னாடி ஓடுறது நம்மளோட ஹேபிட்டே அப்படி தான். அதை வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன், ஆனால் ஆல் த டைம் பின்னாடி ஒன்று இருக்குன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஏஐயில் அப்படி தான் வருது, ஏஐ இஸ் நியூ டெக்னாலஜி, எல்லாருக்கும் வந்து ஒரு த்ரில்லு, ஏ ஏஐயில் இது செய்ய முடியும் பாரு நான் இதை செஞ்சிருக்கேன் செஞ்சு, போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே இப்போ ஸ்லைட்டாக ஒரு வெறுப்பு வந்துடும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம காலேஜ்லேயும் வந்து ஒரு எக்ஸாம் நடத்தினேன் மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின்னு சொல்லிட்டு, அந்த மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின்ஸில் என்னாச்சுன்னா வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போர்டாக இருந்தாங்க, தே ஹவ் ரைட் டு ஃபீல் போர்ட் பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து நம்ம வந்து அதை கலப்பி விடலைன்னா கிளாஸ் வந்து போர் அடிச்சிடும். ஸோ நான் அவங்கக்கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணேன், இதுதானே ஓணும் உங்களுக்கு, நீங்கள் ஒன்று செய்யுங்க, எம்சிக்யூவில் வந்து எந்த கொஸ்டின் கரெக்ட்னு சொல்கிறீங்களா, நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள், ஏஐ யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி மொபைல் எடுத்து யூஸ் பண்ணி கரெக்ட் ஆன்சர் எதுன்னு சொல்லுங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, என்ன சாரே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு, சாரே வந்து என்கரேஜ் பண்ணணும் ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா சொன்ன பண்ணு. கடைசியில் ஜோக் என்னாச்சுன்னா இவங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஆன்சரை தேடிருக்காங்க, அது கொடுக்குற ஆன்சர் வந்து நான் கொடுக்குற ஆன்சரே இல்லை, நான் வந்து ஒரு ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 3 பதில் வரும் ஏபிசின்னு கொடுத்துருப்பேன், அவங்க போட்ட சாட் ஜிபிடியில் அந்த பதிலே வரல, அதே கேள்வியை போட்டிருக்காங்க. நான் தான் என்கரேஜ் பண்ணேன் கிளாஸில் எக்ஸாம் போது சொன்னேன் அதை போடுங்க சாட் ஜிபிடி பண்ண, சார் ஆமாம் சார் அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு மாதிரி சார் ஒரு ஆன்சரும் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மொபைல் எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க, அவங்களே மொபைலில் தொடவே இல்லை எக்ஸாமில் பார்த்தீங்களா, அதுதான் அங்கே விஷயம். ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் பண்ணலாம் கொஞ்ச நாள் கேட்டு பாருங்க அப்படியே போயிடும். அது வந்து அதனால photographers need not be afraid that oh yo ai வந்ததுனால அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பயத்துல வந்து பின்வாங்கிடாதீங்க, முந்துங்க, பின்வாங்கிடாதீங்க, முந்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா சாட் ஜிபிடி எல்லாம் ஓவர்டேக் அடிச்சுட்டு நீங்க போகணும், ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு உங்க இன்ஜின்ல, நீங்க ஏதோ ஒரு குட்டி ஒரு குறுக்க வந்து ஒரு நாய் நடந்ததுனால நான் வந்து பெரிய ட்ரக்கே நிறுத்திட்டு இருந்தா அந்த ரோட்லயே ஓட்ட மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு, அதை வந்து இப்போ ஓரம் தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி எல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு போங்க வாழ்க்கைய.
1: சார் நீங்கள் ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட் ஆர் விசிட் பண்ண எக்ஸிபிஷன் இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா?
0: எக்ஸிபிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கோம், சென்னையில் வந்து எக்கச்சக்க எக்ஸிபிஷன் போயிட்டே இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஓவியக்கலையை வந்து எக்ஸிபிஷன் தான் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் எக்கச்சக்க எக்ஸிபிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் போட்டதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னா, இது மாதிரி ஒன்று வரணுன்றதான் ரொம்ப ரொம்ப நாளாக ஆசை, அது வந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸுக்கு போவேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டிங் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ எனக்கு கொஞ்சம் வருத்தம், ஏன்டா இவ்வளோ நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது பிரிண்டிங்கில் போய் சொதப்பிட்டே அப்படின்றத அந்த மாதிரி பேசுவேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ஃபோட்டோ வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதை பற்றி சம்டைம்ஸ் சொல்லுவேன். ஸோ யூஸ்வலாக நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஷூட் பண்ணனா இதெல்லாம் கவனிக்க வைப்பேன். இதை பாருங்கடா இந்த ஃபோட்டோ எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அமையணும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா அமைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட் புட் அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பெரும்பாலும் நல்லாவே வந்துட்டுருக்கு எல்லா எக்ஸிபிஷனும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து எஸ்பெஷலி லலித் கலா அகாடமின்னு நம்ம கிரீம்ஸ் ரோடு எக்மோரில் இருக்கு பாருங்க, அங்கே வர எக்ஸிபிஷனும் சும்மா வேறு லெவலாக இருக்கும். அதெல்லாம் எவ்ரி டைம் அது வந்துச்சுன்னா டகர்னு ஓடி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துடுவேன். ஸோ தட் இஸ் த திங்.
1: சார், இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னாலே எத்திக்கல் கன்சர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரச்ச நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: எத்திக்ஸ்ன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தன்னம்பிக்கை மாதிரி தான். நீங்கள் வந்து எத்திக்ஸ் வச்சு என்ன நம்புறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் படத்தை என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ யாரோன்னு எடுத்துக்கிட்டோம்டா, நான் வந்து இப்போ என்ன எல்ஐசி பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா எல்ஐசி பில்டிங் எல்லாருக்கும் சொந்தம், அதை வச்சுட்டு ஏ நான் எல்ஐசி பில்டிங் எடுத்து நீங்கள் ஒத்துமையாக அதை எடுக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அது பைதிகார்த்தணும், என்ன என்ன யூஸ் பண்ண போட நான் நாளைக்கு நான் எல்ஐசி பில்டிங் எடுத்துகிட்டு போகிறேன் அது வேற. ஆனால் நான் ஒரு காட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மலையை ஏறி அது வந்து அந்த என்ன வேர்வெல்லையும் அந்த ஸ்வெட்டிலையும் போய் அந்த பூச்சிக்கடி வாங்கிட்டு ஒரு பூச்சியை ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உணர்ந்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டால் என்ன ஆகும்னு தெரிஞ்சுட்டு போடணும் போடக்கூடாது. நான் வந்து அதெல்லாம் தெரியாத போட்டுட்டு எவனோ மொத்தம் அதை எடுத்து எதையோ செஞ்சுட்டு அப்புறம் வந்து நீ ஏன்டா செஞ்ச அப்படின்னு நான் கத்தக்கூடாது. ஏன்னா தட் மீன்ஸ் ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன்னா நீ காட்ட அதை ஒத்துருக்கோம். ப்ரைவேட்டாக போய் எல்லாருக்கும் காமிச்சு பாடுறா நான் இந்த பூச்சியை ஃபோட்டோ எடுத்து இப்படி நான் இடத்துக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டேங்க. எங்களோட நேச்சர் குரூப்பில் இதை வந்து சொல்ல விரும்புகிற இந்த ஜோக்கு, நான் வந்து அந்த ஒரு சூரியனை வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தேன் இல்லைங்களா, அந்த சூரியத்தை வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் வந்து மற்ற குரூப்ஸ்லாம் எல்லாம் போட்டு அனுப்பிச்ச உடனே இம்மீடியட்டாக வேற ஒரு மெம்பர் வந்து இம்மீடியட்டாக அவர் எடுத்த ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்புறம் எழுதினேன், ஏண்டா இத்தனை நாளாக நீ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க, நான் போட்டப்புறம் தான் உனக்கு போட தோணித்தா, நிஜமாகவே நீ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு ஒன்று வாய மூடிட்டான், பேசவே இல்லை. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்னால் இமீடியட்டாக நானும் பண்ணுறேன், ஏய் நானும் பண்ணு சரி செய், யார் வேணான்னு சொன்னான். ஆனால் உங்களுக்கு உணர்ச்சி இருக்கணும், நான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக படம் எடுத்தேன்னா அது போடலாமா போடக்கூடாதா. அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோஸில் ஆயிரம் கணக்கான ஃபோட்டோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுத்து கூட நான் வெளியில் காட்ட மாட்டேன். ஏன்னா யாரோ ஒருத்தர் அதை எடுத்து காப்பி பண்ணி ஏதாவது செஞ்சுருவாங்கன்றதுனால நான் காட்ட மாட்டேன். பார்க்கலன்னா பார்க்காத. இப்போ நீ பார்த்ததுனால எனக்கு என்ன 10,000 ரூபா சம்பளம் வரப்போகிறதா, இல்லை ஒன்றால் வந்து எனக்கு அடுத்த ஜாப் வரப்போகிறதா, இல்லை அப்போ எதுக்கு நீ பார்க்கணும்? அப்புறம் சில பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் எதுக்கு சார் பின்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க மற்றவங்களுக்கு காட்டுறதுக்குன்னு? இல்லைப்பா, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் போனேன், அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்தேன், அதை இப்போ கூட நான் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு ரசிச்சு ஆ சூப்பராக இருக்குது, நான் பார்த்து நான் ரசிக்கணும். நீ பார்த்து ரசிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு எல்லாரும் என்னை பார்த்து அப்படியே விலகிட்டு ஓடிடுறேன், இல்லை சார் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க.
1: சார், ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு கேப்சரிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வகையில் ஆத்தென்டிசிட்டியை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? லைக் எடிட்டிங் அப்படின்றதுக்கும் ஒரு எல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இதை பற்றி சொல்லுங்க சார்.
0: ஸோ எடிட்டிங்ன்றது ஒன்று, ப்ராசஸிங்ன்றது ஒன்று, மேனிப்புலேஷன்றது இன்னொன்று. ஸோ என்ன எடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா எந்த அதே திருப்பி அந்த அந்த ஒரு பாயிண்ட் தான், எந்த எண்ணத்துக்கோசரம் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க, எந்த எண்ணத்தில் அதை வந்து வெளியில் எல்லாருக்கும் காட்ட போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு டான்ஸ் நடந்துட்டுருக்கு, நாடகம் நாடகம் ஒன்று நடக்கிறது, டான்ஸ் ஒன்று நடக்கிறது, ஓகே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறச்ச எதுக்கோசரம் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அந்த காஸ்டியூம் அவங்க போட்ட கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸை வந்து ஒரிஜினலாக நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் அது ரொம்ப வந்து மாற்றக்கூடாது, எடிட்டிங்கில் மாற்றக்கூடாது, ஏன்னா நீங்கள் அந்த எண்ணத்தோடு எடுத்திருக்கீங்க. இல்லை அவங்க அவ்வளோ அழகாக ஆடுறத வந்து நான் ஒரு ஓவியமாக காட்டணும்னு விரும்புகிறேன்னா அப்போ நீங்கள் அந்த ஓவியம் போடுற ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஷாப்னு ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கிறீங்களா, அதில் வந்து அந்த ஓவியம் அந்த பெயிண்டிங் சாஃப்ட்வேரில் அந்த சாரி பெயிண்டிங் ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு அதை எஃபெக்ட் கொடுத்து காட்டுங்க யார் வேணான்னு சொன்னால். ஏன்னா உங்களோட எண்ணம் என்ன, அதை பெயிண்டிங்காக காட்டணும், ஏன்னா அந்த டான்ஸர் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் போஸ் கொடுத்தாங்க. இதையே வந்து நான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆர்டிஸ்ட் இல்லை, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், எனக்கு அதை பெயிண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்றது ஒரு எண்ணத்தோடு ஒருத்தர் வந்தார்னா அவர் ஹி ஹஸ் காட் த ரைட் டு மாடிஃபை இட். ஆனால் அவர்கிட்ட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, உருப்படியாக ஒரு ஃபில்டரை போடு, உருப்படியாக போட்டு ரொம்ப ஓவராக செஞ்சிடாத, உருப்படியாக ஒரு நல்ல ஃபில்டரை போட்டு அதை நிஜமாகவே ஒரு பெயிண்டிங் மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல முடியுமா அப்படின்னா நீ எக்ஸ்பர்ட். அந்த லெவல் வரைக்கும் யூ கேன் கண்டினியூ. ஆனால் இப்போ எத்திக்ஸ்னு வரைச்சா பார்த்தீங்கன்னா, கூட ஒருத்தரை ஒட்டி வைக்கிறது, அந்த குரூப்பில் இல்லாதவரை வந்து ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கிறது, அதெல்லாம் செய்கிறது இஸ் நாட் எத்திக்கல். ஏன்னா யாரை வந்து நீங்கள் வந்து இல்லாத ஆளை வந்து கொண்டு நிற்க வைக்கிறீங்களோ, அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டிங்களா? அவர் வந்து இந்த குரூப்பில் இல்லைன்றது ஒரு காரணம். ஆனால் அவரே சொன்னார்னு வச்சுக்கோங்க, அப்பா என்ன ஊரில்

0: தெரியல, பட் மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நேராக உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. சட்டம் வந்து அமெரிக்காவில் அதில் ரொம்ப ரொம்ப ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ எடுத்து யாரோ ஏதோ கை வச்சுட்டாங்கன்னா அவன் வச்சவன் கை காலி. அந்த லெவலுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சூப்பர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆனால் அதை ஒத்துழை வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், டே கோர்ட்டில் போச்சுன்னா வந்து 20 வருஷத்துக்கு இழுத்துட்டு போவாண்டா, ஒரு சின்ன ஃபோட்டோ விட்டுறா, அவங்ககிட்ட தனியாக காசு கொடுத்து வேலையை முடி, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே தான் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும்.
1: சரி, இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா அவருக்கு பலவிதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பலவித கலைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அது அதனால இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றீங்களா சார்?
0: ஸோ அது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டஸ்டே ஒரு ஓவிய கலைஞர் வந்து ஒரு ராஜாவோட இது அரண்மனைக்கு போவார். ஏன்பா இங்கே வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு அவரை வரவேற்று, அந்த ராஜா வந்து அவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால அவரை வரவேற்று எல்லாம் வந்து அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணி பாராட்டி உட்கார வச்சுட்டு, இப்போ எதுக்கோசரம் இங்கே வந்திருக்கேன்னு அவர் சொல்லுவார், சார் நீங்கள் வந்து ராஜா, நீங்கள் வந்து உங்களோட கிங்டமில் வந்து நிறையா என்கரேஜ் பண்ணுவீங்க ஆர்ட்ஸு, இங்கே வந்து நான் வாழலாம் உயிர் வாழலாம்னு வந்திருக்கேன்னு. அந்த காலத்தில் எப்படின்னா அதோடு நிறுத்த மாட்டாங்க, நீ வந்து டிராயிங் மாஸ்டராக வரணும்னு சொல்கிறியா, உனக்கு டான்ஸ் தெரியுமா, உனக்கு சிங்கிங் தெரியுமா, உனக்கு வந்து வேறு என்னெல்லாம் கலை தெரியும், மேத்ஸ் தெரியுமா, எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இத்தனை கலைகளை வந்து தெரிஞ்சாதான் நீங்கள் எந்த கலையை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அது பர்ஃபெக்டாக வரும். ஒரு ஃபீலிங்னு வாங்க, ஒரு உணர்ச்சின்னு வாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அவங்களுக்கு வந்து மியூசிஷியனாக தெரியணும், மியூசிஷியனாக இருக்கணும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பாடகராக இருக்கணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ட்ரெக்கராக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா பவரும் வந்து அவர் கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறச்ச இது எல்லாம் வரும் கூட, அப்படியே பின்னாடி வரும். ஏன் அதை பாரு அவ்வளோ அழகாக இருக்குது, இதாக இருக்காது. வெறும் ஃபோட்டோகிராஃபர்னால் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இருப்பீங்க, சும்மா கிளிக் பண்ணிட்டு போவீங்க, ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சி வரவே வராது. அதனால தான் வந்து எப்போவுமே பல்கலை இருந்தால் தான் நீங்கள் எந்த தொழிலில் வந்து நல்லா செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அது வந்து நம்பர் ஒன்னாக வந்து நிற்கும்.
1: சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு கேள்வி சார், போட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணணும், தன்னுடைய கரியரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை இருக்கும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற முக்கியமான டெக்னிக்ஸ் ஆர் டிப்ஸ் என்னென்ன சார்?
0: ஓகே, இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது நாளை காலையிலேயே வந்து ஒரு 10,000 ரூபா வந்துடும் அப்படின்றது எண்ணம் வாங்குறது வரவே வராது. 10 வருஷம் கழிச்சு தான் 10,000 ரூபாவே வரும். அந்த 10 வருஷத்துக்கு ஒன்னால வந்து பொறுமையா இருக்க முடியுமா? பொறுமை, அதுதான் நம்பர் ஒன். ரெண்டாவது வேற யார் என்ன சொன்னாலும் கேட்காத, காதை மூடு, நீ எதிர்க்க பாரு, லெஃப்ட் பார்க்காத ரைட்டு பார்க்காத. இந்த குதிரைக்கெல்லாம் ஒரு சைடில் வந்து ஒரு இதை போட்டு கட்டு இடம் போட்டு வைப்பாங்க தெரியுமா, நீ நேராக பார்த்துப்பா, அதுதான் லைஃபு. யார் ஒன்று என்ன தப்பாக சொன்னாலும், நீ என்னடா பெரிய ஃபோட்டோகிராஃபர், சும்மா கையில் கேமரா பிடிச்சிட்டு பெரிய ஆள் நினச்சி என்ன இல்லாமல் சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு எனி திங். ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக உனக்கு ஒன்று செய்யணும்னு வந்துட்டேன்னா சக்கு சக்கு சக்கு சக்கு போ. ஆனால் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நாளைக்கு இன்னைக்கு விட அடுத்தது என்ன புதுசாக நான் கற்றுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் புதுசாக ஏதோ வந்துட்டே இருக்கு. நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து நல்லா வந்து கட்டி பிடிச்சிட்டு, நானும் ஃப்ரெண்ட்ஸுப்பா இதை வச்சு நம்ம அடுத்த என்ன செய்யலாம்னு அந்த ஆட்டிடியூட்டில் போனீங்கன்னா எல்லாரோடையும் நீங்கள் நம்பர் ஒன்ல வந்து நிற்பீங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் எல்லாம் செய்ய மாட்டேன், இல்லை இதை வச்சு தான் போயிருந்தேன், டெக்னாலஜி மாறிட்டு இருந்தால் நான் விட்டுருவேன்னு நினச்சிங்கன்னா உன் எதிர்க்க ஒன்றை முந்திட்டு யாரோ ஒருத்தன் போயாச்சு, நீ என்ன பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருப்ப. அப்புறம் எங்கே வர, அப்புறம் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஐயோ எனக்கு வந்து வருமானமே இல்லை, நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு பார்த்தேன், ச்சே இது என்னடா தொழிலாக, இது இந்த தொழிலே வாணான்ற ஒரு வெறுப்பு வந்துடுச்சுன்னா திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேஷன்ஸ், பொறுமை, அப்புறம் டெடிக்கேஷன், ஒரு ஆர்வத்தோட எப்படியாவது இதில் தான்டா வருவேன். அப்படி தானே நாங்கள் ஆரம்பிச்சது 1990 ஆரம்பிக்கிற போது, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, கேமரா கையில் பிடிச்சாச்சு, வீட்டில் சொல்லிட்டாமா இதாமா என் தொழில், சரி ஏதோ பண்டா, ஆண்டவன் வந்து உன்னை பிளஸ் பண்ணட்டும், நீ ஏதோ உருப்படியாக செய்ய, காசு இல்லாத இருக்காத லைஃப்பில் மட்டும் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. இப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்தாச்சு இந்த ஒரு ரீசன்னால.
1: ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்க பல நேயர்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியை வந்து பல வருஷங்களாக வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு வரீங்க, ஸோ உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக எது இருக்குது சார்?
0: க்யூரியாசிட்டி, அகெயின் அதுதான் ஒரே விஷயம், க்யூரியாசிட்டி. வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை கேமரா, அத்தனை லென்ஸு எல்லாத்தையும் வாங்கி போட்டாச்சு. இப்போ எனக்கே டவுட்டு, என்னடா இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டோமே, இதை வச்சு என்ன தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும். இது வந்து சமையல் கட்டு மாதிரி, இது என்ன சொல்றது, காய்கறிலாம் வாங்கி போட்டுட்டீங்க, நல்லா சூப்பராக காயெல்லாம் இருக்கு. கிச்சன் உள்ள போன உடனே இன்னைக்கு இதை வச்சு என்னடா பண்ணலாம், இன்னைக்கு நேற்று தான் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணோம், இன்னைக்கு எதுக்கு திருப்பி உருளைக்கிழங்கு வச்சு வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம்.

0: வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோமே ஒரு வருது பாத்தீங்களா, அதுதான் மெயின் பாயிண்ட். அதே உருளைக்கிழங்கு தான், இந்த உருளைக்கிழங்கு புது உருளைக்கிழங்கா வந்தது, அதே வெங்காயம் தான் வந்தது, நேற்று இருக்கிற வெங்காயம் தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அது பார்த்தோன்னே ஹெய் இதை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, இதை வச்சு இப்படி எடுக்கலாமான்னு சேர்த்தோ புதுசாக செஞ்சுட்டே வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்டே போவோம். நீங்கள் ஒன்றுத்தையே செஞ்சுட்டு இருக்கிறதுல தப்பு இல்லை, பட் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, என்னடா என்னடா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, போர் அடிக்குதுடா, என்னடா இது இப்படியே இருக்கா, ஏன்னா நீ தாண்டா செய்யலை, நீ கொஞ்சம் முந்தி கொஞ்சம் வேகமாக போனாதான்டா வண்டி வந்து அந்த வண்டியை தாண்டி போகும், நீ இது பின்னாடியே ஊர்வலம் போயிட்டே இருந்துட்டு அவன் வேகமாக ஓட்டலன்னு சொல்லுவே, இல்லை நீ அவனை ஓவர்டேக் அடிச்சுட்டு போவியா லைஃப்பில். ஸோ எனக்கு எப்படின்னா அப்படி தான் வந்திருக்கு, கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது புதுசாக செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது எங்கே போகலாம், வேறு யாரும் அழைச்சிட்டு போகலாம், யாராவது வந்தீங்கன்னா வாங்க கூட போகலாம், ஏதாவது ஏன்னா அந்த தொழிலில் அப்படி வந்து டெவலப் பண்ண தான் நம்பர் ஒன்ல இருப்பீங்க நீங்கள்.
1: ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபை பற்றி பேசலாம். ஒரு பிக்சர் வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும், மெமரபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அது அதில் இருக்கக்கூடிய அந்த இமோஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா?
0: இதில் பார்த்தீங்கன்னா நான் வேறு வித்தியாசமாக ஆரம்பிப்பேன் இந்த ஒரு பதிலை. என்னென்னா ஒரு பாடகர் எடுத்துப்போம், அப்புறம் வந்து ஒரு மியூசிக் கம்போசர் எடுத்துப்போம், ஒரு மியூசிஷியன் எடுத்துப்போம், இவங்க மூணு பேரும் ஒன்றா வந்தால் தான் வந்து ஒரு பாட்டு. ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்போசர் இருக்காரு, லிரிசிஸ்ட் இருக்காரு, பாடகர் இருக்காரு, அரேஞ்சர் இருக்காரு, இவங்க நாலு பேரும் ஒன்றா வேலை செஞ்சால் தான் அந்த பாட்டோட சூப்பர் அருமை வரும். இளையராஜா சார் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எத்தனையோ கம்போசர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ இருக்காங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத அந்த ஒரு பாட்டு. ஏன்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஏன் அந்த பாட்டு மட்டும் மறக்க முடியாத இருக்குது, ஏன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அது ஒரு வேறு லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சர் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் வந்தானோ. ஸோ என்ன எடுத்துனா நீங்கள் வந்து எமோஷ்னலாக ஒரு நடந்துட்டுருக்கு அதை மட்டும் எடுத்தால் போகாது. லெட்டஸே ரெண்டு பறவை இருக்குது, ஒரு அம்மா பறவை வந்து அந்த குட்டி பறவைக்கு வந்து அதோட நெஸ்ட்டில் வந்து கூடில் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கு, அது ரொம்ப எமோஷ்னல். ஆனால் அதை நீங்கள் சரியான லைட்டில் எடுக்கலையோ, சரியாக பிரிண்ட் போடலையோ, இல்லை ஃப்ரேமிங் சரியாக செய்யலைன்னா அந்த படம் என்ன யூஸு? அப்பா நல்ல ஃபோட்டோ எடுத்திருக்கப்பான்னு சொல்லிடுவாங்க, அடுத்த ஃபோட்டோக்கு போயிட்டே இருப்பாங்க, திருப்பியும் அங்கே வந்து ஏய் இது பாடுறா, இந்த ஃபோட்டோவை பாடுறா, இது என்னடா இது எப்படா அப்படின்னு திருப்பியும் வராங்க பாருங்கள். அப்போனா நீ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்ட, பிரிண்டிங்கும் சரியாக செஞ்சுருக்க, ஃப்ரேமிங்கும் சரியாக செஞ்சுருக்க, டைமிங்கும் கரெக்டாக இருக்குது, கலரும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டேன்னா அந்த காம்பினேஷனுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணணும். இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, எதுக்கு தான் டைம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது எல்லாருக்கும். இதில் என்ன ஆயிடுது, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களே தவிர அது ஃபுல் கண்டினியூஷனுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன்றீங்க. இதை வந்து சமையல் கட்டு மாதிரி பாதியில் வந்து எதையோ ஒன்று குக் பண்ணிவிட்டு அதை சாதம் சரியாக வெந்திருக்கோ வெந்திருக்காது, அதை அப்படியே எடுத்து டேபிள் வச்சுட்டு டே சாப்பிட்றோம் அப்படின்னா அவன் எப்படி சாப்பிடுவான்னு கேட்டால், இல்லை இதுதான் இவ்வளோதான் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா போச்சு, அதை ஐயோ ஒரு தடவை சொல்லிட்டு டே வெறுத்துற இதை மாண்டாண்டா இனிமேல் இந்த சாப்பாடு அப்படி வரக்கூடாது அந்த ஃபோட்டோ. ஸோ இதில் என்னென்னா டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன், ஆர்டிஸ்டிக் ரெண்டிஷன், எக்ஸலண்ட் பிரிண்டிங், லவ்லி ஃப்ரேமிங் எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு அவுட்புட் அதுதான்.
1: சார் ரொம்ப எதிர்பாராத ஒரு அழகான ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே சார் எப்படி எவால்வ் ஆகியிருக்கு சார், உங்களுடைய அப்ரோச்சஸில் லைக் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க?
0: ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், அது நல்ல ஃபன்னு தைரியம். ஓகே எனக்கு வந்து பயமே கிடையாது ஒரு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, என்னென்னா புதுசாக ட்ரை பண்ணுவோம், புதுசாக எடுப்போம், என்ன தான் ஆகும் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பாந்தவ் கார்டன் ஒரு நல்ல சூப்பர் டைகர் சாங்க்சுரி ஒன்று இருக்குது, அந்த டைகர் சாங்க்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா புலியை வந்து பார்த்துட்டோம், அது வந்து என்னென்னா எங்களை நோக்கி வந்துட்டுருக்கு, டிரைவரே சொல்கிறான் சார் அந்த மாதிரி வெளியில் போய் எடுக்காதீங்க எடுக்காதீங்க ஏன்னா அது புலியோட ஆங்கிள் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு தைரியமாக எடுக்கிறேன், புலி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 5 அடி தூரத்தில் அவ்வளோ கிட்ட வந்தாச்சு, அப்போ கூட நான் ஃபோட்டோ எடுத்துட்ருக்கேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஃபோட்டோ தான் எல்லாருக்கும் பிடிச்சிது, ஏன்னா அந்த தைரியம் என்ன தான் ஆறுது பார்க்கலாமே என்ன என்ன ஆகிட போகிறது, புலி வந்து நம்மளை கடிச்சு சாப்பிட்ருவோம், சரி நான் அதுக்கு புலிக்கு சாப்பாடாக போகிறேன் அவ்வளோதானே, இதுக்கு மேலே என்னையா. ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த தைரியத்தோடு எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கறது வந்துடும், அந்த எதிர்பார்ப்போடு செய்கிறீங்க பாருங்கள் வந்துடும், ஆனால் அந்த தைரியம் இருக்கணும். எப்படியாவது நான் இந்த ஜோக்கர் என்ன சொல்கிறேன், 7:55 காலேஜுக்கு வந்துடணும், நான் எப்படியோ வந்துட போகிறேன்ப்பா, நான் வந்து நடக்கிறேனோ ஆட்டோ பிடிக்கிறேனோ எதையோ செய்கிறேன், பஸ் மேலே கூட ஏந்து நின்றுட்டு கூட வரேன், ஆனால் 7:55 கேட்டை தாண்டணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா காலேஜுக்கு எப்பவுமே டைமில் வந்துடுவீங்க, அந்த தைரியம் இருக்கணும். ஸோ அந்த தைரியத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்கிறேன், எனக்கே நடந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் வந்து நாக்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேரோ கேஜ் குட்டி ரயில்வே ஒன்று போயிட்டு இருந்தது, இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு ப்ராட் கேஜாக மாற்றிட்டாங்க. அந்த டைமில் என்னாச்சு, நாங்கள் வந்து ஒரு கண்டினியூஸாக அந்த இடத்துக்கு போய் போய் போய் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு பிளான்லாம் போட்டு போயிட்டே இருந்தோம். ஆனால் வந்து டிசம்பர் 2015 ஒரே சம்பவத்தில் எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க, ஐயோ ஆஃபீஸில் வேலை வந்துருச்சு, பாஸ் வந்து எங்களை கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தராலையும் வர முடியல அந்த ஷூட்டிங்க்கு. மீதி ஷூட்டிங்க்கு என்டையர் குரூப் ஆஃப் 15 people, 10 people எல்லாம் வந்து ஜில் ஜில்னு செஞ்சிட்டோம். இந்த லாஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்க, பீப்புளை போய் இன்டர்வியூ எடுத்து அந்த டிரைவர்ஸு, அப்புறம் வந்து ட்ரெயின் டிரைவர்ஸ், அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்கள இன்டர்வியூ எடுத்து அந்த ஹோல் ப்ராஜெக்ட் முடிக்கிறதா பிளான். எல்லாரும் வந்துட்டோம். கடைசியில் ஃபோன் மேலே வருது, வெங்கட் சாரி பாஸ் லீவ் கொடுக்க மாட்டேன்டாரு, லீவ் கொடுக்க மாட்டேன்டாரு, இங்கே போக முடியாது அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நான் ஒத்தன்தான் நிற்கிறேன் அந்த ஸ்டேஷனில். தைரியம் எப்படி, ஹிந்தி என்னால் பேச முடியும் இருந்தாலும் தப்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 4 நாக்பூர் ஸ்டேஷனில் காலையில் 4 நிற்கிறேன், என்டையர் ட்ரெயின் ஃபுல்லாக நிற்குது, அந்த ஒரு இன்ஜின்னு ஒரு 7-8 டப்பா இன்ஜினோட நிற்கிறது, 3 தான் அந்த ட்ரெயினில். யார் தெரியுமா, டிரைவரு, பின்னாடி இருக்கிற கார்டு, நான், 3 தான் அந்த ட்ரெயினில் போகிறோம். நம்புறீங்களா, அந்த ஃபுல் ட்ரெயினில் நான் ஒரே ஒரு பேசஞ்சர். இருட்டு, யார் வேணா உள்ளே ஏறலாம், என்ன வேணால் செய்யலாம். கிளம்பிட்டோம், டிரைவர் சிரிக்கிறாரு, மேனேஜர் சிரிக்கிறாரு, உங்களுக்கு செம்ம தைரியம் சார் அப்படின்னு அந்த தைரியன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. ஏறுங்க சார், உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து, ஏன்னா நான் முன்னாடி வந்து 6 முன்னாடி வரதெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துட்டாங்களே, வாங்க சார் எங்களோடன்னு சொல்லி கடைசியில் என்னாச்சு, அங்கே போய் அந்த ஊரில் இறங்குறோம், அவங்க டிரைவர் வீட்டில் என்ன தங்க வச்சாரு, அதை நான் மறக்கவே மாட்டேன். டிரைவர் சொன்னார், நீங்கள் வந்து என்னோட தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசில் பெரியவன் நான், இல்லை தான் தம்பி மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த தைரியத்தில் நானே அந்த இடத்துக்கு போய் ஃபுல் மத்திய பிரதேசில் என்டையர் லைனில் நான் ஒத்தனே ஒத்தம் தனியாக போய் ஃபுல் வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி நாக்பூரில் வந்து பிளேனை பிடிச்சி சென்னைக்கு வந்தாச்சு. சிங்கிளாக நானே செஞ்சேன். அது வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம், ஏன்னா நிறைய பேர் தனியாகவே எல்லா இடத்துக்கும் போகிறாங்களே, ஏன்னா அவங்களோட எண்ணம் வேறு, அவங்க டூரிஸ்ட்டாக போகிறாங்க, நான் வந்து ஆக்சுவலாக வேலையில் போகிறேன், கையில் வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா, அதை வச்சுட்டு ஃபுல்லாக பேகை மாட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு தடவை என்னாச்சு, நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், அந்த ட்ரெயினை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், நான் எடுத்துக்கிறது பார்த்தோன்னா டிரைவர் சொன்னார், சார் அடுத்த ஸ்டேஷன்லேருந்து வந்து இன்ஜின்குள்ளே வந்துருங்க, ஏன்னா இன்ஜின்லேருந்து நீங்கள் வீடியோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு கூப்பிட்டுட்டாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கூட வந்து 4-5 அசிஸ்டன்ட் வந்தாங்க, அதனால் வந்து பேக்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கேமரா மட்டும் எடுத்து நான் இன்ஜினில் ஏறிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது, நான் தனியாக வரேன், டிரைவர் வேற கூப்பிடுறாரு, ஃபுல் பை எடுத்து இன்ஜினை பார்த்தீங்கன்னா சின்ன பொட்டி மாதிரி இருக்குது, அது உள்ள நாங்கள் நிற்கிறதே கஷ்டம், வீடியோ கேமரா வச்சுட்டு வேறு நிற்கணும், எங்கே வந்து பேக்கை வைக்கிறது. கடைசியில் நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த கூட வந்த ஒரு வில்லேஜர், அந்த வில்லேஜில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. என்னை கூப்பிட்டாரு, சார் ஏன் சார் பயப்படுறீங்க, நாங்கள் என்ன திருடம் நினச்சிங்களா, நீங்கள் பையன் அங்கே வைங்க, நான் வந்து கூட இருந்து நீங்கள் அந்த ஸ்டேஷன் போய் இறங்குற வரைக்கும் நான் கூட இருந்து நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெயினில் உட்காந்துட்டு என் பையன் பார்த்துட்டு வந்திருக்காரு. கடைசியில் அந்த ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டோம், பையன் எடுத்து கொடுத்தேன், என்னன்னு சொன்னால், எங்கன்னா இல்லை என்னோடய ஊர் ஆக்சுவலாக பார்த்தா பின்னாடி போயிடுச்சு, ஆனால் உங்களுக்கோசரம் நான் எண்டு வரைக்கும் வரேன், ஏன்னா உங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் வரப்போகிறேன் அப்படி தான், அது எப்படி நான் உடைப்பேன், நீங்கள் வர எங்களோட கெஸ்ட்டாக வந்திருக்கீங்களா, வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்கள, உங்களை விட்டுற முடியுமா, இருந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி எங்களோட அந்த ட்ரெயினில் வந்து அவரோட இது கிராமத்தில் இறங்கிட்டு போகிறாரு. அப்படி இருக்குது அந்த இடம். அதெல்லாம் பார்த்த உடனே தான் நான் நினச்சேன், தைரியம், தைரியமாக நீங்கள் போங்க, எல்லா வேலையும் நடக்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், பல பேருக்கு இந்த தைரியமே ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய போட்டோகிராஃபி பயணம் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க, போட்டோகிராஃபி இட்செல்ஃப் எப்படிப்பட்ட ஒரு எவல்யூஷனை பார்த்துருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்?
0: ஆமாம், போட்டோகிராஃபி ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, கேப்சர் பண்ணணும், ஒரு படத்தை எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயே போட்டோகிராஃபி ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, சூரிய வெளிச்சம் வந்து ஒரு கெமிக்கல் மேலே பட்டுச்சுன்னா அந்த கெமிக்கல்னால என்னெல்லாம் எஃபெக்ட் வருதுன்றதை பார்க்கணுன்றதான் ஆரம்பித்தாங்க. அதுதான் ஃபோட்டோகிராஃபின்றது. ஃபோட்டோகிராஃபினா இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா ரைட்டிங் வித் லைட்டுன்னு இருக்கும், அதுதான் அர்த்தமே. முன்னாடி வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணாங்க, சும்மா கெமிக்கல்ஸ் எல்லாம் கோட் பண்ணி அதில் வந்து சூரிய வெளிச்சத்தில் அந்த கெமிக்கலை வச்சு அது எப்படி கலர் மாறுறது பார்க்கணும்னு அப்படி தான் ஆரம்பிச்சது. யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து லென்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, பூத கண்ணாடினு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்தாச்சு. பூத கண்ணாடியெல்லாம் எப்போவும் வந்தாச்சு, ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வந்தது. பூத கண்ணாடி வந்து 16th century கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபோட்டோகிராஃபி 18th-19th century தான் வந்ததே. ஒரே சிரிப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காங்க, ஏண்டா நம்மளுக்கு கிளியராக ஒரு படம் வரணும், நம்ம தான் வந்து பூத கண்ணாடி வச்சோம்னா கிளியராக படம் வருது, நம்ம பூத கண்ணாடியை வந்து நேராக ஃபிலிமில் போட்டால் என்னென்னு அந்த மாதிரி ஒருத்தர் ஐடியா செஞ்சு அந்த லென்ஸை வந்து அதில் மாட்டி ஹென்ரி ஃபாக்ஸ் டால்பாட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஃபர்ஸ்ட் அதை செஞ்சது. பார்த்தா படம் வந்து அவ்வளோ கிளாரிட்டியோட வருது, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். டேய், இதை வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு படம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, படத்தை எடுத்து அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி பெயிண்டிங் செய்யறச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ஆளை வந்து அப்படியே கழுத்தை வச்சுட்டு உட்கார முடியல, பாதி டைம் வந்து அவங்க செத்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் வயசான கிழங்க, இவன் வந்து 6 மாதத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பான், இவர் 3 மாதத்துலேயே காலி ஆகிட்டார்னா அப்புறம் அவனோட தாட் ப்ராசஸ் வச்சு ஏதோ மூஞ்சியை பண்ணி எதையோ செய்வான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டு ஃபோட்டோகிராஃபியில் ஃபில்ம் வந்து, அப்புறம் கலர் வந்து, பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஃபஸ்ட்டு வந்தது, அப்புறம் கலர் வந்து, அதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாறிடுச்சு. அது சேலஞ்சஸ்லாம் இருக்குது, ஆனால் முன்னாடி இருக்கிற அதே ப்ரெசன்டேஷன், அதே என்ன பிரின்சிபல்ஸ் இருந்ததோ ஃபஸ்ட்டு இருந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் வருது.
1: சார், இப்போ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பல இடங்களுக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் அதுக்கேற்ற உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், இதை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, அண்ட் இதை சூஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணி அங்கே போய் நீங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க?
0: ஓகே, முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கோசரம் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணுவேன். பூச்சிகள் எடுக்கணும், இல்லை நான் வந்து பறவைகள் எடுக்கணும், இல்லை வெறும் இயற்கை எடுக்கணும், எனக்கு நேச்சர் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த இடத்த சூஸ் பண்ணுறது. எப்போ எனக்கு வந்து எப்போவுமே அப்படி தான், நான் வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் என்னத்தை ஃபோட்டோ எடுக்கலாம்னு நான் போகவே மாட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எதை ஃபோட்டோ எடுக்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு, இப்போ பூச்சிகள்னு வச்சுக்கலாம், பூச்சிகள்னா பார்த்தீங்கன்னா எந்த காட்டுக்கு போனால் வந்து பூச்சிகள்லாம் நல்லா கிடைக்கும், பூச்சிகள்லேயே வந்து வேறு வேறு வித்தியாசமான விறகுகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலந்தி எடுக்கணுமா, இல்லை வந்து எந்த பூச்சி எடுக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் இன்செக்ட் டு ஐ வாண்ட் டு ஃபோட்டோகிராஃபின்றதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நான் போவேன். ஆனால் இதில் காமெடி என்னென்னா, அங்கே போய் நின்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ நடக்கும், எதிர்பாராத இன்செக்டெல்லாம் வந்து உட்காரும், சரி போயிட்டோம், அது நீ வந்து தேடுறதாங்க, இல்லைனா இழுக்க வேணாம், உங்கள் எதிர்க்கு வேறு எதுவும் வந்துட்டுருக்குல்ல, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப ரேராக இருந்திருக்கும், அது நீங்கள் எதிர்பார்க்க தான் சொன்னேன், எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டடில் வேறு எதுவும் வந்து நிற்கும் முன்னாடி, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. கேட்டால் எப்படா இது போய் பிடிச்ச, எங்கடா பிடிச்சது, எனக்கே தெரிலடா அது எதிர்க்கு வந்து. அப்புறம் நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு தாண்டா அது வந்து நிற்கிறதுடா, நாங்கள்லாம் போய் கேமரா எடுக்கிறோம் அது கண்ணிலேயே பார்க்க மாட்டோம், ஆனால் உனக்கு மட்டும் எப்படி கரெக்டாக வந்து நான் சொன்னேன்ப்பா, நானே ஒரு பூச்சி தான்ப்பா, நானே பூச்சி வந்து போய் நின்னேன்னா பூச்சி வந்து பூச்சியை பார்க்க தான் வருது, அதுதான் வந்துட்டே இருக்குன்னு அப்புறம் எல்லோரும் ஆமாம் கரெக்டு. ஸோ ஐ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் எதை ஃபோட்டோ எடுக்கணும், எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த சீசனை பார்த்து கரெக்டாக அந்த லைட்டிங் டைமை பார்த்து கரெக்டாக அந்த சூழ்நிலையில் போய் நின்னோன்னா டெஃபினட்டாக நல்ல படம் வரும். This is the way I do.
1: நீங்க வந்துட்டு மேக்ரோ போட்டோகிராஃபி பண்றதால உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேக்குறேன், இன்செக்ட்ஸ் வந்துட்டு நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நேச்சரை நீங்க பார்க்கற அந்த பெர்ஸ்பெக்டிவ் எந்த அளவுக்கு மாறிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: கம்ப்ளீட்டா மாறிடுச்சு, டெஃபினட்டாக வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு எனக்கே ஏன் பாராட்டிக்கிறேன்னா, இதை வந்து எல்லாருமே செஞ்சாங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நிஜமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு யோகி கிட்ட போய் யோகா கற்றுக்கணும்னா நிஜமாக சொல்கிறேன், யோகாலாம் அவசியமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் போய் அந்த ஃப்ளவருக்கு நடுலையோ ஒரு பூச்சிக்கு நடுலையோ உக்காந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறிடும். ஃபஸ்ட்டு திங் எனக்கு என்ன கண்டுபிடிச்சேன்னா, பூச்சியே எடுத்துப்போம், பூச்சி வந்து ஒரு எதிர்பார்ப்போடு அது தன்னோட வேலையை செய்யலை. ஒரு தேனியோ ஒரு குழவியோ எடுத்திங்கன்னா அது பாட்டுக்கு வந்து அந்த நெக்டரை சாப்பிடுது, அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து கூடுல கட்டுது, அதுக்கு தெரியுமா பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிவார்ட், தன்னோட டியூட்டியாக செஞ்சுட்ருக்கு. ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட், டூ யுவர் டியூட்டி, டு நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ ரிவார்ட்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன், யூ ஆர் ஹியர் டு டூ யுவர் டியூட்டி, யூ டூ யுவர் டியூட்டி டு பர்ஃபெக்ஷன், ரிவார்ட் தானே வரும். அது என்னோட இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ரூலில் தான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இது இன்னொரு காமெடி என்ன, பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறோம், 29C பஸ்ஸு தான் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? வராது, அது தவிர எல்லா பஸ்ஸும் வரும், இது எப்போவுமே நான் பார்த்துருக்கேன், வேணுங்கிற பஸ்ஸு வராது. அதனால் என்னோட ஃபேட்ரா, எனக்கு தலைவலிடா, தலையெழுத்துறா அப்படிலாம் கத்தாதீங்க, எந்த பஸ் வருது வேறு பஸ் வருதா ஏறி போயிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்கள் ஏரியா போகிற மாதிரி வரும், அதனால வந்து 26 ஏறி கேட்டு வடப்பழனி போகாதீங்க, பட் 29 பதிலாக 29 வேறு ஏதாவது வந்துச்சுன்னா ஏறி டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருங்க. அதனால டோன்ட் ஃபீல் பேட், ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி, யூ ஹவ் டு கெட் தேர், யூ ஹவ் டு ஃபினிஷ் யுவர் ஒர்க், ஃபினிஷ் இட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி, எத்தனையோ வித்தியாசமான இருக்குது நேச்சரில், அந்த டைவர்சிட்டினால தான் வந்து நேச்சர் இஸ் சர்வைவிங். அடாப்டேஷன் ரெண்டாவது ரூல் என்னென்னா, அடாப்ட் ஆர் பெரிஷ், நீங்கள் அதை அடாப்டேஷன் செய்யலைனா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் உங்களோட வாழ்க்கையில் போகவே முடியாது, பெரிஷ் ஆகிடுவீங்க, ஏன்னா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். ஸோ புதுசு புதுசாக சுச்சுவேஷன் வர வர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு எப்படி வந்து உங்களை வந்து நல்லப்படுத்திக்கலாம். இப்போ சுச்சுவேஷன் சூழ்நிலை மாறிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன செய்யறது, நம்ம வாழ்ந்தானோ அதனால நம்ம அழியக்கூடாது, எப்படி நம்மளை மாற்றிக்கலாம், அதுதான் இன்செக்டோட ஃபண்டாஸ்டிக் திங். நேச்சரில் அதுதான், புதுசு புதுசாக ஏதோ நடந்துட்டே இருக்கேன்னா அதுக்கு தெரியுது நேச்சருக்கு ஏதோ மாற்றம் வந்துட்டுருக்கு. எதனால் மாற்றம் வருதுன்றது எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மாற்றம் வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது எப்படி அடாப்ட் ஆகணும். எப்போவுமே நேச்சர் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட், நம்மளும் பின்னாடி வந்துட்டே இருக்கோம். அதுதான் வந்து என்னோட லைஃப் லெசன்ஸ்.
1: கண்டிப்பா சார், இப்ப நீங்க சொல்றப்போ பூச்சிகள் கிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்களை நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பல லெசன்ஸ் வந்து கிடைச்சிருக்கோம் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு முதல்ல ஒரு போட்டோகிராஃபரா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஸரா இருக்கட்டும், ஒரு புக் ரைட்டரா இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். லைக் இன்செக்ட்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. இந்த புத்தகத்தின் மூலமா நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சோ புத்தகத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னா அந்த இன்செக்ட்ஸோட பியூட்டி, அது ஒரு பூச்சின்னு ஒன்று எல்லாருக்கும் உடனே அருவறுப்பு தான் வருது. ஓய் ஏ பூச்சி அதை சாவடா சாவடி அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர, அது அது ஏன் சாவடிக்கணும், அது பாட்டுக்கு ஏதோ தன்னோட ரூட்டில் போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போ, நீ ஓ ரூட்டை விட்டு அதோட ரூட்டில் போய் அதை சாவடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது உன் சைடே வரல. அதை ஃபஸ்ட்டு எடுத்து காட்டுவேன். ரெண்டாவது அதோட ஷியர் பியூட்டி, அது எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலரும் வண்ணமும் அது ஷேப்பும், நான் சம்டைம்ஸ் ஒண்டர் பண்ணுவேன் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒன்று செஞ்சுருக்காங்க, இது ஆண்டவனுக்கும் தாண்டி ஏதோ ஒன்று செஞ்சுருக்கு. கரெக்டு விங்கு, கரெக்டு காலு, தலை எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அது ஒரு பியூட்டி. ரெண்டாவது என்னென்னா அதோட வரலாறு, இன்செக்ட் எப்படி வந்தது, என்ன செஞ்சிட்ருக்கு. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் வந்து 2017 வந்து அந்த புக்கை வெளியிட்ட போது நிறையா நியூஸ் பேப்பர்லலாம் அந்த விளம்பரம் செஞ்சு எல்லாருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு யூடியூப்பில் சோஷியல் மீடியாலெலாம் போயிட்டுருக்கு. ஒரு லேடி என்கிட்ட வந்து மெயில் அனுப்பினா ஃபோன் பண்ணாங்களான்னு தெரியல, சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப். நான் சொன்னாமா மெடிக்கல் ப்ராப்ளம்னு எங்கிட்ட வரது, ஏன்னா நான் வந்து குவாலிஃபைட் டாக்டர் கிடையாது, வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நான் வந்து முயற்சி செய்கிறேன், எனக்கு ஃபுல்லாக ப்ளீஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சார் இது மெடிக்கலுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு ஃபோபியா. ஆ ஓகே சொல்லுங்களேன், ஃபோபியானா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், என்ன ஃபோபியா இருக்குன்னு. அப்புறம் சொல்கிறாங்க வெட்டுக்கிளின்னா எனக்கு ரொம்ப பயம், என்னன்னு தெரியல, சின்ன வயசில் ஏதோ ஆயிருக்கலாம்னு தோணுது எனக்கு. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்கள்லாம் இருக்காங்க, அதனால் வந்து என்னோடய பயம் வந்து அவங்களுக்கு போயிடக்கூடாது. ஹஸ்பண்ட் நெத்திக்கு வந்து வெளிநாட்டில் எங்கேயும் வேலை செஞ்சுட்டுருக்காரு, அவர் சொன்னாராம் இந்த மாதிரி இல்லைம்மா நம்ம ஊர்லேயே நல்ல ஏதாவது இருக்கும், யாரையாவது கேளு, அவங்களே டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ உட்காந்து மெடிக்கேஷன்லாம் எடுத்துக்காது, இந்த மாதிரிலாம் டாக்டர்கிட்டலாம் போகாத ப்ளீஸ் அப்படின்னு அவரே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, ஏன்னா நான் வந்து பூச்சிகள்னா பூச்சிகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் சார், நான் இன்ஃபேக்ட் வந்து பல்லியை கூட தொடறேன் கையில், ஆனால் வெட்டுக்கிளினா ரொம்ப பயம் வந்துடுது, நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கனவுல வந்து வெட்டுக்கிளி இருந்தால் நான் சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து கனவு வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நடுராத்திரியில் தூக்கத்துலேருந்து ஏந்து கதறேன் நான் அப்படி இப்படின்னு. நான் சொன்னா ஓகே இது ஏதோ ஒரு அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் பயம் இருக்குது. நான் சொன்னாமா இதுக்கு மேலே எனக்கு ஹெல்ப் செய்யணும்னா என்னோடய புக்கை வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் அதை பாருங்கள், எனக்கு ஏதாவது அதுலேருந்து ஏதாவது கிடச்சுனா பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க, நான் புக்கை அமிச்சாச்சு. அப்புறம் ஆள் அட்ரஸை காணும், அந்த லேடி என்னாச்சுன்னு தெரியல, நானும் வந்து என்னோடய வேலையில் இறங்கிட்டேன். 6 கழித்து என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க, சார் ஹவ் ஆர் யூ சார், அவங்க குரல்லே வந்து ஒரு ஜில்லு ஒன்று கண்டுபிடிச்சேன், என்னடா நல்லா இருக்கு உங்கள் குரல், ஞாபகம் இருக்கணும், ஆமாம்மா வெட்டுக்கிளி பயந்த ஒரு பொண்ணு, ஆ ஆமாம் சார் கரெக்டாக சொன்னீங்க, என்னாச்சுன்னு சார் வெட்டுக்கிளியை வச்சு தான் நான் அதுன்னு ஊரை சுற்றுறேன்றாங்க. என்னம்மா இப்படி மாறிட்டேன், இல்லை சார் உங்கள் புக்கை பார்த்தேன் சார், உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அழகை பார்த்த உடனே எனக்கு பயம்லாம் போயிடுச்சு சார், ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கிட்ட வெட்டுக்கிளியை போய் பார்த்து அந்த வெட்டுக்கிளியை எவ்வளோ அழகாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா வர்ணிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும், அந்த பயத்தெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு தானே அதுக்கிட்ட போய் நின்றீங்கன்னா. ஆமாம்மா என்னை விட உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியுதே என்ன, அந்த ஃபீலிங் தான் சார் எனக்கு இப்போ நல்லா கொடுத்துருச்சு, இப்போ எனக்கு பயம்லாம் போயிடுச்சு சார் கம்ப்ளீட்டாக. ஸோ என்னோடய புக்கு வந்து அந்த மாதிரி கூட ஹெல்ப் செஞ்சுருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் அதை எடுத்து படிச்சுட்டு ஒரு பூச்சியோட பயத்தை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க.
1: ஸோ மனிதர்கள் கிட்ட பூச்சிகளால் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான யதார்த்தத்தை சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப அழகாக இருக்கு. இப்போது எல்லா துறைகளிலும் சரி, சினிமாவாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அசோசியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே வந்து பல சங்கங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசோசியேஷன்லையோ இல்லை ஆர்கனைசேஷன்லையோ மெம்பராக இருக்கீங்களா சார்? இப்படி நம்ம நேர் யாராவது இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கிரைட்டீரியா ஏதாவது இருக்கா?
0: நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் குரூப்ஸாக இருக்கும், என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெம்பர்ஷிப்பு, அது ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு ஒரு ப்ரெசிடென்ட்டு, ஒரு செக்ரட்டரி, ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட்டு, ட்ரெஷரர் இந்த மாதிரிலாம் போட்டு ப்ராப்பராக நடக்கும் அந்த அந்த இதெல்லாம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு இன்ஃபார்மல் குரூப், எல்லாத்துலேயுமே நான் மெம்பர், ஓகே காசு கட்டி கூட மெம்பர். இன்ஃபேக்ட் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, PSM அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்எம்ன்றது பார்த்தீங்கன்னா 1857 வருஷத்தில் பிரிட்டிஷ் ஆரம்பித்த கிளப்பு சென்னையில். ஓகே, அவங்க 1857 ஆரம்பித்த கிளப்பு இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அது கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு 2008 பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டவுன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற போது நாங்கள் ஒரு குரூப் சேர்ந்து ஒரு கிளப்பை நம்ம ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கிளப் எடுத்து ரிவைவ் பண்ணி இப்போ நல்ல ஒரு ஹை லெவலில் போயிட்டுருக்கு. ஆனால் அது ரொம்ப ஃபார்மல், நீங்கள் காசு கொடுத்து மெம்பர் ஆகணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப சீப், 750 ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1000 என்னன்னு தெரில, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நீங்கள் லைஃப் மெம்பர் ஆனோன்னா 20,000-30,000 கொடுத்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிடலாம். அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எவ்ரி மந்த் மீட்டிங் இருக்கும். எவ்ரி மந்த் ஆக்சுவலாக ரெண்டு மீட்டிங், ஒரு ஆன்லைன் மீட்டிங், ஒரு ஃபிசிக்கல் மீட்டிங். நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க, ப்ரோக்ராம் போட்டபோது நீங்கள்லாம் கூட சேர்ந்துக்கலாம். நிறைய காம்படிஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம காலேஜில் கூட இப்போ தான் ரீசெண்டாக காம்படிஷன் போட்டு பிஎஸ்எம்ல ஐ திங்க் நிறையா பேர் இது காமெடி என்னென்னா வந்து எவ்ரி டைம் எம்ஓபி நம்ம பசங்க வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களுக்கே தெரியும் எம்ஓபி தானே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிடுவாங்கப்பா அப்படின்னு ஒரு ரெப்யூட்டேஷனே எம்ஓபிக்கு வந்துருச்சு இப்போ. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம பசங்க வந்து ஏதோ ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ஏதோ வாங்கிட்டு வந்துருவாங்கன்னு. ஸோ அவங்களே என்ன கூப்பிட்டு, ஆ வெங்கட் சார் இந்த தடவை வந்து உங்கள் பசங்க தான் வர சொல்லுங்கள் எல்லாரையும் நான் அமிச்சேன். அது எவ்வளோ பேர் அதில் வந்து கலந்துருக்காங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. அது ஒன்று. அப்புறம் ஷட்டர் சர்க்கிள்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் வந்து ஒரு குரூப் இருக்குது, அது அவங்களுக்கு மெம்பர்ஷிப்னு கிடையாது. அவங்க வெறும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பு, இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப்பாக இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்களோட சேர்ந்தபோது என்னோடய ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு, சார் ரொம்ப ரொம்ப வேறு லெவல் ஆஃப் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ஸோ அதனால் வந்து நீங்கள் நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போடுறோம் அதை வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்களான்னு சொல்லி நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் வந்து இப்போ இருக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் அதை கலந்துட்டு எக்கச்சக்கமாக போட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சா எல்லா படத்தையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நினச்சி ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் எடுக்க போகிறாங்கன்னு நினச்சா, இவங்க 4 அனுப்புறாங்க, 4 செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு லெட்டர் எதுங்க சார், உங்கள் வேறு லெவலில் இருக்குங்க சார் உங்கள் ஃபோட்டோகிராஃபி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்போ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எங்களை வந்து நீங்கள் நீங்கள் கல்கட்டாவில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன். அந்த மாதிரி அதை பற்றி என்ன விரும்புகிறேன்னா வந்து அவங்க வந்து இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் இதோட சம்மந்தப்பட்டது. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நான் 4 அமிச்சேன், ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்தப்பறம். இப்போ வந்து செப்டம்பரில் திருப்பி அந்த எக்ஸிபிஷன் வருது, செப்டம்பர் 4, 5, 6. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் இந்த தடவை நீங்கள் வந்து கலந்துக்கங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம், ஆனால் வித்தியாசமாக கலந்துக்கணும். நாங்கள் என்னப்பா என்ன சொல்ல வரேன் சார், உங்களுக்குன்னு தனி செக்ஷனே வச்சுருக்கோம் சார், நீங்கள் எத்தனை படம் வேணால் போடலாம், தனி ஹாலே உங்களுக்கு செட் பண்ணிட்டேன்னா. உங்கள் லெவலில் ஃபோட்டோகிராஃபி நாங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை, ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிலையும் நீங்கள் கலந்துட்டீங்க, எல்லாத்துலையுமே ரொம்ப நல்லா எடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்களுக்குன்னு தனி ஹாலே வச்சிட்டோன்றாங்க. ஆனால் இதில் காமெடி என்ன தெரியுமா, படத்துக்கு நான் தான் காசு கொடுக்கணும், நான் பாட்டுக்கு 20-30 கொடுத்தா 30,000 நான் எங்கேருந்து போவேன், சீப் தான். ஒரு ஒரு படத்துக்கு 1000 தான், தட் இஸ் ஃப்ரேம் போட்டு படம் போட்டதுக்கெலாம் 1000 நல்ல வேலை தான், பட் எனக்கு ஒரு லிமிடேஷன். ஸோ நான் ஒரு 18 அமைச்சிருக்கேன், ஸோ ஃபுல்லாகவே எனக்குன்னு தனியாக ஒரு ஹாலே செட் பண்ணிட்டாங்க கல்கட்டாவில். அதான் எனக்கு ஒரே சிரிப்பு, என்னடா வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் செப்டம்பர் மாதத்தில் கல்கட்டாவுக்கு போகிறேன், அண்ட் போயிட்டு அங்கே கலந்து என்ன ரொம்ப இன்வைட் பண்ணிட்டாங்க, நீங்களே வந்து உங்கள் படத்துக்கிட்ட நின்று எல்லாரும் உங்களை வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் வாங்கன்னு. ஸோ கல்கட்டாவுக்கு நான் செப்டம்பரில் போகிறேன். ஸோ அது மாதிரி ஒரு கிளப்பு. இந்த மாதிரி நிறைய கிளப்பில் வந்து மெம்பர்ஸ், நான் வந்து பர்சனலாக மெம்பராக இருக்கேன். நானும் வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸையும் என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து கூட சேர்ந்து இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா தனியாக போகிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பயப்பட்டிங்கன்னா ஒரு 10 கிட்ட சொல்லலாம், என்ன கூட வரீங்களாப்பா அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து போகலாம், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்படி தான் வந்து எல்லா கிளப்லையும் சேர்ந்துக்கிறதுன்றது ஒரு நல்ல ஐடியா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், இந்த மாதிரி சங்கத்துல சேரணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் பல பேருக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் தென் அந்த மாதிரி அசோசியேஷன்ல ஜாயின் பண்றதுனால வரக்கூடிய யூசேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் பத்தியும் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய அந்த செய்தியை கேட்கிறப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார்.
0: தேங்க்யூ.
1: So, photography is not just about capturing a moment, it's about preserving the story behind it. இன்றைய உரையாடல் மூலமா ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான அந்த கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், பேஷன்ஸாக இருக்கட்டும், அப்சர்வேஷன் மற்றும் ஸ்டோரி டெல்லிங் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி மூலமா நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி உயிரினங்களுடைய அழகையும் இயற்கையில் முக்கியத்துவத்தையும் நம்ம திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய இணைந்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சார், உங்களுடைய அனுபவங்களையும் பயனுள்ள கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய வேர்ல்ட் போட்டோகிராஃபி டே நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு தருணத்தையும் அழகாக நினைவாக கேப்சர் செய்யுங்க. கீப் கிளிக்கிங் கீப் கிரியேட்டிங். நான் உங்கள் கீர்த்தி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்க பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும்
2: சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
3: சாய்நாத் இசைப்பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
4: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் ஷிவ் அவர்கள், மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
3: அடுத்த பாடல் ஸ்ரீமன் நாராயணா, பௌளை ராகம், தாளம், ஆதி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம்.
2: அடுத்ததாக செல்வி லலிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் பாடுவார்கள்.
3: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ் அவர்கள்,
4: மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள்.
3: பாட கேட்கலாமா?
2: அடுத்த பாடல் பிரம்ம மொக்கடே, ராகம் பௌளி, தாளம் ஏகம், கம்போசர் அண்ணமாச்சாரியர்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவர அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூல் ஆனாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்குறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான்.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.